நேயர்கள் அனைவருக்கும் நமது நிலையத்தின் இனிய காலை வணக்கம். புலரும் இந்த பொழுது அனைவருக்கும் நன்மையில் பல தரட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 13 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 4 தேதி சனிக்கிழமை நேரம் 5:56 நிமிடம் 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

0: எப்படிப்பட்டவருக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால், மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலைபெறாமல் போகும். நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. குரலோசை கேட்டோம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இது 100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 காங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதளம் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் குழந்தை பாலு அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி எஸ்எட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் விடவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். இன்று இடம்பெறும் சிறுமி எஸ் சாராஸ்ரீ. 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி நாளைய தரிசனம். விளம்பரதார நிகழ்ச்சி 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடி செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சி 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, காரைக்கால் குழந்தை நல மருத்துவர் பி ஸ்ரீதலா அவர்கள் தரும் தகவல்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 வன மகோஷோபாரம் குறித்த உரை வழங்குகிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு வேளாண்மை அலுவலர் கே எம் என் அபிவி அவர்கள். தொடர்ந்து 9:40 பாயிண்ட் டு பாயிண்ட். காலை 10:00 சொல்லரங்கம் வளம் தரும் வார்த்தைகள். நேயர்கள் தங்களது கருத்துக்களை ஒற்றை சொல்லில் உரையாடலாம். 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக். இதில் சிறுவர் சோலை காரைக்கால் மாவட்டம் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 3:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 3:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் எல்எஸ்சி. 4:00 மனமிடைது. இன்று இடம்பெறும் நேயர் கடித வழி பாடல்களுடன் மருத்துவர் வி எஸ் இன்வெஸ்டி அவர்கள். 4:30 வைக்கிங் பன்னியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் நண்பேண்டா. மாலை 5:00 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமது. 6:25 லைட் ஹவுஸ். மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபர் அஜயதினாஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வானியல் கூட்டுறவே நாட்டு உயர்வு. விவசாயிகளுக்கென கூட்டுறவு கடன் குறித்த வரிச்சுக்குடி வேளாண் தொடக்க கூட்டுறவு கடன் சங்க மேலாளர் என் பாலகுரு அவர்களுடன் நேர்முகம். 8:00 இளைய பாரதம். கிராமிய பாடல் பாடுபவர் வைத்தீஸ்வரன் கோவில் எஸ் சதீஷ். நாகரிகம் தோன்றிய வரலாறு உரை வழங்குபவர் நத்தம் கே பாரதி. மரமும் மனிதனும் என்ற தலைப்பில் கதை வழங்குபவர் பூம்புகார் ஆர் தர்ஷன். கவிதை தொகுப்பு வழங்குபவர் மயிலாடுதுறை எஸ் பிரவீன்குமார். தொடர்ந்து 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டோம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்கலாம்.
1: The news read by Tanvi Khurana.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6 மணி. குரலோசை. வான் சிறப்பு என்ற 2வது அதிகாரத்திலிருந்து 10வது குறட்பா. நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் வான் என்று அமையாத ஒழுக்கு. வான் சிறப்பு அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
1: உழைக்க நேரத்தை எடுத்துக்கொள், அது வெற்றியின் விலை. சிந்திக்க நேரத்தை எடுத்துக்கொள், அது சக்தியின் ஊற்று. விளையாட நேரத்தை எடுத்துக்கொள், அது இளமையின் ரகசியம் என்றெல்லாம் நம் முன்னோர்கள் கூறிட காரணம் என்ன? உழைப்பு முதல் விளையாட்டு வரை எல்லாமே நேரம் தரும் பரிசுகள் என்பதை உணரத்தான். பொழுது போகவில்லை என்று வெற்று களியாட்டம், வீண் அரட்டை, அதிக தூக்கம் என்று நேரத்தை பாழ்படுத்தும் மனிதர்களை அதிக காண்கின்றோம். ஆனால் காலம் பொன் போன்றது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு வேலை செய்பவர்களே இறுதியில் வெற்றிக்கனி பறிக்கின்றார்கள், மகிழ்ச்சியின் முகவரியை பெறுகின்றார்கள். 133 அதிகாரங்களில் திருக்குறளை படைத்த திருவள்ளுவர் நேரத்தின் சிறப்பை உணர்த்த காலம் அறிதல் என்ற ஒரு தனி அதிகாரத்தையே படைத்தார். ஞானம் கருதினும் கைகோடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் என்று ஒரு குறளில் எழுதி காட்டுகிறார். காலத்தை அறிந்து இடத்துடன் பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டுமென்று கருதினாலும் அது கைகூடும் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறுகின்றார். நன்றே செய், அதையும் இன்றே செய் என்பதுதான் நம்முடைய முன்னோர்களின் அறிவுரை. நாளை நாளை என்று தள்ளி போடுவதால் என்ன பயன் விளையும்? சோம்பல்தான் நம்மை ஆக்கிரமிக்கும், சுறுசுறுப்பு தன் பலத்தை இழந்து நிற்கும். வாழ்வில் முக்கியமான ஒரு பருவம் இளமை பருவம். இந்த பருவத்தில்தான் நினைத்ததை நினைத்தவாறே முடிக்கக்கூடிய தீவிர எண்ணமும் உறுதியும் கிடைத்திடும். அதை நாம் வீணாக்கலாமா? ஒருமுறை அண்ணல் காந்தியடிகள் நடந்து செல்லுகின்ற போது தனது நடையில் சிறிது வேகத்தை கூட்டினார். அதை பார்த்த ஒரு நண்பர், எதற்காக இவ்வளவு வேகமாக நடக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அண்ணல் சொன்னார், அதோ அங்கே தூரத்தில் தெரியும் என் வாலிபத்தை சந்திக்கத்தான் செல்லுகிறேன் என்று கூறினாராம். காலத்தை உணர்ந்து வேகமாக செயலாற்றினால் என்றும் இளமை நம்மை தொற்றிக்கொள்ளும் என்பதை மறுக்க இயலாது. சந்தர்ப்பம் ஒருமுறைதான் கதவை தட்டும் என்பது ஒரு பொன்மொழி. வாய்ப்புகள் வருகின்ற நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் வளர்ச்சிகள் சீராக இருக்கும். எய்தற்கு அரியது ஏய்ந்தக்கால், அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் என்று தெளிவுபடுத்தினார் திருவள்ளுவர். கிடைத்தற்கரிய காலம் வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் என்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் காலம்தான் இயக்குகிறது. காலத்தையே தேவனாக உயர்த்தி கால தேவன் என்று பெரியோர் அழைத்ததையும் நாம் இங்கு நினைத்து பார்க்கலாம். ஒரு மாதத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? மாத நாவல் வெளியிடும் ஒரு பதிப்பாசிரியரை கேளுங்கள். ஒரு வாரத்தின் அருமையை புரிந்து கொள்ள வேண்டுமா? வாரப்பத்திரிகையில் தொடர் எழுதும் ஒரு எழுத்தாளரை கேளுங்கள். ஒரு மணி நேரத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அருமை ஆசிரியரின் வகுப்பை இழந்த ஒரு மாணவரை கேளுங்கள். ஒரு நிமிடத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? கடைசி நிமிடத்தில் ரயிலை தவறவிட்ட ஒரு பயணியை கேளுங்கள். ஒரு நொடியின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நூலிடையில் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை தவறவிட்ட ஒரு ஓட்டப்பந்தய வீரரை கேளுங்கள். எனவே நொடி பொழுதையும் வீணாக்காமல் நேர்த்தியாக செயல் செய்தால் வளர்ச்சி நிச்சயம், வசந்தமும் நிச்சயம். வாழ்க்கையை நேசிப்பவர்களாக இருந்தால் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கை நேரத்தால் ஆனது என்று கூறினார் சுவாமி விவேகானந்தர். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் என கேட்டார் திருவள்ளுவர். ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பவைதான் உண்டோ என்பது அவருடைய கேள்வி. எனவே சான்றோர்கள் சிந்தனையை மனத்தில் பதிப்போம். காலம் உணர்ந்து செயல்பட்டு வெற்றிகளை பெறுவோம்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6:15. வைகரை பொழுதில் இறைவனுக்கு இசை மாலையால் பாமாலை சூட்டும் பக்தி மாலை. அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும்

கல் பண்பலை 100.3 அலைவரிசின் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இணையர்களே, மலரும் இந்த அதிகாலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றும் நீங்காத அமைதியையும் மற்றற்ற மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி என்று பாடிய ஆன்றோர்களின் வாக்குப்படி இந்த உன்னதமான மனித பிறவி நமக்கு கிடைத்த பெரும் பேறு. அந்த பேற்றினை முழுமையாக்க இறைவனின் பாதங்களில் நமது சிந்தனைகளை சமர்ப்பிக்கும் உன்னத நேரம் இது.

காலை நேரத்து வழிபாட்டிற்கு என்றும் ஒரு தனி மகத்துவம் உண்டு. அந்த வகையில் இன்றைய பக்தி மாலையின் நிகழ்ச்சியின் முதல் மலராக நாம் மனக்கவலைகள் அனைத்தையும் தீர்த்து நேர்மறை ஆற்றலை அள்ளித்தரும் அந்த பரம்பொருளின் போற்றி பாடல் இப்பொழுது உங்களுக்காக ஒளியேறுகிறது. வாருங்கள், மனதை ஒருமுகப்படுத்தி அந்த இறை வடிவத்தை நம் கண்முன்னே நிறுத்துவோம்.

கேட்ட பாடல் பி. சுசீலா, கே. வீரமணி மற்றும் குழுவினர் பாடிய பாடல். நேர்களை, பக்தி என்பது வெறும் வேண்டுதல் மட்டுமல்ல, அது நம் மனதை தூய்மையாக வைத்திருக்கும் ஒரு மாபெரும் சக்தி. நன்மைக்கு உணர நம்மை வர வேண்டும் என்றால் நமது எண்ணம் பிறருக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் என்பார்கள் பெரியோர்கள். அடுத்ததாக உள்ளத்திற்குள் பக்தி பரவசத்தை ஊட்ட காத்திருக்கிறது மற்றும் ஒரு பாடல், எஸ். சௌமியா பாடியிருக்கும் பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: பக்தி மாலையில் பி. ஜெயச்சந்திரன் பாடியிருக்கும் பாடல்

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை. மீண்டும் இன்று மாலை மணி 5:30 விளக்கேற்றும் வேளையில் ஒளி உலா வரும். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் ஒயின்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும்
2: உழவர்களுக்கு
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஒயின்ஜிசி காவிரி அசட் காரைக்கால்.
3: ஒயின்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒயின்ஜிசி
4: ஒயின்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
5: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
6: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குபவர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
7: அமரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பெண்களுக்கான சம்மர் கலெக்ஷன் ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் ஆனி மாதம்

0: இருபதாம் தேதி சனிக்கிழமை, நேரம் 6:35.
1: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
2: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
3: காரைக்கால் வானிலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய வானிலை துறையிலேருந்து வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னா, அடுத்த 5 நாளைக்கு நம்ம பகுதியில் மழை பெய்ய வாய்ப்பு இல்லை, வறண்ட வானிலை தான் இருக்கும். ஏதாவது லேசாக தூறல் தான் இருக்கும், மற்றபடி வறண்ட வானிலை தான் இருக்கும். பகல் நேரத்தில் வெப்பநிலை எப்போதும் போல் 35-36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வெயில் கூடவும் இருக்காது, குறையும் இருக்காது, இதே அளவு தான் இன்னொரு 5 நாளைக்கு கண்டினியூ ஆகும். நைட்டில் மட்டும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அது 28-29 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். அதனால் ஒரு சூடான ஒரு வெப்பம் மண்டலம் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். காற்றில் உள்ள ஈரப்பதம் பகல் நேரத்தில் 40-45% வரை பதிவாகும். அதனால் வறண்ட காற்று வீசும். இரவு நேரத்தில் வந்து 70-80% வரை போகும். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், பட் இருந்தாலும் வெப்பம் அதிகமாக இருக்கும். காற்றின் வேகம் வந்து 14-16 கிலோமீட்டர்ன்ற அளவில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது வந்து தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகையால் அடுத்த 5 நாளைக்கு வறண்ட வானிலை தொடரும், மழை பெய்ய வாய்ப்பு இல்லை. பகல் நேர வெப்பநிலை கொஞ்சம் அதிகரிக்கும், அதே போல் இரவு நேர வெப்பநிலையும் அதிகரிக்கும். இந்த வானிலை முன்னறிவிப்பை வச்சு பார்க்குறப்ப, இப்போது உள்ள நெல் தரிசு பருத்தி சாகுபடியில் நிறைய இடங்களில் களை எடுத்து நீர் பாய்ச்சி மேலோரம் கொடுத்துட்ருக்காங்க. காட்டன் ஒண்டர், காட்டன் ப்ளஸ் இந்த மாதிரி இப்போ ஒரு பயிர் ஊக்கி இருக்குது, அது தெளிக்கும். பருத்தியில வந்து பூ சப்ப வந்து அதிகமாக உதிர்றது இந்த வெப்பத்தில் நடக்கும். இதற்கு வந்து நாத்திலின் அஸ்டிக் ஆசிட் வந்து பயிர் ஊக்கிய ஒரு டேங்க்ல 10 லிட்டர் என்ற அளவு எடுத்துட்டு 5 மில்லி கலந்து தெளிக்கலாம். இதனால வந்து நமக்கு பயிர் கொட்டுறது வந்து அவாய்ட் பண்ணலாம். பூ அதிகமாக பிடிக்கிறதுக்கு நம்ம ஒட்டுரக பருத்தியில 15வது கனியில் நுணுக்கிள்ளுதல்னு ஒன்று பண்ணோம்னா பச்சை வளர்ச்சியை வந்து குறைச்சி பூக்குற தன்மையை அதிகரிக்கும். அதுமாரி பருத்தி சாதாரண ரகத்துக்கு 10வது கனவுல நுணுக்கிழுதல் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பச்சை வளர்ச்சி இருக்காது. நுணுக்கிழுதல் பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய சப்பை கட்டும் கிளைகளை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வெப்பம் இருக்கனால கொஞ்சம் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையால அதை கொஞ்சம் கண்காணிச்சுட்டே வந்து அதுக்கு தகுந்தாப்புல சாறு உறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு சிஸ்டமிக் இன்செக்டிசைட் பயன்படுத்தலாம். இந்த பருத்தியை பொறுத்த வரைக்கும் டைரக்டா எடுத்தவொடனே அதிகப்படியான வீரியம் உள்ள மருந்து தெளிக்காம இந்த லோயர் டோஸ்லேருந்து தெளிக்கிறது நல்லது. அப்போதான் வந்து நமக்கு கட்டுப்படுத்தலை வந்து ஈஸியாக இருக்கும். லேசான தூறல் இல்லை கூடுதல் நீர்ப்பாசன வசதி இருக்க விவசாயிகளை மட்டும் என்ன செய்யலாம்னா, பசுந்தாள் உரங்கள் பயிர் செய்யலாம். அதை வந்து பூக்குற ஸ்டேஜுக்கு முன்னாடி மடக்கி விழலாம். அது முடியலன்னு சொன்னால் கோடை உழவு செஞ்சு இந்த மண்ணின் ஈரத்தன்மையை வந்து அதிகரிக்கிறதுக்கு வழி ஏற்பாடு செய்யலாம். வானிலை முன்னறிவிப்பில் வந்து பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வெப்பம் அதிகமாகிட்டு இருக்கு. இந்த தென்மேற்கு பருவமழை இந்த வருடம் வந்து குறைந்த அளவே வந்து மழை கொடுக்கறதுனால வெப்பம் அதிகமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை இப்போது போயிட்டுருக்கு.
4: கேட்டது
0: காரைக்கால் ஒயின்ஜிசி கவரியசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய
4: உழவர்களுக்கு.
1: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
2: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால்.
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
8: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
7: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மாவின் விடங்கலூர்.

0: எண்ணெய்.
1: தீக்கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
4: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
5: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
4: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
5: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
4: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
6: என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
7: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ் பூமேக்ஸ்.
8: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
9: வணக்கம். உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் என்பது பழமொழி. நன்றி இல்லாத மனிதர்களை கூட பார்த்து விடலாம், ஆனால் நண்பன் இல்லாத மனிதனை பார்க்கவே முடியாது. எது நட்பு? யார் நண்பன்? யாரிடம் நட்பு கொள்ள வேண்டும்? எது தீ நட்பு? இதை அறிந்து கொள்ளாமல் ஒருவரை நண்பனாக தேர்ந்தெடுக்கும் போது நம் வாழ்க்கை பாதையே கூட மாறிப்போகலாம். நல்ல நண்பர்களின் தொடர்பு நம் வாழ்வில் உயரத்தை அடைய செய்யும். வரலாறு நமக்கு எத்தனையோ படிப்பினைகளை தருகிறது. சீன தத்துவ ஞானி கன்ஃபூசியஸ் நல்ல நண்பர்களை 3 வகையாகவும், தீங்கு விளைவிக்கும் நண்பர்களை 3 வகையாகவும் பார்க்கிறார். நல்ல நண்பர்கள் என்போர் நேர்மையானவர்கள், நம்பகமானவர்கள், கற்றறிந்தவர்கள். தீங்கு விளைவிக்கும் நண்பர்கள் முகஸ்துதி செய்பவர்கள், இரட்டை முகம் கொண்டவர்கள், தந்திரமான வார்த்தைகளை பயன்படுத்துபவர்கள். இடுக்கண் களைவதே நட்பு என்கிறது வள்ளுவம். இடித்துரைப்பதும் நட்பு என்கிறது. அகமகிழ நட்பு கொள்ள சொல்கிறது. ஆடை அவிழும் போது அனிச்சையாய் ஓடி சென்று பிடிக்கும் கை போல ஒரு நண்பனின் துன்பத்தை அறிந்துவிடுத்தே அடுத்த நொடியே அதை நீக்க முற்படுவதே நட்பு. நகுதல் பொருட்டென்று நட்பு. பொழுதுபோக்கிற்காக பழகி சிரித்து மகிழ்ந்து காலத்தை கடத்துவது நட்பன்று. நண்பன் தவறு செய்யும் போது அதனை சுட்டிக்காட்டி அவனை திருத்துபவனே உண்மையான நண்பன். தத்துவஞானி அரிஸ்டாட்டில் தனது நிக்கோமாக்கியன் எத்திக்ஸ் நூலில் பயன்பாட்டு நட்பு, இன்ப நட்பு, பரிபூரண நட்பு என்று 3 வகையான நட்பை விவரிக்கிறார். முதல் வகையான பயன்பாட்டு நட்பு, இவரால் நமக்கு இன்ன பயன் உண்டு, எனவே அவருடன் இணக்கமாக பயணிக்க வேண்டும் என்ற சமரச உடன்பாட்டுடன் மேற்கொள்ளும் நட்பு. பணியிடங்களில் இம்மாதிரியான நட்பை நாம் அதிகம் பார்க்கலாம். இரண்டாவது இன்ப நட்பு. இருவரும் சேர்ந்து நிலையற்ற இன்பங்களையும் உணர்ச்சிகளையும் தேடுவதையே அடிப்படையாக கொண்டது பரிபூரண நட்பு. இத்தகைய நண்பர்கள் கைமாறு கருத மாட்டார்கள், இன்ப நோக்கில் பழக மாட்டார்கள், மாறாக சமூக அந்தஸ்தில் உயரச் செய்வார்கள். நம் சங்க இலக்கியத்தில் காட்டப்படும் அவ்வை அதியமான் நட்பும் பிசிராந்தையார் கோப்பரஞ்சோழன் நட்பும் இவ்வகையானது. நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டியதாகிறது. அதனால்தான் ஒரு கவிஞன் கூறினான், இறைவா, என் எதிரிகளை நான் பார்த்து கொள்கிறேன், என் நண்பர்களிடமிருந்து மட்டும் என்னை நீ காப்பாற்று என்று. உங்கள் நண்பர்களோடு பேசுகையில் உங்களிடம் எத்தகைய எண்ண அலைகள் உருவாகின்றன என்பதை கவனியுங்கள்.
0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கிய
8: இன்சொல் அமுது. வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
10: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு.
11: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

0: தலைப்புச் செய்திகள். துடிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ஆர்கனைசர் வார இதழின் 80வது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அவசர நிலை காலத்தின்போது இந்த இதழ் துணிச்சலாக செயல்பட்டதை நினைவு கூர்ந்தார். துடிப்புள்ள ஜனநாயகத்திற்கு பொறுப்பான ஊடகங்களின் செயல்பாடு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்றால் பத்திரிகைகள் அச்சமின்றி கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்கள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை ஊக்குவிப்பதில் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்றும் அவர் கூறினார். ஊடகங்கள் உயரிய தார்மீக நெறிகளுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். ஒருநாள் பயணமாக மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். 480 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாகும். இதனைத் தொடர்ந்து பலோத்ராவில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்கள் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். நாட்டின் முதல் பசுமை எரிசக்தி சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜெய்ப்பூரில் 13,000 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ 2ம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு கட்சிகளிலிருந்து தவிகாவில் இணைபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்குகள் இருந்தால் விசாரணை தொடரும் என்று கூறினார். ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதில் சட்டமீறல் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். மயிலாப்பூரில் நேற்று நடைபெற்ற பிளாஸ்டிக் பைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி தூக்கி எறியப்படுவதால் மண் வளமும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்துவதை அனைவரும் அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே உள்ள நடைமுறையில் சில இடர்பாடுகள் களையப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இடங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார்.

0: தஞ்சாவூரில் நேற்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் மற்றும் அதிகாரிகளுடன் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுடன் அவர்களது கோரிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளின் கோரிக்கைகள் சேர்க்கப்படும் என்றும், இது தொடர்பாக விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்கங்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 58 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரசு சேவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தாலும் சில அலுவலகங்களில் பல்வேறு சேவைகளுக்கு லஞ்சம் கேட்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணியில் சிறப்பு கப்பலை பிரான்ஸ் ஈடுபடுத்தியுள்ளது. பாலஸ்தீன மறுசீரமைப்பு பணியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு அப்துல்லா அபு ஷாவேஸ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மூன்றாவது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் மூத்த குடிமக்களுக்கு இல்லங்களுக்கே சென்று பொது விநியோகப் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நம்ம அரசு வாட்ஸ்அப் தாளத்தை மேம்படுத்துவது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் முன்னணி சமூக வலைதள நிறுவனங்களுடன் நேற்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கடல் மங்கலம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர், புதிய வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாகவே செஸ் போட்டியில் பல உலக சாம்பியன்கள் தமிழகத்தில் இருந்து உருவாகி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். செஸ் விளையாட்டில் சாதனை படைக்க பல நாடுகள் பெருமளவில் முதலீடு செய்து வருவதாகவும், அமெரிக்கா, சீனா, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் சர்வதேச போட்டிகளில் வலுவான வீரர்களுடன் களமிறங்கியுள்ளதால் இந்திய வீரர்களும் சவாலை சந்திக்க தங்களை மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஸ்வநாத் ஆனந்த் கேட்டுக்கொண்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்தே அணியை வென்றது. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜியாவை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 6:55.

0: நிமிடம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன்

0: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்லு வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு ஊர்ல காகம் என்ற ஒரு அழகான காகம் வாழ்ந்து வந்துச்சாம். அதுக்கு பல பல பான இருக்கிற பொருட்களை சேகரிக்கிறது வழக்கமா இருந்துச்சாம். ஒரு நாள் காகுவிற்கு மரத்தடியில ஒரு தங்க நாணயம் கிடைச்சதாம். அந்த தங்க நாணயத்தை எடுத்து அது வாயில வச்சுட்டு பறந்து போனிச்சாம். வழியில ஒரு மரக்கிளையில அமர்ந்திருந்தப்போ ஒரு குட்டி பறவை என்ன பண்ணுச்சாம், பசியால அழுதுட்டு இருந்துச்சாம். அந்த குட்டி பறவையோட அம்மா உணவை தேடிட்டு இருந்துச்சாம். ஆனா அந்த காட்டுல உணவே கிடைக்கலையா அந்த அம்மா பறவைக்கு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த காகுவிற்கு நாணயம் பளபளப்பா இருக்கிறதே தவிர அதை சாப்பிட முடியாதுல்ல அப்படின்னு யோசிச்சுதான். காகு உடனே பறந்து போனிச்சான். அப்புறம் ஒரு விவசாயி கிட்ட தங்க நாணயத்தை கொடுத்துட்டு தானியங்களை வாங்கி அந்த குட்டி பறவை அம்மா கிட்ட போய் கொடுத்துச்சான். அந்த குட்டி பறவை மகிழ்ச்சியா காகுவை பார்த்து நன்றியும் சொன்னிச்சான். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பேராசையை விட பிறருக்கு உதவும் நற்பண்பே நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும் என்று. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
4: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன? சாரா, உங்க பேர் சூப்பரா இருக்கே. எந்த ஸ்கூல்ல என்ன சேர படிக்கிறீங்க?
4: GPS செரிமா வேலங்கை, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
5: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
4: கதை சொல்றேன்.
5: எதை பத்தின கதை சொல்றதா இருக்கீங்க?
4: ஆட்டுக்குட்டி.
5: எங்க சொல்லுங்களேன்.
4: ஒரு ஊர்ல ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சான். அந்த ஆட்டுக்குட்டிக்கு அம்மா சாப்பாடு ஏற்க போனாங்களாம். அப்ப ஒரு நரி வந்து எல்லாரும் அம்மா வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்ப பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு குள்ள நரி வந்துச்சான். நான் அம்மா வந்திருக்குன்னு சொல்லிட்டு உள்ள கதவை தட்டிட்டு எல்லா பசங்களும் ஒளிஞ்சிட்டாங்களாம். அப்ப எல்லா பசங்களையும் தின்னுட்டு ஒரு குட்டி ஆடு எங்கேயோ ஒளிஞ்சிருந்துச்சான். அதை கண்டுபிடிக்க முடியலன்னு எல்லாரும் செத்து. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பார்த்தோன்னே எல்லா ஆட்டுக்குட்டியும் செத்து கிடந்துச்சா. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் அம்மா அம்மா எல்லா குழந்தைங்களும் செத்துட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கப்புறம் வந்து வயிற்றுலேருந்து எல்லா குழந்தைங்களும் எடுத்து அம்மாட்ட போனுச்சான். அதுக்கப்புறம் அந்த குள்ள நிறைய ஆற்றுல தூக்கி போட்டுட்டான்.
5: சூப்பராக கதை சொன்னீங்களே. நீங்கள் இப்போ குட்டியாக இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
4: டாக்டரா.
5: நீங்கள் வருங்காலத்தில் சிறந்த மருத்துவராகிறதுக்கு காரைக்கால் சார்பாக வாழ்த்துக்க.
4: தேங்க்யூ.

0: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கிய பசுந்தளிர் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்,
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு, நேரம் 7 மணி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஆரூரில் தங்கம் பூக்கும் நந்தவனம் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். தரிசனம் பக்தி தொடர்.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
4: தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
6: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
7: ரேணுகா, ரேணுகா.
8: ஆலய தரிசன மெய்யன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கங்கள்.

திருவாரூர் மாவட்டம் எண்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகம் எதிர்வரும் வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. மெய்யன்பர்களே, எண்கண் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இத்திருத்தலத்தை பற்றியும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் முன்னேற்பாடுகள் குறித்தும் அறிய எண்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்வோம்.

0: தங்கமயம்.
1: இந்த அறநிலைத்துறைக்கு உட்பட்ட இவ்வாலயத்திற்கு இதோ நம்மை அழைத்துச் செல்கிறார் சிவஸ்ரீ வைத்தீஸ்வர சிவாச்சாரியார் அவர்கள்.

மனமொழி வைகளால் இன்றைய தினம் போற்றக்கூடிய ஒரு புண்ணிய தருணம் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. ஜனனின் ஜென்ம சௌக்கியானாம் என்ற வாக்கிற்கிணங்க நமது ஜென்மாவில் செய்த ஒரு புண்ணியம் இத்தலத்தை பற்றி நாம் அறியக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றோம். சிக்கலுக்கு அருகாமையில் பொருள் வைத்தச்சேரி என்ற புண்ணிய ஸ்தலத்தில் ஒரு சிற்ப முனிவர் முருகப்பெருமானை செய்விக்கிறார். இதுக்கு நிகராக எங்கும் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் உத்தர சோழ மகாராஜா சிற்ப முனிவருடைய கட்டவரலை பறிக்கிறார். கட்டவரலே இல்லாமல் எட்டுக்குடி என்கின்ற ஒரு புண்ணிய ஸ்தலத்தை அடைகின்றார். அங்கு முருகப்பெருமானை செய்விக்கின்றார். இதுக்கு நிகராக எங்கும் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் மீண்டும் அவருடைய கண் பறிக்கப்படுகிறது. கண்ணும் கட்டவரலும் இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்தில் முருகா முருகா முருகா முருகா என்று ஜபம் செய்கின்றார். ஒரு அசரீதி வாக்கு கேட்க அஷ்டநேத்திரபுரம் என்கின்ற ஒரு புண்ணிய ஸ்தலத்தை நீ அடைவாயாக. அஸ்தலத்தில் நீ ஒரு முருகப்பெருமானை செய்வித்தால் உனக்கு மீண்டும் கண் பார்வையும் கட்டவரலும் கிடைக்கும் என்று ஒரு அசரீதி வாக்கு கேட்கிறது. நான் எவ்வாறு அந்த புண்ணிய ஸ்தலத்தை அடைவேன் என்று சிற்ப முனிவர் கேட்க, அசரீதி, உனக்கு என்னை எடுத்து வளர்த்த கிருத்திகை பெண்கள் கன்னியா பெண்கள் ரூபமாக உதவுவார்கள் என்று சொல்ல, அவ்வாறாக இஸ்தலத்தை அந்த சிற்ப முனிவர் அடைகின்றார். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு புண்ணிய ஸ்தலம் இந்த ஆதி சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் பிரம்மா பூஜை பண்ண ஒரு புண்ணிய ஸ்தலம். பிரணவத்தினுடைய பொருள் தெரியாதனால பிரம்மா தவிக்கிறார், சிவனை பூஜிக்கிறார். இந்த ஸ்தலத்துல ஒரு நாள் சுவாமி சோதிக்கிறார், எட்டு மலர்கள் இல்லாமல் போயிடுது. தன்னுடைய கண்களாலேயே பிரம்மா வந்து சிவபெருமானை அர்ச்சனை பண்றார். அதனாலதான் இந்த ஊருக்கு அஷ்ட நேத்திரபுரம்னு பேரு. அஷ்டம்னா எட்டு, நேத்திரம்னா கண்ணு, அதான் என் கண்ணு பேர் இந்த திவ்ய ஸ்தலத்துக்கு. இந்த ஸ்தலத்தை சிற்ப முனிவர் அடையப்பட்டு எண்ணமே கண்ணா கொண்டு மயில்காலே ஆதாரமாக

அந்த முருகப்பெருமானை விடுவிக்கின்ற கண் திறக்கும் நேரத்தில் எனக்கே கண் இல்லை, எப்படி முருகா நான் உனக்கு கண் திறப்பேன்னு முருகப்பெருமானே பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து அவருக்கு கண் பார்வையும் கட்டவரலும் கிடைக்கப்பட்ட ஸ்தலம்.

0: ஆலய தரிசனம் தரிசனம்
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.
2: இந்த ஸ்தலத்துல நம்ம முதல்ல வந்தோடனே கிழக்கு ராஜகோபுர வழியாக வரணும். எம்பெருமான் வி என்றால் விக்னம்னு பேரு. விக்னங்கள்லாம் கடையக்கூடியவருக்கு நாயகர்னு பேரு, அதான் விநாயகர்னு பேரு. இந்த ஸ்தலத்தினுடைய ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய வன்னி மரத்தடி, அந்த வன்னி மரத்தடியில் விநாயக பெருமான் கோவில் கொண்டுள்ளார். அந்த விநாயக பெருமானை வழிபட்டு நேர ஸ்தனதியை அடைந்து எம்பெருமான் எங்கும் நிறைந்துள்ள எங்கன் முருகப்பெருமானை வழிபட்டு சிவபெருமானையும் வழிபட்டு பிரதட்சணமாக வந்து அம்பாள் சன்னதியில் நமஸ்காரம் செய்து பிரார்த்தித்தால் நம் வாழ்வில் எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணிய கேத்திரம் நமது எங்கன் கேத்திரம். எங்கன் முருகப்பெருமான் பிரத்யட்சமாக உள்ளார். அந்த முருகப்பெருமானை இப்ப சேவிக்கக்கூடிய தருணம். இப்பொழுது மகா தீபாராதனையானது முருகப்பெருமானுக்கு செய்விக்கின்றோம். எல்லோரும் மனதார முருகனை வேண்டுங்கள், பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். ஓம் ஷடானநாஜ வித்மஹே சக்தி ஹஸ்தாஜ தீமஹே தன்ன ஷண்முக பிரஜோதயாத். முருகப்பெருமான் தென்னோக்கி தெற்கு முகமாக இருக்கின்றார். அதனாலதான் சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு பேரு. முருகனை எல்லோரும் பிரார்த்தித்து தியானித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.

0: அடுத்தபடியாக சிவபெருமானிடம் செல்கின்றோம். எம்பெருமானுடைய நாமதேயம் பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர். பிரம்மா பூஜிக்கப்பட்டதனால் பிரம்மாவினால் பூஜிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம்தான் பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர். பிரம்மபுரீஸ்வர பெருமானுக்கு இப்பொழுது மகா தீபாராதனை செய்விக்கின்றோம். எம்பெருமான் சிவபெருமானை பிரார்த்தித்து, நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாஜவே என்று எல்லோரும் பிரார்த்திக்குமாறு வேண்டுகின்றோம். தன்மகேசாஜ வித்மகே வாக்வி சுத்தாஜ தீமகே தன்னசிவப்ரஜோததாது. சிவபெருமானை பிரார்த்தித்து நமஸ்கரித்து ஆலயத்தின் படிக்கட்டு வழியாக இறங்கி பிரகாரம் செல்கின்றோம். சப்த மாதர்கள் எழுந்தருளியுள்ளார்கள். அர்த்தன விநாயகராக அருள்பாலிக்கின்றார். தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தி வீற்றறியுள்ளார். அர்த்தநாரீஸ்வர பெருமான் மகாசாஸ்தா பஞ்சலிங்கம் மகாலட்சுமி ஜேஷ்டாதேவி பாலசுப்பிரமணியர் பரிவார தெய்வங்களோடு கொற்றவை கங்கையாம் நமது துர்க்கை அம்மையை வீற்றறியுள்ளார். அடுத்தபடியாக உமையம்மை பெரியநாயகியை தரிசிக்கின்றோம். அம்பாளை தரிசனம் செய்து அபிராமிப்பட்டர் கூறுவது போல, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் 16 செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று அம்பிகையை பிரார்த்தித்துக் கொள்வோமாக.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்.
2: ரேணுகா ரேணுகா
3: ஆலய தரிசனம் தரிசனம் திருவாரூர்.

ஸ்தலத்தின் மகா கும்பாபிஷேகமானது எதிர்வரும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை 9 மணிக்கு மேலாக 10:30 மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகமானது நடைபெறுகின்றது. இன்று 3 தினங்களில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். எல்லோரும் வருக, எம்பெருமானின் அருளை பெறுக. இம்முருகப்பெருமானுடைய ஆலய மகா கும்பாபிஷேகம் ஒரு கோலாகலமான ஒரு திருவிழாவாக ஒரு வார நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 6 கால யாகசாலை பூஜைகளோடு 64 யாக குண்டங்கள் அமைத்து மகா கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது. எல்லோரும் எல்லாவற்றையும் கண்டுகழித்து எம்பெருமானுடைய திருவுருளுக்கு பாத்திரமாகும்படி

சந்தானம். இதே ஊர் தான் எனக்கு சொந்த ஊர். கண் இல்லாம சித்தனின் கட்டவில்லை, எட்டு குடி கண்ணை இழந்த எங்கள் முருகன் வந்து சிலை முடிஞ்சோன்ன கண் கிடைக்கிற இந்த ஊருக்கு எங்கன்னு பேரு. எல்லாம் தருவார் எங்கள் முருகன், எங்கென்றும் துணை இருப்பான் எங்கள் முருகன். எங்கள் வருக எல்லாம் தருவோம். 91 ஒரு கும்பாஷம் பண்ணா அப்ப மண் கலசம் வச்சு செஞ்சேன். 2010 சிம்பு கலசம் வச்சு செஞ்சேன். இப்ப சங்கத்துல ஹோல்டு பண்ணி தற்போது 3வது வழியாக செய்கிறேன்.

0: வணக்கம் என் சமய பேரில் வசிக்கிறேன். எல்லாருக்கும் எல்லா வளர்ச்சியும் அனைவரும் கும்பாபிஷேகத்திற்கு வந்து முருகனை அருள் பெற்று எல்லாம் உள்ள எண்கள் முருகனையும் தரிசிக்க வேண்டுமா உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
1: திருநீரில் அருளான விற்பனை நீ முருகா
2: தயானந்த விஜய் அரசாங்காடு மிகவும் பழமையான கோவில். அது மாதிரி எண்கன் கிராமத்துல வாழ்ந்திருக்க எல்லா திருநிலக்காரர்கள் எல்லாருமே அந்த காலத்துல இருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்து பழமையான அந்த கோவிலுக்கு வந்து திருப்பணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சன்னதி எடுத்து முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் அம்பாள் சிவபெருமான் நவகிரகங்கள் அனைத்து சன்னதிகளையும் ஒவ்வொருத்தவங்க தன்னோட சேவையை எடுத்து காலங்காலமா அவங்களே செஞ்சுட்டு வராங்க.
3: இதுவரை திருவாரூர் மாவட்டம் எண்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை தரிசித்த இவ்வேளையில் எதிர்வரும் வியாழக்கிழமை காலை 9 மணி அளவில் நடைபெறும் கும்பாபிஷேகத்தையும் கண்டு வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று நலமோடு வாழ்வோமாக. சரி மெய்யன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலத்தை தரிசிக்கும் வரை ஒளிப்பதிவில் உதவிய குளிக்கரை எம் ராகுல் கண்ணனுடன் விடைபெறுவது ராஜலட்சுமி செல்வம். நன்றி, வணக்கம்.

0: இறையம்மன் சன்னதி திருவாரூர். திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நிலோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து

0: எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். இந்திய செமிகண்டக்டர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட முதல் நான்கு திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். சுமார் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆலையில் வர்த்தக ரீதியான உற்பத்தி இன்று தொடங்குகிறது. இந்த ஆலை முழு திறனுடன் செயல்படும் போது ஆண்டுக்கு 500 கோடி செமிகண்டக்டர் சிப்புகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக இருக்கும். இது இயற்கை நுண்ணறிவு மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட கணினி தேவைகளுக்கான சில்லுகளின் உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்ய பெரிதும் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் நேற்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் உள்துறை செயலர், வேளாண் துறை செயலர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மழை குறைவாக பெய்துள்ள மற்றும் வறட்சி ஏற்படவுள்ள பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை போக்குவதற்கு வேளாண் மற்றும் அது தொடர்புடைய பிற அமைச்சகங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். மழைப்பொழிவு குறைவாக உள்ள பகுதிகளில் மாநில அரசுகளுடன் இணைந்து எந்தெந்த பயிர்களை விதைக்கலாம் என்பது குறித்து விவசாயிகளுக்கு தகுந்த ஆலோசனை வழங்க அவர் அறிவுறுத்தினார். குறைந்த நீர் தேவை கொண்ட தீவனம், சிறுதானியங்கள், பருப்பு வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களையும் தொடர்ந்து கண்காணிக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகளை திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். $1 டிரில்லியன் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வர்த்தக வாரிய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டிலேயே ஆண்டு ஏற்றுமதியில் சுமார் 15% இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் மற்றும் மந்த நிலைக்கு மத்தியிலும் கடந்த நிதியாண்டில் இந்தியா அதிகபட்ச ஏற்றுமதியை பதிவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநில அரசுகள், ஏற்றுமதி மேம்பாட்டு அமைப்புகள் மற்றும் தொழில்துறை சங்கங்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்க 7 அம்ச திட்டத்தை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்தார். பிரான்ஸ் நாட்டின் எக்ஸன் புரோவன்ஸ் நகரில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார மற்றும் நிதித்துறை ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் நிதித்துறை அமைச்சர் திரு ரேலன் லெஸ்குரே ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர்கள், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக பிரெஞ்சு மேம்பாட்டு முகமை ஆற்றி வரும் பணிகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்ததுடன் வருங்கால திட்டங்களுக்கான வாய்ப்புகளையும் வரவேற்றனர். இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே நிலவும் பொருளாதாரம், நிதி, தொழில்நுட்பம், முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த கூட்டம் உதவும் என்று இருதரப்பினரும் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளின் போது சுமார் 33,14,000 படிவங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. வீடு வீடாக சென்று படிவங்களை விநியோகிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 13,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வரும் 29ஆம் தேதி வரை ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஏற்கனவே உள்ள வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்க உள்ளனர். வாக்காளர் பட்டியல் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம்

0: நகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 வயது குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. இதுகுறித்து 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநில தலைமை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. சளி மற்றும் கண் சிவத்தல் பாதிப்புக்காக அந்த குழந்தை பண்டா அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மருத்துவர்கள் மூக்கில் செலுத்த வேண்டிய சொட்டு மருந்தை தவறுதலாக குழந்தையின் கண்களில் செலுத்தியதன் காரணமாக தொற்று ஏற்பட்டு குழந்தை தனது பார்வையை இழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் சமீபத்தில் பெய்த கனமழை, திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய மத்திய அமைச்சகங்களுக்கு இடையிலான குழுவை மத்திய அரசு அனுப்பி வைக்கவுள்ளது. அசாமின் பல மாவட்டங்களில் வெள்ளநீர் அபாயகரமாக அதிகரித்து வருவதையும் அருணாச்சல பிரதேசத்தின் மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் சாலை தடைகள் ஏற்பட்டுள்ளதையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் உள்கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை முழுமையாக மதிப்பீடு செய்ய இந்த குழுவின் நேரடி கள ஆய்வு மிகவும் அவசியமானது என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் 3வது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் யாத்ரீகர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் பொழுதுபோக்கிற்காக ஜம்முதாவி நதிக்கரையில் புதிய படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை ஜம்மு மாநகராட்சி ஆணையர் டாக்டர் தேவன்ஷ் யாதவ் தொடங்கி வைத்தார். பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் தாவி நதிக்கரையை ஒரு சிறந்த நகர்ப்புற சுற்றுலா தலமாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குஜராத், கொங்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு கிழக்கு ராஜஸ்தான், கிழக்கு மத்திய பிரதேசம், கடலோர கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மரத்வாடா, மேற்கு ராஜஸ்தான் மற்றும் நாட்டின் தெற்கு பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்த்தி அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வீழ்த்தியது. இன்று காலை 7 மணிக்கு கொலம்பியா, கானா இடையிலான ஆட்டமும், 12:30 கனடா, மொராக்கோ இடையிலான ஆட்டமும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம். நாச்சர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம

0: பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
1: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
0: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
3: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி, பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
5: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
6: சைவால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைவால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைவால்.
7: முகத்தில் பருவா சைவால், சொரியா சிறங்கோ சைவால், இதையில் அடையா சைவால், சேர்த்து புண்ணா சைவால்.
6: சைவால் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
8: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
9: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
6: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் கும்பகோணம், உங்கள் கடை தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
10: கடை காரைக்கால்
11: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
12: அப்பா, மின்சார பல்பு ஃபீஸா போயிட்டுது, வேற ஒன்றும் வாங்கி மாட்டணும் அப்படின்னா பையன். சரி போய் புதுசாக ஒன்று வாங்கிட்டு வாடா அப்படின்னு காசு கொடுத்தாரு அப்பா. இவன் ஓடி போய் வாங்கிட்டு வந்தான், அப்பா கிட்ட கொடுத்தான், அவர் மாட்டினார். அதுக்கப்புறம் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், ஏன்ப்பா இந்த பல்பு ஏன் உடைய மாட்டேங்குது அப்படின்னா. இது என்னடா கேள்வி, நாம் கீழே போடலை அதனால் உடையலைன்னார். அப்பாவோட புத்திசாலித்தனம் அவ்வளவுதான். ஆனால் பையன் கேட்டது அந்த அர்த்தத்தில் இல்லை. ஒரு மின்சார பல்பு குமிழின் கண்ணாடி இருக்குல்ல, அதோட கணம் எவ்வளோ இருக்கும், ஒரு 1.5 மில்லிமீட்டர் அவ்வளோதான் இருக்கும் அந்த கணம். அவ்வளவு மெலிசாக இருக்கிற ஒரு கண்ணாடி குமிழை இந்த ஹோல்டரில் மாட்டுறோம், நம்ம விரலால் அழுத்தி பிடிச்சி திருக வேண்டியிருக்கு அந்த சமயத்தில். அப்படி செய்கிறப்போ அது உடையறதில்ல, நம்ம விரலோட அழுத்தத்தை தாங்கி நிற்கிற அளவுக்கு அதுக்கு பலம் எங்கேருந்து வந்தது. இதுதான் பையன் கேட்ட கேள்வியோட அர்த்தம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு விஞ்ஞான அறிவு அதிகம், அதனால் இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. அப்பாவுக்கு தெரியுதா இல்லையான்னு சோதிக்கிறதுக்காக கூட இப்படி கேட்பாங்க. இந்த மாதிரி சோதனைக்கெல்லாம் இந்த காலத்து அப்பாக்கள் தயாராக இருக்கணும், இல்லைன்னா பையன் அலட்சியமாக நினச்சிருவான். மின்சார பல்பு கண்ணாடி மெலிசாக இருந்தாலும் நாம் அழுத்தி பிடிக்கிறப்போ அது உடையாமல் இருக்கிறதுக்கு காரணம், நாம் இயற்கையோட ஒரு தத்துவத்தை அதில் பயன்படுத்தியிருக்கிறோம். அது என்ன இயற்கையின் தத்துவம்? அதுதான் முட்டை ஓட்டு தத்துவம். இது இயற்கை உருவாக்கின ஒரு தத்துவம். ஆதி காலத்திலேயே இயற்கை இந்த தத்துவத்தை உருவாக்கி விட்டது. அதாவது பறவைகளோட முட்டை ஓடு எப்படி இருக்குது, அதோட கணம் எவ்வளோ இருக்கும், மின்சார பல்பு மாதிரி தானே, ரொம்ப மெலிசாக தான் இருக்குது. பறவைகள் இனவிருத்திக்காக முட்டை போடணும், அந்த முட்டை எப்படி இருக்கணும், இயற்கை கொஞ்சம் யோசித்து பார்த்துது. முட்டையோடு ரொம்ப கனமாக தடிமனாக இருந்தால் உள்ளே வளர்கிற குஞ்சு அதை உடச்சிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் போயிடும். அதே நேரத்தில் அது ரொம்ப மெலிசாக இருந்தால் தாய் பறவைகள் அது மேலே உட்காந்து அடகாக்கிறப்போ உடல் எடை தாங்க முடியாமல் முட்டைகள் உடஞ்சி போயிடும். என்ன பண்ணுறது, முட்டை வந்து பலமாகவும் இருக்கணும், பலம் இல்லாமலும் இருக்கணும். குஞ்சு அதை உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும், தாயால் அது உடையக்கூடாது. ஒரே நேரத்தில் உறுதியாகவும் உறுதி இல்லாமலும் முட்டையோடு அமையணும்னா அது எப்படி சாத்தியம்? இது கொஞ்சம் குழப்பமாகவும் நமக்கு புரியாத மாதிரி இருக்குதுல்ல, அதனால தான் இதை வந்து தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். முட்டை ஓட்டு தத்துவம் இயற்கை கண்டுபிடிச்ச ஒரு

0: பூர்வமான அமைப்பு, அதுதான் முட்டை வடிவம். இது வந்து தாய்ப்பறவை சுலபமாக முட்டை போடுறதுக்கு ஏற்ற ஒரு வடிவம். முட்டை சதுர வடிவமாக இருந்தால் அதை போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம், அப்புறம் அது மேலே செலுத்தப்படுகிற அழுத்தம் நாலா பக்கமும் பரவி விடுது, அதனால் அந்த அழுத்தத்துக்கு பலம் குறைஞ்சிருது, அதாவது அழுத்தம் வந்து வலுவிழந்து போயிடுது. அதனால் ஒரு குறிப்பிட்ட சிறு பரப்பில் அளவுக்கு அதிகமாக விசை செலுத்தப்படுறதில்லை. அதனால் முட்டையோட வடிவம் தான் அந்த உறுதிக்கு காரணம். இது எப்பேற்பட்ட தத்துவம், இதை தான் மின்சார பல்பு செய்கிறப்போ நாம் வந்து காப்பி அடிச்சிருக்கிறோம். பொதுவாக வகுப்பில் வந்து காப்பி அடித்தால் தான் முட்டை போடுறது வழக்கம், நாம் முட்டையே காப்பி அடிச்சிருக்கிறோமே, இது எப்பேற்பட்ட காப்பி. ஒரு ஆசிரியர் வகுப்பில் பசங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம், கோழி முட்டை இடுமா முட்டை போடுமா அப்படின்னு கேட்டாராம். ஒரு பையன் எழுந்திரிச்சு பதில் சொல்லியிருக்கிறான், கோழி முட்டை இடும் முட்டை போடாது அப்படின்னாராம், அப்படின்னு சொல்லியிருக்கான் இவன். ஏன் போடாதுன்னு கேட்டாராம் ஆசிரியர், போட்டால் உடஞ்சிரும் சார் அப்படின்னானாம் பையன்.
1: சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: நாம் கேட்ட தகவல் நேரத்தில் தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோசாமிநாதன் அவர்கள். இது நமது ஒலிக்கலைஞத்திலிருந்து ஒளியேறியது.
8: இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ்,
8: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: ஆகாய காற்றில் ஆலவனை பாடும் ஆகாஷ் வாணி காரைக்கால்.

0: மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை. ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.

காற்றில் கலந்து வரும் அலைவரிசை, கவலையில் மறக்க வைக்கும் இசை ஓசை, நம்பிக்கையை நாளும் விதைத்து முயற்சியை பயிராக்கி வெற்றி வாகை சூடுவோம் என்னாலுமே.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

நேரம் 7:40 48 நொடி. காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நேரிலே காரை பண்பலை

0: 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள், வாட்ஸ்அப் மற்றும் சேனல்களை ஃபாலோ பண்ணுங்க. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவிக்கும் செய்தி குறிப்பு இது. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட இடத்தெரு மார்க்கெட் வளாகத்தில் உள்ள இறைச்சி கடை வருட குத்தகை உரிம வாய்மொழி ஏலம் வருகின்ற 8ஆம் தேதி புதன்கிழமை திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. ஏலத்தில் பங்கேற்க விரும்புவோர் விண்ணப்ப படிவம், ஏல விதிமுறைகள், ஏல விவரக்குறிப்பு போன்றவற்றை அலுவலக வேலை நேரத்தில் பெற்று பூர்த்தி செய்து உரிய இணைப்புகளுடன் வருகின்ற 6ஆம் தேதி மதியம் 1 மணிக்குள் திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள ஏல விண்ணப்ப படியில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் தெரிவித்துள்ளார். திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி, குடிநீர் வரி மற்றும் தொழில் உரிமம் கட்டணம் நிலுவைத் தொகையினை இந்த நிதியாண்டில் செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளுமாறும், 2 ஆண்டுகளுக்கு மேல் குடிநீர் வரி நிலுவை வைத்திருப்போர் கட்டணம் செலுத்த தவறும் பட்சத்தில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் தெரிவித்துள்ளார். காரைக்கால் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து எல்லைக்குட்பட்ட 6 குளங்களின் மீன்பிடி குத்தகை மற்றும் கனிவர்க்க மரங்கள் பொது வாய்மொழி ஏலம் வருகின்ற 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி அளவில் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது என்று கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் தெரிவித்துள்ளார்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி
4: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: இடைநிலை இசை வேணத்தில் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக் கொண்டிருப்பது காலை காம்போ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: நேரம் 7:48. காரைக்கால் FM 100.3 நாம இணைந்திருக்கிறது. மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காலை காம்போ. காரைக்கால் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தள்ளுவண்டிகளில் வியாபாரம் செய்யும் தெருவோர வியாபாரிகளே, காரைக்கால் நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நகரத்தின் தூய்மை, போக்குவரத்து ஒழுங்கு மற்றும் வியாபார ஒழுங்குமுறையை கருத்தில் கொண்டு தெருவோர வியாபாரிகள் அனைவரும் புதுச்சேரி தெருவோர வியாபாரிகள் மற்றும் தெருவோர வியாபார ஒழுங்குமுறை விதிகள் 2017 சட்ட விதிமுறைகளின்படி வியாபாரம் செய்ய வேண்டும். தெருவோர வியாபாரிகள் அனைவரும் தாங்கள் விற்பனை செய்யும் இடங்களில் நிரந்தர மற்றும் தற்காலிக தார்பாலின் மூங்கில் ஓலை, நிரந்தர கூரை அல்லது ஷெட் போன்ற எந்த கட்டமைப்புகளையும் அமைக்கக்கூடாது. ஒரே இடத்தில் நிலையாக விற்பனை செய்பவர்களும் நகர்த்தக்கூடிய தள்ளுவண்டி அல்லது மொபைல் வண்டிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் அனைத்து வியாபாரிகளும் செல்லுபடியாகும் உணவு பாதுகாப்புத் துறையின் உணவு பாதுகாப்பு உரிமம் கட்டாயமாக பெற்றிருக்க வேண்டும். தெருவோர வியாபாரிகள் தாங்கள் விற்பனை செய்யும் இடத்தையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். குப்பைகளை பொது இடங்களில் கொட்டாமல் நகராட்சி அறிவுறுத்தியபடி குப்பை தொட்டிகளில் சேகரித்து அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் மூலம் அப்புறப்படுத்த வேண்டும். பயன்பாட்டில் இல்லாத கடைகளை உடனடியாக அகற்றிடுமாறும், அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர மற்றும் தற்காலிக கட்டமைப்புகளை ஒரு வாரத்திற்குள் அகற்றுமாறும் அனைத்து தெருவோர வியாபாரிகளுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. புதிதாக விற்பனை செய்ய விரும்பும் தெருவோர வியாபாரிகள் காரைக்கால் நகராட்சியில் உரிய அனுமதி பெற்ற பிறகே விற்பனை செய்ய வேண்டும். தெருவோர வியாபாரிகள் இந்த விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். தவறும் பட்சத்தில் விதிகளை மீறும் தெருவோர வியாபாரிகள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று, அவர்களது அடையாள அட்டை மற்றும் விற்பனை சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும் என்றும் காரைக்கால் நகராட்சி ஆணையர் மற்றும் திட்ட அதிகாரியால் தெரிவிக்கப்படுகிறது. இது காலை காம்போ.

ஹாய் எவரிபடி, விழுவதை பற்றி கவலைப்படாது. விழுந்த போதெல்லாம் மீண்டும் எழுந்து நில். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் உன்னை இலக்கை நோக்கி நகர்த்தும். ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த வாழ்க்கையில் நாம் எது நோக்கி ஓடுறோம்னு யோசிக்க கூட சில நேரங்களில் நமக்கு நேரம் இருக்கிறதில்ல. ஆனால் இன்றைக்கி காலை பொழுதில் நாம் பகிர்ந்துக்கிட்ட இந்த காலை காம்போ நிகழ்ச்சியில் சந்தோஷங்கள் இந்த நாள் முழுக்க ஒரு சின்ன புன்னகையை தரும்னு நம்புகிறேன். அடுத்தவங்க முகத்தில் நாம் வர வைக்கிற ஒரு சின்ன சிரிப்பு தான் நாம் இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த பரிசுங்க. இன்றைக்கி உங்ககிட்ட அன்பை தேடி வர்றவங்களுக்கு அள்ளி கொடுங்க, வராதவங்களுக்கு நீங்கள் தேடி போய் கொடுங்க. மீண்டும் உங்களை நான் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நம்ம இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலையின் 100.3. இது காலை காம்போ.

ஹாய் எவ்ரிபடி, கிடைச்சி விடுமா? நேரங்கிறது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நாம் கடந்து போகிற பாதையில் அன்பையும் பாசத்தையும் விதைச்சிக்கிட்டே போனோம்னா அந்த பாதை என்றைக்குமே அழகாக மாறும். இன்றைக்கி காலை காம்போ நிகழ்ச்சியில் நம்ம மனசில் ஒரு சின்ன நேர்மறை மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் அதுவே இந்த காலை காம்போவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது வெறும் கற்பனை, இன்று மட்டுமே நம் கையில் இருக்கும் நிஜம். இந்த நாளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக மாற்றுங்க.

0: அடுத்து வர இருக்கிறது 8:05 துள்ளி வரும் பாட்டு. துள்ளி வரும் பாட்டுனா உங்களுக்கு பிடிக்காது. அடாடாடாடா, வாங்க வாங்க, நீங்க 2311231 மற்றொரு தொலைபேசி எண் 2994 8 0 அல்லது 2995 8 0 காரைக்கல் தொலைபேசி இணைப்பக எண் 0436 8 என்ற எண்களை இணைத்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை, துள்ளி வரும் பாட்டை கொடுக்கறதுக்காக துள்ளி புள்ளி மான் மாதிரி வராங்க நம்ம சக அறிவிப்பாளர் செல்வ சுகப்பிரியா. இப்ப காலை காம்போ நம்மிடமிருந்து விடைபெறுகிறதுங்க. அது வரைக்கும் உங்களோட உரையாடி மகிழ்ந்த அந்த தருணத்தோடு மீண்டும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆர்ஜே ஆர் குமார். மயிலாடுதுறை வம்சா சேல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய காலை காம்போ கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: ஆடி சூப்பர் சேல் July 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை. ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் ₹5 சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக ₹5 சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
0: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில் திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8:01.
2: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
3: அனைத்தையும்
2: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி அடைஞ்ச ஒவ்வொருத்தங்களையும் பார்த்தோம்னா அவங்களுடைய நேரத்தை அவங்க சரியா பயன்படுத்தினதால் மட்டுமே அவங்க வந்து மிக சிறந்த வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நேர நிர்வாகத்தை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கேள்விக்குறியா இருக்கும், இருக்கதே 24 மணி நேரம், எப்படி நேரத்தை நிர்வாகம் பண்றது? உலகத்திலேயே எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நேரம். ஒரு மணிக்குண்டுல பாத்தீங்கன்னா உயரத்துல அந்த கடிகாரத்தை வச்சிருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்குது. அப்ப நேரத்தை நம்ம எப்படி சரியா பயன்படுத்த போறோம்? ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு யாராவது கேட்டா ஒரே லைன்ல சொல்லிடலாம், டூ டுடேஸ் ஒர்க் டுடே, இன்றைய வேலையை இன்னைக்கே செய்யுங்க. டூ டுமாரோஸ் ஒர்க் ஆல்சோ டுடே, முடிஞ்சா நாளைய வேலைக்கு இன்னைக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டு வைங்க. பட் டோன்ட் டூ டுடேஸ் ஒர்க் டுமாரோ, ஆனா எந்த காரணத்தை கொண்டும் இன்னைய வேலையை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஏன்னா நாளைங்கிறது லைஃப்ல கிடையவே கிடையாது. அப்ப இன்னைய வேலையை நம்ம இன்னைக்கு செய்யணும். நாளை என்பது நமக்கு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைன்னு வர்றது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இன்றா மாறிடும். அப்ப நாளை என்பது ஒன்னு நமக்கு கிடையாது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒர்க் இன்னைக்கு பண்ணணும். அப்ப நம்ம வாழ்க்கையில் நிறைய செலவு பண்றோம். செலவு பண்றதுலயே ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேரம். நம்மளுடைய நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரம் ஒண்ணுமே இல்லை. 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்கணும் அப்படின்னா நீங்க சும்மா இருந்தாலும் வேலை பார்த்தாலும் சரி அந்த டைம் ஓடிட்டே இருக்கும். கரெக்டா 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சி வந்துடும். அப்ப மேனேஜிங் டைம் இஸ் ஈக்குவல் டு மேனேஜிங் யுவர் செல்ஃப். சில பேர் என்ன கேட்டீங்கன்னா எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. ஆனா நீங்க உங்களை நீங்க செல்ஃபா மேனேஜ் பண்றது தான் இன்னைக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்க, இப்ப நம்ம என்ன கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள், நமக்கு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 24 மணி நேரம். அந்த 365 நாள் கணக்கெடுத்து பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா 86,400 செகண்ட் ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்குது. இப்ப 86,400 ரூபாய் பணமா உங்க கையில கொடுத்துட்டு நீங்க நைட்டு 12 மணிக்குள்ள செலவு பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? செலவு பண்ணாம வச்சிருப்பீங்களா இல்ல செலவு பண்ணுவீங்களா? ஏன்னா அந்த 12 மணியோட 86,400 ரூபாய் பணம் போயிடும். அந்த 86,400 ரூபாய் திரும்பி 12 மணிக்கு ஃப்ரெஷ்ஷா வந்துடும். அப்படின்னா ஒவ்வொரு நாள் நீங்க என்ன பண்ணுவீங்க? செலவு பண்ணிடுவீங்களா இல்ல அது சேமிச்சு வைப்பீங்களா? நிச்சயமா சேமிக்க முடியாது. அது நீங்க வயசா நீங்க சரியான ஒரு முதலீடு பண்ணி ஆகணும். இன்னைக்கு வந்து நேரத்தை நிர்வகிக்கிறது நிறைய பேர் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில நிறைய உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க. எஸ்டர்டே அப்படிங்கிறது வந்து ஒரு கேன்சல்டு செக், அது வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம். டுமாரோ அப்படிங்கிறது வந்து கிராஸ்டு செக், அது பாஸ் ஆகுமா பவுன்ஸ் ஆகுமானு தெரியாது. ஆனா டுடே அப்படிங்கிறது வந்து ரெடி கேஷ், இன்னைய நாள் இன்னைக்கு இருக்கிறோம், இன்னைக்கு என்ன செய்ய முடியும், இன்னைக்கு என்ன சாதிக்க முடியும், இன்னைக்கு வாழ்க்கையில எதையாவது நான் வந்து ஒரு விஷயத்தை செய்யணும். அப்ப டுடே அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே நிதர்சனமான உண்மை. அப்ப இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த நாளை நான் எப்படி பயன்படுத்த போறேன், எப்படி நான் செயல்படுத்த போறேன்? அதாவது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, பாஸ்வேர்ட் ஃபார் சக்சஸ் வந்து நவ் அண்ட் ஹியர், இப்ப கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திப்பேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நான் மிஸ் பண்ணிட்டேன், அன்னைக்கே எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது மிஸ் பண்ணிட்டேன். கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு நேரம் நல்லதான் இருக்கு. சில பேர் நேரத்தை வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க. நேரம் வந்து 24 hours ரொம்ப அற்புதமான நேரம். நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அப்படி பயன்படுத்தக்கூடிய நேரம் தான் நம்மளை மிக சிறப்பான உயரத்துக்கு இட்டு செல்லும். நேரத்தை சிறப்பாக கையாளுங்கள், வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
4: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 8:06.

0: 100.3 பண்பலை ஒலிபரப்பில் இணைந்து நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: அடிச்சா
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா?
0: கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
1: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: கரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இணைத்திருக்கிறது துள்ளி வரும் பாட்டு. தொழிவரும் பாடல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 0436 8 இணைப்பு என்னுடன், 2311 2311 அல்லது 2994 8 0 2999 5 8 0 அலைபேசி எண் 9566 4272 2311. இன்றைக்கி நம்ம பண்பலையினுடைய துள்ளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய போஸ்டரில் இன்றைய நிகழ்ச்சிக்கான கேள்வி வந்து, டிஜிட்டல் இந்தியா எழுத்தறிவு இயக்கம் 2026 எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது? டிஜிட்டல் இந்தியா எழுத்தறிவு இயக்கம் 2026 எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது? இந்த கேள்வியோடு தாங்க இன்றைய நிகழ்ச்சிக்கான போஸ்டர் வந்து பதிவிடப்பட்டிருக்கு. நேயர்களும் உங்களுடைய சரியான விடையை வந்து முகநூல் பக்கத்தில் பதிவிடலாம். காரைக்கால் பண்பலையோடு நம்மை இணைத்திருப்பது துள்ளி வரும் பாட்டு.

0: தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையுடன் அமைந்திருக்கிறோம். தொடரக்கூடிய முதல் நேர் எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: பேப்பர் மண்ணல்லூர் சரவணா கமலேஷ்.
0: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில?
1: விசுவாசம் படத்துல இருந்து அடாவடி தூக்கு தொடர் பாடல்.
0: பாடல் கேட்கலாம். நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றிமா.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு. மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர் நேரம் 8:15. தேவர் டிம்பர் டிப்போவின் ஒரு பிரம்மாண்ட குதையும். சொந்த தயாரிப்பு பர்னிச்சர்களை வாங்க ஆவணி பர்னிச்சர் ஃபின்லே விளையாட்டு மைதானம் அருகில் மன்னார்குடி.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 சேலைகள் ரெடிமேட் 5-50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
3: கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: அபிப்பேரிச்சை நேரம் 8:20. அபிப்பேரிச்சை ஒரு இயற்கை புணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரிச்சை. இணைந்திருக்கிறோம் துள்ளி வரும் பாட்டு தொடரக்கூடிய அடுத்த நேரங்கிருந்து. வணக்கம்.
1: உற்சாகமான இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: உற்சாகமான காலை வணக்கம். என்ன பாடல்மா வேணும் நிகழ்ச்சியில?
1: நீ நல்லா இருக்கலாமா?
0: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறம்மா.
0: சரிம்மா, என்ன பாட்டுமா வேணும் நிகழ்ச்சியில?
1: படம் மயில் பாடல் என்னடி செஞ்ச என்னடி செஞ்ச, அந்த பாடல் கொடுங்க.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி. நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவேரி எசட் காரைக்கால் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய்.
4: வலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: முக்கியமாய் வாட தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவிலையில் அலைச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சி

0: வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
2: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: கடலெண்ணெய்
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

தொழிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நம்ம பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் டிஜிட்டல் இந்தியா எழுத்தறிவு இயக்கம் 2026 எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது அப்படிங்கிற கேள்வியோடு இன்றைய போஸ்டர் பதிவிட்டிருந்தோம் இல்லையா. இதற்கு யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க, விடை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடலூர் துறைமுகம் சுரேஷ், அதம்பார் கலைச்செல்வி செல்வம், மணக்குடி ராஜேந்திரன், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, அன்னப்பன்பேட்டை ஜோதி, திருபுவனம் அலமேலுமங்கை சத்யபாமா, ஜகபர் சாதிக், நாகூர்லேருந்து காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர், புவனகிரி சுமதி பாபு, அலிவலம் சக்தி முருகானந்தம், திருபுவனம் நந்தினி சுரேஷ், கலைவாணி வெங்கடேஷ், வாட்டார் மன்னார்குடி, சுரேஷ் ஸ்ரேயாஸ்ரீ, ஹரிஷ் திருபுவனம், மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், பாபு முள்ளக்காடு, தீயார்பட்டினம் வினோத்குமார், ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, பேரளம் சந்தோஷ்குமார், ரவிக்குமரன் தானிக்கோட்டகம், நாகராஜன் மேட்டுப்பாளையம், திருவாரூர் பூந்தோட்டம் அம்பல் தேஜன், மல்லியம் ரவி, சன்னமங்கலம் ஜெயவீரபாண்டியன், புதுத்துறை செல்வகுமார், பிரியா யோகநாயகி, அனல்யா கவியரசன், பிரதாம ராமபுரம், இவங்க எல்லாமே சரியான விடை சொல்லியிருக்காங்க. மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். அதாவது டிஜிட்டல் இந்தியா எழுத்தறிவு இயக்கம் 2026 எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. இது வந்து மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இந்த அமைச்சகத்தின் கீழே தாங்க இது செயல்படுத்தப்பட்டது. இது திறன் மேம்பாட்டு முயற்சிகளை வந்து 6000 மாணவர்களுக்கான ஒரு டிஜிட்டல் கல்வி வழிகாட்டுதலுக்கான தளமாகவும் இது செயல்படுது.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய துளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30 நைன் 116 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம்.

குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை, அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை. ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நம்ம டிஜிட்டல் இந்தியா எழுத்தறிவு இயக்கம் 2026 இது இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் திட்டமாகும். கிட்டத்தட்ட 6 கோடி கிராமப்புற இளைஞர்களுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தவும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மேற்கொள்றதுக்கு பயிற்சி அளிக்கிறதே இதனுடைய முக்கிய நோக்கம். கணினிகள், மடிக்கணினிகள், ஸ்மார்ட் ஃபோன்கள், இது போல் மின்னணு டிஜிட்டல் சாதனங்களை இயக்குவது, இணையதளத்தை பயன்படுத்துவது அப்படின்னு அவங்களுக்கான தொடர்பையும் அவங்கள அந்த பயன்பாட்டில் மேம்படுத்துறதுக்காகவும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டதுங்க. கிராமப்புற குடிமக்களுக்கு டிஜிட்டல் பண பரிமாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக்குறதும் இதனுடைய முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று. இணைந்திருப்பது துள்ளி பெறும் பாட்டு.

0: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடரக்கூடிய அடுத்த நேயர் இங்கே வந்து பேசுகிறாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க?
1: சுஹில் அம்மாபட்டியிலிருந்து நடராஜன் பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: அனைவரும் நலமா இருக்கும். நீங்கள் நலமா இருக்கீங்களா?
1: சூப்பராக இருக்கேன் மேடம்.
0: சூப்பராக இருக்கீங்களா? சரி, என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில்?
1: எனக்கு லப்பர் பந்த பேசுகிறேன் மேடம். ஒரு சூப்பரான பாட்டு போடுங்க மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி சார்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களை இன்று காலை 9 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் பி ஸ்ரீதலா அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். இன்று காலை 9:35 வன மகோத்சவ வாரம் குறித்த உரை வழங்குகிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு வேளாண்மை அலுவலர் கே அமினா பிவி அவர்கள். இன்று காலை 10 மணிக்கு சொல் அரங்கம் வளம் தரும் வார்த்தைகள்.
1: அளவு முன்னப்பண்ண இருந்தாலும் பாக்க

0: ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க. நாச்சி
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
2: நேர்களை, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டம் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். 100.3 பண்பலை ஒளிபரப்பில் இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் காம்ராஜ் ஃபுட்ஸ், நேரம் 8:45.
3: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக யார் இணைஞ்சிருக்காங்க இணைப்புல? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் செந்தில் கண்ணன், கேரளம்.
0: என்ன பாடல் சார் வேணும்?
1: RRR என்ற படத்திலிருந்து நாட்டுக்குத்து என்னும் இனிய பாடலை வழங்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி.
2: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின். 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: இங்க

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: தொழில் பாடல் நிகழ்ச்சிகள நம்மளோடு இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் இங்கேருந்து பேசுறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுறீங்க? என்ன பாடல்மா வேணும் நிகழ்ச்சியில? சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

டிஜிட்டல் இந்தியா எழுத்தறிவு இயக்கம் 2026 எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது? அதாவது தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். இதுதான் இதற்கு சரியான விடை இல்லையா? மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். இந்த அமைச்சகம் தான் வந்து இதற்கு இந்த எழுத்தறிவு இயக்கத்தை தொடங்கினதுங்க. இதற்கான சரியான விடை வந்து நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தேவனூர் ஜோதிலட்சுமி, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், அநிலம் அம்பலவாணன், கைலாசபுரத்திலிருந்து ரவி, காரைக்கால் நளினி, பேரளம் செந்தில் கண்ணன், காரைக்கால் ஸ்ரீதர், திருமுலஸ்தானம் வீரசுந்தரி, மதுரை சிவபுரி சோமசுந்தரம், காட்டுமன்னார்கோவில் மீனாட்சி குளஞ்சியப்பன், ரவிக்குமரன், பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், காரைக்கால் விஜயராகவன், சக்திவேல் ரங்கசாமி, மதுரை சண்முகசுந்தரம், கலாவதி ராஜ்மோகன், அரியலூர் சிங்காரவேலு, சென்னை சோமசுந்தர பிரபு, மங்கையர்கரசி தரணி சிதம்பரம், நளினி சங்கர் டிஆர் பட்டினம், வலங்கைமான்துறை பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், குருமூர்த்தி மயிலாடுதுறை, பேரளம் சிவன்யா சரவணப்பிரியா, பூவம் குபேர். இந்த நேயர்கள்லாம் இதற்கு சரியான விடை அனுப்பியிருக்காங்க. பண்பலியோடு நாம் இணைந்திருப்பது துள்ளி வரும் பாட்டு.

பண்பலையில் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். Bye.

0: எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது. ஆகாஷ்வாணி காரைக்கால் நாச்சியார் கோவில் வசந்தா மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். நிகழ்ச்சியின் முதலில்
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க ரகைகள் தங்கும் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
8: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
9: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
8: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
9: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
10: என்னமா அங்க சத்தம்?
9: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
8: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.

0: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
1: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
0: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
1: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
0: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை, காரைக்கால்.
2: நேயர்கள் கேட்கிருப்பது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும்
3: நலமாய் வாழ.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
0: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
0: காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல், சூளி மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
5: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
6: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
5: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
6: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
3: உயிர்களை காக்கும் உன்னத பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மருத்துவர்களின் சேவையை போற்றும் விதமாக உலகம் முழுவதும் July 1 அன்று தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. அதனை சிறப்பிக்கும் வகையில் 4ஆம் நாளான இன்று காரைக்கால் குழந்தை நல மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள் தரும் தகவல்.
7: ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தையா, ரொம்ப அதிக ஃபீவர் இருக்கா, சோர்ந்து போச்சா, பாலே குடிக்க மாட்டேங்குது, சாப்பிடவே மாட்டேங்குது, யூரின் கம்மியாக போச்சு, மூச்சு வாங்குது, இந்த மாதிரியெல்லாம் அறிகுறிகள் இருந்தால் நம்ம உடனே போய் டாக்டரை அணுகணும். அப்படி இல்லைன்னா அவசரப்பட வேண்டாம், நல்லா உடம்பை தொடச்சி விட்டுட்டு அப்சர்வ் பண்ணலாம். சூடான தண்ணீரோ, சூடான திரவங்களோ, பாலோ, சூப்போ ஏதோ ஒன்று கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து கூலிங் எஃபெக்டை கம்மி பண்ணும், பேபிஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதெல்லாம் தான் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வைரஸ் நோய்களை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ஓஆர்எஸ்ங்கிற பவுடரை ஏரியா நர்ஸ் எல்லா வீட்லேயும் கொடுக்குறாங்க, அதை வந்து பத்திரமா வச்சுக்கணும். அது வந்து பெரிய பேக்கெட்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வாந்தியோ வயிற்று போக்கோ குழந்தைங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் 1 லிட்டர் தண்ணியில் முழு பேக்கெட்டையும் கரைக்கணும். கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் கரைக்கிறத தவிர்க்கணும் நிச்சயமாக. ஏன்னா அது தப்பான முறை. ஓஆர்எஸ் ஃபீடிங்கில் நிறைய பேரண்ட்ஸ் தெரியாமல் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதை தவிர்த்துக்கணும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து அந்த முழு பேக்கெட்டையும் கரைச்சி 24 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கணும். காமனாக ஓஆர்எஸை குழந்தைங்க குடிக்க விரும்பாது, ஏன்னா கொஞ்சம் உப்பு கரிக்கும். அப்படி இருக்கும்போது ஸ்பூனை வச்சு மெதுவாக சிப்பை சிப்பை சிப்பாக குடித்து அதை பழக்கப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் ஓஆர்எஸ் குடிக்க வைக்கிறது பெரிய கஷ்டமே கிடையாது. ஓஆர்எஸ் தான் ஃபர்ஸ்ட் எய்ட், வாமிட்டிங், டயரியா. ஓஆர்எஸ் குடிக்காமல் இருக்கிற குழந்தைங்க தான் ப்ராப்ளம்லே வரும். எப்போ ஓஆர்எஸ் குடிக்க வைக்க முடியல அப்படின்னா நமக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இல்லை. ரொம்ப ரேராக நிச்சயமாக வாமிட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, நிற்கவே இல்லை அப்படிங்கிறது 1% தான். அந்த 1% ஓஆர்எஸ் கொடுக்க முடியலங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் மொத்த 99% பேபி குடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான். குடிக்க மாட்டேங்குது அப்படின்னா அதை பழக்கப்படுத்தணும். வெறும் தண்ணியை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு ஓஆர்எஸையும் வச்சோன்னா நிச்சயமாக ஓஆர்எஸை குடிக்காது. வெறும் தண்ணியை கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. அந்த டைமில் வெறும் ஓஆர்எஸ் மட்டும்தான் தாகத்துக்கு இருக்குமா, கம்பல்சரியாக சொன்னோன்னா தாகத்தை தவிர்க்கிறதுக்காக நிச்சயமாக அதை குடிக்க பழகிடுவாங்க. ஸோ பழக்கம் தான் காரணம். எப்போ நம்ம வந்து வாமிட்டிங், டைரியா இருக்கிறத பயப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, குழந்தை ரொம்ப சோர்ந்து போச்சு, யூரினே ரொம்ப கம்மியாக போச்சு, நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு, தூங்கிக்கிட்டே இருக்கு, முழிக்கவே இல்லை, தாய்ப்பால் கூட எடுக்கலை சின்ன குழந்தையாக இருந்தால் அப்படின்னா அது வந்து லேட் பண்ணக்கூடாது. உடனே பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போய் அவசியம் காமிக்கணும். குழந்தைங்களுக்கு சன்ஸ்கிரீனை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், சன்ஸ்கிரீன் முதல்ல குழந்தைங்களுக்கு போடக்கூடாது. ஏன்னா நமக்கு விட்டமின் டி சன்லைட்லேருந்து தான் கிடைக்குது. சன்னால் சன்பர்ன்ஸ் வருது அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது, சன்ஸ்கிரீனில் வந்து மித்தைல் பாரபென்னு ஒன்று இருக்கும், அது பாரபென் ஃப்ரீ க்ரீம்ஸ் தான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணும். அந்த பாரபென் அப்படிங்கிறது பின்னாடி அது கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. சன்னால் எந்த தொந்தரவும் இல்லை, கலர் தான் மாறுது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கலாம். ரொட்டீன் வேக்சினேஷன், எந்த தடுப்பூசியும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயசில் கிடைக்க வேண்டிய தடுப்பூசிகளை நம்ம விடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே விட்டு போயிருந்தாலும் கேட்சப் வேக்சினேஷன் இப்போ கவர்மெண்ட்லேயே பண்ணுறாங்க. மிஷன் இந்திரதனுஷ்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான்,

0: பண்ணுறாங்க. விட்டு போச்சா, இவ்வளோ நாள் விட்டு போயிட்டியா, பரவாயில்ல இப்போ வா, நான் இப்போ வயசுக்கு என்ன போட முடியுமோ அதெல்லாம் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறத நிச்சயமாக செய்கிறாங்க. அதனால் இப்போ முன்னாடியெல்லாம் போட விட்டுட்டேன் இப்போ ஒன்றும் பண்ண முடியல அப்படின்லாம் கிடையாது. இப்போ போனால் கூட இந்த வயசில் என்ன போடுவாங்களோ அதை போட்டு விட்டுருவாங்க. அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
1: நலமாய் வாழ்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
3: ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்,
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல், 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். காற்றலையில் கலந்து ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3 அன்பு நேயர்களே, நான் உங்க அன்பு ஆர்ஜே ஆர் குமார் பேசுறேன். வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் நம்ம காரைக்கால் பண்பலையில் கலந்து வர்றது சூப்பரான நிகழ்ச்சி பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன தெரியுமா? கேட்குறப்பயே உடம்புல ஒரு எனர்ஜி வர்ற விஷயம், உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு. விளையாட்டு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஞாபகம் வரும். அது உலகக்கோப்பையாக இருக்கலாம், இல்லை சாயங்காலம் தெருமுக்களை விளையாடுற கில்லியாக இருக்கலாங்க. இன்னைக்கு நமக்கு பிடிச்ச விளையாட்டு எது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில். இந்த பாயிண்ட்லேருந்து உங்கள் ஆர்ஜே ஆர் குமாரும், அந்த பாயிண்ட்லேருந்து உங்கள் ஆர்ஜே செல்வ சுகப்பிரியாவும் நாங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட்டில் பேச போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை பற்றி நீங்கள் சொல்லலாங்க.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நமது வன்பலை 100.3. நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் GL மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் GL மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த விளையாட்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய ஆர்ஜே ஆர் குமாரும், மற்றொரு பாயிண்டில் உங்கள் ஆர்ஜே செல்வ சுகப்பிரியாவும் காத்துக்கிட்டே இருக்கிறோம். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம பாயிண்ட் டு பாயிண்டில் சந்திக்கலாம் நேர்களே.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா

0: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா, மயிலாடுதுறை.
1: காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த விளையாட்டு அப்படிங்கிறத நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், உங்களுக்கு பிடித்த விளையாட்டு உங்களுடைய பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய முகநூல் பக்கத்திலேருந்து காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற அந்த முகநூல் பக்கத்துக்கு உங்களுடைய பதிவுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நாங்கள் சொல்லும் போதும், அதை நீங்கள் கேட்கும் போதும் கபடி கபடி தாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் கடலூர் துறைமுகம் சுரேஷ், இனிய காலை வணக்கம் சார். எனக்கு பிடிச்ச ரசிச்சு விளையாட்டு கால் பந்து தான் சார். அத்தனை பேருக்கும் கால்களுக்கும் பந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் விளையாட விளையாட்டு கிரிக்கெட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க கடலூர் துறைமுகம் சுரேஷ்.
2: அடுத்தது வந்து நாகூர் ஜவஹர் சாதிக், கபடி தாங்க. ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க.
1: கபடி கபடி கபடி கபடின்னு தொடர்ந்து வராங்க பாருங்க. பேரளத்துல இருந்து செந்தில் கண்ணன் சொல்றாங்க, இருவருக்கும் எனக்கு பிடித்த விளையாட்டு சிறு வயசுல தாயங்க பல்லாங்குழி கல்லூரி பருவத்துல கிரிக்கெட் அவ்வளவுதாங்க அப்படின்னு செந்தில் கண்ணன் பேரளத்துல இருந்து சொல்லிவிட்டாங்க.
2: அடுத்தது சொல்லிருக்காங்க சுரேஷ் ஹரி ஸ்ரேயா திருபுவனத்துல இருந்து, கிரிக்கெட் அப்புறம் கபடி ரெண்டும்.
1: அடுத்து பாருங்க கையாவடியில இருந்து அசோக் ராஜ் கனிமொழி சொல்றாங்க, எனக்கு பிடித்த விளையாட்டு கபடி கபடி கபடி தாங்க.
2: கபடின்னு சொல்லிட்டாங்களா. அடுத்து சொல்லியிருக்காங்க கொலக்கொலையா முந்திரிக்கா, அப்புறம் கையில் கல் பிடிச்சி விளையாடுறது, கண்ணாம்பூச்சி நொண்டி அடித்தல், பல்லாங்குழி அப்படின்னு லிஸ்ட்டாக அனுப்பியிருக்காங்க. அரியலூர்லேருந்து கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு.
1: நிச்சயமாக கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு சொல்லும் போது கொலக்கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா அப்படிங்கிற விளையாட்டு ஞாபகத்துக்கு வந்துடுச்சிங்க. அடுத்தது பல்லாங்குழி விளையாடுறது, இன்னும் கண்ணாம்பூச்சி விளையாடுறது, இன்னும் எப்படி எல்லா விளையாட்டுமே ஆனால் இப்போ விளையாடுறோமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு.
2: நிச்சயமா.
1: அடுத்து பாருங்க தங்களுடைய அடுத்த யார் கருத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெய விவேகானந்தன், வாலிபால் தாங்க நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச விளையாட்டு வாலிபால் வாலிபால்.
2: அடுத்தது எங்களுக்கு பிடிச்சது வந்து கபடி தாங்க. அப்புறம் காரைக்கால் மாவட்டத்தில் சப்ஜூனியர் கபடி போட்டியிலலாம் அனைத்து பள்ளிகள்லையும் கலந்து கொண்டிருக்கேன். அதே போல் தலத்திரு சிஇஓ ஆஃபீஸ்லேயும் நடந்தது, அதில் நான் தாங்க முதல் பரிசு வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்.
1: அடடா பாராட்டுங்களுங்க உங்களுக்கு. அடுத்து பாருங்க பெருஞ்சேரி ஜார்ஜ் சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்ச விளையாட்டு கபடி கபடி கபடி தான் சொல்கிறாங்க.
2: அடுத்ததும் கபடி தானா? அடுத்தது சொல்லியிருக்காங்க அவங்களும் கபடி தான், எனக்கு பிடிச்சதும் கபடி தான், காரப்பள்ளம் பாஸ்கர்.
1: இப்படி கபடி கபடி கபடி எல்லாருமே கபடியை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்க, நான் பள்ளியில படிக்கிற காலத்துல இருந்து எனக்கு பிடிச்ச விளையாட்டு ஓட்ட பொந்திய விளையாட்டுங்க அப்படின்னு ஜெமனார் கோவில் இருந்து குணசேகர ஐயா சொல்லியிருக்காங்க.
2: அடுத்து நந்தினி சுரேஷ் திருமணத்துல இருந்து, தாயம் பல்லாங்குழி தான் எனக்கு பிடிச்சது அப்படின்னு இருக்காங்க.
1: ஜோதி அன்னப்பன்பட்டையில இருந்து, எனக்கு பிடிச்ச விளையாட்டு கபடி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
2: அடுத்தது பேட்மிண்டன், நாகூர் யூசுப் மாலிம் இவங்க சொல்லியிருக்காங்க கேரம் போர்டு பேட்மிண்டன் இதெல்லாம்.
1: அடுத்து சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் சொல்றாங்க பாருங்க, கபடி மற்றும் கிட்டி புல்லு.
2: ஆஹா. அடுத்தது மயிலாடுதுறை ராஜா தெருல இருந்து சொல்லியிருக்காங்க குருமூர்த்தி, எனக்கு கபடி தான் ஞாபகம் வருதுங்க. தலைப்பு கேட்டோன்னே சின்ன வயசுல ஸ்கூல் கிரவுண்ட்லையும் சாயங்காலம் ஆனால் தெருவில் ஃப்ரெண்ட்ஸோடையும் சலிக்காம விளையாடினேன். கபடி ஆட்டத்தோட நினைவு எப்போதுமே ஒரு தனி சுகம்தான். இன்னைக்கு நிறைய விளையாட்டுகள் வந்தாலும் கபடிக்கு இருக்கிற விறுவிறுப்பே வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: புவனகிரி சுமதி பாபு சொல்றாங்க பாருங்க, கல்வி இருக்கும் போது பள்ளிக்கூடத்தில் எனக்கு உயரம் தாண்டுதல் மிகவும் பிடிக்கும், அதாவது ஹை ஜம்ப்.
2: ஆமா,
1: பிடித்த ஒரு விளையாட்டு வீடுகளில் கண்ணாமூச்சி கொலக்கொலையா முந்திரிக்கா இதெல்லாம் பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க போனகிரி சுமதி.
2: அடுத்து சின்ன வயசுல எனக்கு வந்து கண்ணாம்பூச்சி கிட்டிப்புள்ள அப்புறம் மரத்துல இருந்து குதிச்சு விளையாடுற அந்த ஊத்தாங்குழி, இப்ப வந்து கிரிக்கெட், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரவிக்குமரன் தானிக்கோட்டகத்துல இருந்து சொல்லிருக்காங்க.
1: எனக்கு பிடிச்ச விளையாட்டு கிட்டிப்புள்ளு பல்லாங்குழி அப்படின்னு சொல்லிருக்காங்க வலங்கிமான் நாட்டுதுறை.
2: அடுத்து எனக்கு பிடிச்சது பல்லாங்குழி கேரம் தாயம் இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும்னு காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: அடுத்து மயிலாடுதுறை ஜே ஜே நகர்ல இருந்து ஆனந்த் சொல்லியிருக்காங்க, கிட்டி புல்லு பம்பரம் கபடி நிறைய விளையாட்டு இருக்குங்க, கிராமத்துல சில இடங்கள்ல விளையாடி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க.
2: அடுத்து காட்டுமன்னார் கோவில் குளஞ்சியப்பன், எனக்கு ஸ்கூல் டேஸ்ல வந்து கோகோ வாலிபால் பூப்பந்து, அப்புறம் தெருவில் வந்து நண்பர்களோட பம்பரம் கிட்டி புல்லு, அப்புறம் உட்காந்து விளையாடுற விளையாட்டு தாயம் பரமபதம் சதுரங்கம், இப்படி எல்லா விளையாட்டுமே விரும்பி விளையாடுறேன், எதையும் பிரிச்சு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: அம்பலவான நன்னிலத்தில இருந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, எனக்கு பிடிச்ச விளையாட்டு கபடி மற்றும் கிட்டி புல்லுங்க.
2: அடுத்தது ஆண்டிமனம் பாஸ்கர் சொல்லியிருக்காங்க, எனக்கு சடுகுடு அப்புறம் கால்பந்து வாலிபால் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டாங்க.
1: குத்தாலம் மாரியம்மன் கோவில் தெரு என் எஸ் மோகன் சொல்றாங்க, ஓடி விளையாட ஆசைதான், ஆனா விளையாட்டை விளையாடுபவர்களை பார்க்க ஓடி சென்று பார்ப்பாங்க, இதுதான் எனக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு நகைச்சுவை உங்களுக்கு.
2: அடுத்தது சில்லிக்கோடு கோகோ தம்பலாங்குழி கோழி குண்டு சொல்லிக்கிட்டே போகலாம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதம்பர் கலைச்செல்வி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: பூந்தோட்டம் அம்பல் தேஜன் சொல்றாங்க, எனக்கு பிடிச்ச விளையாட்டு கிரிக்கெட் தாங்க அப்படிங்கிறாங்க.
2: எனக்கு பிடிச்சது கேரம் போர்டு செஸ் தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.

0: சின்ன வயசுல விளையாட்டுகளும் விரும்பி விளையாடுக்கு செல்லும் பொழுது அனைத்து விளையாட்டுகளிலும் கலந்து கொண்டு வெளியில விளையாட செல்வதுண்டு. அதனால எனக்கு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது எனக்கு கபடி வாலிபால் ரொம்ப பிடிக்கும் நல்லம்பல் ஷேக்கலாவுதீன் கமெண்ட் பண்ணிருக்காங்க.
0: எனக்கு பிடிச்ச விளையாட்டு கில்லி, இன்னைக்கு கிரிக்கெட் அப்படின்னு நாகூர்ல இருந்து அலோன்சராஜ் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து எனக்கு பிடிச்சது வாலிபால் அப்படின்னு நிரவி நச்சுப்பிள்ளை கமெண்ட் பண்ணிருக்காங்க.
0: வைரநகர சிவாஜி கபடின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது வந்து கிருஷ்ணமூர்த்தி குத்தாலத்திலிருந்து எனக்கு கிரிக்கெட் பார்க்க பிடிக்குங்க ஆனா விளையாட தெரியாது அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க.
0: எனக்கு பிடிச்ச விளையாட்டு கபடி கிரிக்கெட்டுங்க. அந்த நாள் பழைய நினைவுகள் மலருதே மலருதே மலருதே அப்படின்னு மேலகாசகுடியிலிருந்து அந்த ஜான் பீட்டர் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், எனக்கு சின்ன வயசுல கபடி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கபடி கபடின்னு அந்த பாட்டு இருக்கே, எதிரிய பந்தாடும் பாட்டு சின்ன வயசுல நிறைய பரிசுலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க.

0: மகிழ்ச்சியான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி நமது காரைக்கால் பண்பலை 100.3. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்,
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நமது காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ARC காமாஜி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
8: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஒயின் ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் சும்மா பந்தாடி விளையாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு என்னென்ன அப்படிங்கிறத பாயிண்ட் டு பாயிண்ட்ல நம்ம பேசிகிட்டே இருக்கிறோங்க. அடுத்து பாருங்க, எனக்கு பிடிச்ச விளையாட்டு சில்லுக்கோடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புறவாச்சேரி பிரியா கண்ணன். சில்லுக்கோடுன்னு நினைக்கும் போது தாங்க அப்படியே தலையை அண்ணா வந்து கண்ணை மூடிட்டு இச்சா இனியா காயா பழமானு சப்பட்டை வைக்காம நம்ம கட்டடத்தை தாண்டி போகணும் பாருங்க. அடாடாடாடா என்ன ஒரு விளையாட்டு அது.
10: அது கரெக்டாக அந்த பெட்டியை பார்த்து அந்த சில்லை வந்து தூக்கி போட்டு போகணும்.
2: ஆமாம், எல்லாமே இலக்கு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அந்த நம்மளுடைய குறிக்கோளை காட்டக்கூடிய விளையாட்டு அது.

0: அடுத்து யார் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க.
1: அடுத்து சரவணகுமார் திருவாலங்காட்டிலேருந்து எனக்கு கபடி தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: அடுத்து பாருங்க, அதம்பார்லேருந்து ராமன் சொல்றாங்க, ரெண்டு பேருக்கும் வணக்கம், எனக்கும் பிடிச்ச விளையாட்டு கபடி அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: அடுத்தது சொல்லியிருக்காங்க, தாயம் பல்லாங்குழி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூடவாசல் சசிகலா கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: சங்கரன் பந்தல் ராஜ் சொல்றாங்க, எனக்கு பிடிச்ச விளையாட்டு கபடி கபடி கபடி தான்.
1: அடுத்து புதுத்துறை செல்வகுமார், எனக்கு ரொம்ப பிடிச்சது கபடி, நல்லா விளையாடுவேன். அடுத்து கிட்டி புல்லு நல்லா விளையாடுவோம், வயல்வெளியில பழைய நினைவுகள்லாம் கொண்டு வந்ததற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: எனக்கு பிடிச்ச விளையாட்டு வாலிபால் அப்படின்னு நாகம்படியில இருந்து கௌதமி கருணாகரன் சொல்லியிருக்காங்க பாருங்க.
1: அடுத்ததா சொல்லியிருக்காங்க, மேமாத்தூர்ல இருந்து அமுதா சேகர், கபடி தான் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: கபடி கபடி கபடின்னு கபடி பிடிக்கும் அப்படிங்கறத சொல்லி எனக்கு கபடியில மூச்சு அரைக்கும் பாத்தீங்களா, ஒரு டீயை குடிங்கன்னு டீயும் நமக்கு அனுப்பியிருக்காங்க பிக்சர்ல.
1: ஆமா,
0: அடுத்து பார்த்தோம்னா அடுத்து திருமலைதான வீரஜ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விளையாட்டு பல்லாங்குழிங்க, தாயக்கோடு கிட்டி புல்லு பம்பரமும் சடுகுடு ஆடிய கபடியும் மண்ணில் ஓடிய நொண்டி ஆட்டமும் மறைஞ்சு போனதேனோ, இன்று கைபேசி திரைக்குள் உலகத்தை சுருக்கி வீட்டுக்குள் முடங்கி கிடக்கின்றோம், உடலின் பலத்தை மெல்ல மெல்ல இழந்து நோய்க்குள் நாமும் விழுகின்றோம், மீண்டும் வருவோம் மைதானத்திற்கு, மண்ணின் வாசம் நாம் நுகர்வோம், பாரம்பரிய விளையாட்டுகள் மீது உடலும் மனமும் வளம் பெற வேண்டும் அப்படின்னு திருமலைசாமி வீரசுந்தரி ரொம்ப வீர ஆவேசமா சொல்லி விட்டாங்க அந்த விளையாட்டுலாம் போயிட்டு.
1: அடுத்ததான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க பூந்தோட்டத்துலேருந்து காத்தி, 7 வயசுல எனக்கு கொலகொலையா முந்திரிக்கா, 8 வயசுல கிட்டி புல்லு, 9 வயசுல கபடி, 9 வயசுலேருந்து ஒரு 10 வயசு இப்போ வரைக்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பேட்டு பந்து, அதாவது கிரிக்கெட்டு தாங்க. இப்படி நிறைய விளையாட்டு இப்போ விளையாடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் இப்பகுதியில் நமக்கு வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
0: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில். இனி
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
7: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: பிபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
6: நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.

0: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: தேதியும் சேதியும் வரலாற்றின் நினைவு பொக்கிஷத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தேதியும் சேதியும் விடுதலை போராட்ட வீரரும் இந்தியாவின் முன்னாள் பிரதமருமான குல்சாரிலால் நந்தா 1898 ஆண்டு ஜூலை 4 பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள சியால்கோட் என்னுமிடத்தில் பிறந்தார். இவர் 2 இந்தியாவின் இடைக்கால பிரதமராக இருந்துள்ளார். 1964 ஜவஹர்லால் நேரு இறந்த பொழுது முதல் முறையும், 1966 லால் பகதூர் சாஸ்திரி இறந்த பொழுது 2 இடைக்கால பிரதமராக பதவி வகித்துள்ளார். இவர் காந்தியின் கொள்கைகளை கடைபிடிக்கும் காந்தியவாதி ஆவார். இந்திய அரசு இவருக்கு 1997 பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. இந்திய அரசியல்வாதியும் தொழிலாளர் சிக்கலில் நிபுணத்துவம் பெற்ற பொருளாதார அறிஞருமான இவர் 1998 மறைந்தார்.
2: 1837 உலகின் முதல் நீண்ட ரயில் பாதையான கிராண்ட் ஜங்ஷன் ரயில்வே பங்கிஹாமிற்கும் லிவர்பூலுக்கும் இடையே திறக்கப்பட்ட நாள் இன்று.
1: நவீன இத்தாலியின் தந்தையான ஜூசுவே கரிபால்டி 1807 ஜூலை 4 பிரான்சின் நைஸ் நகரில் பிறந்தார். ஒருங்கிணைந்த இத்தாலியை உருவாக்கும் இயக்கத்தில் இணைந்து போராடினார். இத்தாலியில் இவர் உருவாக்கிய தொண்டர்படையின் புகழ் உலகம் முழுவதும் பரவியது. இவரது தலைமையில் ஆஸ்திரியா, வெர்சி, கோமோ ஆகிய பல இடங்கள் கைப்பற்றப்பட்டன. இத்தாலி மக்களின் உரிமைகளுக்காக போராடிய இவர் ஒருபோதும் பதவிக்காக போராடியதில்லை. இவர் இராணுவ புரட்சிகளில் முக்கிய பங்காற்றியதால் ஹீரோ ஆஃப் த டூ வேர்ல்ட்ஸ் என்று போற்றப்பட்டார். அசாதாரண இராணுவ திறன், வீரம், முடிவெடுக்கும் ஆற்றல், செயல் திட்டம் என அனைத்தும் ஒருங்கே பெற்ற கரிபால்டி 1882 மறைந்தார்.
2: கனடிய பசிபிக் ரயில்வேயின் முதல் திட்டமிடப்பட்ட ரயில் மான்ட்ரியாலில் இருந்து 6 பயணத்திற்கு பிறகு பசிபிக் கடற்கரையில் உள்ள போர்ட் மூடியை 1886 இதே நாளில் வந்தடைந்தது.
1: சுவாமி விவேகானந்தர் நினைவு நாள் இன்று. இளைஞர்களின் மீது அளப்பரிய நம்பிக்கை கொண்டிருந்தவர். 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று கூறியவர். உலகின் தலை சிறந்த சமய தலைவர்களுள் ஒருவராகவும் 19 சிறந்த ஆன்மீகவாதியாகவும் திகழ்ந்தவர் சுவாமி விவேகானந்தர். இவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர். இவர் வேதாந்த தத்துவங்களை உலகிற்கு தெரியப்படுத்திய விவேகானந்தர் 1902 ஜூலை 4 இப்பூலகை விட்டு மறைந்தார்.
2: சுவாமி விவேகானந்தரின் 150 பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்திய அரசு நினைவு அஞ்சல் தலையினை வெளியிட்டது. பிங்கலி வெங்கையா இந்திய தேசிய கொடியை வடிவமைப்பு செய்தவர். அவரின் நினைவு தினம் இன்று 1963. இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
0: விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: இது ஆகாஷவாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
5: வன மகோத்சவ வாரம் குறித்த தகவல்களை வழங்குகிறார் காரைக்கால் வனத்துறை மற்றும் வன விலங்கு பாதுகாப்பு துறை வேளாண்மை அலுவலர் கே அமினா பீபி அவர்கள்.
6: வாகனங்கள்லேருந்து பார்க்கும்போது ஒரு மாசடைந்த ஒரு காற்றை தான் வந்து அந்த வாகனங்கள் வெளியேற்றுது. அப்போது அந்த மாசடைந்த காற்றை சுத்தம் பண்ணணுன்னா மரங்களை விட்டால் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி வாகனங்கள் வெளியிடுவது நச்சு காற்றை மட்டும் அல்ல, தூசிகளையும் தான். அந்த தூசிகளையும் வடிகட்டி நமக்கு நல்ல

0: சூழ்நிலையை கொடுக்கறதுக்கு, ஒரு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு மரங்களின் உதவி கட்டாயமாக தேவைப்படுது. அன்றாட தேவைக்கு பார்க்கும்போது நீர் வந்து அத்தியாவசியம். நீர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. நீரின்றி அமையாது உலகு. அந்த நீருக்கு ஆதாரமே வந்து மரங்கள் தான். எந்த அளவுக்கு மரங்கள் அதிகமாக இருக்குதோ அப்போ தான் வந்து வானத்தில் மேகமே இருந்தாலும் அந்த மேகம் நம்ம இருக்கிற இடத்துல மழை பெய்யணும்னா அங்கே நிறைய மரங்கள் இருந்தால் தான் அந்த வளிமண்டலத்தில் இருக்கிற ஈரப்பதத்தை வந்து ஈர்க்க முடியும். அப்படி இல்லைன்னா அப்படியே மேலே வந்து அந்த மேகம் அப்படியே நவுந்து போயிட்டே இருக்கும். என்னோடய இடத்துல நிறைய மழை பெய்யணும்னா அந்த இடத்துல என்னை சுற்றி நிறைய மரங்கள் இருக்கணும். அந்த எண்ணம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருந்ததுன்னா நிறைய மரங்களை நடுவாங்க. நம்ம எல்லாரும் மரங்களை நிறைய நடும்போது ஒரு பசுமை சூழல் நிறைய மழை மேகங்களை ஈர்க்கும். மழை மேகங்கள் நீரை தரும். நீரை வந்து மண்ணுக்குள்ளேயும் சேர்க்க முடியும். மரங்கள் நிறையா இருந்தால் தான் நிலத்தடி நீருடைய மட்டம் வந்து உயர்ந்திருக்கும். அப்படி இல்லைன்னா கீழே போக போக உப்பு தண்ணியாக தான் இருக்கும். நம்ம கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறோம். அப்போ நிலத்தடி நீரில் நன்னீர் இருக்கணுமா இல்லை உப்பு நீர் இருக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது மழைகளும் மரங்களும் தான். அப்படி இல்லைன்னா நம்ம வளர்ச்சி தேவைக்காகவும் நம்ம விவசாய தேவைக்காகவும் போர் போட்டு தண்ணி எடுத்துருவோம். தண்ணீர் எடுக்க எடுக்க வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கடல்லேருந்து உப்பு தண்ணி உள்ளே வந்துடும். அதை தடுப்பதற்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து மரங்களை நடுறோமோ, எந்த அளவுக்கு மழை நீரை வரப்பாகவும் பண்ணை குட்டைகளாகவும் ஆறாகவும் குளமாகவும் நம்ம தேக்கி வைத்து நீரை வந்து பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழல் எல்லா வளர்ச்சியும் அந்த நீருடைய அளவை பொறுத்து தான் இருக்குது. எந்த அளவுக்கு மரங்கள் அதிகமாக இருக்கோ மரங்களின் வேர் மூலமாக மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு மரங்களால் முடியும். நிறைய மழை பெய்யுது, ஒரே நல்ல இவ்வளோ மழை பெய்யுது, அப்போ அந்த மழை வந்து வெள்ளமாக ஓடி போய் ஆறில் போய் கலக்குதுன்னா மண்ணையும் சேர்த்துட்டு போயிடும். அப்படி இல்லாமல் இருக்கணும்னா நிறைய மரங்கள் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரே நாளில் கொட்டுற மழையெல்லாம் இல்லாமல், அந்த காலத்தில் சொல்லுவாங்களே மாதம் மாறி பெய்கிறதா, அந்த மாதிரி விட்டு விட்டு மழை பெஞ்சுதுன்னா மண் அரிப்பு நடக்காது. பல நாள் காஞ்சி கடந்து ஒரே நாளில் ஒரு மாதம் இரண்டு மாதம் பெய்ய வேண்டிய மழையை ஒரே நாள் கொட்டி தீர்க்கும் போது தான் மண் அரிப்பு நடக்குது. இந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து அதிகமாக மரங்களை நட்டு வனங்களாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் இருக்கு.
1: வன மகோத்சவ வாரம் குறித்த தகவல்களை வழங்கினார் காரைக்கால் வனத்துறை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு துறை வேளாண்மை அலுவலர் கே அமினா பிபி அவர்கள்.
2: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட்.
3: மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை. ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேயர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: ஆடி சூப்பர் சேல் July 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை.
2: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும்

0: காரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து பாருங்க. பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திக் சொல்லியிருக்கிறாரு, 7 வயசுல எனக்கு பிடிச்ச விளையாட்டு கொல கொலையா முந்திரிக்கா, 8 வயசுல அப்படிங்கறத நீங்க சொல்லி விட்டீங்களே. அடுத்து பாருங்க, இதுவும் ஒரு விளையாட்டு தாங்க, சொல்லி சொல்லி பாக்குறதும். அடுத்து பாருங்க, வேதாரண்யம் பயத்தவரன் காடு ஆரம் வடுகன மருத வடுகனாதன் சொல்றாங்க, கிரிக்கெட்னா எனக்கு உயிருங்க, மேட்ச் நடக்கிறப்ப எல்லா சோறு தண்ணி இல்லாம அப்படியே டிவி பெட்டி முன்னாடி விழுந்து கிடப்பண்ணா பாத்துக்கோங்க. அப்ப பாத்துக்கிட்டு தான் இருப்பீங்களா, விளையாட மாட்டீங்களா நீங்க?
2: அது தெரியல, எனக்கு பிடிச்சது கிரிக்கெட்னு சொல்லிட்டாங்க, அடுத்தது வனக்குடி ராஜேந்திரன், எனக்கு பிடிச்சது கபடி அப்படின்ட்டாங்க.
1: அடுத்து பாருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விளையாட்டு கபடி தாங்க. அதுல பாத்தீங்கன்னா லாபகமா காலை பிடிச்சி இழுத்து அவுட் ஆக்குற கலை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நினைவுபடுத்தியமைக்கு நன்றிங்கோ அப்படின்னு மல்லியம் ரவி சொல்லிவிட்டாங்கோ.
2: அடுத்தது எனக்கும் கபடி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராமன். அவங்க ஊர் பெயர் வந்து நமக்கு குறிப்பிடல, கமெண்ட் மட்டும் பண்ணிட்டாங்க.
1: அடுத்து பாருங்க, எனக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படின்னு யாரு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனூர்ல இருந்து வராங்க ஜோதிலட்சுமி. கவலை ஏதும் இல்லாத அந்த காலத்துல எனக்கு பிடிச்ச விளையாட்டு நிறைய இருக்குங்க.
2: சரி,
1: நண்பர்கள் குழுவோடும் தனியாகவும் நான் பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்திருக்கிறேன். எனக்கு பிடித்த விளையாட்டு நண்பர்கள் குழுவுடன் சில்லி விளையாட்டு. உடைந்த மண்பானை ஓட்டை வைத்து மண்ணில் கட்டங்கள் வரைந்து ஒற்றை காலால் கோட்டை மிதிக்காமல் ஜில்லியை தூக்கி போட்டு விளையாடி மகிழ்ந்த காலம் ஜில்லுகோடு அப்படிங்கறதான் பேர் அதுக்கு. அது போல 5ஆம் கல் 7ஆம் கல் விளையாட்டு, 5ஆம் கல் 7ஆம் கல் விளையாட்டு நண்பர்களோடு விளையாடலாம், தனியாகவும் விளையாடி மகிழலாம் அப்படின்னு, அதாவது புதக்கா அப்படின்னு சொல்லுவாங்க,
2: தூக்கி போட்டு
1: பிடிச்சி விளையாடுறது. அப்புறம் அடுத்து யாரு சொல்லியிருக்கிறாங்க,
2: பல்லாங்குழி, கோக்கோ, பாம்பு அட்டை, இதெல்லாம் வந்து சங்கரன் வந்தால் சாகுல் மீது கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு பிடிச்ச விளையாட்டுன்னு.
1: டிஆர் பட்டின நளினி சங்கர், எனக்கு பிடிச்ச விளையாட்டு கிரிக்கெட்டும் பரமபதமுங்க அப்படிங்கிறாங்க.
2: அடுத்து ஆண்டி மடம் சரவணன், எனக்கு கிரிக்கெட்டுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டாங்க.
1: கும்பகோணம் குமரன் சொல்றாங்க பாருங்க, எனக்கு பிடிச்ச விளையாட்டு கபடி மற்றும்
2: எனக்கு பல்லாங்குழி, தாயம், சிலிக்கோடு, இன்னும் நிறைய அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டாங்க.
1: அடுத்து பாருங்க, எனக்கு பிடிச்ச விளையாட்டு கிரிக்கெட்டுங்க அப்படின்னு ஆயகரன் மூலம் பழனிவேல் சொல்லி விட்டாங்க.
2: நான் பள்ளிக்கூடம் போறப்ப வாரத்துல ஒரு நாள் விளையாட்டு பீரியடுங்க, அதுல அதிகமா விளையாடுனது கபடி தான் அப்படின்னு நெய்விலக்கு எம் எஸ் தூயமணி கமெண்ட் பண்ணிருக்காங்க.
1: பழையாற்றங்கரை கணபதி சொல்றாங்க, எனக்கு பிடிச்சது கண்ணாமூச்சி, பல்லாங்குழி, ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுறது ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது கபடி தாங்க அப்படின்னு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு கமெண்ட் பண்ணிருக்காங்க.
1: பழையாற்றங்கரை கணபதி சொன்ன அந்த இதுல ஒளிஞ்சா பிடிச்சி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான விளையாட்டு.
2: எங்க வேணாலும்
1: அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம அவங்கள திரும்ப அவங்க நம்மளை அவுட் பண்ண காட்டியே நம்ம அவங்கள கண் பிடிக்கிறோம்னு வச்சுங்க, மீண்டும் அவங்கதான்
2: பிடிக்கணும், அதே இடத்துல போய் கண்ணை மூடி நிக்கணும், ஜாலியா இருக்கும்.
1: பாட்டு விளையாட்டுங்க அது. அடுத்து பாருங்க, சோமசுந்தர பிரபு, எனக்கு பிடிச்ச கபடி அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து கன்னாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: அடுத்ததா மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ரிங் பாலு, ஷிப்பிங், இதெல்லாம் அதிகமா விளையாடி இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க.
1: கைலாசபுரத்துல இருந்து ரவிங்க, சின்ன வயசுல எனக்கு பிடிச்ச விளையாட்டு கோழி குண்டு கிட்டி புள்ளுங்க. கோழி குண்டு மறக்க முடியாத
2: விளையாட்டுங்க,
1: கோழி குண்டு விளையாடும் போது முட்டி தலை வைப்பாங்க பாருங்க, முட்டி தேய தேய விளையாட விடுவாங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப அடாடாடா எப்படிப்பட்ட விளையாட்டு அதெல்லாம். அதெல்லாம்
2: அதே போல இந்த நிறைய பேர் வந்து கிட்டிப்புல் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. அந்த கிட்டிப்புல் அடிச்சு பறக்குறப்ப எத்தனை பேர் வந்து அந்த வீர தழும்பு ரத்த காயம்,
1: ஆமா அடுத்த
2: நிறைய சண்டைலாம் வந்திருக்கும் அதுல.
1: அதுல 2 தடவை கில்லு எடுத்தோம்னு வச்சுங்க, டபுள் கில்லு அது.
2: ஆமா,
1: சூப்பர் விளையாட்டு அதெல்லாம், எப்ப விளையாடுறது மீண்டும் தான் தெரியலைங்க.
2: எல்லாரும் சிலர் வந்து வருத்தமா அதையும் தெரிவிச்சிருக்காங்க கமெண்ட்ல. அடுத்ததா கலைவாணி வெங்கடேஷ் பாட்டார் மன்னார்குடியில இருந்து சொல்லிருக்காங்க, எனக்கு வந்து வாலிபால் கேரம் போர்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க.
1: ஆக்கூர் செல்லராஜா, இறங்கு பந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: அடுத்தது மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன், எனக்கு பிடிச்சது கபடி அவ்வளவுதாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டாங்க.
1: அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சொல்றாங்க பாருங்க, எனக்கு பிடிச்ச விளையாட்டு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: ஆயக்கரன் புலம் சுரேஷ், எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்ச விளையாட்டு கிட்டி புல்லு தாங்க, அதை தான் வந்து கிட்ட உள்ளதாங்க அப்படின்னு டைப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, காட்டுமன்னர்கோவில் டீ மடப்புறம் தொகுப்பு வேல்முருகன் சொல்றாங்க பாருங்க, எனக்கு பிடிச்ச விளையாட்டு முதல்ல எடுத்துக்கிட்டா கபடி தாங்க. நான் விளையாட விளையாட்டு பல்லாங்குழி, கிட்டி புல்லு, ஓடி பிடிச்சி, திருடம் போலீஸ், கொலை கொலையா, முந்திரிக்கா, அப்படி இன்றைக்கு என்னுடைய குழந்தைகள் எல்லாம் செல்லுல தாங்க விளையாடுறாங்க இந்த விளையாட்டுலாம். அப்படி இந்த விளையாட்டு விளையாடுறாங்களோ இல்லையோ, செல்லுல தான் விளையாடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கொலை கொலையா முந்திரிக்கா இருக்கு பாருங்க, அது என்ன விளையாட்டு? கொலை கொலையா முந்திரிக்கா, நிறைய நிறைய

0: பாயிண்ட் டு பாயிண்ட். நேரம் பார்த்தீங்கன்னா 9:49 ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடித்த விளையாட்டு அப்படின்னு எல்லாருமே கொட்டி தீக்குறாங்க தங்களுடைய விளையாட்டு நிகழ்வுகளை நினைவுகளை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில.
1: நிச்சயமா.
0: அடுத்து பாருங்க, ஆரூர் கொடிகால் வளையம் ஜான் ஹாஜா நஜீமுதீன். எனக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு கிரிக்கெட் தாங்க. என்னால விளையாட முடியாது, ஆனாலும் தொலைக்காட்சியில விரும்பி பார்க்கும் விளையாட்டு கிரிக்கெட். சின்ன வயசுல ஆசை ஆசையா ஆடிய விளையாட்டு நண்பர்களோட பம்பரம் சுத்துறதுங்க. பழைய நினைவுகளை திரும்பி பார்க்க வைத்த நமது காரை பண்பலைக்கு நன்றிங்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்கோ.
1: அடுத்தது யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நிம்மேலி நந்தகுமார், எனக்கு கிரிக்கெட் வாலிபால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: அடுத்து அருண் இலக்கியா திருக்கொள்ளிக்காடுலேருந்து சொல்றாங்க, கால்பந்து கபடி பல்லாங்குழி இப்படி எனக்கு இந்த விளையாட்டுலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: கபடி கிரிக்கெட் அப்படின்னு ரெண்டே வார்த்தை பாபு முள்ளக்காட்டுலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: அடுத்து போரூர் பொன்ராஜ் சொல்கிறாங்க பாருங்க, என்ன விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற இசை அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: அடுத்ததாக வந்து இன்றைக்கு வந்து விவேகானந்தரனுடைய நினைவு தினம், அதையும் வந்து கமெண்ட்டில் பதிவிட்டிருக்காங்க. அதே போல் எனக்கு பிடிச்ச விளையாட்டு கால்பந்து, நான் ராஜபாளையத்துலேருந்து ஹரிஹரன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.

0: ஹாய், பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோங்க. உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படிங்கிறத கொடுத்தும்போது எல்லாருமே விளையாட்டை பற்றி அழகாக பேசிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து தன்னுடைய பதிவு பண்ணியிருக்கிறாங்க முகநூல் பக்கத்தில், காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் தன்னுடைய பதிவை யார் அப்படிங்கிறது தேடும் போது வந்துட்டாரு. பாருங்க, சொல்லுங்க யாருடைய பதிவுண்டு.
1: அடுத்தது பல்லாங்குழி தாயம் டிக்கி. அது இந்த விளையாட்டு எனக்கு பிடிக்கும்னு நிறவி சுதா அனுப்பியிருக்காங்க.

0: நேரம் 9:55. பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படிங்கும் போது பல்லாங்குழி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. பல்லாங்குழி பாண்டி விளையாட்டு அப்படிங்கிறதுலாம் அதில் நிறைய இருக்குங்க. ஒவ்வொரு காயும் போட்டு நம்ம அந்த பல்லாங்குழியை விளையாடும் போது தொடச்சி அனுப்புவோம் பாருங்க. அடாடாடாடா, இப்படி பல்லாங்குழி விளையாட்டு, தாயம், இது எல்லாமே எல்லாரும் விளையாட்ட விளையாட்டுங்க. ஆனால் இதுல எல்லாம் நம்மளுடைய அறிவு வளர்ந்துச்சுங்க. இன்னைக்கு கண்ணு மங்குது, அறிவு மங்குது, எல்லாம் மங்குது மொபைல் போன் விளையாட்டுல. அடுத்து பாருங்க, பஞ்சநதி குளம் கோவி இளவரசன் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு பிடிச்ச விளையாட்டு கபடி கபடி கபடி கபடி, கிட்டி புல்லு, வாலிபாலு, இப்படி மூணு விளையாட்டு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததான் வந்து திரிக்கொள்ளிக்காடு ஆகாஷ் நிவாஸ், எனக்கு பிடிச்சது கிரிக்கெட், கேரம் போர்டு, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: இந்த கபடி கபடி கபடின்னு நம்ம நினச்சி பார்க்கும்போது எல்லாருமே கிட்டத்தட்ட முகநூல் பதிவேற்றத்தில் சொல்லியிருக்கிற அத்தனை நேயர்களுமே கபடியை பிடிச்சி விளையாண்டுருக்காங்க. கபடிங்கிறத நம்ம தமிழர்களோட வீர விளையாட்டுன்னு சொல்லலாங்க. அப்படி அந்த மண்ணை தொட்டு அப்படி எடுத்து நெத்தியில் போட்டு வச்சுட்டு கபடி எடுத்து போவோம் பாருங்க. நம்மளை பிடிக்கிறதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறதும் அப்படியே கபடி கபடி கபடி கபடின்னு போய் அவங்கள டச் பண்ணி அவுட் பண்ணிவிட்டு நம்ம அப்படி திரும்பி வந்து அந்த விரலை காட்டி நீ அவுட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு வந்துகிட்டு போகும் பாருங்க. என்ன மாதிரி விளையாட்டு, எவ்வளவு சந்தோஷமான விளையாட்டு.

0: பாயிண்ட் டு பாயிண்ட். உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவாக காரைக்கால் ராகுல், கிரிக்கெட் கபடி ரெண்டும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நிறைய நேயர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட மொத்தம் நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறது எத்தனை நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 83 நேயர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 41 நேயர்கள் லைக் பண்ணியிருக்கிறாங்க, 2 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ், வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. விடைபெறுகிறது பாயிண்ட் டு பாயிண்ட். உங்களிடமிருந்து நாங்களும் விடைபெறும் இந்த ஆர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆர்ஜி ஆர் குமார் மற்றும் உங்கள் ஆர்ஜி
1: செல்வ சுகப்ரியா.
0: அதான் மீண்டும் நான் சொல்ல அரங்கத்தில் உங்களோட இணைய போகிறேங்க. இப்போ இது ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.

சொல்லரங்கம். சொல்லரங்கம் ஒற்றை சொல்லில் உரையாடும் சொல்லரங்கம். வளம் தரும் வார்த்தைகள். இன்று தலைப்பில் தொலைபேசி மற்றும் முகநூல் வழி நிகழ்ச்சி இது. வளம் தரும் வார்த்தைகள் சொல்லரங்கம்.

காரைக்கால் பண்பலை 100.3 சொல்லரங்கம் சொல்லரங்கம் நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நீங்கள் நினைக்கிறதும் பேசுகிறதும் செய்கிறதும் இணக்கமாக இருக்கிறதுல தான் உங்களுடைய மகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. என்னால் முடியாது, இது எனக்கு எப்படி நேர்ந்துச்சுன்னே எனக்கு தெரியலங்க, நான் மொத்தத்தில் தோத்துட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்லை. இது போன்ற சுற்றோடர்களை நீங்கள் உங்களிடம் கூறுவதை கேட்டிருக்கீங்களா? இவற்றில் ஏதாவது ஒரு கூற்றிற்கு ஆம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்களின் வெற்றிக்கு நீங்கள் தடை போட்டிருக்கீங்கன்னு அர்த்தங்க. இது உளவியல் ஆராய்ச்சி இந்த முடிவை தெளிவுபடுத்தியிருக்கிறது. எந்த சொற்களை நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறோமோ, தொடர்ந்து சிந்திக்கிறோமோ, விடாது பேசுகிறோமோ, அச்சொற்களை ஆழ்மனது உண்மை என்று நம்பி வேலை செய்யும். மனசும் உடலும் அந்த சொற்களை நிஜப்படுத்துங்க. வேலைகளை செய்யக்கூடிய மனம் ஏவி விடும். எனவே வெற்றிகரமாக செயல்களை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நாம் பயன்படுத்தும் சொற்கள் நம்பிக்கையை வளர்ப்பதாகவும் முயற்சியை தொடர தூண்டுவதாகவும் இருக்க வேண்டும். நாம் எழுதக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் நேர்மறையாக, துணிவுடையதாக, ஊக்கம் தருவதாக இருக்க வேண்டும். வளம் தரும் வார்த்தைகள் சொல்லரங்கத்தில் இணையலாம் இப்பொழுது.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக யார் வராங்க, என்ன சொல்ல போறாங்க கேட்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்யம் வட்டம் தேத்தாகுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க செல்வ பாரதி.
1: வாழ்க வளமுடன்.
0: நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, மணக்குடியில இருந்து வந்திருக்கீங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: ராஜா, உன்னால் சாதிக்க முடியும் ராஜா.
0: அடாடாடா ராஜா, உங்களால சாதிக்க முடியும் ராஜான்னு சொன்னீங்க பாருங்க. ராஜேந்திரன் ஐயா, நன்றி ஐயா.
2: நன்றியா.
0: நிகழ்ச்சியில வரக்கூடியவங்க அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், வாருங்கள்.
3: மேட்டுப்பாளையம் நவீன் குமரன்.
0: மேட்டுப்பாளையம் நவீன் குமரன், சொல்லுங்க.
3: உறுதியுடன் இருப்பேன்.
0: உறுதியுடன் இருப்பேன், நன்றிப்பா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கங்க. அஞ்சு ரவிச்சந்திரன், அஞ்சாமல் சொல்லுங்க. வளம் தரும் வார்த்தைகள்.
4: வளம் தரும் வார்த்தைகள். கவலைப்படாதே, கடவுள் இருக்கிறார்.
0: கவலைப்படாதே, கடவுள் இருக்கிறார், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: சித்ரா, மணக்குடி.
0: மணக்குடியில இருந்து சித்ராமா, சொல்லுங்கம்மா.
5: கண்ணால் முடியும் கண்ணா.
0: உன்னால் முடியும் கண்ணா.
5: உன்னால் முடியும் கண்ணா.
0: சரிம்மா, நன்றிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து லதா பேசுறேன் சார்.
0: பனங்குடி லதா, சொல்லுங்கம்மா.
6: சமூக பொறுப்புணர்வுங்க சார்.
0: சமூக பொறுப்புணர்வு அப்படிங்கறது வளம் தரும் வார்த்தை அப்படின்னு சொல்லி இருக்கீங்க நீங்க இல்லையா?
6: ஆமாங்க சார்.
0: நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: தஞ்சை மாவட்டத்திலிருந்து சுகி மணிவாசகம் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
7: வளம் தரும் வார்த்தைகள். வள்ளுவரும் போன்று வாழ்கள்.
0: சரிங்க, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
8: பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: சொல்லுங்க ஐயா. பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணியிலேருந்து போய் பெங்களூரில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி சொக்கலிங்கம் ஐயா, நீங்கள் உங்கள் ஊரையும் விடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க, இதுதான் பெருமை.
8: ஆமாம்,
0: சொல்லுங்க.
8: வளர்க.
0: வளர்க வளமுடன்.
8: ஆமாம்,
0: வாழ்க நலமுடன்.
8: நன்றி,
0: நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வளம் தரும் வார்த்தைகள் அப்படிங்கிற தலைப்புல சொல்லரங்கத்துல அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம்.
9: வணக்கம்.
0: அரியலூர்
9: மாவட்டம் அங்கிலேருந்து ராமானுஜம் சார்.
0: மாங்குடி ராமானுஜம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
9: பண்புடிங்க சார்.
0: நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம், அடம்பார் ராமன்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
10: எல்லாம் நன்மைக்கு.
0: எல்லாம் நன்மைக்கு, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க.
11: எண்ணம் போல் வாழ்வு.
0: எண்ணம் போல் வாழ்வு, நன்றி, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா? வீர சுந்தரி, சொல்லுங்கம்மா.
12: பொறுமை.
0: பொறுமை, நன்றிம்மா. வளம் தரும் வார்த்தைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்லரங்கத்துல பேசிட்டு இருக்கோம். வரக்கூடியவங்க அடுத்தது யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
13: காலை வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா.
13: இதுவும் கடந்து போகும்.
0: இதுவும் கடந்து போகும், நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம். எங்க இருந்துங்க சரவணன் ஐயா? எங்க இருந்து? நாகையிலிருந்து. சொல்லுங்க ஐயா, வளம் தரும் வார்த்தைகள் என்னங்க?
13: எல்லாம் இறைவன்.
0: எல்லாம் இறைவன், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம். நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், சொல்லுங்க ஐயா.
13: சீக்கிரம் குணமடைவீர்கள், கடவுள் உங்களை காப்பாற்றுவார்.
0: நன்றி, நன்றிங்க. கடவுள் உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கறது வளம் தரும் வார்த்தை அப்படிங்கறது அழகா சொல்லிருக்கீங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம்.
14: ஹலோ,
0: ஹலோ, வணக்கம். வணக்கம்.
14: வணக்கம் சார. வணக்கம்,
0: சொல்லுங்க ஐயா.
14: சண்முகம் பேசுறேன் சார்.
0: சண்முகம், குத்தாலம் சண்முகம் ஐயா, சொல்லுங்க.
14: வாய்மையே வெல்லும்.
0: வாய்மையே வெல்லும், நன்றிங்க. சொற்கள் சிறியது, தாக்கம் பெரியது. அறிவு, ஊக்கம், அன்பு, வெற்றி, நம்பிக்கை, இப்படி பல்வேறு வளம் தரும் வார்த்தைகள் இருக்கிறது. வாருங்கள் காரைக்கால் பண்பலையில் சொல்லரங்கத்தில் இணைந்து சொல்லலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடியவர்கள் யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
15: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
15: தாக்கம் பெரிய சுமதி.
0: சொல்லுங்கம்மா.
15: நடப்பதெல்லாம் நன்மைக்கு.
0: நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
12: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.

0: யார் பேசுறீங்க ஐயா?
1: திருநள்ளாறு பெரியார் நாயகம் செந்தாமரை பேசுறேன் ஐயா.
0: செந்தாமரை சொல்லுங்கம்மா.
1: முயற்சித்தால முடியாது எதுவும் இல்லை.
0: முயற்சி செய்தால் முடியாது,
1: முயன்றால் முடியாது எதுவும் இல்லை.
0: முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. சரிம்மா, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க எல்லாம் அழைக்கிறோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம்.
2: மீண்டும் நலம் தரும் வார்த்தைகள்.
0: ம்,
2: திருவாரூர் தையல் கலைஞன் சிட்டிமன் என்கிற தியாகராஜன்.
0: திருவாரூர்
2: தியாகராஜன் வார்த்தைகள்
0: சொல்லுங்க.
2: கவலைப்படாதே சகோதரா, உனக்கு கருமாறி துணை இருப்பா.
0: நன்றி நன்றி சகோதரா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், செம்போடையிலிருந்து எஸ்கே பாஸ்கரன் பேசுகிறேன்.
0: எஸ்கே பாஸ்கரன் செம்போடையிலிருந்து சொல்லுங்க, வளம் தரும் வார்த்தைகள் என்ன?
3: விடாமுயற்சி சார்.
0: விடாமுயற்சி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்
0: சொல்லுங்கம்மா.
4: எல்லாம் நன்மைக்கே.
0: எல்லாம் நன்மைக்கு, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம்.
5: கீழ்மாத்தூர் கருப்பையா சார்.
0: கீழ்மாத்தூர் கருப்பையா ஐயா, சொல்லுங்க.
5: நலம் பெறுவாய்.
0: நலம் பெறுவாய், நாளும் நலமுடன் இருக்க வாழ்த்துக்கள். நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, வாங்க. கருப்பங்குளம் சிவகுமார்.
5: நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க ஐயா?
5: நலமா இருக்காங்க ஐயா.
0: சந்தோஷமா இருக்கியா? நீங்க என்ன நலம் விசாரிக்கிறதும் நான் உங்களை நலம் விசாரிக்கிறதும், இதுதான் நம்ம தமிழருடைய பண்பாடு.
5: பண்பாடு, ஆமாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நலம் ஏற்றம் பெறுவாய்.
0: ஏற்றம் பெறுவாய்,
5: ஆமா.
0: நன்றி நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்
6: சார். வணக்கம். ஆண்டிப்பாளையம் மதனசேகர்
0: சொல்லுங்க ஐயா.
6: விட்டு கொடுத்தவர் கெட்டு போனது இல்லை.
0: ம், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
7: ஜோதி, அன்னப்பன்பேட்டையிலிருந்து.
0: அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லுங்கம்மா.
7: நம்பிக்கையுடன் இரு.
0: நம்பிக்கையுடன் இரு, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வளம் தரும் வார்த்தைகள் அப்படிங்கிற சொல்ல ரங்கத்தில் அடுத்து வரவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
8: இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
8: டிஆர்பட்டினம் மஞ்சுளா ரவிச்சந்திரன்.
0: கம் கம் மஞ்சுளா ரவிச்சந்திரன் அவர்களே, சொல்லுங்க வளம் தரும் வார்த்தை.
8: நம்பிக்கையோடு இருப்போம்.
0: நம்பிக்கையோடு இருப்போம், நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வாரியங்காவல் கொளஞ்சி நாதன் சொல்லுங்க.
9: எல்லாரும் இன்புற்று வாங்க.
0: நன்றிங்க நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: காலை வணக்கம் சார்.
0: காலை வணக்கம்.
10: தேப்பெருமாநல்லூர் சரவணா கமலேஷ் சார்.
0: தேப்பெருமாநல்லூர் கமல சரவணா கமலேஷ் சொல்லுங்க. கமலேஷ்
10: துணிந்தில் வாழ்வில் பணிவுகள்.
0: சரிங்க நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
11: மேட்டுப்பாளையம்
0: நாகராஜன் சொல்லுங்க ஐயா.
11: இயற்கை விவசாயம் செய்வோம்.
0: சரிங்க நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். வளம் தரும் வார்த்தைகள்.
12: ஹலோ.
0: ஹலோ,
12: வணக்கம் சார்.
0: வணக்கம்
12: ஐயா. அப்படி ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
12: நலம் நலம் என்ன சொன்னீங்க?
0: வளம் தரும் வார்த்தைகள்.
12: வளம் தரும் வார்த்தைகள். அன்புக்கு நான் அடிமை.
0: அன்புக்கு நான் அடிமை, சரிம்மா, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
13: வணக்கம். நான் வேதாரண்யம் மாவட்டம் செட்டிப்புலத்திலிருந்து ஆறுமுகம் பேசுகிறேன்.
0: செட்டிப்புலம் ஆறுமுகம் சொல்லுங்க ஐயா.
13: ஆமாம். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய்.
0: சரிங்க நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வளம் தரும் வார்த்தைகள் நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்க. ஹலோ, காரைக்கால் பண்பலை 100.3 சொல்லரங்கம். சொல்லரங்கம் நிகழ்ச்சியில் வளம் தரும் வார்த்தைகள் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஹலோ, வணக்கம்.
14: அன்பான வணக்கம் சார்.
0: வணக்கம். குத்தாலம் என் எஸ் மோகன் சொல்லுங்க ஐயா.
14: நன்றி சார். வளம் தரும் வார்த்தை, நேர்மறையான சிந்தனையாளனாக ஒருவன் இருந்தால் வளம் பெறுவான். வாய்ப்பு, நன்றி, வணக்கம்.
0: நல்ல வளம் தரும் வார்த்தை என்ன? நேர்மறை எண்ணம் இல்லையா?
14: எண்ணம், நேர்மறையான எண்ணம்.
0: நன்றிங்க நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
15: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி.
0: வாங்க, காட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
15: சந்திரசேகர்
0: சொல்லுங்க. சந்திரசேகர்
15: ஐயா வணக்கம். நான் வேலூர் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: இன்னும் ஒரு முறை சொல்லுங்க.
15: ஆமா, நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
15: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறீங்க.
0: அருமை அருமை, அழகு, அதுதான் வேண்டும் எங்களுக்கும்.
15: ஆமாம் ஐயா, நலம் தரும் வளம் தரும் அந்த ஒரு வார்த்தை.

0: இது சொல்லரங்கம். சொல்லரங்கத்தில் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நேர்களை. இணைந்திருப்போம் நமது காரைக்கால் பண்பலை 100.3 வளம் தரும் வார்த்தைகள் சொல்லரங்கம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
0: நமது பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கும் இருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தரப்பாயில ஊசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மற்றும் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சொல்லரங்கம் வளம் தரும் வார்த்தைகள் நாளை நிகழ்ச்சி.

0: அனைத்து வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
2: கைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேரம் 10:23. காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 சேலைகள் ரெடிமேட் 5-50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரம் 10:24. நேர்களை சொல்ல அரங்கத்துக்கான தலைப்பு வளம் தரும் வார்த்தைகள் அப்படிங்கிற தலைப்பு முகநூல் பக்கத்திலையும் பதிவேற்றம் செஞ்சிருக்கிறோம். தொலைபேசி வழியாக முயற்சி செய்து பேச முடியாதவங்க முகநூல் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாங்க. வளம் தரும் வார்த்தைகள் அப்படிங்கிறத பற்றி ஒற்றை சொல்லில் உரையாடும் சொல்லிறங்கும் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் 34 நேயர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு வளம் தரும் வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாங்க. நேரம் 10:25 இருக்கக்கூடிய இந்த 5 நிமிடம், அதாவது 10:30 எத்தனை நேயர்கள் வராங்க அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். நிகழ்ச்சியில வரக்கூடியவங்க யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம்.
7: பூங்குவார் மேலிருந்து இளவன் பேசுறேன்
0: சொல்லுங்க ஐயா.
7: உழைப்பே உயர்வு சார்.
0: உழைப்பே உயர்வு, நன்றி ஐயா, நன்றி. பூம்புகார் மேலையிலிருந்து இளங்கோவனுக்கு நன்றி. நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம்.
8: ஹலோ, ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஐயா.
8: சிவபுரத்திலிருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
8: உழைப்பு
0: உழைப்பு, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார். ரதிமதனா சொல்லுங்க. வளம் தரும் வார்த்தைகள்.
9: இயற்கை அழகானது, அது தீண்டினால் ஆபத்தானது சார்.
0: நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய உங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
10: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி.
0: சொல்லுங்கம்மா.
10: முன்னேற்றம்.
0: முன்னேற்றம், நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
11: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
11: மேமாத்தூர்லேருந்து அமுதா சார்.
0: மேமாத்தூர் அமுதா, சொல்லுங்கம்மா.
11: வெற்றி உன் கையில் சார்.
0: வெற்றி உன் கையில், நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
12: வணக்கங்க சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்கம்மா?
12: உடையார்பாளையத்துலேருந்து முருகவள்ளி பேசுறேங்க சார்.
0: உடையார்பாளையம் முருகவள்ளி, சொல்லுங்கம்மா.
12: ஆமாம், நல்லதே நினைப்போம்.
0: நல்லதே நினைப்போம், நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். வளம் தரும் வார்த்தைகள் அப்படிங்கிற தலைப்புல சொல்லரங்கத்துல இணையக்கூடியவங்க, வணக்கங்க, யார் பேசுறீங்க?
13: மருங்கூர் ராஜலட்சுமி சங்கர்.
0: மருங்கூர் ராஜலட்சுமி சங்கர், சொல்லுங்கம்மா.
13: தைரியமாக இரு, உன்னால் முடியும்.
0: தைரியமாக இரு, உன்னால் முடியும், நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
14: வணக்கம், நல்லம்பல் பஷீர்.
0: நல்லம்பல் பஷீர், சொல்லுங்க. வளம் தரும் வார்த்தைகள். கும்பகோணம் டிஎஸ் பாலு, சொல்லுங்க ஐயா.
15: மதிப்பிற்கு தாங்களுக்கு வணக்கம்.
0: வணக்கங்க.
15: என்றும் நலமுடன் வாழ்வோம்.
0: சரிங்க, நன்றிங்க,
15: நன்றி.
0: வாழ்வோம் அப்படின்னு சொன்னீங்க பாருங்க, அதுதான் ஒருங்கிணைப்பு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.

0: சார். மானாம்பேட்டையிலிருந்து சரவணன்.
1: மானாம்பேட்டை சரவணன், சொல்லுங்க சரவணன்.
0: தொடர் முயற்சி விஸ்வரூப வெற்றி.
1: நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய உங்க யாரு கேட்கலாம், வளம் தரும் வார்த்தைகள் அப்படிங்கிறது.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
2: புதுத்துறை
1: சித்ரா தேவி, சொல்லுங்கம்மா. ரொம்ப அமைதியா வந்திருக்கீங்க. அப்படியே
2: நல்லதே
1: நினைப்போம், பிரகாசமா சொன்னீங்க பாருங்க இப்ப. நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: இனிய முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
3: பஞ்சநதி குளம் கோவி இளவரசர்.
1: சொல்லுங்க, வளம் தரும் வார்த்தைகள் என்ன உங்கள் வாயிலிருந்து?
3: வார்த்தைகள் வந்து முயற்சி திருவினையாக்கும், வாழ்க வளமுடன்.
1: நன்றி, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
4: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் லட்சுமி ரவி.
1: சொல்லுங்கம்மா. மனம் கலங்காதே. நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ சார்.
1: ஹலோ, வணக்கம்மா.
5: நான் வேதாரணி வட்டம் அகஸ்தியன்பள்ளியிலிருந்து ஈஸ்வரி பேசுகிறேன்.
1: அகஸ்தியன்பள்ளி ஈஸ்வரி, சொல்லுங்கம்மா.
5: எதையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்தல் சார்.
1: சரிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: ஐயா வணக்கங்க. ஐயா,
1: ஐயா வணக்கம்.
6: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதார்.
1: சொல்லுங்க ஐயா.
6: ஐயா, நான் இருக்கேன் கலங்காத.
1: ஆரோக்கியம் இருக்கு, எனக்கு என்ன கவலை.
6: நன்றிங்க.
1: நன்றி, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. டிஆர் பண்டத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க ஐயா. உங்கள் பேரோட சொல்லுங்க ஐயா.
7: ஆமாம் ஐயா, திருமலை ராயன்பட்டினம் அபிராமி வடக்கு வீதி தட்சாமூர்த்தி பேசுகிறேன் ஐயா.
1: சொல்லுங்க ஐயா.
7: வெற்றி வாகை சூடு.
1: வெற்றி வாகை சூடு.
7: ஆமாம் ஐயா.
1: சரிங்க ஐயா. கூட்டுறவே நாட்டு உயர்வு ஐயா.
7: நன்றி ஐயா.
1: நன்றி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம் ஐயா. ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம்.
9: காலம்
1: கண் போன்றது. நேரம் 10:31 ஆயிடுத்துங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3 சொல்லரங்கம். சொல்லரங்கத்தில் வளம் தரும் வார்த்தைகள் அப்படிங்கிறதுல நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம அரை மணி நேரம் ஒதுக்கணும் இல்லையா, அந்த அரை மணி நேரத்தில் 56 நேயர்கள் வந்துட்டாங்க. இப்போது நிகழ்ச்சியில் அடுத்து யார் வந்திருக்காங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
10: வளம் தரும் வார்த்தைகள் கொடுத்துருக்கீங்க ஐயா. வளம் தரும் வார்த்தைகள்னா சொல்லவே தேவையில்லை, நம்ம நிறைய வார்த்தைகளை சொல்லலாம், கூறலாம் ஐயா.
1: சொல்லலாமா? சரி.
10: இன்னும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது.
1: எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் இருந்தாலும் உங்களை நான் கேட்காம விட்டுற கூடாதுல்ல, அதனால பூந்தோட்டத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா,
10: ஏதோ இன்னைக்கு கொடுத்த தலைப்புல 3 வாரமா அந்த வார்த்தைகளை பத்தி சொல்றீங்களேன்னு ஒரு
6: அதனால வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் சார்.
1: சரிங்க, இதுவும் வளம் தரும் வார்த்தை. நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம்.
11: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
11: வணக்கம் சார். தானிக்கோட்டை தெற்கு முருகவேல் சார்.
1: தானிக்கோட்டகம் தெற்கு முருகவேல், சொல்லுங்க.
11: நான் வெற்றி நிச்சயம் சார்.
1: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்களை வரவேற்போம். வணக்கம்.
12: ஹலோ. ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
12: நெடுங்காட்டிலிருந்து வீரம் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க ஐயா.
12: கவலைப்படாதே.

0: சாதாரணம்.
1: சரிங்க, நன்றி நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், சாக்கூர்லேருந்து சரவணன் பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்கள் சரவணன்.
2: வெற்றி நாளைக்கு சார்.
1: வெற்றி நாளை. நன்றிங்க நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் பேசுகிறீங்க?
3: நான் பொரும்பூர்லேருந்து கண்ணன் பேசுகிறேன் சார்.
1: பொரும்பூர் கண்ணன்.
3: ஆமாம் சார்,
1: சொல்லுங்கள் கண்ணன்.
3: உழைப்பே உயர்வு தரும்.
1: உழைப்பே உயர்வு தரும். நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ
4: குமார் சாருக்கு குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் சார். உங்கள் பேருன்னு சொன்னீங்கன்னா நானும் சொல்லி சொல்லுவேனே சார்.
4: சுமராயன் பண்ணது சொல்லுங்க சார்.
1: பொறையார் ஜீவா சார், வணக்கம் சார்.
4: சார் வணக்கம் சார். பெருமை சார்.
1: நன்றி நன்றி சார். பெருமை. வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
5: ஐவேலிலிருந்து தனசேகர் பேசுறேன்.
1: அரும்பாக்கம் ஐவேலி தனசேகர், சொல்லுங்க ஐயா.
5: முயற்சி சார்.
1: முயற்சி. நன்றிங்க நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க ஐயா?
6: கத்திரிபுலம் பாக்யராஜ்.
1: கத்தரிபுலம் பாக்யராஜ், சொல்லுங்க ஐயா.
6: உண்மை உழைப்பு உயர்வு. நன்றி சார்.
1: நன்றிங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வளம் தரும் வார்த்தைகள் சொல்லரங்கம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கோபம் நம்மை ஆட்கொள்ளும் போது நம்முடைய வார்த்தைகள் சிதறும். அந்த வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நெகட்டிவ் தாட்டை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். அது மாதிரியான வார்த்தைகளை நம்ம வந்து பேசுகிறதுங்கிறது நம்ம மனித பிறப்பு எடுத்துருக்கோம் இல்லையா. இந்த மனித பிறப்பிலிருந்து நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருந்துச்சுன்னு சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் சரி, நம்மை சார்ந்தோரின் வாழ்க்கையும் சரி, நல்ல நலமாக இருக்கும். அதனால தான் வளமாக இருக்கணுங்கிறதுக்காக வளம் தரும் வார்த்தைகள் என்னென்னங்கிறத உங்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். வளம் தரும் வார்த்தைகள் நீங்கள் பாருங்களேன், இந்த சமுதாயத்தில் நம்ம ஒவ்வொருத்தருமே சரி, நானும் சரி, நீங்களும் சரி, அவங்களும் சரி, இவங்களும் சரி, எவங்களாக இருந்தாலுமே எப்படியாச்சும் ஒருத்தன் என்னை பாரு, வண்டி மேலே வந்து என்னை மோதுகிற மாதிரி வந்துட்டு போகிறான், அவன் நல்லா இருப்பானா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லாட்டின்னா பள்ளிக்கூடத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கலைன்னு வச்சிங்களேன், எரும மாடு அப்படிம்பாங்க. இப்படிலாம் வார்த்தைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஏண்டா தம்பி நல்லா படிடா, நீ நல்லா படிக்கிற புள்ள அப்படின்னு நம்ம சொல்லி அந்த பிள்ளைய படிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அந்த குழந்தை நன்றாக படிக்கும். இது மாதிரி வார்த்தைகள், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் சொற்கள் எப்படியெல்லாம் நல்லவையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தின் வாயிலாகத்தான் ஒரு முன்னெடுத்து செல்லும் நோக்கத்தோடு இந்த சொல்லரங்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வளம் தரும் வார்த்தைகள் அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வளம் தர வேண்டும், நலம் தர வேண்டும், அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பிரயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம், லட்சியம், நோக்கம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க ஐயா? எங்க இருந்துங்க? ஆயக்கரன் பழம் துரையா? சொல்லுங்க ஐயா. இதுவும் கடந்து போகும். சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், யார் பேசுறீங்க சார்?
3: இரண்டு கடலங்குடி பிரபாகரன்.
2: இரண்டு கடலங்குடி பிரபாகரன், சொல்லுங்க பிரபாகரன்.
3: கல்வி சார்.
2: கல்வி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். யாருங்க பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
4: தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், பாபராஜபுரம் பழியாஸ்திரிலிருந்து முகமது இக்பால்.
2: ஐயா, எத்தனை வணக்கம் சொல்லி எங்களை வரவேற்கிற கொடுக்குறீங்க பாருங்க. சொல்லுங்க, வளம் தரும் வார்த்தைகள் என்ன ஐயா?
4: நீ வாழ பிறரை கெடுக்காதே.
2: சரிங்க, நன்றி ஐயா.
4: வாழ்க வளமுடன்.
2: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்
2: வணக்கம்.
5: கும்பகோணம், முருகேசன்.
2: சொல்லுங்க முருகேசன்.
5: வளம் தரும் வார்த்தை, நான் இருப்பேன், பயம் ஏன்?
2: நன்றி, நன்றி,
5: வணக்கம்
2: வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா, வணக்கம். சொல்லுங்க ஐயா. ரங்கசாமி ஐயா,
6: திருப்பூர்ல இருந்து. சரங்கசாமி ஐயா,
2: சொல்லுங்க ஐயா.
6: ஊக்கமது கைவிடல்,
2: ஊக்கமது கைவிடல்,
6: முயற்சி எல்லாமே அடங்கியிருக்கு.
2: சரிங்க, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ,
2: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
7: வணக்கம் சார், உடையார்பாளையத்துல இருந்து புனிதா பேசுறேன் சார்.
2: உடையார்பாளையம் புனிதா, சொல்லுங்கம்மா.
7: காலம் கண் போன்றது, கடமை கண் போன்றது.
2: அருமை, அருமைமா, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்களை வரவேற்போம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்ங்க.
2: வாங்க வாங்க வாங்க. வணக்கம்ங்க, நலமா இருக்கீங்களா? காமலாபுரத்துல இருந்து கணேசன் ஐயா. சொல்லுங்க ஐயா, நல்லா இருக்கும் ஐயா.
8: சரித்திரம் படிக்கலாம்.
2: சரிங்க, நன்றி, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
9: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
9: அரியலூர் மாவட்டம், ஆண்டிமடம் பாஸ்கர்.
2: ஆண்டிமடம் பாஸ்கர், சொல்லுங்க ஐயா.
9: புன்னகையே புன்னகை.
2: புன்னகையே புன்னகை, சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: ஹலோ,
2: ஹலோ, வணக்கம்மா.
10: காரைக்கால் நிஷா பேசுறேன் சார்.
2: காரைக்கால் நிஷா, சொல்லுங்கம்மா. துறைமுகம் சுரேஷ், வாழ்க்கைக்கும் செல்வத்திற்கும் பாடம் சேர்க்கும் வார்த்தைகள், நேர்மறை எண்ணங்களை

0: உத்வேகத்தையும் அளிக்கின்றன. நம்பிக்கை, முயற்சி, அன்பு, பொறுமை போன்ற ஒற்றை வார்த்தைகள் மன வலிமையை அதிகரிக்கும். இத்தகைய ஊக்கமளிக்கும் சொற்களை தினமும் உச்சரிப்பதும் சிந்திப்பதும் வாழ்வில் வெற்றி, அமைதி மற்றும் நிலையான செல்வத்தை ஈர்க்க உதவும் அப்படின்னு கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து காரைக்கால் நளினி, நல்லா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, அனைத்தும் ஒரு நாள் மாறும், சந்தோஷமா இருங்க, இதுதான் நான் சொல்லும் வளம் தரும் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து எரவாஞ்சேரி தென்றல் அரசி சொல்லியிருக்கிறாங்க, இதுவும் கடந்து போகும், மெய் விரும்பி எதுவும் நிலையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வணக்கம் அப்படின்னு வைரநகர் சிவாஜி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருபுவனம் நந்தினி சுரேஷ், நேர்மையான வழியில் வாழும்போது நிலையான செல்வம் தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் பண்பலைக்கு வணக்கம், வளம் தரும் வார்த்தைகள் என்று சொன்னாலே எனக்கு முதலில் நினைவுக்கு வருவது உன்னால் முடியும் என்ற வார்த்தை தான். தோற்று போய் நிற்கும் ஒருவரிடம் நாம் சொல்லும் இந்த இரண்டு சிறிய வார்த்தைகள் அவருக்குள் மிகப்பெரிய நம்பிக்கை விதையை விதைத்து வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும். வார்த்தைகள் நம் வாழ்க்கையை உருவாக்கும் ஒளி போன்றது அப்படின்னு மயிலாடுதுறை ராஜா திரு குரு சொல்லியிருக்கிறாங்க. ஐயாவடி அசோகராஜ் கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நன்னிலம் அம்பலவாணன், வார்த்தைகள் என்பவை விதை போன்றது, நல்ல வார்த்தைகளை விதைத்தால் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய நற்பலன்களை அறுவடை செய்யலாம். எனவே எப்போதும் சிரித்து பிறரை ஊக்குவிக்கும் மற்றும் வளம் தரும் நற்சொல்களை பேசி இன்புற்று வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வளம் என்பதன் பொருள் செழிப்பு, நலம் இன்னும் நிறைய இருக்குது. பனங்காட்டாங்குடி அனுஷியா சங்கர் சொல்லியிருக்கிறாங்க, தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை இணைந்தால் எதிர்காலம் நம் கையில் அப்படின்னு பஷீர் அகமது சொன்னாங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, வளம் தரும் வார்த்தை மன நிறைவு இல்லை என இயங்காமல் இருப்பதில் மகிழ்ந்தால் உள்ளத்தில் ஊட்டெடுக்கும் பெரும் வளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், வளம் தரும் வார்த்தைகள் அப்படிங்கிறதுல முயற்சி ஒன்றே மூலதனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கலைவாணி வெங்கடேஷ், வாட்டார் மன்னார்குடியிலிருந்து, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, வாழ்க்கைக்கு வெற்றி தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருமருகள் ஹரி உமா சொல்லியிருக்கிறாங்க, உன்னை வெல்ல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மும்பை நடராஜன் ஐயா சொல்லியிருக்கிறாங்க, மருந்துக்கு சமமான வார்த்தை குணமாகிவிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பொறையாலேருந்து விக்னேஷ் சொல்லியிருக்கிறாங்க, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருக்கொள்ளிக்காடு அருண் இலக்கியா, வளம் தரும் வார்த்தைகள் எல்லாம் அவன் செயல், நம்பிக்கையோடு இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மன்னார்குடி அண்ணாமலை, வளம் தரும் வார்த்தைகள் இதுவும் கடந்து போகும், கவலைப்படாதே அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. திருவாரூர் நசரின் அயான் தாவூத் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து காராம்பள்ளம் பாஸ்கர், வாழ்க வளமுடன், வளம் தரும் வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதுத்துறை செல்வகுமார் விருட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து விருதாச்சலம் அரசகுழி ஜான் சொல்லியிருக்கிறாங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நிறைவி சுதா, தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வளம் தரும் வார்த்தையாக சொல்லியிருக்கிறாங்க. பிரதாபராபபுரம் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாங்க, முடியும் என்பது மூலதனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குடவாசல் சசிகலா, நாளை நமதே நம்பிக்கையோடு பயணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆண்டிமடம் பாஸ்கர், வளம் தரும் வார்த்தைகள் வேண்டாம் என்று வெளியில் கொட்டும் சாம்பல் கூட பூசாரி கைகளுக்கு கிடைத்தால் பிரசாதமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி சொல்லியிருக்கிறாங்க, வளம் போல் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, யாரையும் எதையும் எப்போதும் நம்பாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராம்குமார் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது தையர் கலைஞர் சிங்காரவேலு, அடிய கமங்களும் தையர் கலைஞர் சிங்காரவேலு சொல்கிறாங்க, வளம் சொல்லும் வார்த்தைகள் இறைவன் அருளால் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பூந்தோட்டம் கார்த்திகேயன், வளம் தரும் ஒரு சொல், பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்விலக்கு தூயமணி, வெற்றி நமதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதம்பார் ராமன் சொல்கிறாங்க, மற்றும் அதம்பார் தமிழரசி, இவங்க சொல்லக்கூடியது தைரியம் அப்படிங்கிறது வளம் தரும் வார்த்தையாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அதம்பார் பிரகாசம், துணிவே துணை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமலசான வீரசுந்தரி, ஆரோக்கியம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காட்டுமன்னார் கோவில், டி மடப்புறம், தோப்புதர் வேல்முருகன், வளம் தரும் வார்த்தை நேரத்தை கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கவலைப்படாதே, கவலை தீர்வு தராது, குழியில் வைத்து உதைத்தது போல் இருக்கும், கவலைப்படாதே, கவலை கொள்ளாதே மனமே அப்படின்னு நந்தகுமார் சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் தலைத்தர் பத்மாவதி ஸ்ரீதர், எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. புவனகிரி சுமதி பாபு, முயற்சி செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் சொல்கிறாங்க, முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோவி இளவரசன், பஞ்சநதி குளம் கோவி இளவரசன், வளம் தரும் வார்த்தைகள் உழைப்பு உயர்வு தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு ஆயகரன் புலம் பழனிவேல் சொல்லியிருக்கிறாங்க. இப்படியே நிறைய நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து தொலைபேசி வழியாக யார் வராங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நாகூரில் இருந்து அலோன்ஸ் ராஜியா.
0: வாங்க ஐயா, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வளம் தரும் வார்த்தைகள்

0: என்றும் வாழ்க.
1: நன்றி நன்றி ஐயா,
0: நன்றி ஐயா.
1: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: மகிழ்ச்சியான வணக்கம் சார்.
1: மகிழ்ச்சியான வணக்கம். வளம் தரும் வார்த்தையில தொடக்கமாகவே வந்துட்டீங்க மகிழ்ச்சிங்கிற வார்த்தையோடு.
2: ஆமா சார், நன்னிலம் அம்பலமணம் சார்.
1: நன்னிலம் அம்பலமணம்
2: போட்டோம் சார். ஆமா, உங்கள்கிட்ட பேசணும் ஒரு விருப்பம்.
1: அப்படியா, சரிங்க ஐயா, சொல்லுங்க. வளம் தரும் வார்த்தைகள் என்ன ஐயா?
2: உன்னால் முடியும் சார்.
1: உன்னால் முடியும், சரிங்க. நன்றி நன்றி ஐயா.
2: ரொம்ப நன்றி சார். ரொம்ப மிக மகிழ்ச்சி சார்.
1: சரி, மகிழ்ச்சிங்க. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கங்க. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? தில்லையாடி செந்தாமரை. எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, வளம் தரும்
3: வார்த்தைகள் வந்து பொறுமை தான் சார்.
1: பொறுமை, சரிம்மா. நன்றிம்மா. நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா? திருக்கடையூர் சுபா இளங்கோவன். சொல்லுங்கம்மா. ஜெயித்து காட்டு. நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
4: நான் குற்றாலம் தோப்பு சேது கே சிவசுப்பிரமணியன்.
1: சொல்லுங்க ஐயா.
4: எண்ணம் போல் வாழ்க்கை.
1: சரிங்க ஐயா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம் சார், யார் பேசுறீங்க சார்?
5: கோட்டூர் தாதந்திரவாசல் டெய்லர் சந்திரசேகரன் சார்.
1: கோட்டூர் சந்திரசேகரன், சொல்லுங்க ஐயா.
5: தன்னம்பிக்கை தரணியை வில்லன்.
1: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
6: ஹலோ
1: ஹலோ வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம்யா, வணக்கம்யா.
1: என்ன ஒரு சிரிப்பு, கம்பீரம் சிரிப்பு ஐயா, உமது சிரிப்பு. கதிரமங்கலம் மீனா சாமிநாதன், சொல்லுங்க ஐயா. கரண்ட் இல்லையா?
6: கரண்ட் இல்ல, ஒரு இன்னைக்கு மட்டும் எப்படி கேட்டோம் நான்.
1: அப்படி வரல. சரி ஓகே. வளம் தரும் வார்த்தைகள் ஐயா.
6: வரம் தரும்
1: வளம், வளம் தரும் வார்த்தைகள்.
6: அனைவரும் நலமுடன் இருக்க நல் வாழ்த்துக்கள்.
1: நன்றி. அழகு கண்ணாடி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய இவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
7: இனிய காலை வணக்கங்களோடு, சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இக்பால் ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, இளையான்குடியிலிருந்து வந்திருக்கிறீங்க. வளம் தரும் வார்த்தை என்ன, சொல்லுங்க ஐயா.
7: ஐயா வந்து தான் வாழ பிறரை கெடுக்காதே.
1: சூப்பர்.
7: வளம்
1: பெறும் வார்த்தைகள் தான் சொல்றோம்.
7: வளம் பெறும் வார்த்தைகள், அதாவது இப்ப வந்து கல்யாணம் பண்ணி வர்றாங்க, அவங்களுக்கு வந்து 16 பெற்று பெருவாழ் வாழ்கன்னு
1: சொல்றாங்க. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ
8: ஹலோ, இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். குருவது யாரோ, எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
8: செம்பனார் கோவில் இருந்து கீர்த்தி.
1: செம்பனார் கோவில் கீர்த்தி, சொல்லுங்கம்மா.
8: எதிரிகளிடம் சிரித்து கொண்டு போ.
1: சிரித்து கொண்டே போ. நன்றி நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
9: ஹலோ வணக்கம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
9: நாலாவது வீரமணி பேசுறேன்.
1: வீரமணி, எங்கிருந்து ஐயா? ஐயா வீரமணி அவர்களே, எங்கிருந்து பேசுறீங்க? உங்க ஊர் பேர், உங்க ஊர் பேர் சொல்லுங்க ஐயா.
9: வீரமணி, நாலாநல்லூர் பேசுறேன்.
1: நாலாநல்லூர், சரிங்க, நன்றி. சொல்லுங்க, வளம் தரும் வார்த்தை என்ன ஐயா?
9: நலமுடன் இருக்கும்.
1: வளம் தரும் வார்த்தை நலமுடன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா?
9: ஆமா சார்.
1: நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
10: ஹலோ வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
10: மேனாங்குடி எனக்கு முரீஸ் பேசுறேங்க ஐயா.
1: சொல்லுங்க ஐயா.
10: மண்ணை பொன்னாக்குவோம்.
1: மண்ணை பொன்னாக்குவோம்.
10: ஆமா,
1: நன்றி. ஒரு பாடலில் இருந்து எடுத்த வார்த்தை போன்று தெரிகிறது எனக்கு.
10: மண்ணை,
1: சரிங்க, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். மயிலாடுதுறை நாகலட்சுமி, சொல்லுங்கம்மா.
11: வெற்றி நமதே.
1: வெற்றி நமதே, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
12: செம்பவழியில் சொல்லெடுத்து சிங்கார இசை மீட்டி நேயர்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்த சங்கத்தமிழ் ஒழிக்கும் தங்கத்தமிழ் பண்படைக்க உற்சாகமான இனிய நற்காலை வணக்கம்.
1: வாருங்கள் மருத விடுகநாதன் அவர்களே.
12: மிக்க நன்றி ஐயா. அதாவது இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து எப்பப்பா யாரை பார்த்தாலும் சரி, ஒரு அவங்கள பார்த்து வேலையை முடிஞ்ச உடனே, நான் சந்திச்சு வேலை முடிஞ்ச உடனே மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி, வாழ்க வளமுடன்.
1: சரிங்க, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
13: வணக்கம்.
1: வணக்கம்.
13: உடையார் பாளையம் அஜீம்.
1: சொல்லுங்க ஐயா.
13: அறம் செய்.
1: சரிங்க, நன்றி ஐயா.

0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய உங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார், திருப்பங்கூர்ல இருந்து ஜெயந்திகுமார் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா. திருப்பங்கூர் ஜெயந்திகுமார், உழைப்பை உயர்வு தரும். நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஆலத்தம்பாடியிலிருந்து பன்னீர்செல்வம் பேசுறேன்.
0: ஆலத்தம்பாடியிலிருந்து பன்னீர்செல்வம் ஐயா சொல்லுங்க.
2: நன்றி
0: ஐயா, நன்றி
2: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய உங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
4: வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், இது சொல்லரங்கம்.
5: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
5: மேலவாஞ்சிலிருந்து பாத்திமா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
5: எண்ணங்களை செயலாக்கும் ஆற்றலே வெற்றியாக வளர்கிறது.
0: சரிம்மா, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ
6: சார், வணக்கம் சார். நாகை மாவட்டம் மஞ்சக்கொல்லை முடிசேகர் சார்.
0: மஞ்சக்கொல்லை முடிசேகர் சொல்லுங்க சார்.
6: ஆமா சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நலமை மலர வாழ்த்துக்கள் சார்.
6: சுத்தம் சோறு போடுங்க சார்.
0: சரி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
7: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
7: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஆஜா நிகழ்ச்சி.
0: சொல்லுங்க சார்.
7: இதை விட இன்னும் பெரிய அளவில் நீ சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு இன்னும் உத்வேகம்.
0: நிச்சயமா, நன்றி நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்
8: சார். வணக்கம்.
0: வணக்கம் சார்.
8: மயிலாடுதுறையில இருந்து மல்லிகாமணி பேசுறேன் சார்.
0: மல்லிகாமணி சொல்லுங்கம்மா.
8: வாழ்க வளமுடன் நலமுடன்.
0: சரிம்மா, நன்றிம்மா. கீழக்குடியிருப்பு சிங்காரவில் முகநூல் பக்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க, வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது. அடுத்து கும்பகோணம் குமரன், நம்புங்கள் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து காட்டுமன்னார் கோவில் மீனாட்சி குளஞ்சியப்பன், வாழ்வோம் வழிகாட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து தொலைபேசி வழியாக வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
9: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
9: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் ரவி.
0: திருபுவனம் ரவி சொல்லுங்க. ரவி,
9: எண்ணம் போல் வாழ் சார்.
0: எண்ணம் போல் வாழ்க்கை. சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
10: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
10: நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்குங்க. நீங்க நலமா இருக்க வாழ்த்துக்கள்ங்க.
10: நன்றி நன்றி ஐயா. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்திலிருந்து கலைவாணன் எடுத்துருக்காணி.
0: சொல்லுங்க.
10: உண்மை என்றைக்கும் வெல்லும்.
0: சரிங்க, நன்றி நன்றி.

வளம் தரும் வார்த்தைகள் சொல்லரங்கம் நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவான தருணம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஹலோ, வணக்கம், வருக வருக. வணக்கங்க, யார் பேசுறீங்க? திருத்திரைப்பூண்டி தனபாலையா, வானொலி.

0: வளம் தரும் வார்த்தைகள் சொல்லரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவான தருணம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஹலோ, வணக்கம், வருக வருக. வணக்கங்க, யார் பேசுறீங்க? திருத்திரைப்பூண்டி தனபால் ஐயா. வானொலியின் ஒளி அளவை குறைத்து வைத்துக் கொண்டு பேசலாம் ஐயா. சரிங்க, வளம் தரும் வார்த்தைகள் நேர்த்தியான பாடல். நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய உங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? காரைக்கால்ல இருந்து
1: காவியா சார்.
0: காவியா, காரைக்கால்ல எங்க இருக்கீங்க நீங்க?
1: நேரு
0: நகர்ல இருந்தா? இந்த பக்கத்துல கூப்பிட்டு தூரத்துல இருக்கிறீங்க இப்ப நீங்க? பாருங்க, ஆனா படு முயற்சி செஞ்சு வந்திருக்கீங்கிறது அந்த மூச்சு வாங்கினதுலயே தெரிஞ்சு போச்சு எனக்கு. சொல்லுங்க காவியா, வளம் தரும் வார்த்தைகள்
1: என்ன?
0: சரிம்மா, நன்றி. உங்களுக்கு தான் உதாரணம் அது. காவியாவோட வெற்றிக்கு விடாமுயற்சி தான் காரணம் இல்லையா? நன்றிம்மா, நன்றி. நேர்களை, வளம் தரும் வார்த்தைகள் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்குறோம் நம்ம இன்றைக்கி சொல்லரங்கும். நம்மிடமிருந்து விடைபெற இருக்கிறது. வளம் பெறும் வார்த்தைகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக எல்லாருமே நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல விதமாக வாழணும், பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். கிட்டத்தட்ட 100 நேயர்கள் வந்திருக்காங்க, தொலைபேசி வழியாக முயற்சி செஞ்சு வளம் தரும் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு உறவை உருவாக்க வேண்டும், ஒரு உறவை முறிக்கக்கூடாது என்றைக்குமே. அப்படிப்பட்ட அந்த, அதாவது சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எ வேர்ட் கேன் ப்ரோக் எ ரிலேஷன்ஷிப், ஆர் எ வேர்ட் கேன் மேக் எ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை ஒரு உறவை உருவாக்கும், ஒரு வார்த்தை ஒரு உறவை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வார்த்தைகள், நம்ம பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கணும், நேர்மறை எண்ணங்களை கொண்ட வார்த்தைகளாக இருக்கணும், நேர்மறையான சிந்தனைகளோடு நம்முடைய வார்த்தைகள் நல்லா இரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள். நீங்கள் எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் சரிங்க, நல்லா இரு அப்படின்னு சொல்லுங்கள். நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், அடுத்தவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி ஆர்குமார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, வணக்கம் தோழியாக வர போகிறாங்க நம்ம ஆச்சி மீனாச்சிங்க.

0: மகளிர் நேயர்கள் வந்து பங்கு பெற்று அவர்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0 4 3 6 8 என்ற இணைப்பு எண்ணுடன் 2 3 1 2 3 1 2 9 9 4 8 0 2 9 9 5 8 0 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கலாம். 95 66 42 72 31 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். மங்கையரின் மனம் தொட்ட பாடல் விரல் தொட்ட அழைப்பில் வணக்கம் தோழி. ஒவ்வொரு நாளும் வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியோட தான் நம்ம வருவோம் இல்லைங்களா. என்ன கேள்வி இன்னைக்கு கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு கேள்வின்னு இதை சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய அந்த வாழ்க்கைன்றது இன்றைய காலகட்டத்தில் அந்த சமையலறை தாண்டி என்றைக்கும் நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி எந்தெந்த வகையிலெல்லாம் திறம்பட இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது கல்வியே இருக்கலாம், அவங்களுடைய திறமை சார்ந்த வளர்ச்சி வெற்றி இதை சார்ந்தும் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியா திறமையா பெண்களுக்கு எது மிக முக்கியம், பெண்களுக்கு எது முக்கியம் அப்படின்றது தான் இன்றைய நிகழ்ச்சிக்கான ஒரு கேள்வியாக நம்ம விடுத்திருக்கோம். உங்களுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்ம முகநூல் பக்கம் காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நம்ம இன்றைக்கு நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். அந்த போஸ்டரில் இந்த கேள்வியை கேட்டிருக்கோம். வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான அந்த போஸ்டரில் கல்வியா திறமையா பெண்களுக்கு எது முக்கியம் அப்படின்ற இந்த தலைப்பில் நம்ம கேட்டிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். பண்பலை 100.3 வணக்கம் தோழி.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: கல்வியா திறமையா பெண்களுக்கு எது முக்கியம்? கல்வி பெண்ணின் அடித்தளம், திறமை ஒரு பெண்ணின் உயரம். கல்வி பெண்களுக்கு கண்களுக்கு வெளிச்சம் போன்றது, திறமை அவர்களின் கனவுகளுக்கு இறக்கை போன்றது. அழைக்கலாம், பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி.

எட்டத்திற்கும் ஒழிக்கும் விசையிலே நமது காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. இன்றைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில நம்ம பண்பலை

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் பாத்தீங்கன்னா 11:10 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில இணை வரும் முதல் தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சுபுத்ரி சங்கரி.
0: சொல்லுங்க சங்கரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வின்ன தாலை பண்பலை. பாடல் மத்தாப்பு பேச்சுக்காரி மீனாட்சி அவர்கள், 100.3.
0: அப்ப இந்த பாடல் எனக்காகவா? எல்லாருக்காகவும் பாடல் வரும், கேக்கலாம். நீங்க சொல்லுங்க, கல்வியா திறமையா பெண்களுக்கு எது முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க?
1: ரெண்டும் வேணும் தோழி, ரெண்டும் ரெண்டு கண்கள் தான்.
0: கண்டிப்பா
1: திறமையை வெளிப்படுத்தணும்னா கல்வி கண்டிப்பா வேணும் தோழி.
0: கண்டிப்பா
1: நீங்களே சொல்லிட்டீங்க, கல்விதான் அடித்தளம்னு சொல்லிட்டு. நீங்க சொன்ன பிறகு வேற கருத்து ஏது?
0: அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லோருடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. சரி, நன்றி. உங்களுக்காக பாடல் வரும், கேக்கலாம்.
1: நன்றி தோழி.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு தனி ஃபுளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாபால் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைவரும் தோழி வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க? என்னாச்சு, நேர் பேசலையே? லைன்லேயே இருக்காங்க, ஆனால் அவங்க பேசலை. சரி, நம்ம வந்து ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு ஒரு பாடல் கேட்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியோடைய அனைவரும் நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: காட்டுமன்னார்களின் செல்வி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க செல்விமா, என்ன பாடல் வேணும்?
1: முதல் மரியாதை பக்கத்துலேருந்து வெட்டி வேறு வாசம்.
0: வெட்டி வேறு வாசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா, உணர்ந்துருக்கீங்களா?
1: பார்த்ததில்லை மேடம்.
0: அப்படியா, இந்த தேங்காய் எல்லாம் ஊற போடுவாங்களே, அது மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணதில்ல?
1: ஆமா ஆமா மேடம், பார்த்து திருவிழாவில எல்லாம் பார்த்துருக்கேன் மேடம்.
0: ஓ சரி சரி, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: திருவிழா கடைகள் எல்லாம் விற்கும் மேடம்.
0: பாடல் தான் சொல்லிட்டீங்களா, சரி. கல்விய திறமையா, பெண்களுக்கு எது முக்கியம், அதை பத்தி சொல்லுங்க.
1: திறமை தான் மேடம் முக்கியம். வந்து படிக்காதவங்க கூட எவ்வளவோ பேரு நிறைய முன்னேறிட்டாங்க மேடம்.
0: கண்டிப்பா,
1: அதனால திறமை தான் முக்கியம்.
0: எல்லா விஷயத்தையும் வந்து புத்தகத்திலேயே தேட முடியாது இல்லைங்களா?
1: ஆமா மேடம்.
0: சரி,
1: கல்வி கல்வி கூடமும் முக்கியம் தான், ஆனா அதை விட திறமை இருந்தா கல்வியவும் நம்மளே பண்ணிடலாம்.
0: கல்வி இருந்தாதான் சாதிக்க முடியும் அப்படின்றது இல்ல, திறமை இருந்தா சாதிக்கலாம்.
1: பாட்டிலே வரும்ல, படிக்காத மேதையினும் பாரினி உண்டு.
0: சரி, நீங்க எப்படிப்பட்ட ஆளு, கல்வியா திறமையா உங்களுடைய சாதனைக்கு என்ன காரணம்?
1: மேடம் படிச்சிருக்கேன்.
0: சரி சரி,
1: அப்பெல்லாம் படிக்க வைக்கல மேடம், அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஏதோ வேலை என்னால முடிஞ்ச வரைக்கும் பூ கட்டுவோம், வீட்டுல பூ கட்டிதான் மேடம் இருக்கும், சும்மா இருக்க மாட்டேன். ரெண்டு படி மூணு படி வீட்டுல பூ கட்டிதான் மேடம்.
0: பூ கட்டி விற்பனை பண்றீங்களா?
1: இல்ல, கட்ட குடுப்பாங்க மேடம். கட்டி கொடுத்தா ஒரு படிக்கு 25 ரூபாய் 30 ரூபாய் கொடுப்பாங்க மேடம்.
0: ஒரு நாளைக்கா ஒரு படிக்கு சொல்றீங்க?
1: ஒரு படிக்கு 25 ரூபாய் மேடம், மூணு படி கட்டுவோம் மேடம். ஒரு நாளைக்கு
0: ஒரு நாளைக்கு 3 படி கட்டுவீங்க. சரி, எப்படி குடும்ப வேலைகளுக்கு இடையில இது செய்யறது உங்களுக்கு எப்படி, சிரமமா இல்லீங்களா?
1: காலையிலே வேலை பாத்துறோம் மேடம், நான் 11 மணிக்கு எல்லாம் சமைச்சிருவோம் மேடம். எங்க வீட்டுக்காரங்க ஜவுளிக்கல்ல வேலை பாக்குறாங்க, அவங்க 1 மணிக்கு எல்லாம் சாப்பிட வந்துடும். சமைச்சிட்டு 11:30 மணிக்கு எல்லாம் பூ வரும் மேடம், அதுக்குள்ள சமைச்சிட்டு உட்காந்துரும் மேடம் பூ கட்டுறதுக்கு.
0: ஒரு படி பூ எத்தனை மணி நேரத்துக்குள்ள கட்டுவீங்க?
1: எனக்கு 1.5 மணி நேரம் ஆகும் மேடம், சில பேர் சீக்கிரத்துலயே கட்டிடுவாங்க, ஏன்னா கொஞ்சம் பொறுமையா தான் கட்டுவோம் மேடம், அதனால 1 மணி 1.5 மணி நேரம் ஆகும் மேடம்.
0: பொறுமையே கட்டினாலும் நல்ல நேர்த்தியா கட்டிடுவீங்க இல்லையா?
1: ஆமா மேடம்.
0: சரிங்க, உங்களுக்கு பாடல் ஒரு கேட்கலாம்.
1: பூ இல்லைன்னா அலுப்பா இருக்கும் மேடம், வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு ரேடியோ கேட்டுக்கிட்டே எனக்கு அதுதான் மேடம் மேடம், வெளியில வேலையே இல்ல மேடம்.
2: மற்றும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை, நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனினன் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். நினைவிருக்கட்டும் நேர்களை, இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் சிறுவர் சோலை காரைக்கால் மாவட்டம் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுலுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்காக இணைவரும் தோழி வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: கேரளத்திலிருந்து யோகேஸ்வரி விக்னேஷ்.
0: யோகேஸ்வரிமா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு மின்சார கனவு படத்துல இருந்து ஊழலா அந்த பாடல் வேணும்.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும். கல்வியா திறமையா பெண்களுக்கு எது முக்கியம்?
3: கல்வி முக்கியம்தான் மேடம். அதே நேரத்துல அந்த கல்வியை சரியான முறையில சரியான வழியில பயன்படுத்தக்கூடிய திறமையும் முக்கியம்.
0: சரிங்க.
3: ஏன் அப்படின்னா, இப்ப ஒரே ஒரு வேலைக்கு வந்து ஒரே திறமையுள்ள ஒரே படிப்புள்ள பல பேர் அப்ளை பண்றாங்க. இருந்தாலும் அதுல வந்து அந்த வேலைக்கு தகுதியான திறமையான சில பேர் தான் வந்து செலக்ட் ஆகுறாங்க.
0: கண்டிப்பா.
3: அப்படிங்கிற பட்சத்துல வந்து என்னதான் கல்வி தகுதி ஒரே அளவு இருந்தாலும் அந்த வேலைக்கு தகுந்த திறமை உள்ளவங்க தான் செலக்ட் ஆகுறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த கல்வியோட சேர்ந்து திறமையும் முக்கியம்.
0: சரிங்க, நன்றிமா.
3: நன்றி மேடம்.
0: உங்களுக்கு பாடல் வரும், கேட்கலாம். நிச்சயமாக கல்வி வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கிறது, ஆனால் திறமைகள் வந்து புத்தகங்களில் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும். இந்த திறமைன்றது இசை, ஓவியம், விளையாட்டு, சமையல், தொழில் தொடங்குதல், பேச்சு திறன், இது எல்லாத்துலேயுமே தனித்துவமாக நம்மளை எடுத்துக்காட்டுறதுக்கு வந்து ஒரு நல்ல தூண்டுகோலாக இருக்கும். அது மாதிரி கல்வின்றது நமக்கு வந்து குடும்பம், சமூகத்தில் சரியான முடிவுகளை எடுக்க நிறைய தருணங்களில் நமக்கு உதவியாக இருக்கும். பெண்களின் உரிமைகளையும் சட்டங்களையும் பற்றி அறிந்து கொள்வதுக்கு கல்வின்றது நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். பொருளாதார சுய அறிவை பெண்களுக்கு உருவாக்குகிறது கல்வி. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கோன்னு சொன்னீங்களா, அதில் நேர்கள் பதிவு பண்ணிட்டு வராங்க. தொடர்ந்து நம்ம வந்து விளம்பரத்தை தொடர்ந்து அதை யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு பாடல் கேட்கலாம்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்.

0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: கல்வியா திறமையா பெண்களுக்கு எது மிக முக்கியம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தோம். கல்வி என்பது ஒரு பெண்ணிற்கு கண்கள் போன்றது, திறமை என்பது அவள் ஓடுவதற்கான கால்கள் போன்றது. அறிவை பயன்படுத்தி தன் திறமையை வளர்த்து கொள்ளும் பெண்ணே வாழ்வில் மிக எளிதாக வெற்றி பெறுகிறாள். எனவே இரண்டுமே ஒரு பெண்ணிற்கு சம அளவில் முக்கியம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாகவே அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. திருமணஸ்தானம் வீரசுந்தரியமா, இரண்டுமே முக்கியம்தான் மேடம், பிகாஸ் ரெண்டும் இருந்தால் தான் லைஃப்பில் நம்ம முன்னாடி போக முடியும் அப்படின்னு திருவாரூர்லேருந்து நஸ்ரீன் அயான் தாவூத் சொல்லியிருக்காங்க. அடுத்து யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவடி கனிமொழி அசோக்ராஜ் அவங்க சொல்கிறாங்க, கல்வி தான் ஒரு பெண்ணுக்கு வந்து திறமையை வளர்க்குது, அப்போ கல்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஆர்பட்டினம் நளினி சங்கர், திறமை தான் தேவை, கல்வி இல்லை என்றால் கூட திறமையை வைத்து நாம் எதையும் சாதித்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்களுடைய கருத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இனிய முற்பகல் வணக்கம். ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சார் சொல்கிறாங்க, பெண்கள் முன்னேற்றத்திற்கு கல்வி இருந்தால் திறம்பட எந்த வேலையும் செய்யலாம், கல்வியால் உலகை ஆளலாம், அந்த கல்வியை கற்க நல்ல ஞாபக சக்தி வேண்டும், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவட ஜோதிலட்சுமி, ஒரு சிறகு உள்ள பறவையால் உயர பறக்க முடியுமா? முடியாது தானே. அதுபோல தான் ஒரு பெண்ணுக்கு கல்வி மட்டுமே போதாது, அந்த கல்வி தந்த அறிவை பயன்படுத்தி நடைமுறை சிக்கல்களை சரியாக கையாள தெரிந்து கொள்வதற்கு திறமையும் அவசியம் அப்படின்னு அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. சரண்யா குருமூர்த்தி மயிலாடுதுறை ராஜா தெருவிலிருந்து, இன்றைய அவசர உலகத்தில் பெண்களுக்கு கல்வியும் திறமையும் இரண்டு கண்கள் போன்றது. கல்வி அவளை பக்குவப்படுத்துகிறது, திறமை பெண்களை தைரியத்தை தருகிறது. கல்வி என்னும் தகுதியோடு தனித்துவமான திறமையும் இணையும்போது தான் எந்த ஒரு பெண்ணையும் யாராலும் வீழ்த்த முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்களை தொடர்ந்து யார் பார்த்தீங்கன்னா எரமஞ்சேரியிலேருந்து கலாவதி ராஜமோகன் சொல்லியிருக்காங்க, உடலுக்கு இரண்டு கண்கள் எவ்வளவு முக்கியமோ அறிவு வளர்ச்சிக்கு எழுத்துக்களும் எண்களும் எவ்வளவு முக்கியமோ அதே போன்று பெண்களுக்கு கல்வியும் திறமையும் இரண்டுமே முக்கியம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், இரண்டுமே வேண்டும், கல்வியோடு சேர்ந்த திறமையும் இருந்தால்தான் அடுத்தடுத்த தேடல்களுக்கான வழிகாட்டியாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்ராமா மணக்குடியிலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வியும் திறமையும் இரண்டுமே பெண்களின் வளர்ச்சிக்கு அவசியம், ஆனால் கல்வி வலுவான அடித்தளத்தை உருவாக்குகிறது, திறமை அந்த கல்வியை செயல்படுத்தி வெற்றியாக மாற்றுகிறது. கல்வியுடன் திறமையும் இணைந்தால் எந்த துறையிலையும் தன்னம்பிக்கையுடன் சாதிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலிருந்து, ஒரு பெண்ணுக்கு கல்வி என்பது கண் போன்றது, திறமை என்பது அவளுக்கு இன்னொரு கண் போன்றது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஒரு பெண் அதை தைரியமாக அவள் புத்திசாலித்தனத்தால் மட்டுமே எதிர்கொள்ள முடியும். அதனால் கல்வியும் திறமையும் இரண்டுமே பெண்களுக்கு இரு கண்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் உலகணைந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேரம் பாத்தீங்கன்னா 11:42:33 ஆகிடும். இனிய வேளையில் நம்ம நிகழ்ச்சியில இணைவரும் தோழி வருக வணக்கம்.
2: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் திருக்கடையில இருந்து சுபா இளங்கோன் மேடம்.
0: சொல்லுங்க சுபாமா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு செங்கோட்டை படத்துல இருந்து பாடு பாடு பாரத பண்பாடு அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: அருமையான பாட்டு கேட்கலாம். கல்வியா திறமையா, பெண்களுக்கு எது முக்கியம்?
2: திறமைதான் மேடம்.
0: எதனால?
2: எப்படிங்கன்னா, எதனாலன்னா வந்து பல பேருக்கு படிக்க வைக்கிறாங்க, படிப்பு வரல, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திறமை நிறைய இருக்கு அவங்க, ஆனா வந்து படிக்கிறது அவங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்க சில பேர். அவங்களுக்கு திறமை நிறைய இருக்குல்ல.
0: படித்தவர்கள் அடுத்தவங்களை மதிக்கலன்னு சொல்றீங்களா? எப்படி?
2: ஆமா மேடம்,
0: எல்லாரும் அப்படித்தான் இருக்கீங்களா?
2: எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, சில பேர் மேடம்.
0: சரி சரி.

0: கல்வி இல்லைனாலும் திறமையால ஒருத்தர் வந்து முன்னுக்கு வர முடியும்
1: அவங்க எவ்வளவு முன்னேறி வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க மேடம், நான் பார்த்த அளவுக்கு நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. ஆனா வந்து எல்லாரும் வந்து மதிக்கணும் மேடம் அவங்கள.
0: சரி, கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல நீங்க எதை வந்து சொல்லுங்க சொல்லுங்க.
1: உங்களுக்கு தெரியலனாலும் படிச்சவங்களா இருக்காங்க இப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கும். பேங்க் போனால எழுதுறதுக்கு போய் கேட்டாங்களா முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சில பேர். எனக்கு தெரியலனாலும் நான் கத்துக்கிட்டே எழுதி கொடுக்குறேன்.
0: கண்டிப்பா எல்லா சூழ்நிலையிலயும் ஒருத்தவங்க வந்து நமக்கு உதவி பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இல்ல
1: மேடம், வயசானவங்களா இருக்காங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: அவங்களுக்கு உதவி பண்ணிதானே ஆகணும்.
0: சரிங்க,
1: நன்றி
0: நன்றி. உங்களுக்காக பாடல் வரும் கேட்கலாம். நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு மனம் விழையுதே என்ற நிகழ்ச்சியில் தனது விருப்ப கடித வழி பாடல்களோடு பங்கேற்கும் நேயர் மருத்துவர் VS இன்பஸ்ரீ அவர்கள் இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 2:30 லஞ்ச் பிரேக்கில் சிறுவர் சொலை. காரைக்கால் மாவட்டம் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க் ரெடிமேட்.
2: ஆடி சூப்பர் சேல் July 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி வம்சா மயிலாடுதுறை.
0: கல்வியா திறமையா அப்படின்னு நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய பதில்களை சொல்லிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து அடுத்து யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெட்ஒர்க் கொஞ்சம் டவுனா இருக்கு, அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு திறமை தான் முக்கியம், கல்வியும் அவசியம்தான். பனங்காட்டாங்குடி அனுசுயா சங்கர் அவர்கள் வந்து அருமையாக சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு இரண்டுமே 2 கண்கள் போன்றது, இரண்டும் இருந்தால்தான் நன்றாக இருக்கும், குடும்பம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சோபா செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. புறவாச்சேரி பிரியா கண்ணன், பெண்களுக்கு கல்வி தாங்க சிறந்தது, ஒரு பெண் கல்வி கற்று இருந்தால் அந்த குடும்பமே கல்வி கற்க துணையாக இருக்கும், குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கும் கல்விதான் அழியாத செல்வம், எங்கு சென்றாலும் கல்வி இருந்தால் நாம் வெற்றி பெறலாம், இதுதான் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் தாமரை கண்ணன் இவங்க சொல்றாங்க, கல்வி ஒன்றுதான் அழியாத செல்வம், நாம் கல்வி கற்று தொடங்கியது முதல் இறக்கம் வரை, அதாவது இறப்பு வரைன்னு நினைக்கிறேன், நம் கூடவே வருகின்ற ஒன்று கல்விதான், மற்றது அனைத்தும் கூடிய சீக்கிரம் அழிந்துவிடும், கல்வி ஒன்றுதான் அழியாத செல்வம், பெண்கள் அனைவரும் கல்வி கற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து மன்னார்குடி ஜெயசித்ரா அண்ணாமலை, பெண்களுக்கு கல்வியும் திறமையும் இரண்டுமே முக்கியமானவை, கல்வி என்பது ஒரு பெண்ணுக்கு தேவையான சுயமரியாதை தன்னம்பிக்கை மற்றும் அறிவுசார் அடித்தளத்தை வழங்குகிறது, திறமை என்பது அக்கல்வியை பயன்படுத்தி அவள் தேர்ந்தெடுத்த துறையில் சாதிக்கவும் பொருளாதார ரீதியாக சுயசார்பு அடையவும் உதவுகிறது அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் வாணிமடம் சரவணன் சார், கல்வியோடு சேர்ந்த திறமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, கல்வி திறமை இரண்டுமே முக்கியம்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் இலக்கியா திருக்கொல்லிக்காடு, இங்கேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி முக்கியம்தான் திறமையும் முக்கியம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி இருந்தால் திறமை தன்னால் வரும், படிப்பு தன் கையில் இருந்தால் இந்த உலகமே அவள் கையில் அப்படின்னு கல்வியை முன்னிலைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. விஜயலட்சுமி இளவரசன் பஞ்சநதி குளத்திலிருந்து, வாழ்க வளமுடன், கல்வி பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், பெண்ணுக்கு கல்வி கண் போன்றது, ஒரு குடும்பத்தில் பெண் கல்வி பயின்றால் அந்த குடும்பத்தையே காப்பாற்றும், பெண்ணுக்கு திறமையும் முக்கியம்தான், இருப்பினும் இரண்டுமே வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புகைப்படமாக அனுப்பியிருக்காங்க. விதைத்த விதை மரமாக வளர்ந்திட கல்வி துணை, விளைந்த அந்த மரத்தின் கனியை பறித்திட திறமை இணை அப்படின்னு கவிதையாக சொல்லியிருக்காங்க. இரண்டுமே முக்கியம்தான் அப்படின்ற அடிப்படையில் அவங்க தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. திறமைகளை கொண்டு வாழ்க்கையில் முன்னேற முடியும், கல்வி கிடைக்கவில்லை என்றால் முயற்சியே போதும் அப்படின்னு அன்புராணி சென்னையிலேருந்து ரொம்ப அன்பாக சொல்லியிருக்காங்க. இரண்டுமே முக்கியம்தான், நான் முதுகலை எமை பட்டதாரி, ஆனாலும் என் திறமையை பயன்படுத்தியே தையல் தொழில் என் வாழ்வில் முன்னேறி வருகிறேன் அப்படின்னு காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர் அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க.

எம்ஏ பட்டதாரி அவங்க வந்து இப்போ டெய்லரிங் பண்ணி அவங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்கதா சொல்கிறாங்க. பேரன்பு மிக்க காலை வணக்கம். பட்டிமன்ற பேச்சாளர் காரைக்கால் யோகதர்ஷினி அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு பெண்ணுக்கு கட்டிய கணவன் கைவிட்டாலும் கூட கற்ற கல்வி கைவிடாது, நல்ல கல்வி கிடைத்தாலே திறமை தானாக வந்துவிடும், என்னதான் திறமை இருந்தாலும் கல்வி இருந்தால்தான் அதற்கு அங்கீகாரம் கிடைக்கின்றது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நன்றி. அடுத்து காரைக்கால் புதுத்துறையிலேருந்து ஸ்ரீ சித்ரா தேவி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி பெண்களுக்கு கண்கள், அதை விட திறமையும் ரொம்ப முக்கியம் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. திலகவதி தமிழ்ச்செல்வம் திருநள்ளாறிலிருந்து, ஒரு பெண்ணுக்கு தேவையானது திறமை, இன்னொன்று கல்வி, இரண்டுமே இருந்தால்தான் ஒரு பெண் தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் ஒவ்வொரு இடத்திலும் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார்லேருந்து கலைச்செல்வி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு இரண்டுமே முக்கியம்தான், அதனால் ஆனாலும் திறமையும் வேண்டும், சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து செயல்பட திறமையே முக்கியமானது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை, கல்வியா திறமையா பெண்களுக்கு எது முக்கியம் அப்படின்ற தலைப்பில் நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் வணக்கம் தோழி போஸ்டரில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். படிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இப்போ நம்ம சுபா இளங்கோவன் அவங்க திருக்கடையூர்லேருந்து பாடல் கேட்டாங்க இல்லைங்களா, செங்கோட்டை படத்துலேருந்து பாடல் கேட்போமா?

beautiful.

0: காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலுக்காக இணைப்பில் வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருப்பங்கூர்ல இருந்து ஜெயந்திகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஜெயந்திமா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தேசிகிதம் படத்துல இருந்து பாட்டு போடுங்க மேடம்.
0: சரிங்க, உங்களுக்கு பாடல் வரும், கேட்கலாம். நன்றி. கல்வியா திறமையா, பெண்ணுக்கு எது முக்கியம்?
1: ஒரு பெண்ணுக்கு கல்வியா வேணும், திறமையா வேணும் மேடம். கல்வி இருந்தா மட்டும் பத்தாது, திறமையா இருக்கணும். அதனால இப்ப எங்க தம்பி குழந்தைகள் வந்து மிலிட்ரிக்கு போயிருக்காங்க மேடம்.
0: ஓ சூப்பர்.
1: மிலிட்ரியில இப்ப ஒர்க் பண்ணிட்டு ட்ரைனிங்ல இருக்காங்க.
0: என்ன இப்ப போயிருக்காங்களா ரீசெண்டா?
1: ஆ மேடம், இப்பதான் போயிருக்காங்க.
0: சரி சரி.
1: அது கல்வியினாலதானே மேடம் போயிருக்காங்க, திறமையா இருந்ததுனால.
0: கண்டிப்பா கல்வியும் திறமையும் இருந்தா அவங்களை அந்த இடத்துக்கு கொண்டு சென்றிருக்கு.
1: ஆமா மேடம்.
0: சரிங்க, நன்றிங்க. பாடல் கேட்கலாம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கல்வியா திறமையா, பெண்களுக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா? அடுத்து முகடல் பக்கத்தில் யார் பதிவு பண்ணியிருக்காங்க கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, குத்தாலம் ராஜலட்சுமி. கல்வி இல்லை என்றாலும் திறமை தான் வாழ்க்கையை சிறக்க வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம் சந்திரா நாகராஜன். கல்வி ஒரு பெண்ணுக்கு அவசியம், அதை பயன்படுத்த திறமை கண்டிப்பாக உண்டு, தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திரா நாகராஜன் என்ன ஊருன்னு குறிப்பிடலை. நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலேருந்து சொல்கிறாங்க, இரண்டுமே தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இன்றைக்கி நேயர்கள் வந்து நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்விக்காக ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய பதில்களை சொல்லியிருந்தாங்க. ஒரு 35 நேயர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய பதில்களை சொன்னாங்க. அனைத்து நேயர்களுக்கும் வந்து நன்றியை சொல்லிக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் கேட்கலாம்.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய வணக்கம் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் கல்வியா திறமையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நம்மளுடைய திறமையை, நம்மளுடைய வாழ்க்கையை திறம்பட நம்ம முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லணும் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு கல்வியும் கல்வியோடு தேர்ந்த திறமையும் தான் முக்கியம் அப்படின்னு இன்றைக்கி நிகழ்ச்சியில் சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். பனிரெண்டு 10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
1: ஒரு ஊர்ல ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சான். அந்த ஆட்டுக்குட்டிக்கு அம்மா சாப்பாடு ஏற்க போனாங்களாம். அப்ப ஒரு நரி
0: பங்கிருக்கும் சிறுமி எஸ் சாராஸ்ரீ. 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 2:30 லஞ்ச் பிரேக்கில் சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டம் அனைத்தரசா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். 3 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் லைக் ஷேர் கமன். 3:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் லைக் ஷேர் கமன். 4 மணிக்கு மனம் விழிதே பங்கேற்கும் நேயர் கடித விழி விருப்ப பாடல்களுடன் மருத்துவர் வி எஸ் இன்பஸ்ரீ அவர்கள். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நன்பேண்டா. மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 கலக்கல் நேரம், 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பணிசை, 6:20 நாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டார்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நல வாய்வாழ, பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ பேர நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
2: பல் இருக்கிறது கூட சின்ன விஷயம், நம்மளால எடுத்துடலாம், பிரச்சனை இருக்காது. உள்ளுக்குள்ளார இருக்கிற பல்ல சுத்தி நீர் கட்டிகள் வரலாம்,
3: இது வந்து
2: வெளியில வராம இருக்கும்.
0: இன்று மாலை 6:45 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசைத்துறையை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் கூட்டுறவே நாட்டுயர்வு, விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் குறித்து வரச்சிக்குடி வேளாண் தொடக்க கூட்டுறவு வங்கி மேலாளர் என் பாலகுரு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். எட்டு மணிக்கு இளைய பாரதம் கிராமிய பாடல், பாடுபவர் வைத்தீஸ்வரன் கோவில் எஸ் சதீஷ். நாகரிகம் தோன்றிய வரலாறு, உரை வழங்குபவர் நத்தம் கே பாரதி. மரமும் மனிதனும் என்ற தலைப்பில் கதை வழங்குபவர் பூம்புகார் ஆர் தர்ஷன். கவிதை தொகுப்பு வழங்குபவர் மயிலாடுதுறை எஸ் பிரவீன்குமார். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வன்கள், 9:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும்

இசை ஊஞ்சல் 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலம் அது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10 மணிக்கு இரவும் மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இதுவரை உலா வந்தது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் ஆய் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

மனதில் நின்றவை. பண்பலையோடு இணைந்து நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது

நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக ஏஆர் ரகுமான் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் மனோ சுஜாதா இணைந்து பாடியது முத்து திரைப்படத்திற்காக. சீர்காழி மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி, குறுக்கத்தின் முகமது இஸ்மாயில், ஜெரினா ஆசிக், ஆசிஃபா, ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பேட்ரிக் ஜோ, ஜெனிஸ்ராஜ், வேலாக்குடி ரமணா சகாதேவன், சேலமாத்தூர் பெரியசாமி, மேட்டுப்பாளையம் நாகராஜன், குடந்தை மனோகரன், பாபுராஜபுரம் முகமது இக்பால், வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி, முத்துமாணிக்கம், சாய்புகழ், செம்பியன் மாதேவி, லலிதா.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் செல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்கும் GL மருத்துவமனை காரைக்கால்
1: GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு.

0: ஜிஎல் மருத்துவமனை
1: காரைக்கால்.
2: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பர தர நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமுன் நகை மாளிகை வழங்கும் பசுந்தலை நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராமுன் நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமுன் நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பர தர நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டார்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சுல அமுதி நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டார்ஸ் நாச்சர் கோவில் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியினை வழங்குவோம் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக நம் மனதோறும் வீசிக்கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடலுக்கு விருப்பம் அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன், வானவன் மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன், ஹரிஹரன் குடல், கார்த்திகேயன், அமுதா, அக்ஷயா, ஆதிஷ், ஹர்ஷன், மல்லியம், ரவி, அமுதா, வரவக்குடி தட்சிணாமூர்த்தி, சுவாமிநாதன், மருதங்குடி பூராசாமி, தத்தங்குடி சங்கரபாண்டியன், கோடங்குடி இளவரசன், இம்மேலி அறிவழகன், பெரிய தம்பி, நாவலர் சுப்பிரமணியன், ராமநாதபுரம் அன்பழகன், அந்தியநல்லூர் வைதி, பாலசுப்பிரமணியன் இவர்களின் கடித விருப்பமாக ஒலிக்கிறது. ஏ ரஹ்மான் இசையில் வைரமுத்தூன், வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா குழுவினர் இணைந்து பாடியது இந்தியன் திரைப்படத்திற்காக.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: பனிரெண்டு மணி 27 50 நொடியில் பண்பலையோடு நம்மை இணைத்திருப்பது மனதில் நின்றவை. நேர்களை இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டம் அன்னைதெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். இன்று மாலை 4 மனவிழுதி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மேயர் கடித வழி பாடல்களுடன் மருத்துவர் VS இன்வஸ்ட்ரீ அவர்கள். இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் கூட்டுறவே நாட்டுயர்வு. விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் குறித்து வறட்சிக்குடி வேளாண் தொடக்க கூட்டுறவு வங்கி மேலாளர் என் பாலகுரு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஏ ரஹ்மான் செயல் வாலியின் வரிகளில் காதல் தேசம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் அருண் ரஃபி குழுவினர் இணைந்து பாடியதாகும்.

0: ஒலித்த பாடலுக்கு விருப்பம். மேலங்குடி எம் கே முருகேசன், அரவிந்தன் சாந்தி முருகேசன், கொள்ளிடம் காமராஜ், ஆண்டிப்பாளையம் மதனசேகர், தீபக் வெங்கடேஸ்வரன், அனுஸ்ரீ, அனுப்பிரியா, தீபிகா குணசேகரன், மதுரை குமரன் ஸ்ரீதேவி, சூர்யா நாராயணன், வாசுகி பார்கவி, மீரா சீதாமணி, சிவா மஞ்சுளா, சக்தி ஜனார்தனன், துர்கா மணிகண்டன், மணிமாலா மந்தாகினி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

பேண்டில் இன்றைய நிகழ்ச்சிக்காக பேன்பலியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 12:35 ஆகிட்டு இருக்குங்க. நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு சரஸ்வதி பாலமுருகன், கங்கலாஞ்சேரி முருகேசன் மைத்திரி முருகேசன் இனியா, பூந்தண்டலம் புண்ணியக்கோடி உமா, ஆசிரியர் நகர் நக்ஷத்ரா தருண் இமை தமிழினி, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா இவர்களின் விருப்பமாக இளையராஜா இசிறி அருண்மொழி தேவி குழுவினர் இணைந்து பாடியது கட்டப்பஞ்சாயத்து திரைப்படத்திற்காக.

0: பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரமும் இந்த மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாள்தோறும் 400க்கும் மேற்பட்டோர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு வியான் கில் தெரிவித்தார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும், 72 கிலோ எடைப்பிரிவில் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 8-11, 2-11, 12-10, 11-9, 11-7 என்ற செட்கணக்கில் எகிப்தின் ஃபரிடா வேலிடை வென்றார். ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை சற்று முன் வரை 37 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 343 ரன் எடுத்துள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத் துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 12:50.
2: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்கள் கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேர்களே. பசுந்தலி, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா?
5: ஒரு ஊர்ல காகோ என்ற ஒரு அழகான காகோ வாழ்ந்து வந்துச்சாம். அதுக்கு பல பலப்பான இருக்கிற பொருட்களை சேகரிக்கிறது வழக்கமா இருந்துச்சாம். ஒரு நாள் காகுவிற்கு மரத்தடியில ஒரு தங்க நாணயம் கிடைச்சதாம். அந்த தங்க நாணயத்தை எடுத்து அது வாயில வச்சுட்டு பறந்து போனிச்சாம். வழியில ஒரு மரக்கிளையில அமர்ந்திருந்தப்போ ஒரு குட்டி பறவை என்ன பண்ணுச்சாம், பசியால அழுதுட்டு இருந்துச்சாம். அந்த குட்டி பறவையோட அம்மா உணவை தேடிட்டு இருந்துச்சாம். ஆனா அந்த காட்டுல உணவே கிடைக்கலையா அந்த அம்மா பறவைக்கு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த காகுவிற்கு நாணயம் பளபளப்பா இருக்கிறதே தவிர அதை சாப்பிட முடியாதுல்ல.

0: அப்படின்னு யோசிச்சுதான். காகு உடனே பறந்து போனிச்சான். அப்புறம் ஒரு விவசாயி கிட்ட தங்க நாணயத்தை கொடுத்துட்டு தானியங்களை வாங்கி அந்த குட்டி பறவை அம்மா கிட்ட போய் கொடுத்துச்சான். அந்த குட்டி பறவை மகிழ்ச்சியா காகுவை பார்த்து நன்றியும் சொன்னிச்சான். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பேராசையை விட பிறருக்கு உதவும் நற்பண்பே நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும் என்று.
1: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன? சாரா, உங்க பேர் சூப்பரா இருக்கே. எந்த ஸ்கூல்ல என்ன சார் படிக்கிறீங்க?
2: ஜிபிஎஸ் செரிமா வேளங்கை, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: கதை சொல்றேன்.
0: எதை பத்தின கதை சொல்றதா இருக்கீங்க?
2: ஆட்டுக்குட்டி.
0: எங்க சொல்லுங்க.
2: ஒரு ஊர்ல ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சான். அந்த ஆட்டுக்குட்டிக்கு அம்மா சாப்பாடு ஏற்க போனாங்களாம். அப்ப ஒரு நரி வந்து எல்லாரும் அம்மா வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்ப பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு குள்ள நரி வந்துச்சான். ஆ, அம்மா வந்திருக்குன்னு சொல்லிட்டு உள்ள கதவை தட்டிட்டு எல்லா பசங்களும் ஒளிஞ்சிட்டாங்களாம். அப்ப எல்லா பசங்களையும் தின்னுட்டு ஒரு குட்டி ஆடு எங்கேயோ ஒளிஞ்சிருந்துச்சான். அதை கண்டுபிடிக்க முடியலன்னு எல்லாரும் செத்து
0: வாழ்த்துக்கள்.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர் நிகழ்ச்சியினை வழங்கியவர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: 12:55 நிமிடத்தில் நேயர்கள் கேட்கலாம் பன்னிசை.

நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களே, இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 லஞ்ச் பிரேக்கில் சிறுவர் சோலை காரைக்கால் மாவட்டம் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 4 மணிக்கு மனம் விழையதே இன்றைய நிகழ்ச்சியில் கடித வழி பாடல்களுடன் பங்கேற்கும் நேயர் மருத்துவர் VS இன்பஸ்ரீ அவர்கள். இன்று மாலை 6:40 நலமாய் வாழ இன்றைய நிகழ்ச்சியில் பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் கூட்டுறவே நாட்டுறவு விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் குறித்து வரிச்சிக்குடி வேளாண் தொடக்க கூட்டுறவு வங்கி மேலாளர் என் பாலகுரு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 8 மணிக்கு இளைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் கிராமிய பாடல் பாடுபவர் வைத்தீஸ்வரன் கோவில் எஸ் சதீஷ். நாகரிகம் தோன்றிய வரலாறு உரை வழங்குபவர் நத்தம் கே பாரதி. மரமும் மனிதனும் என்ற தலைப்பில் கதை வழங்குபவர் பூம்புகார் ஆர் தர்ஷன். கவிதை தொகுப்பு வழங்குபவர் மயிலாடுதுறை எஸ் பிரவீன்குமார் அவர்கள். காரைக்கால் பண்பலை 100.3.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நம் தமிழ் திரையுலகில் 70-80களில் வெளிவந்த பாடல்களின் அணிவகுப்பு தேன்மழை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியிருக்கும் பாடல் இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பகலில் ஒரு நிலவு.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இணைந்திருக்கின்றோம் தேன்மழை நிகழ்ச்சியோடு. நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனிரன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: இதயம் இனிக்கும் இசையால் மனதை மயக்கும் மெதுவாய் தேன் மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கும் பாடல்.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மன.

0: நேர்களே, நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உடம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்? அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 1:11:48 மற்றும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: நேர்களே, நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு மனம் விழையதே இன்றைய நிகழ்ச்சியில் கடித வழி

பாடல்களோடு பங்கேற்கும் நேயர் மருத்துவர் வி எஸ் இன்பஸ்ரீ அவர்கள். இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் கூட்டுறவே நாட்டுறவு, விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் குறித்து வரிச்சுக்குடி வேளாண் தொடக்க கூட்டுறவு வங்கி மேலாளர் என் பாலகுரு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 தேன்மழை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரலில்.

0: மாலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேர்களே, இன்றிரவு 8 மணிக்கு இளைய பாரதம். இந்த நிகழ்ச்சியில் கிராமிய பாடல் பாடுபவர் வைத்தீஸ்வரன் கோவில் எஸ் சதீஷ், நாகரிகம் தோன்றிய வரலாறு உரை வழங்குபவர் நத்தம் கே பாரதி, மரமும் மனிதனும் என்ற தலைப்பில் கதை வழங்குபவர் பூம்புகார் ஆர் தர்ஷன், கவிதை தொகுப்பு வழங்குபவர் மயிலாடுதுறை எஸ் பிரவீன் குமார் அவர்கள்.

0: ஒளித்தந்த பாடல் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து. பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி காரைக்கால் FM என்ற வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இது தேன்மழை நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது. SP பாலசுப்ரமணியன், உமா ரமணன் குரல்களில் ஒரு பொண்ணு நினைச்ச திரைப்பட பாடல்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.
3: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை. ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தேன்மழை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: பண்பலையோடு இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேன்மழை. நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து.

அன்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேன்மழை. நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி காரைக்கால் FM 100.3 என்ற வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. நினைவிருக்கட்டும் நேயர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி லஞ்ச் பிரேக். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைவாக முடிக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட இரண்டாம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், விவசாயிகள் மகளிர் தொழில் முனைவோரின் ஆளுமையை மேம்படுத்தி ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான வலுவான சமூகத்தை உருவாக்குவதில் கூட்டுறவு அமைப்புகளின் பங்கு அளப்பரியது என்றார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்ட செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் நாட்டின் கூட்டுறவுத்துறை புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமான நிலையத்தில் 480 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய முனைய கட்டிடத்தை இன்று திறந்து வைத்தார். இந்த விரிவாக்கத்தின் மூலம் ஆண்டொன்றுக்கு 20 லட்சம் விமான பயணிகள் மேம்பட்ட சேவைகளை பெறுவர். தொடர்ந்து 1,06,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வில் பல்வேறு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 54,000 இளையோருக்கு பணி நியமன ஆணைகளையும் பிரதமர் வழங்கினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பிலான செமி கண்டக்டர்

பிரதமர் இன்று திறந்து வைக்கிறார். இதனிடையே பிரதமர் நாளை மறுநாள் 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு புறப்படுகிறார். இந்திய கலாச்சாரம், ஆன்மீகம், இறையாண்மைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்க சுவாமி விவேகானந்தரின் சேவை அளப்பரியது என்று பிரதமர் கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் 124வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்ட செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட அவரது மேம்பட்ட சிந்தனைகள் புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் இன்று இப்பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் பணிகளின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிய அம்ருத் பாரத் திட்ட ரயில் நிலையங்களை விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். வெங்காயத்திற்கான கொள்முதல் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதன்படி குவிண்டால் ஒன்று 1875 ரூபாயாக இருந்த

0: முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிய அம்ருத் பாரத் திட்ட ரயில் நிலையங்களை விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். வெங்காயத்திற்கான கொள்முதல் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதன்படி குவிண்டால் ஒன்று 1875 ரூபாயாக இருந்த கொள்முதல் விலை 2125 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட கொள்முதல் விலை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய நுகர்வோர் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்ட இரண்டாம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநிலத்தில் பட்டா மாறுதலை எளிமையாக்கும் புதிய செயலி நடைமுறைக்கு வரும்போது மக்களின் போக்குவரத்து சிரமங்கள் குறையும் என்றார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்கும் அரசின் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நத்தம், புறம்போக்கு மற்றும் இதர இடங்களில் குடியிருப்பவர்கள் பற்றிய ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முன்னதாக கோபிச்செட்டிப்பாளையம், பாரியூர் கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் உட்பட நலிவடைந்த 100 திருக்கோவில்களுக்கு பூஜை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை அமைச்சர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காட்பாடியில், வேலூர் கோட்டையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன காட்சி அமைப்புகளுடன் விரிவுபடுத்தப்பட்ட அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அமைச்சர், பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றார். வேலூர் மாவட்டத்தில் முடிவு பெறாமல் உள்ள சாலை பணிகளை விரைந்து முடிப்பதற்காக முடிக்கும் வகையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்றார். இதனிடையே விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி உயர்வு மற்றும் முறையான நூல் வழங்கிட வலியுறுத்தி கைத்தறி நெசவாளர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்களை விவசாயிகளுக்கு வழங்காத துறை அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்டக்குடி, திருவைக்காவூர், தேவன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கப்படவில்லை என்று புகார்கள் வந்துள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றார். விவசாயிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்.
1: மக்கள் வந்து அலைய விடாம அவங்களுக்கு எல்லா சேவையும், அரசாங்க சேவை எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும். அந்த நோக்கத்துல முதற்கட்டமாக 44 குடும்பங்களுக்கு 20 லட்சம் மதிப்பீட்டில் வந்து அவங்களுக்கு பட்டா நிலம் வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகள் வந்து விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் வந்து எந்த விதத்துல வந்து பயனடைவாங்களோ அந்த பயனடைகிற மாரி இந்த பட்ஜெட் கூட்டத்துல இருக்கும்.
0: இந்து சமய அறநிலையத்துறையின் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவில்களில் செயல்படுத்தப்படும் திருப்பணிகள், பக்தர்களின் அடிப்படை வசதிகள், நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 60,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன. கடந்த 21ஆம் தேதி நேரிட்ட வாயு கசிவு விபத்தில் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் ஆலையின் சேமிப்பு கிடங்கிலிருந்து 2,000 லிட்டர் அமோனியாவை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பான முறையில் அமோனியா வாயுவை அகற்றும் நடவடிக்கையை இன்றும் நாளையும் மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 500 மீட்டர் சுற்றளவு பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 300 மீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள பிற தனியார் தொழிற்சாலைகள், கடைகள், பள்ளிகள் மற்றும் இதர குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இன்றும் நாளையும் தடை செய்யப்பட்ட பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு வாகனங்கள் வேறு மாற்றுப்பாதையில் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: நெல்லை 5வது பெட்டாலியனிலிருந்து 44 தேசிய மாணவர் படை மாணாக்கர் இந்திய ராணுவத்தில் பணிபுரிய தேர்வாகியுள்ள

0: இந்த சாதனையை பாராட்டி 5வது பெட்டாலியன் தலைமை கமாண்டிங் அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகேஷுக்கு உலக சாதனை விருது இன்று வழங்கப்பட்டுள்ளது. ராணுவ பணிக்கு தேர்வாகியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தேசிய மாணவர் படை மாணவர்கள் தெரிவிக்கையில்,
1: நாங்கள் ஃபைட் தான் தமிழ்நாடு பெட்டாலியன் என்சிசியிலிருந்து தேசிய மாணவர் படையில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் இந்தியன் ஆர்மியில் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து எங்களை வந்து ட்ரைனிங் பண்ணி ஒவ்வொரு டைம் எங்களை மோட்டிவேஷன் பண்ண அனைத்து என்சிசி பெட்டாலியன் தமிழ்நாடு ஃபைட் பெட்டாலியன் சாருக்கும் ஆஃபீஸருக்கும் நன்றி இருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என் பேர் அக்னிவீர் ஸ்ரீ சுப்ராஜ். நான் வந்து 2023 என்சிசியில் சேர்ந்தேன் ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியனில். இன்னைக்கு அக்னிவீரா அவங்க முன்னாடி நிற்க வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியன் தான் காரணம். இந்தியாவிலேயே 777 யூனிட்ல நம்ம ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியனில் மட்டும்தான் ஒரே செலெக்ஷனில் ஒரே அக்னிவீர் என்ட்ரியில 44 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இது பெரிய சாதனை.
0: விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வைப்பாற்றில் முட்செடிகளை அகற்றி மரங்களை நடும் நிகழ்வை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளிலும் பள்ளி வேலை நேரத்தில் பொது அரசியல் மற்ற கூட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அனுமதிக்க கூடாது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா உத்தரவு பிறப்பித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கரீஃப் பயிர் காப்பீடு செய்வது தொடர்பான கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உயர்கல்வி மாணாக்கர் சேர்க்கைக்கான சிறப்பு குறைதீர் முகாம் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கேட்டுக்கொண்டார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இன்று கொலம்பியா கானாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட 2வது கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 1:55. நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

0: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்னைக்கு லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ண நீங்கள் என்ன செய்வீங்க? சிலர் வந்து புத்தகம் படிப்பாங்க, சிலர் இனிமையான இசை கேட்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான செயல் இருக்கும் அவங்களுடைய மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து சிறிது நேரத்துக்கு வந்து உணர்ச்சி பூர்வமாக மாற்றிருக்கும். ஒரு கோபமாகவோ பதட்டமாகவோ இல்லை ஏதோ ஒரு வேலையை நம்ம சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அதீத ஆர்வமாகவோ இப்படி நிறைய இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நேரம் கடந்த பிறகு இயல்பாக நம்மளுடைய மனசு நம்மளுடைய இயல்பு நிலைக்கு மாறும். அப்படி இல்லாத பட்சத்தில் ரொம்ப நேரமாகவே நம்ம பதட்டமாக இருக்கோம் இல்லை கோபமாக இருக்கோம்னா நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்வோம்? சிலர் வந்து அதுலேருந்து கவனத்தை திசை திருப்பி இன்னொரு ஒரு வேலையில் வந்து அவங்களுடைய கவனத்தை கொண்டு போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு நேயர்கள் பங்கெடுத்து நிகழ்ச்சியில் சொல்லலாம். தொடர்புக்கு அழைக்கலாம் 0436823123 2 9 9 4 8 0 2 9 9 5 8 0 அலைபேசி எண் 9 5 6 6 4 2 7 2 3 1.

0: நிகழ்ச்சியினுடைய முதல் நேர யார் வராங்க சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: அம்மாவுக்கு மதிய வணக்கம். கூறுவது ராஜேந்திரன் மணக்குடிமா.
0: ஆ சொல்லுங்க சார்.
1: எனக்கு வந்து மன கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு கோபம்னு வருதுன்னு
0: வச்சுங்க.
1: முதல்ல அமைதியா இருப்பேன்.
0: சரி.
1: அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, ஐயாவோட ஜேசாஸோட கர்நாடக கச்சேரி வச்சிருக்கேன். அதை எனக்கு கேட்டா மனசுக்கு அவ்வளவு ஒரு எந்த கோபம் இருந்தோ அந்த கோபம் அப்படியே என்னை விட்டு நீங்கி போயிடும்.
0: உங்களுக்கு பிடித்தமான இசை?
1: ஆமா, சித்தமான இசை. அந்த இசை, அந்த கர்நாடக கச்சேரி, அதுவும் ஜேசர் ஐயாவோட கச்சேரியை கேட்டானுச்சுங்களேன், அவ்வளவு ஒரு என்னமோ, என்னை அறியாம என்ன உடல் எல்லாம் புள்ளரித்து ஒரு மாதிரியாக மாறி விடுவோம்மா.
0: சரி, நன்றி. தொடர்புடைய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: கவிதா பேசுறேன் மேடம். ஆர்பாட்லேருந்து.
0: யார் பேசுறீங்கம்மா?
2: ஆர்பாக்கம் கவிதா.
0: ஆ, ஆர்பாக்கம் கவிதா. சொல்லுங்க, உங்க மனசு ரிலாக்ஸ் பண்றதுக்கு நீங்க என்ன செய்வீங்க?
2: கேள்வி மேடம். இது
0: கேள்வி இல்லம்மா, அதாவது உங்க மனசை நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு. அதாவது ஒருவொருத்தரும்
2: பீச்சி போயிட்டு உட்காந்து ஜாலியாடியே வரும் மேடம்.
0: பீச்சுக்கு போயிட்டு அப்படியே உட்காந்து ஜாலியாகி வந்துடுறது.
2: ஆமா மேடம். என்ன செய்வேன்,
0: ரிலாக்ஸ் ஆயிடும்ல? சரி, இப்போ சில நேரத்தில் கோவமாக இருக்கிறப்ப பீச்சுக்கு போவீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பதட்டம், அந்த செயல் நல்லபடியாக முடிஞ்சிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம், அமைதியாக இருக்கலாம்னு போவீங்களா?
2: கோவத்துலலாம் போக முடியாது மேடம்.
0: ம்,
2: சந்தோஷமா இருக்கும்போது கொஞ்சம் போகலாம் மேடம், கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும்போதும் போகலாம் மேடம்.
0: சரி, சந்தோஷமா இருக்கிறப்பையும் போகலாம், சில நேரத்தில் மனசு கஷ்டமா இருக்கப்பையும் போகலாம்.
2: ஆமாம் மேடம், கோவமாக இருக்கும்போதும் போக முடியாது மேடம்.
0: சரி, நன்றிம்மா.
2: தேங்க்யூ மேடம்.

0: நமது பண்பலகில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏகஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏகஸ்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என்சொல் அமைந்த நிகழ்ச்சியினை வழங்குவோம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானதை நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளி. மளிகை பொருட்களை மலி விலையில் அளிச்சல வரங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சிட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில் வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.

0: கரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு நேயர்கள்கிட்ட கேட்டிருந்தோம். நேயர்களும் தொடர்பு கொண்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பீச்சுக்கு போவேன், ஒருத்தவங்க வந்து நல்ல இனிமையான பாடல் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இசை கேட்பேன்னு. அடுத்து யார் இங்கேருந்து பேசுகிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: அனைவருக்கும் மதிய வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் சேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: செல்வ பாரதி சார், நீங்க சொல்லுங்க, என்ன செய்வீங்க மனசை ரிலாக்ஸ் பண்ண?
1: நான் வந்து பக்கத்துல வந்து எங்க ஊர்ல நூலகம் இருக்கு மேடம். அங்க போய் நூல்களை அங்கேயே படிச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கும் படிப்பேன். அப்புறம் வந்து வானொலி கேட்பேன். எப்பயுமே நம்ம காரைக்கால் பண்பலை வந்து நம்ம இல்லத்துல ஒழுக்கிட்டே இருக்கோம்.
0: சரி,
1: அதை கேட்கறது. அப்புறம் வந்து ரிலாக்ஸுக்கு கடிதம் எழுதுவேன். நம்ம ஆடல் நிலையத்துக்கு கடிதம் எழுதுறது, இதெல்லாமே எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் தரும் மேடம்.
0: ரிலாக்ஸ் தரும் நம்மளால முடியும். உங்களை நீங்களே வந்து பிஸியாக வச்சுக்கிற மாதிரி வானொலி கேட்பேன், புத்தகம் படிப்பேன், ஒருநிலைப்படுத்துறதுக்கு, அதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், லஞ்ச் பிரேக்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நினைக்கிச்சு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். காரணம் என்னன்னா, நான் செஞ்சு
0: பார்த்திருக்கேன்.
2: அதாவது வந்து முழுசா முடியணும்னு எதிர்பார்க்க கூடாது. முதல்ல அதுல எவ்வளவு முடிஞ்சிருக்கு அதுக்கு சபாஸ் போட்டுக்கிறது நீங்க மனசுக்குள்ள.
0: எத்தனை முதல் முறை செய்யறோம் நம்ம வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படக்கூடாது.
2: அடுத்தது பாத்தீங்கன்னா மேடம், இசை கேட்கணும். அது இசை வந்து ரொம்ப அந்த ரிலாக்ஸேஷனை மாத்திரும். அதாவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு விருப்பமான உணவுகள் இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒத்த கருத்துள்ள நண்பர்களுக்கு கூட பேசலாம்.
0: ஓ, கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க அவங்க, நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கலாம்.
2: அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, உங்களை வந்து பாசிட்டிவ் திங்கிங்கா பேசுறவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு டென்ஷன் ஆயிடும்.
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்மா, நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலேருந்து பேசுறேம்மா.
0: ஆ, சொல்லுங்க. மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க?
3: ரெண்டு விஷயங்கள்மா. என்னுடைய வீட்டுல தோட்டம் அப்படிங்கறது இருக்கு. அந்த தோட்டத்தை அப்படியே பராமரிச்சு, அதுக்கு தண்ணீர் ஊத்தி, அந்த பூக்களை பறிச்சு, அந்த காய்கறிகள் எல்லாம் அழகாக ஒழுங்குபடுத்தி, இத தோட்டத்துல நேரம் செலவிடும் பொழுது மனசு அவ்வளவு ஒரு ரிலாக்ஸா இருக்கும். ரெண்டாவது வந்து இனிய பாடல்கள் அப்படிங்கறத கேட்பேம்மா. யூஸ்வலா அந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலியில, அகில இந்திய வானொலி நிலையங்கள்ல அப்படியே அந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு, அந்த நேர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பண்ணும்பொழுது மனசுக்கு அவ்வளவு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும். குறிப்பிட்ட இந்த நேரலை நிகழ்ச்சிகள்ல பாடல்கள் நீங்க போடுவீங்க, அந்த நேர்கள் பங்களிப்பு அவர்களுடைய கருத்துக்கள், அதுதான் நான் கூடுதலாக அகில இந்திய வானொலி நிலையங்கள்ல விரும்பி கேட்பேன். அது எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனோட ஒரு டென்ஷன் ஃப்ரீயான ஒரு லைஃப் ஆகவும் இருந்திருக்குமா.
0: சரி, நன்றிமா.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சிலை மற்றும் இதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் செலவு செய்வாங்க திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் GL மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதர நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 கனாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டார் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது. நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டார் மற்றும் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.

0: கரகல்பன் விலை 100.3 லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியோட நம்ம இணைந்திருக்கிறோம். மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா, வரக்கூடிய நேர் என்ன சொல்றாங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் சிறுகாலத்துல மாணிக்கம் பேசுறேம்மா, மாணிக்கம் டெய்லர்.
0: சொல்லுங்க, மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்கு
1: நீங்க சரியில்லாதம்மா. எங்க ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்குமா?
0: சரி,
1: அப்படியே நான் போன் எடுத்துக்கிட்டு அங்க போய் பழைய பாடல்கள் 80-85 உள்ள பாடல கேட்டுக்கிட்டு அப்படியே மனசை கொஞ்சம் அப்படியே வாக்கிங் மாதிரி போவோமா. அப்ப போயிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி கழிச்சு வந்தோம்னா என் மனசு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ ஆயிடுமா? எனக்கு
0: ஃப்ரீ ஆயிடும்.
1: ஆமாமா.
0: சரி, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மதிய வணக்கம். தையல் கலைஞன் சிட்டிமணி என்கிற தியாகராஜன்.
0: சரி, நீங்க சொல்லுங்க, மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்வீங்க?
2: இப்ப பழமொழி சொல்லுவாங்களே மேடம், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும்.
0: சரி,
2: அதே மாதிரி எனக்கு எப்பயாவது மனசா ரிலாக்ஸா இருக்கணும்னா எங்க அம்மாட்ட போன் அடிச்சிருவேன்.
0: சரி,
2: எங்க அம்மாட்ட போன் அடிச்சு ஆசத்தீரா நல்லா ஜாலியா ஒரு பேசினாலே ஒரு மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் மேடம்.
0: அவங்க வந்து ஒரு ஆறுதலா உங்களை வந்து டைவர்ட் பண்ணி சரி பண்ணிடுவாங்க.
2: சரி பண்ணுவோம், எதா இருந்தாலும் சரி பண்ணிடுவாங்க, எதா இருந்தாலும்.
0: சரி, நன்றி சார்.
2: மேடம், மேடம்
0: சொல்லுங்க.
2: ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை சொல்றேன் மேடம். ஒரு யோசி
0: நகைச்சுவையா இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம மனச வந்து
2: ஒரு இது மாதிரி ஒரு விடுகதை மாதிரி சின்னதாதான்.
0: சரி சொல்லுங்க.
2: ஒண்ணு இல்ல மேடம், 4 ரோடு பிரியுதுல மேடம், அந்த இடத்துல ஒரு மாட்டு வண்டி ஒண்ணு வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பஸ் வேகமா வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பைக் வருது, இன்னொரு பக்கம் காரு, 4 பக்கம் வேகமா இருந்தா இருந்தது என்ன மேடம் நடக்கும்? எல்லாம் வேகமா வருது எல்லாம்.
0: சரி சொல்லுங்க.
3: என்னத்தை சொல்ல வர்ற?

0: ஒழித்த பாடலுடன் விடைபெறுகிறது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் நேயர்களின் கேட்கலாம். சிறுவர் சோலை
1: வணக்கம். குழந்தைகளே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? குழந்தைகளே, இன்றைய சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் மலர்ந்து மனம் வீச இருப்பது காரைக்கால் மாவட்டம் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி.
2: பெண்களுக்கான கல்வி சமூகம் பற்றிய பாரதியின் ஒரு பாடலை பாட வருகிறார் கத்ரினா ஜூலியட்.

குத்தி காச்சு கெடுத்திடலாமோ, கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காச்சு கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணீர், பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை.

வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், பயிற்று பழக்கல்வி தந்து இந்த பாறை உயர்த்த.

0: பாரதி என்றாலே புதுமை புரட்சி. ஆனால் பாரதியின் சமூக அக்கறை கடல் அளவு பெரிது. அதில் ஒரு சில சமூக சிந்தனைகளை பகிர வருகிறார் கயல்விழி.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரதியின் சமூக சிந்தனைகள் என்ற தலைப்பில் இங்கு நான் பேச வந்துள்ளேன். மானுட விடுதலைக்காக தன் பாடல்கள் மூலம் நெருப்பை விதைத்தவர் மகாகவி பாரதியார். அவர் வெறும் கவிஞர் மட்டுமல்ல, இந்திய சமுதாயத்தின் விடியலுக்காக குரல் கொடுத்த மாபெரும் சமூக சீர்திருத்தவாதி. பாரதியின் சமூக சிந்தனைகளின் முக்கிய தூண்கள் பின்வருவனர். பெண்கள் அடுப்படியில் மட்டும் முடங்கி கிடப்பவர்கள் அல்ல என்பதை உணர்ந்தவர் பாரதி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று முழங்கினார் பாரதியார். கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கிடத்திடலாமோ என்று போற்றி பாடினவர் பாரதியார். சாதி இரண்டொடிய வேறில்லை என்ற அவ்வையின் வாக்கை பின்பற்றி மனிதர்களுக்குள் சாதி மத பிரிவினைகளை இருக்கக்கூடாது என வாதிட்டார். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சமூக சமத்துவத்தை வலியுறுத்தினார். சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தன்னில் செழித்திடும் மையம் என்று பாடியவர் பாரதியார். கல்வித்தான் சமுதாயத்தின் கண்கள் என்பதை ஆழமாக நம்பினார் பாரதி. அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தால் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் என்பதை விட ஒரு ஏழைக்கு எழுத்தறிவிப்பது சிறந்த புண்ணியம் என்று கூறினார். அனைவருக்கும் கட்டாய கல்வி வேண்டும் என்பது அவரது இலக்காக இருந்தது. வறுமை இல்லாத சமுதாயத்தை உருவாக்க விரும்பியவர் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சமூக அநீதியை கண்டு பொங்கி எழுந்தார். செல்வம் அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற பொது உடைமையை சிந்தனையை தன் கவிதைகளில் விதைத்தார். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று போற்றி பாடினார் பாரதியார். மூட நம்பிக்கைகளை எதிர்த்து மக்களின் அறியாமையை அகற்ற அறிவியலும் கல்வியும் அவசியம் என்பதை வலியுறுத்தினார். இந்தியர்கள் அனைவரும் ஒரே தாய் மக்கள் என்ற உணர்வோடு மொழி மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என வலியுறுத்தினார். பாரதியின் சமூக சிந்தனைகள் வெறும் கனவாக இல்லாமல் நடைமுறைக்கு வர வேண்டும். சாதி மத பாலின வேறுபாடற்ற ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதே நாம் பாரதிக்கு செலுத்தும் உண்மையான நன்றி கடனாகும். நன்றி.
2: பாரதியின் சிந்தனைகளை மிக அழகாக பேசிய கயல்விழிக்கு நன்றி.
0: அடுத்து, கவிஞன் தன் மனதில் உள்ளதை பிறர் மனதில் தைப்பதை கவிதை என்கிறோம். உணர்வுகளின் தொடக்கமாக உணர்ச்சிகளின் குவியலாக கவிதைகள் மனதை வருடுகின்றன. உங்களின் மனதை கவிதையின் மூலம் தைக்க வருகிறார் சாதனா.

0: 100 புடவைகள் நெய்தும் எனக்கு ஒரு புடவை கிடைக்க வழியில்லை. 100 புடவைகள் நெய்தும் எனக்கு ஒரு புடவை கிடைக்க வழியில்லை. எங்கோ இருக்கும் பெண்ணின் உடலை மறைக்க பாடுபடுகின்றேன். எங்கோ இருக்கும் பெண்ணின் உடலை மறைக்க பாடுபடுகின்றேன். என் உடல் மறைக்க வழியில்லாமல் எதற்கு பாடுபடுகின்றேன்? என் உடல் மறைக்க வழியில்லாமல் எதற்கு பாடுபடுகின்றேன்? பட்டினி கிடந்து பட்டினி கிடந்து பட்டுச் சேலைகள் நெய்தேனே. பட்டினி கிடந்து பட்டினி கிடந்து பட்டுச் சேலைகள் நெய்தேனே. நான் கட்டிய சேலை மாற்றிட அறியா கண்களினால் மழை பெய்தேனே. நான் கட்டிய சேலை மாற்றிட அறியா கண்களினால் மழை பெய்தேனே. கைப்பல மாறி கடைவலை ஏறி கப்பலில் போகும் சேலையிலே, கைப்பல மாறி கடைவலை ஏறி கப்பலில் போகும் சேலையிலே, நீங்கள் கருப்பு வண்ணத்தில் காண்பதெல்லாம், நீங்கள் கருப்பு வண்ணத்தில் காண்பதெல்லாம் இவள் கண்ணீர் வரைந்த கோலங்களே. நீங்கள் கருப்பு வண்ணத்தில் காண்பதெல்லாம் இவள் கண்ணீர் வரைந்த கோலங்களே.
1: மிகவும் அருமையான ஆழமான கவிதை வரிகள்.
0: நம் தாத்தா பாட்டி சொல்லும் கதைகளில் ஏதாவது ஒரு உண்மை பொருள் இருக்கும். அதை போன்று இக்காலத்தில் நமக்கேற்பவாறு நிறைய கருத்துள்ள கதைகள் உள்ளன. உங்களுக்கு ஒரு மாரல் ஸ்டோரி சொல்ல வருகிறாள் ஷாலினி.
2: ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த ஒரு சின்ன பையன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் அதுக்கான முயற்சியை அவன் சின்ன வயசுலேருந்தே கொடுக்க தயாராக இல்லை. அப்படியே சில வருடங்களும் கடக்க அவன் பெரியவனும் ஆகிறான். அவனுக்கு என்ன தான் போதுமான மெடிக்கல் நாலேஜ் இல்லைனாலும் அவங்க அப்பாவோட பணத்தின் மூலயமா அவன் ஒருத்தருக்கு நிறைய லஞ்சம் கொடுத்து டாக்டரும் ஆகிடறான். அப்படியே சில வருடங்கள் கடக்க ஒரு சின்ன பையனோட காம்ப்ளிகேட்டட் ஆக்சிடென்ட் கேஸை அவன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவனுக்கு போதுமான மெடிக்கல் நாலேஜ் இல்லாதனால அந்த பையனை காப்பாற்ற முடியாமல் போயிடுது. சரி, இந்த விஷயத்தை அவங்க அப்பாட்ட சொல்லலான்னு போகும்போது அவன் பார்த்தது யார் தெரியுமா? இவன் டாக்டர் ஆகணும்னு யாருக்கு அதிகமாக லஞ்சம் கொடுத்து டாக்டர் ஆனானோ அவங்களோட பையனை தான் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அப்போ தான் இவங்க ரெண்டு பேருமே ரியலைஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது. தீம் ஆஃப் தி ஸ்டோரி, நம்ம வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடையணுங்கிறதுக்காக என்றைக்குமே குறுக்கு பாதையை பயன்படுத்தவே கூடாது.
1: பக்தி இலக்கியங்களில் பெண்களுக்கும் பங்குண்டு. சூடி கொடுத்த சுடற்கோடியானவர் ஆண்டாள். இறைவனுக்கே அம்மையானவர் புனிதவதியார். காரைக்கால் கண்டெடுத்த திருமகள், பக்தி இலக்கியங்கள் தத்தெடுத்த புனித மகள் காரைக்கால் அம்மையார். இவரது வரலாற்றையும் இவருக்கான மாங்கினி திருவிழா பற்றியும் இனிதே எடுத்துரைக்க வருகின்றனர் ஷாலினி, கிளாரா, பரணி.
3: ஹே நான்சி, எப்போ வந்த?
4: இப்போதான் ஊர்லேருந்து வந்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?
3: ம், நல்லா இருக்கேன். ஊரில் அத்தை மாமாலாம் எப்படி இருக்காங்க?
4: எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, அத்தை எப்படி இருக்காங்க?
3: நீ ஏன் போய் கேளுடி.
4: அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: ஆ, நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க?
4: ம், நானும் நல்லா இருக்கேன் அத்தை.
3: நீ ஏன் மாங்கனிக்கே வரல?
4: எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வரல.
3: சரி, உனக்கு காரைக்கால் அம்மையார் பற்றி தெரியுமா?
4: எனக்கு தெரியாதே, உனக்கு தெரியுமா?
3: எனக்கும் சரியாக தெரியாது. சரி, வா போய் அம்மாட்ட கேட்போம். அம்மா, காரைக்கால் அம்மையார் பற்றி சொல்லுங்கம்மா.
2: சரி கனகலா, காரைக்கால் அம்மையார் பற்றி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அவங்க ரொம்ப பெரிய சிவபக்தை. அவங்க காரைக்காலில் தான் பிறந்து வளர்ந்தாங்க. அவங்களோட இயற்பெயர் புனிதவதி.
4: அத்தை, அவங்க சின்ன வயசுலேருந்தே சிவபெருமான் மேலே பக்தியாக இருந்தாங்களா?
2: ஆமாம் கண்ணு, அவங்க சின்ன வயசுலேருந்தே புனிதவதிக்கு சிவபெருமான் மேலே ரொம்ப நம்பிக்கையும் பக்தியும் இருந்துச்சு. எப்போதும் சிவனை நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. சிவனடியார்கள் யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட ரொம்ப அன்பாக கவனிச்சுப்பாங்க.
3: அம்மா, அவங்க எப்படி காரைக்கால் அம்மையார் ஆனாங்க?
2: அவங்க சிவபெருமான் மேலே இருந்த உண்மையான பக்தியால் தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தாங்க. அவங்க வாழ்க்கையே சிவபெருமானுக்காக அர்ப்பணிச்சாங்க. அதனால தான் காரைக்காலில் உள்ள மக்கள் எல்லாம் காரைக்கால் அம்மையார்னு ரொம்ப மரியாதையோடு கூப்பிடுறாங்க.
4: அத்தை, அவங்கள பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறீங்களா?
2: அவங்க நிறைய பக்தி பாடல்களும் நூல்களும் எழுதியிருக்காங்கம்மா.
4: அவங்க என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க?
3: ஏய், எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் கேளு. அவர் எழுதிய அற்புதம் திருவந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் ரொம்ப பிரபலமான நூலாமா. அந்த நூல்களில் சிவபெருமானோட பெருமையையும் அவர் மேலே இருக்கிற பக்தியையும் அழகாக சொல்லியிருக்காங்களாம்.
4: ஓ, அப்படியா? அதனால தான் மக்கள் எல்லாரும் இப்போவும் அவரை பற்றி பேசுகிறாங்களா?
2: அவங்க எழுதிய நூல்களும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையும் இப்பவும் மக்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கு.
4: சரி அத்தை, அந்த மாங்கனி திருவிழா பத்தியும் கொஞ்சம் சொல்றீங்களா?
2: காரைக்கால் அம்மையார் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை நினைவுபடுத்ததான் மாங்கனி திருவிழா கொண்டாடப்படுது. அது காரைக்கால் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது.
4: அந்த திருவிழா எப்ப நடக்கும்?
2: பொதுவாக ஆனி மாசத்துல முதல் பௌர்ணமி அப்பதான் நடக்கும். ஜூன்

0: 29ஆம் தேதி தான் மாங்கனி முடிஞ்சுது. அந்த நாளில் நிறைய பேர் காரைக்காலுக்கு வந்து அம்மையாரை வழிபட்டாங்க.
1: ஏ, உனக்கு தெரியுமா, அங்கே மாம்பழம்லாம் தூக்கி போட்டு பிடிப்பாங்க.
2: அப்படியா அத்தை, அங்கே மாம்பழம்லாம் கொடுப்பாங்களா?
0: ஆமாங்க கண்ணுங்களா, அங்கே மாங்கனி அரைப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு.
2: அது என்ன வரலாறு அத்தை?
0: சொல்லுறேன் கேட்டுக்கோங்க. புனிதவதியோட கணவன் பெயர் பரமதத்த செட். அவங்க காசு கடை வச்சிருந்தாங்க. அவங்கள பார்க்க வந்த ரெண்டு பேர் மாங்கனிய அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அந்த மாங்கனிய பரமதத்த செட்டியர் அவங்களோட வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க. இதெல்லாம் பார்த்த சிவபெருமான் புனிதவதியோட பக்தியை சோதிக்கிறதுக்காக சிவனடியாராக உருமாறி புனிதவதி வீட்டுக்கு வந்தார். புனிதவதியின் வீட்டுக்கு வந்த சிவனடியார்களை, புனிதவதி வீட்டுக்கு சிவனடியார்கள் யாராவது வந்தா
1: அன்பா பார்த்துப்பாங்க.
0: ஆமா பசங்களா, ரொம்ப அன்போட கவனிச்சுப்பாங்க. அந்த சிவனடியாரை வீட்டுக்குள்ள அழைச்சி அவங்க கணவன் கொடுத்து விட்ட மாங்கனிய உணவா கொடுத்தாங்க. அந்த சிவனடியார் போன அப்புறம்
1: என்னம்மா நடந்தது?
0: பரமதத்த செட்டியார் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த தன் கணவனுக்கு மாங்கனிய உணவா கொடுத்தாங்க. அந்த மாங்கனிய சாப்பிட்ட புனிதவதியின் கணவன் சுவையா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாங்கனியையும் சாப்பிட கேட்டாங்க. ஆனா அந்த மாங்கனிய தான் சிவனடியார் வடிவில் வந்த சிவபெருமானுக்கு புனிதவதி கொடுத்துட்டாங்க. இப்போ தன் கணவன் மாங்கனி கேட்டோடனே என்ன பண்றதுன்னு தெரியாம சிவபெருமானிடம் பக்தியுடன் வேண்டி இன்னொரு மாங்கனிய கேட்டாங்க. சிவபெருமானும் புனிதவதி கேட்ட மாதிரி மாங்கனிய கொடுத்தாரு. இந்த மாங்கனியை எடுத்துட்டு போய் தன் கணவனுக்கு கொடுத்தார். பரமதத்த இந்த மாங்கனியை சாப்பிட்டுட்டு முன்னாடி கொடுத்த பழத்தை விட இந்த பழம் ரொம்ப சுவையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தது ரெண்டு மாம்பழம் தான் அப்படிங்கிறதையே மறந்து இன்னொரு மாம்பழத்தையும் புனிதவதிட்ட கேட்டாரு. புனிதவதியும் சிவபெருமான்கிட்ட இன்னொரு மாங்கனிய வேண்டி கேட்டாங்க.
2: அப்ப சிவனும் இன்னொரு மாம்பழத்தை கொடுத்தாங்களா அத்தை?
0: ஆ, கொடுத்தாங்கம்மா. சிவபெருமான் தன் பக்தை கேட்டோடனே இன்னொரு மாங்கனிய கொடுத்தாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்த்த பரமதத்த தன் மனைவி கேட்டோன்னே சிவபெருமானே, மாங்கனிய கொடுத்ததை எண்ணி தான் புனிதவடியை கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தகுதியற்றவன் அப்படின்னு நினைச்சி மதுரையை நோக்கி வணிகத்துக்காக போயிட்டாரு. மதுரைக்கு போன பரமதத்த வேறொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துட்டு. ஆனா இதெல்லாம் தெரியாத புனிதவதி அவங்களோட கணவனுக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பரமதத்த தன் மனைவி குழந்தை அவங்களால அழைச்சிக்கிட்டு புனிதவதி கால்ல வந்து விழுந்தாங்க.
1: காலே விழுந்துட்டாங்களாமா?
0: ஆமா பசங்களா, தன் கணவனே தன் காலில் விழுந்ததை எண்ணி புனிதவதி அவங்களோட வாழ்க்கைய சிவனுக்காகவே அர்ப்பணிச்சாங்க. அவங்களோட வாழ்க்கையில அழகே இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சி அழகு வடிவத்தை உதிர்த்து எலும்பா மாறி கைலாசத்திற்கு அவங்களோட பாதம் படாம அவங்க தலையாலே போனாங்க. இதெல்லாம் பார்த்த சிவபெருமான் தன் மேல இவ்வளோ பக்தியா இருக்காங்களா அப்படின்னு நினைச்சி புனிதவதிய சிவபெருமானே அம்மையே அப்படின்னு அழைச்சாங்க. இதனாலதான் புனிதவதிக்கு காரைக்கால் அம்மையார்னு பேர் வந்தது.
2: அத்தை, நீங்க சொல்ற கதையை கேக்குறப்போ ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு.
0: ஆமா கண்ணே, அந்த மாங்கனி சம்பவத்தை நினைவுபடுத்துற மாதிரிதான் பக்தர்கள் மாங்கனிய வச்சு வழிபாடு செய்யறாங்க. அதனாலதான் இந்த திருவிழாக்கு மாங்கனி திருவிழான்னு பேர் வந்தது.
2: அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன விஷயத்த கத்துக்கணும் அத்தை?
0: அவங்க கிட்ட இருந்து பக்தி, அன்பு, பணிவு, மற்றவங்களுக்கு உதவி செய்யற அந்த மனசு, இதெல்லாம் கத்துக்கணும் பசங்களா.
1: அம்மா, இன்னைக்கு காரைக்கால் அம்மையார் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்.
2: ஆமா அத்தை, அவங்க ரொம்ப சிறந்த பெண்மணி. அவங்களோட வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு நல்ல பாடம் மாதிரி அமையும்.
0: ஆமா கண்ணுங்களா, நம்ம பெரியவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில பின்பற்றணும்.
2: சரி அத்தை.
0: காரைக்கால்ல இந்த மத வேறுபாடே இல்ல, எல்லா பண்டிகையும் எல்லாரும் சேர்ந்துதான் கொண்டாடுவாங்க. இதுதான் காரைக்கால்.
1: ஆமா அம்மா, எங்க மிஸ் கூட சொல்லியிருக்காங்க, இந்த சமூகத்துல சாதி மதம் இல்லனாதான் இந்த சமூகம் மேம்படும் சொல்லிருக்காங்க.
2: அத்தை, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே அந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. வாங்க அத்தை, அந்த கோயிலுக்கு போலாம்.
1: ஆமாமா, எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. வாமா போவோம்.
0: சரி, கிளம்புங்க பசங்களா, கோவிலுக்கு போயிட்டு வருவோம்.
3: அடுத்ததாக ஒரு மாரஸ்டோரி சொல்ல வருகிறாள் அக்ஷயா.
4: இன்று நான் ஒரு கருத்துள்ள ஒரு கதையை கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப ஒரு ஊர்ல ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்துல ஒரு அழகான வயல் இருக்கு. அந்த வயலுக்கு நடுவுல ஒரு அழகான குருவி கூடு குடும்பமா இருக்கு. அம்மா குருவி, மூணு குட்டி குருவிங்க இருக்கு. ஒரு நாள் என்ன ஆச்சு, அம்மா குருவி அந்த மூணு குட்டி குருவிங்களுக்கு சாப்பாடு தேடுறதுக்காக வெளில போயிருக்கு. அப்ப வயலோட முதலாளி இருக்காங்களே, அவர் வராரு. அவர் வந்து இந்த மாதிரி வந்து நாளைக்கு வந்து நம்ம வயல அறுப்பு அறுக்க போடும், பக்கத்து ஊருக்காரங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த குட்டி குருவிங்களாம் வந்து பதட்டமாகுது. ஆஹா, ஐயோ, அறுப்பு அறுக்க போறாங்களே, நம்ம எப்படி இங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த அம்மா குருவி சாப்பாடு தெரிஞ்சுல அங்கிருந்து வந்து கூட்டுல உட்காரும் போது அந்த குட்டி குருவிங்களாம் கத்துதான், அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மான்னு கத்துதான். உடனே அந்த அம்மா குருவி கேக்குதான், ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டவொடனே அந்த குட்டி குருவி

சொல்லுதான், இந்த மாதிரி நம்ம இருக்கிறோம்லம்மா வயலில், அதில் வந்து நாளைக்கு முதலாளி பக்கத்தூர்காரங்களை வச்சு அறுப்பு அறுக்க போகிறாங்களாம், அதனால் நம்ம உடனே காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுதான். உடனே வந்து அந்த அம்மா குருவி சொல்லுதான், நீங்கள் முதல்ல இந்த இறையை சாப்பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுதான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் திரும்பியும் அதே மாதிரி அந்த அம்மா குருவி இறையை தேட வெளியே போதான். அப்போ அதே மாதிரி முதலாளி வராறோம், அறுப்பங்க அறுக்கலை, அந்த வயலை அறுப்ப அறுக்கலை. முதலாளி திரும்பியும் வராரு, வந்து இந்த மாதிரி அந்த சொல்கிறாரு, பக்கத்தூர்காரங்களாம் நம்ப கூடாதுரா, நம்ம ஊர்காரங்களை கூப்பிட்டு நம்ம வயலில் அறுப்பறுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திரும்பி அந்த குட்டி குருவிங்களாம், ஆஹா அப்போ நாளைக்கு கண்டிப்பாக அறுப்படுத்துருவாங்க, அம்மாட்ட சொல்லணும்னு இருக்குது. உடனே அந்த அம்மா குருவி இருக்குல்ல, அது இறையை தேடிட்டு வந்து வந்தவனே அந்த மூணு குட்டி குருவிங்களாம் கத்துது, அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா அப்படின்னு கத்துனவனே. அப்போ வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னாச்சு இப்போ அப்படின்னு கேட்டவனே அந்த ரெண்டாவது குட்டி குருவி சொல்லுதான், அம்மா இந்த மாதிரி நம்ம ஊர்காரங்களை வச்சு வயலை அறுப்பறுக்க போகிறாங்கம்மா, நம்ம கண்டிப்பாக நம்மளோட இடத்த காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்னோடனே உடனே இந்த அம்மா குருவி சொல்லுதான், நீங்கள் இப்போ சாப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன்.

0: அப்போ வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னாச்சு இப்போ அப்படின்னு கேட்டவனே, அந்த ரெண்டாவது குட்டிக்குருவி சொல்லுதான், அம்மா இந்த மாதிரி நம்ம ஊர்க்காரங்களை வச்சு வயலை அறுப்பை அறுக்க போகிறாங்கம்மா, நம்ம கண்டிப்பாக நம்மளோட இடத்த காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்னோடனே உடனே அந்த அம்மா குருவி சொல்லுதான், நீங்கள் இப்போ சாப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுதான். உடனே மறுநாள் காலைல திரும்பியும் காமிக்கிறாங்க, அறுப்பை அறுக்கவே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா திரும்பியும் அந்த அம்மா குருவி அதே மாதிரி சாப்பாடு தேடுறதுக்காக வெளில போகுது. இப்போ அந்த முதலாளி வராரு, வந்து எவனையும் நம்ம கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஆள், என் மூணு பசங்க, நாளைக்கு நம்ம வயலில் அறுப்பை அறுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாராம். உடனே திரும்பி அந்த குட்டி குருவிங்களுக்குலாம் ஒரே பதட்டம், ஆஹா அப்போ கண்டிப்பாக நாளைக்கு வயலில் வந்து அறுப்பு எடுத்துருவாங்க அப்படின்னு. இப்போ என்னாச்சுன்னா அந்த அம்மா குருவி அதே மாதிரி எதை தேடிட்டு வருது, வந்தவொடனே அந்த மூணு குட்டி குருவிங்களும் சொல்லுது, இந்த மாதிரி அம்மா அம்மா முதலாளி வந்து அறுப்பு இருக்க போறாருமா, நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே அந்த அம்மாவும் சொல்லுது, சரி வாங்க கண்டிப்பாக நம்ம வந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகுது, பக்கத்து ஊருக்கு போகுது மூணு குட்டி குருவிங்களை அழைச்சிட்டு. அப்புறம் மறுநாள் காலையில் மூணு குட்டி குருவிங்களை அழைச்சிட்டு அந்த அம்மா வந்து பறந்து வரும்போது நாலு பேரும் பார்க்குறாங்க அந்த வயலில் அறுப்பு அறுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தவன் அவனை நம்பி ஒரு வேலையை செய்கிறானோ அந்த வேலை கண்டிப்பாக நடந்துடும். மற்றவங்களை நம்பி செய்கிறதுனால அந்த வேலை வந்து அறகுறையாக தான் இருக்கும். ஆனால் அவன் பக்கத்து ஊருக்காரங்களை நம்பி அந்த அறுப்பாக இருக்கிறேன்னு சொன்னான், ஆனால் அது நடக்கலை. அதே மாதிரி அவங்க ஊருக்காரங்களையும் அவன் நம்பி பண்ணான், ஆனால் அது நடக்கலை. கடைசியில் அவனையும் அவன் மூணு பசங்களையும் நம்பி அந்த அறுப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவொடனே தான் கடைசியில் அது நடந்தது. இதனால் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னா அதில் நம்மளோட ஈடுபாடு இருக்கணும்.
1: ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது என்று சொல்லுவாங்க. கிராமங்களில் வயலில் நாற்று நடும் போது, களை பறிக்கும் போது, ஏற்றம் இருக்கும் போது தங்களுடைய வேலை பழு தெரியாமல் இருக்க ஆண்களும் பெண்களும் இட்டு கட்டி பாடுவார்கள். இதைத்தான் நாம் நாட்டுப்புற பாடல்கள் என்கிறோம். உங்களுக்காக ஒரு நாட்டுப்புற பாடலை பாட வருகின்றனர் பவித்ரா, யுவஸ்ரீ, மணிமொழி. பாடலை கேட்போமா?

0: காரைக்கால் மாவட்டம் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சிறுவர் சோலை.

நேர்களை இன்று மாலை 4 மணிக்கு மனம் விழுது நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர் கடித வழி பாடல்களுடன் மருத்துவர் வி எஸ் இன்பஸ்ரி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

0: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மிக லேசான மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி மிக அதிகமாக 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சின்னக்கல்லார், நெய்யூர், மேல்பவானி ஆகிய இடங்களில் தலா 9 சென்டிமீட்டர், உபாசி, டிஆர்எஃப், ஏடபிள்யூஎஸ் 7 சென்டிமீட்டர், சின்கோனா, சோலையார் தலா 6 சென்டிமீட்டர், எமரால்ட், வால்பாறை பிஏபி, சிறுவாணி அடிவாரம், வால்பாறை தாலுக்கா அலுவலகம், வால்பாறை பிடிஓ ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், நாலுமுக்கு, குளச்சல், பெரியாறு ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும், ஊத்து, தாலுக்கா அலுவலகம் பந்தலூர், விண்ட்வொர்த் எஸ்டேட் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. தமிழ்நாட்டின் பிற இடங்களிலும் காரைக்காலிலும் இயல்பான அளவில் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து இருந்தது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் தமிழ்நாட்டின் பிற இடங்களிலும் இயல்பான அளவிலேயே இருந்தது. தமிழ்நாட்டின் அதிக அளவு வெப்பநிலை மதுரை நகரில் 39.2 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். காவிரி டெல்டா பகுதியின் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் பலத்த காற்று வீசக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடனும், சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேரம் 3 மணி. இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. திசை எங்கும் வீசும் இசையலை நமது காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் எனக்கேட்டு ரசிக்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போங்க. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். அந்த போஸ்டர்ல உங்கள் பெயருக்கு பின்னால் இருக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். கண்டிப்பா நம்ம எல்லாருடைய பெயருக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கத்தான் செய்யும் இல்லைங்களா. நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து நமக்கு அந்த பெயர் வைக்கும் பொழுது எதனை நினைத்து எந்த நினைவாக அந்த பெயர் நமக்கு வைத்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பா அப்படி ஒரு கதை இருக்கும் இல்லைங்களா. அந்த கதையை இன்னைக்கு நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல பதிவு பண்ணுங்க. போஸ்டர் போட்டாச்சு, 10 கமெண்ட்ஸும் வந்தாச்சு. அப்ப பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியில இணைந்து யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
1: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கின்றோம் LSE நிகழ்ச்சியோடு. உங்கள் பெயருக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான கதை என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டிருக்கோம். நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: லைக் ஷேர் கமெண்ட். நம்ம LSE நிகழ்ச்சியில இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில உங்கள் பெயருக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான கதை என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நிறைய கதைகள் வந்து இப்போ நேயர்கள் அவங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா? முதல் கமெண்ட் யார்கிட்டேந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறுக்காத்தூர் கே ஞானமுருகன் அவங்கள்டேந்து வந்திருக்கு. எனது ஊர் அருகே ஞானமுருகன் என முருகன் கோவில் உள்ளதால் அவரின் நினைவாக எனது பெயர் ஞானமுருகன் என வைத்தார்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திரன் மணக்குடியிலிருந்து என்ன சொல்கிறாங்க, என்னோடய பெயருக்கு பின்னால் பெரிய ரகசியம்லாம் எதுவும் இல்லைங்க, ஆனால் ஒவ்வொரு முறையும் என் பெயரை அழைக்கும் போது அதில் என் குடும்பத்தின் அன்பும் ஆசீர்வாதமும் கேட்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க ஐயா அப்படி சொல்லிட்டீங்க. அடுத்து காரைக்கால் நளினி, எனது பெயரின் அர்த்தம் தாமரை அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி நம்மளுடைய பெயருக்கு என்ன அர்த்தம், அந்த அர்த்தம் எதனால் உருவானுச்சு, ஏன் வீட்டில் வச்சாங்க அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாலை வணக்கத்தோட, எனது பெயருக்கு பின்னால் மட்டுமல்ல என் பெயருக்கு முன்னாலும் அப்படி ஒன்றும்

0: அடைபொலி இல்லை, ஆனால் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிவல்லல் என்பது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் சார் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து யாருன்னு பாருங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன். சிறுவயதில் என்னை சின்ன பாப்பா சின்ன பாப்பா என்றுதான் அழைப்பார்கள். ஏனென்றால் எங்கள் வீட்டில் அதுவரை பெண் குழந்தை இல்லை. அதனால் என்னை தலைப்பின்னி பூ வைத்து கவுன் போட்டு என்னை பெண் பிள்ளையாகவே வளர்த்து வந்தார்கள். பள்ளிக்கூடம் செல்லும்போதுதான் எனது பெயரை ரவிச்சந்திரன் என்றும் அழைத்தார்கள். நீண்ட காலமாக சின்ன பாப்பா சின்ன பாப்பா என்றுதான் நடைமுறையில் இருந்தது. ரவிச்சந்திரன் சார், உங்களுடைய பெயருக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லலைங்களே? ரவினா சூரியன், சந்திரன்னா நிலா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை இருக்கும் இல்லைங்களா? ஏன் உங்களுக்கு அப்பாவோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் தான் பேர் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த பெயர் வைக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய நேயர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எங்கள் குலதெய்வம் பெயர் மதுரவீரன், அதனால் எனக்கு வீரசுந்தரி என்று பெயர் வைத்தார்கள் அப்படின்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரியமாக சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்கிறாங்கன்னா, என் பெயருக்கு பின்னால் பெரிய ரகசியம் எதுவும் கிடையாது. நான் எப்பொழுதும் கலகலப்பாக இருப்பேன். என்னிடம் சேர்ந்து பணிபுரியும் நண்பரையும் கலகலப்பாக வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு இது பதில் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அடுத்து, என் அப்பா பெயர் சுப்பிரமணியன், அவர் முருகபத்தர், அதனால் முருகனை வேண்டி எனக்கு செந்தில் கண்ணன் என்று பெயர் வைத்தார். 5 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் முருகனை வழிபட்டு பிறந்ததால் எனக்கு இந்த பெயர் வந்தது. இப்படி தாங்க சொல்லணும் பதில. அடுத்து, நாகூர் முகமது ரஃபிக், எனது பெயர் ஊர் ரகசியம் கிடையாது அப்படின்னு பொதுவாக முடிச்சிட்டாங்க. அடுத்து யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடலையும் கேட்டுட்டு வருவோமே.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
1: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இன்னைக்கு எழுச்சி நிகழ்ச்சியில் உங்கள் பெயருக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான கதை என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். சில நேயர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, சில நேயர்கள் வந்து சிறப்பாக அவங்களுடைய கதைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதைகளை சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் கொடிக்கால்பாளையம் சாகுல் ஹமீது ராஜா. 3 பேர் இருக்கு இல்லைங்களா. என்ன தான் காரணம்னு பார்ப்போமா. என்னுடைய பெயருக்கு பின்னால் உள்ள சுவாரஸ்யம் என்ன என்று எனக்கு தெரியாது, ஆனால் என் பாட்டி சொல்வார்கள் உனக்கு நாகூர் ஆண்டவர் அவர்களுடைய பெயரை வைத்திருக்கின்றேன். சாகுல் ஹமீது என்று சொல்வார்கள், செல்லமாக ராஜா என்றும் கூப்பிடுவார்கள். அதான் சாகுல் ஹமீது ராஜா அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. எஸ் ஜோதி, அன்னப்பன்பேட்டை. என் பெயர் அருள் ஜோதி. எனக்கு 4 அண்ணன்கள், பெண் குழந்தை வேண்டும் என்று என் அப்பா கடவுளிடம் வேண்டிக் கொண்டாங்க. தெய்வங்கள் அருளியதால் என் பெயர் அருள் ஜோதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. அடுத்து காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் சார். என் பெயருக்கு பின்னால் பக்தி மலர் தாங்க. பழனிமலை முருகனை வேண்டி பிறந்த குழந்தை நான், அதனால் வேல்முருகன் என்று பெயர் வைத்ததாக என்னுடைய தாய் தந்தை என்னிடம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தாலும் என்னை மேம்படுத்தியது, வாழ்க்கை பாதையினை மாற்றியது நாகை மாவட்டம்தான். 18/10/1991 நாகை மாவட்டம் புதிதாக பிறந்த பொழுது நாகையில் அடியெடுத்து வைத்து 31/3/2023 என்ன வாழ்க்கை கதையை சொல்லிகிட்டு இருக்கீங்க. நேரு மாறுதல் பெற்று பின்னி பிணைந்த நல் நாகை, எனவே எனது பெயரோடு நாகையும் சேர்ந்து நாகை குமரன் ஆயிற்று. நாகை குமரன்ன்றது உங்களுடைய ஒரிஜினல் பெயரா சார்? குமரன் என்றால் அழகானவன் என்று பொருள். 100 வயசாகி கிழவனானாலும் நான் குமரன் தானே, அப்பவும் குமரன் தான் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு பார்த்தீங்கன்னா, நாகை குமரன் அப்படின்ற இந்த ஐடியிலேருந்து இந்த பதில் வந்திருக்கு. குளஞ்சியப்பன் இதன் பெயர். இந்த பெயர் முருகனின் அவதார பெயர். விருத்தாச்சலம் அடுத்து 5 கிலோமீட்டர் தொலைவில் சேலம் ரோட்டில் மணவால நல்லூர் என்ற ஊரில் குளஞ்சியப்பர் கோயில் இருக்கிறது. கோயிலை சுற்றி குளிஞ்சி செடிகள் அதிகம் இருந்ததால் அங்கு வீற்றிருக்கும் முருகருக்கு குளஞ்சியப்பர் என்று பெயர் வந்ததாக ஐதீகம். குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து அவங்களுடைய பெயருக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய நேயர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியில இணையலாம்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள

0: பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என்சொல்லமது தார்பாய்கள், கிரீனட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
6: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: பண்பலையோடு நாம் இணைந்திருக்கின்றோம் எல்எஸ்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் பெயருக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான கதை என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். கலாவதி ராஜமோகன் இரவஞ்சேரியிலேருந்து சொல்கிறாங்க, கலைகளில் சிறந்து விளங்கும் பெண் அல்லது அழகிய கலைகளை கொண்டவள் என்பது பொருள். பார்வதி தேவியின் பெயர்களில் ஒன்று கலாவதி, இப்படி தான் என்னுடைய பெற்றோர் எனக்கு பெயர் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பெயர் பின்னால் இருக்கும் சுவாரஸ்யம், எனது அப்பா கப்பல் மாலுமி. கப்பல் மாலுமியாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பையன் பெயர் சுரேஷ் என்று பெயர் வைத்திருப்பார்கள். அந்த பெயர் இருந்தாலே கப்பல் மாலுமியாகத்தான் ஆவார்கள். நான் பார்த்தவரை அந்த பெயரில் உள்ளவர்கள் கப்பல் மாலுமியாகத்தான் என்னுடன் 8 பேர் வேலை செய்கிறார்கள். இப்பொழுது கண்டிப்பாக ஒரு பெயர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவி லக்ஷ்மி. எங்கேருந்து சொல்லியிருக்காங்கன்னா, திருபுவனம் அலமேலு மங்கை, திருநாகேஸ்வரம் ஒப்பிலியப்பன் கோயில், பங்குனி மாத திருவோண திருத்தேர் அன்று பிறந்ததால் எனக்கு அலமேலு மங்கை என்று பெயர் சூட்டினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் பெயர் காரணம் நான் எனது குடும்பத்தில் 8வதாக பிறந்தேன். கிருஷ்ண பரமாத்மா 8வதாக பிறந்தவர் எனவே அவரது பெயரை எனக்கு கிருஷ்ணமூர்த்தி என வைத்ததாக எனது பெற்றோர்கள் கூறினார்கள் அப்படின்னு குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அழகாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து உங்களுடைய பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான கதையை நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேணாமா? நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள்.

0: பன்மலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்புதான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் 3:30:49. பண்பலையோடு இணைந்த நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.
3: ஆடி சூப்பர் சேல் July 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை. ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் ₹5 சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக ₹5 சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை. ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்கள் பெயருக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான கதை என்ன அப்படின்னு நிறைய நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம். அடுத்து யார் சொல்றாங்கன்னு கேட்கலாம். புதுத்துறை செல்வகுமார். அன்பு தோழிக்கு அன்பான மாலை வணக்கம். குமார் இருக்கு, செல்வத்தை தான் காணும், தேடி தேடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உங்கள் பெயருக்கு நான் அர்த்தம் என்ன அதையும் சொல்லலாமே. அப்புறம் மாமா, அரியலூர் மாவட்டம், ஆண்டிமடம் பாஸ்கர். அது என்ன மாமா? என் பெயர் பாஸ்கர், என் பெயருக்கு பின்னால் இருப்பது சூரியன் என்பது பொருளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பெயர் எங்கள் தாத்தா அதாவது அம்மாவின் அப்பா வைத்ததான். அதாவது என் பெயருக்கு அர்த்தம் அறிவு, தெளிவு, ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவற்றில் எல்லாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைத்து வைத்ததாக சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா பழனி முருகன் கோவிலுக்கு அழைத்து சென்று எனக்கு ஜோதி என்று பெயர் வைத்தார் அப்படின்னு தேவனூர் ஜோதிலக்ஷ்மி அவங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு ஜோதி என்று வைப்பதை விட அதோடு சேர்த்து லக்ஷ்மி என்று சேர்த்து வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று அங்கு உள்ளவர்கள் சொன்னதால் ஜோதிலக்ஷ்மி என்று பெயர் வைத்ததாக எனது தாத்தா பாட்டி சொன்னார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலிருந்து, நான் பிறக்கும்போது சின்ன தம்பி படம் வந்ததுங்க. அதை எங்கே பார்த்து வந்த பிறகு என்னுடைய பெயர் நந்தினி என்று வைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது மாதிரியான பெயர்கள் கூட நிறைய பேருக்கு இருக்கும். பிரியங்கான்னு திரைப்படத்தை பார்த்துட்டு பிரியங்கான்னு பேர் வச்சவங்க இருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்ப்போமா. என்னோடய பேருக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. அது என்னென்னா, நான் பிரசவம் அவரது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, எங்கள் அம்மாவுக்கு அப்போது தனியார் டாக்டர் தான், அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க. ரொம்ப ஃபீஸ்லாம் வாங்காமல் எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றி என் உயிரையும் காப்பாற்றி நல்லபடியாக தாயும் பிள்ளையும் ஆகும்.

சுகப்பிரசவமாக கொண்டு வந்தாங்களாம். அவங்க பேரு அனுசியா தேவி. அதனால அந்த டாக்டரோட ஞாபகமாகவே என் பேரு அனுசியா அப்படின்னு வச்சுருந்தாங்க. பனங்காட்டங்குடி அனுசியா சங்கர் அவங்களுடைய பேருக்கு பின்னால் இருக்கிற அந்த கதையை சொல்கிறாங்க. சரி, பாட்டு கேட்டுட்டு வருவோமா?

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரம் பார்த்தீங்கன்னா 3:52:25. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்கள் பெயருக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான கதை என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து. எனக்கு என் பெயர் என் பாட்டி வைத்தது. கலைவாணி என்றால் சரஸ்வதியின் அருள் பெற்றதாக அர்த்தம். அதனால் பாட்டி இந்த பெயரை வைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெங்கட ஹரீஷ், என் பெயர் திருப்பதி கோவில், சபரிமலை கோவில், இந்த இரண்டு கோவில் வேண்டி கொண்டு பிறந்ததால் எனக்கு இப்படி ஒரு பெயர் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஎஸ் சுரேஷ் அப்படின்ற இந்த ஐடியிலேருந்து, வெங்கட ஹரீஷ் திருபுவனத்துலேருந்து. வணக்கம், யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் தான். திரும்பவும் அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் 5வதாக பிறந்ததால் என்னை அஞ்சு ரவிச்சந்திரன் என்று அழைத்தார்கள், இந்த பெயரே நிலைத்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓம நாட்டிலிருந்து வரதராஜன், எனது பெயருக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான கதை என்னவென்றால், வரதராஜன் என்ற பெயர் வரங்களை அளிக்கும் அரசன் அல்லது ஆசிகளை வழங்கும் இறைவன் என்று பொருள்படும். இது விஷ்ணு பகவானை குறிக்கும். இப்படி தான் எனக்கு பெயர் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபுரங்கள் சாய்வதில்லை படம் பார்த்த பிறகு பிறந்ததால் எனக்கு சுஹாசினி அப்படின்னு பெயரை சுபாஷினி என்று வைத்ததாக அப்பா சொன்னார்கள் அப்படின்னு சுபா இளங்கோவன் திருக்கடையூர்லேன்னு சொல்கிறாங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிவடம் சரண்யா என்ற பெயர் வர காரணம், எனது தந்தை பாக்யராஜ் அவர்களின் தீவிர ரசிகர். பாக்யராஜ் அவர்களின் மகள் பெயர் சரண்யா என்பதால் எனக்கும் சரண்யா என்று பெயர் வைத்தார்களாம். சரிதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிவடம் சரண்யா. இப்படி நேயர்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக அவங்களுடைய பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான கதையை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு 58 கமெண்ட்ஸை நம்ம படித்தாச்சு. அடுத்து வேறு ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது எதுவும் வரல. சரி, நம்ம பாடல் கேட்போம். நிகழ்ச்சியோட நிறைவாக இந்த பாடல் வர இருக்குங்க, கேட்டு ரசிக்கலாம். இது எல்எஸ்சி நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் இதுவரைக்கும் கமெண்ட் செஞ்ச அவங்களுடைய பெயருக்கான காரணத்தை சொன்ன அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை சொல்லி இன்றைக்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அதுக்கு சொல்லலான்னு பார்த்தா வலங்கைமான் ஆட்டோதரியிலேருந்து ஒரு கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. நான் பிறந்தபோது எதிர் வீட்டத்தை பார்த்தவுடன் என் முகத்தை பார்த்ததும் எதிர்காலத்தில் துரை போல் இருப்பான் என்று சொன்னதால் அதுவே எனக்கு பெயரானது அப்படின்னு வலங்கைமான் ஆட்டோ துரை அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர், என் பெயருக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான கதை, என் அம்மாவின் தோழி பெயர் அமுதா, தமிழோடு மறு பெயர், அதனால் எனக்கு பிடிக்கும் இந்த பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பிறந்த சுமார் 6 வரை வயிற்றில் வலியுடன் மிகவும் சிரமப்பட்டு வந்ததாக வைத்தீஸ்வரனை வழிபட்டு அதன் பின்னர் சுகமானதாகவும் அதனால் வைத்தியநாதன் என்ற பெயர் வைத்ததாகவும் என தாத்தா சொல்வார். நினைவூட்டிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் அவர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் அவங்களுடைய பெயருக்கு பின்னால் இருந்த சுவாரஸ்யமான கதைகளை நம்மளோட பகிர்ந்துக்கிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கலாம்.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி வம்சா மயிலாடுதுறை. ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை
0: மனதோறும் இசை இலை இதம் தரும். இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேரம் மாலை 4 மணி.

காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் என்ன கேட்டு ரசிக்கலாம். மனம் விழையுதே. இன்றைய நிகழ்ச்சியில் கடித வழி விருப்ப பாடல்களோடு பங்கேற்கும் நேயர் மருத்துவர் வி எஸ் இன்

ஸ்ரீ அவர்கள். மனம் விழுதே நிகழ்ச்சியில் கடித வழி பாடல்களோடு மருத்துவர் வி எஸ் டி இன்பஸ்ட்ரீ அவர்களுடைய பாடல்கள் தெரிவுகளை இன்று கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. மருத்துவர் வி எஸ் இன்பஸ்ட்ரீ தன்னை பற்றி இவ்வாறாக கூறுகிறார், நான் பயிற்சி மருத்துவராக சேவை செய்து வருகிறேன். எனக்கு உற்ற தோழனாக விளங்கி வருவது காரை பண்பலை. நாங்கள் வளர்ந்து வரும் காலத்தில் எங்களுக்கு நன்னறி புகட்டி எங்களை வளர்த்து எடுத்த எங்கள் காரை பண்பலை, உனது வளர்ச்சியே எங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு பாடலின் முதல் வரியோ அல்லது இடையில் உள்ள வரிகளோ மற்றொரு பாடலிலும் அப்படியே வருகிற மாதிரி பாடல்களை இந்த தொகுப்பில் நான் கேட்டிருக்கிறேன். எனக்காக அந்த பாடலை வழங்குங்கள் என்றிருக்கிறார். இந்த நேயரோட முதல் விருப்ப பாடலாக என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிறையில் சில ராகங்கள் அப்படின்ற திரைப்படத்திலேருந்து தென்றல் உலாவரும் தெரு எது அது நீதானே அப்படின்னு 1990 முரளி பல்லவி நடித்த சிறையில் சில ராகங்கள் படத்தில் இளையராஜா அவர்களின் இசையில் தென்றல் வரும் தெரு எது அது நீதானே என்ற பாடல் சிறப்பான மெலடியாக இருக்கும். இதை எழுதிய கவிஞர் மு மேத்தா 1994 ரமேஷ் அரவிந்த் கஸ்தூரி நடிப்பில் வெளியான தென்றல் வரும் தெரு என்கிற தலைப்பிலேயே ஒரு படம் வந்தது. அந்த படத்திலும் தென்றல் வரும் தெரு அது நீதானே என அருமையான மெலடி ஒன்று உண்டு. இந்த பாடலை எழுதியதும் மு மேத்தா, இப்படத்தின் திரைக்கதை ஆசிரியரும் அவரே. இந்த பாடலை கேட்க நான் காத்திருக்கிறேன் என்றிருக்கும் நேயர்காக அந்த பாடலை நாமும் கேட்போம்.

0: நேர்களே, நாளை காலை 8:05 வைக்கிங் பனியன் பிரிப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6 தார்ப்பதற்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 மனம் விழையதே நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கடித வழி விருப்ப பாடல்களோடு மருத்துவர் V.S. இன்பஸ்டி அவர்களுடைய பாடல் தெரிவுகளை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து அவருடைய பாடல் தெரிவாக மகுடி திரைப்படத்திலிருந்து நீலக்குயிலே உன்னோடு நான் என்ற பாடலை சொல்லியிருக்காங்க. 1984 வெளியான மகுடி திரைப்படத்தின் நீலக்குயிலே உன்னோடு நான் பாடலின் சரணத்தில் அதிகாலை நான் பாடும் பூபாலமே என்ற வரி உண்டு. அதே வரி 1990 வெளியான புது பாடகன் திரைப்படத்தில் அதிகாலை நான் பாடும் பூபாலமே என்ற பாடலில் தொடக்கமாக அமைந்திருக்கும். அந்த பாடலை கேட்க காத்திருக்கிறேன் என்றிருக்கிறார்.

ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.

0: தேதி நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமது தார்பாய்கள் கிரீனட் ஊஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகள் திருவாரூர் சீமாட்டி செல்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளிர் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
0: மனம் விழைதே நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடல்களோடு பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நேயர் மருத்துவர் VS இன்பஸ்ட்ரி அவர்கள். இந்த நேயரின் அடுத்த விருப்ப பாடலாக 1992 வெளியான செம்பருத்தி திரைப்படத்தில் சலக்கு சலக்கு சேலை என்ற ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலின் பல்லவியில் சர்க்கரை கட்டி சந்தன பெற்றி என்றொரு வரி வரும். இந்த வரியானது 1993 பார்த்திபன் இயக்கி உள்ளே வெளியே படத்தில் சர்க்கரை கட்டி சந்தன பெட்டி என்ற பாடலின் தொடக்கமாக அமைந்திருக்கும். இந்த பாடலை கேட்க ஆவலாக காத்திருக்கிறேன் என்று நேயர்காக இதோ இந்த பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
3: புன்னகை வாங்கி புன்னகை.

0: பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: பண்பலியோடு இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் விழையுதே. இன்று தனது பிரதியாக்கத்தோடு பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நேயர் மருத்துவர் வி எஸ் இன்பஸ்ட்ரி அவர்கள். இந்த நேயரின் அடுத்த பாடலுக்கு விருப்பமாக முத்து திரைப்படத்திலிருந்து தில்லானா தில்லானா. இந்த பாடலில் பல்லவியில் இடம்பெறும் மஞ்சக்காட்டு மைனா உன்ன கொஞ்சி போனா என்றொரு வரிகள் வரும். இதே வரிகளில் பிரபுதேவா அவர்கள் நடித்த மனதை திருடிவிட்டாய் படத்தில் ஒரு பாடல் தொடக்கமாக அமைந்திருக்கும்.

0: நேயர்களுக்கு உலகணைந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இன்றைய மனம் விழுதிய நிகழ்ச்சியில் மருத்துவர் வி எஸ் இன்பஸ்டி அவர்களுடைய பாடல்களை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு பாடல், வானுயர்ந்த சோலையிலே என்ற பாடல். 1981 விஜயகாந்த் நடிப்பில் வெளியான இந்த படம், ஸ்டாலின் வரதராஜன் இசையில் வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் என்ற பாடல் உண்டு. இதை எழுதியவர் இளையராஜாவின் சகோதரர் பாவலர் வரதராஜன். பிறகு 1985 மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில் மோகன் அம்பிகா ராதா நடிப்பில் வெளியான இதய கோவில் படத்தில் பாவலரின் இதே வரியினை பல்லவியாக கொண்டு ராஜா இசையில் வந்த மிக பிரபலமான பாடலாக வந்தது இந்த பாடல். இதோ அந்த நேயர்காக.

நேர்லே இன்றைய மனம் விளைதே நிகழ்ச்சியில் மருத்துவர் வி எஸ் இன்பஸ்டி அவர்களுடைய பாடல்களை கேட்டு ரசித்தோம். மனம் விளையதே எங்கள் வானொலியில் வளம் வரும் நாளை எண்ணி மகிழ்ந்திருந்தோம் என்ற நேயர்க்காக இன்றைய பாடல்கள் வளம் வந்தது. நேரம் 4:30. பண்பலையில் நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, வைக்கிங் பனேனன் பிரீப்ஸ் வழங்கும் நண்பேண்டா இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனேனன் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
2: நண்பின் நிகழ்ச்சியில பங்குபெற்று பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்கலாம் நேர்களே. 0-43-68 இணைப்பெண்ணுடன் 2-3-1-2-3-1-2-9-9-4-8-0 2-9-5-8

8080 அலைபேசி எண்ணான 95 66 42 72 31. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி காரைக்கால் எஃப்எம் 100.3 என்ற வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நண்பேண்டா நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் வரும் நேயர் வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு இனிய மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம். சொல்றது யாரு?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் பனையூர்ல இருந்து கார்த்திக் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன் கார்த்திக். நலம் நலம் அறிய ஆவல்.
1: நன்றி மேடம். எனக்கு அளவு பிரதர் படத்துல இருந்து இந்த ராகங்கள் அந்த பாட்டு கொடுக்கும் மேடம்.
0: சரிங்க பிரதர், உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நண்பின் நிகழ்ச்சியோட இணையவரும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கில இருந்து சார் சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து மெகந்தி சர்க்கஸ்ல இருந்து ஓடி அருவி கொட்டுதே அந்த பாடல் வேணும் மேடம்.
1: சரிங்க, உங்களுக்கா பாடல் வரும், கேட்கலாம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
1: நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் கூட்டுறவே நாட்டுறவு, விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் குறித்து வறட்சிக்குடி வேளாண் தொடக்க கூட்டுறவு வங்கி மேலாளர் என் பாலகுரு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து 8:00 இளைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் கிராமிய பாடல் பாடுபவர் வைத்தீஸ்வரன் கோவில் எஸ் சதீஷ். நாகரிகம் தோன்றிய வரலாறு உரை வழங்குகிறார் நத்தம் கே பாரதி. மரமும் மனிதனும் என்ற தலைப்பில் கதை வழங்குபவர் பூம்புகார் ஆர் தர்ஷன். கவிதை தொகுப்பு வழங்குபவர் மயிலாடுதுறை எஸ் பிரவீன்குமார். நிகழ்ச்சிகளை கேட்க இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 100.3.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நண்பேண்டா நிகழ்ச்சியின் நிறைவான பாடலுக்காக வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேவாமங்கலம் முருகன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: சுந்தரா டிராவல் படத்துல இருந்து அடடா ஊர் படத்தில் பாடல் மேடம்.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றி நேர்களே. இன்று மாலை 6:20 என் சொல்ல அமுதம் வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். இன்று மாலை 6:40 நலமாய் வாழ பற்கள், ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் கூட்டுறவே நாட்டுறவு, விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் குறித்து வறுச்சிக்குடி வேளாண் தொடக்க கூட்டுறவு வங்கி மேலாளர் என் பாலகுரு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து 8:00 இளைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் கிராமிய பாடல் பாடுபவர் வைத்தீஸ்வரன் கோவில் எஸ் சதீஷ், நாகரிகம் தோன்றிய வரலாறு உரை வழங்குபவர் நத்தம் கே பாரதி, மரமும் மனிதனும் என்ற தலைப்பில் கதை வழங்குபவர் பூம்புகார் ஆர் தர்ஷன், கவிதை தொகுப்பு வழங்குபவர் மயிலாடுதுறை எஸ் பிரவீன்குமார் அவர்கள். நேர்களே, இன்று 10:00 இரவும் வளரும் காலத்தால் அழியாத காவிய கானங்கள் உலவரும் நேரம் அது.

தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி காரைக்கால் எஃப்எம் 100.3 என்ற வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. மற்றும் ஒரு இனிய தருணத்தில் சந்திக்கலாம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 5 மணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
1: பொன் விளையும் பூமி, சிறுகதையின் தொடர்ச்சி.
0: எண்ணமும் எழுத்தும்
1: சீர்காழி வட்டம் மன்னங்கோயில் என் சதாசிவம்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
5: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதை காணம் நிகழ்ச்சி வழியா ஏதாவது நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு சீர்காழி வட்டம் மன்னங்கோயில் என் சதாசிவம் எழுதிய பொன் விளையும் பூமி சிறுகதையினுடைய தொடர்ச்சியை வழங்குறோம். இந்த கதையோட முடிவை தெரிஞ்சுக்க ஆவலா இருப்பீங்க. வாங்க கதையை கேட்போம்.
0: என்ன நேயர்களே, சென்ற புதன்கிழமை மாலை 5 மணிக்கு வந்த இந்த கதையோட முற்பகுதி நினைவிருக்கிறதா? இதோ
1: ஒரு அழகிய கிராமத்தில் வசித்து வருகிறாள் ராமாயி. மிகவும் ஏழை விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த ராமாயியின் ஒரே மகள் முல்லை. முல்லை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்று அனைவரின் பாராட்டுதலையும் பெறுகிறாள். இதை அறிந்த ராமாயி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள்.

0: முல்லைக்கு உதவ அவள் படித்த பள்ளியின் ஆசிரியர்கள் முன்வந்து மேற்படிப்புக்கு வழிகாட்டுகின்றனர். அவர்களின் வழிகாட்டுதலின்படி முல்லை வேளாண் கல்லூரியில் சேர்ந்து பட்டம் பெறுகிறாள். அதைத் தொடர்ந்து முல்லைக்கு வேளாண் துறையில் பணி கிடைக்கிறது. அந்த பணியை செவ்வனே செய்யும் முல்லை விவசாயம் வளர பாடுபடுகிறாள். இந்நிலையில் கால்நடைத்துறை நடத்தும் ஒரு முகாமிற்கு செல்லும் முல்லை அங்கு வந்த கால்நடை மருத்துவர் நகுலனை சந்திக்கிறாள். இருவரும் நண்பர்களாயினர்.
1: சரி, வாங்க இப்ப நிறைவு பகுதியை கேட்போம்.
0: ஒரு நாள் நகுலன் கிராம மக்களை ஒன்று கூட்டி கால்நடையின் கழிவுகளை மட்டும் பயன்படுத்தி விவசாயம் செய்யும் முறையையும் வழிகளையும் கூறியதோடு வயலில் எப்படி விட வேண்டும், கால்நடைகளை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதையும் எளிமையாக விளக்கம் தந்து விவசாயிகளின் கரங்களை ஓங்கச் செய்தான் நகுலன்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி, ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: முல்லையின் செயல்கள் பற்றியும் அவளுடைய நல்ல எண்ணங்கள் பற்றியும் தன் பெற்றோர்களிடம் பெருமையாக சொல்லிக் கொண்டே இருப்பான் நகுலன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முல்லையை மனப்பூர்வமாக காதலிக்க ஆரம்பித்தான் நகுலன். தன் பெற்றோர்களிடம் தனக்கு திருமணம் என்று ஒன்று நடந்தால் அது முல்லையோடுதான்.

0: என்று உறுதியாக கூறினான். அவனது பெற்றோரும் மகனின் விருப்பத்திற்கு இடையூறு இல்லாமல் அவன் முடிவுக்கு ஒப்புக்கொண்டனர். சில நாட்களில் முல்லை தனது ஆராய்ச்சியில் வெற்றி கண்டால் விளையாத மண்ணை விளையும் மண்ணாக மாற்றினால் முல்லை என்ற அறிவிப்பு வேளாண் துறையிலிருந்து வந்தது. இந்த அறிவிப்பை கேட்ட முல்லை பெருமகிழ்ச்சி அடைந்தாள். இந்த செய்தியை தனது தாயிடமும் நகுலனிடமும் தெரிவித்தாள் முல்லை. இதை கேட்ட நகுலன் முல்லையின் தோழன் என்ற முறையில் அவளுக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்தான். விழா அழைப்பதிலே தனது ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி மறவாமல் வைத்தார் முல்லை. விழாவில் அனைவரும் பங்கு கொண்டனர். முல்லையை பற்றி அனைவரும் பாராட்டி பேசினர். அந்த பாராட்டு விழா முடிந்ததும் நகுலனை தன் தாய் ராமாயிடம் அறிமுகம் செய்து வைத்தார் முல்லை.
1: வணக்கம் தம்பி, நீங்க தான் அந்த கால்நட மருத்துவரா
0: என்று பாசத்தோடு நகுலனிடம் பேசினார் ராமாயி. அதற்கிணங்க நகுலனும் ராமாயிடம் பணிவாக பேசினான். மேலும் தன்னை பற்றியும் தன்னுடைய பெற்றோரை பற்றியும் கூறினான். சில நிமிடங்களில் தன் மனதில் உள்ள ஆசைகளையும் வெளிப்படையாக கூறினான் நகுலன்.
1: நான் உங்க பொண்ணு உள்ளைய திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன், நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு இதுல சம்மதம் தானே
0: என்று கேட்டான் நகுலன்.
1: நான் என்ன தம்பி சொல்ல போறேன், எனக்கு சம்மதம் தான், ஆனா முல்லைகிட்ட இதை பத்தி பேசணும், அவகிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு நான் தெளிவா ஒரு முடிவு சொல்றேன்
0: என்றார் ராமாயி. சில நிமிடங்களில் பாராட்டு விழா முடிந்து அனைவரும் முல்லையிடமும் நகுலனிடமும் விடைபெற்று சென்றனர். மறுநாள் காலை பொழுது புலர்ந்தது. நகுலன் கூறியதை பற்றி முல்லையிடம் பேசினார் ராமாயி.
1: முல்லை, நேத்து அந்த நகுலன் தம்பி ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்துச்சு, அந்த தம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுது, நீ என்ன சொல்றமா
0: என்று கேட்டார் ராமாயி. அதை கேட்ட முல்லை மலர்ந்த முகத்தோடு,
1: அம்மா உண்மையாதான் சொல்றீங்களா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அவரே சொல்லிட்டாரு, எனக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தாமா
0: என்று வெட்கப்பட்டபடியே கூறினாள். தனது சம்மதத்தை நகுலனிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்த முல்லை உடனே நகுலனை சந்தித்து தன் சம்மதத்தை கோரினாள். இதை கேட்ட நகுலன் மகிழ்ச்சியில் துள்ளி கொதித்தான்.

0: நகுலனும் முல்லையும் ஊர் விவசாயிகளின் உதவியோடு மண்ணை உழுது நவீன உத்திகளை செய்து இயற்கை வேளாண்மையை மேற்கொண்டு விதைகள் விதைத்தனர். பயிர்கள் முளைத்து துளிர் விட ஆரம்பித்தன. மாதங்கள் சென்றன. விதைத்த விதைகள் எல்லாம் பொன்னாக விளைந்திருப்பதை பார்த்த நகுலன், முல்லை, மற்ற வேளாண் அதிகாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி போயினர். அன்று நகுலன் முல்லை திருமணம் இனிதே நடந்தேறியது. திருமண விழாவில் முல்லை பேசும்போது தனது வெற்றிக்கு பின்னால் தன் தாய் ராமாயி, தனக்கு ஊக்கமளித்த ஆசிரியர் ஆசிரியைகள் மற்றும் நகுலன் சமுதாயத்தில் உள்ள மக்கள் தோழிகள் எல்லோரையும் நினைவு கூர்ந்தால், ஒத்துழைப்பு தந்து என்னை உருவாக்கியதற்கும் எனக்கு ஆதரவு தந்து ஊக்கம் அளித்ததற்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்று மனமேடையில் இருந்தபடியே நன்றி தெரிவித்தாள் முல்லை. முல்லையின் அறிவாற்றலையும் வேகமான செயல்களையும் அவளுக்கு பொருத்தமாக நகுலன் வாழ்க்கை துணையாக வந்ததையும் கண்டு ஊர் மக்கள் அனைவரும் மனதார பாராட்டினர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் கானமும். இன்று இடம்பெற்றது
0: பொன் விளையும் பூமி சிறுகதையின் நிறைவு பகுதி.
1: எண்ணமும் எழுத்தும்
0: சீர்காழி வட்டம் மன்னங்கோயில் என் சதாசிவம்.
1: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ.எம். அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காலமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கனமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி AC நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.

0: நேர்களே, உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நெகிழ்வு காரைக்கால் பண்பலை 100.3 நகைச்சுவை விருந்தளிக்கும் கலக்கல் நேரம். ஆமாங்க, நீங்க தொலைபேசி வழியா உங்க விருப்பமான ஜாலியான அந்த நகைச்சுவையை சொல்லலாம். வானொலியை சொல்லும்படியான அந்த நகைச்சுவை சொல்றதுக்கு வாருங்கள். நேர்களை, சொல்ல வேண்டிய தொலைபேசி எண் 043-683 என்கிற முன் இணைப்பை எண்ணை தொட்டு 2311-231. இன்னொரு நம்பர் இருக்குங்க, 299-48-0. இன்னொரு நம்பர் இருக்கு, 299-58-0. அலைபேசி எண்ணாக 9566-42-7231. காரைக்கால் பண்பலை 100.3 இது கலக்கல் நேரம். நம்ம நிகழ்ச்சியில வந்து ஜாலியா வந்து யார் ஜோக் சொல்ல போறாங்க கேட்க நம்ம ஆளோட காத்திருக்கிறோம். கேட்டலாம், வணக்கம். கலக்கல் நேரம், வணக்கங்க. நலமா இருக்கேன், சொல்லுங்க.
3: செந்தில் கண்ணன் பேசலாம்.
0: சொல்லுங்க செந்தில் கண்ணன்.
3: ஈ எப்படி
0: வந்து கடிக்கும் கேக்குறீங்களா?
3: இல்ல, ஈ வந்து இன்னொரு ஈயோட பேசணும்.

0: சரி,
1: எப்படி சார் பேசுறோம்?
0: என்னன்னு தெரியலையே.
1: ஈமெயில்ல தான்.
0: ஓ சரி, ஓஹோ அப்படியா? சரி.
1: ஆமா சார்.
0: நிறைய
1: குடிக்கக்கூடிய கலர் தானா சார்?
0: குடிக்கக்கூடிய
1: நம்ம சாப்பிடக்கூடிய கலர் ஒன்று இருக்கு
0: சொல்லுங்களேன். ஆரஞ்சு. ஆரஞ்சு. ஓ சரி, சூப்பர். சரி, தொடர்ந்து நம்ம ஜாலியாக சொல்லிட்டு இருக்கீங்க, நிறைய சொல்ல போறீங்க. நம்ம அடுத்த நேரம் கேட்கலாமா? சொல்லுங்க.
1: ஒரு டாக்டர் பெரிய வசதியானவா?
0: சரி,
1: இருந்தாலும் டெய்லி ஆஸ்பத்திரிக்கு நடந்து தான் போவாராம்.
0: என்னவா இருக்கும்
1: சார்?
0: அதான் என்னவா இருக்கும்?
1: அவர் கால்நடை டாக்டர்.
0: ஆடாடா. ஓகே, ரொம்ப நன்றிங்க. நீங்க சொன்னதுக்கு
1: நீங்க தான் சொல்லுங்க.
0: நிச்சயமா சொல்றேன்.

0: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: பங்கு சிரிப்புக்கு நாங்க கேரண்டியும் சொல்ற விதமா நம்ம நேயர்கள் பாத்தீங்கன்னா நிறைய காமெடி ஜோக் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கல்கல் நேரத்துக்கு வரக்கூடிய நேரை சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. ஹலோ ஹலோன்னு சொல்றதே ஒரு ஜோக் ஆயிடுமோ. வணக்கம். வணக்கம். யாரு இங்க இருந்து? மேமாத்தூர் அமுதா. சொல்லுங்க. வேற ஜோக் இருக்கா சொல்றீங்களா? சரிங்க, ரொம்ப நன்றி நம்ம நிகழ்ச்சியில வந்ததுக்கு. சரி, வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கங்க.
2: நான் என்று உங்கள் அன்புதான் சுந்தர் மருந்தேஷ் முருகன்.
1: ஆ சொல்லுங்க முருகன் சார்.
2: மற்ற பையனை பத்தி கேட்டா தம்பி என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு
1: கேட்டாரா.
2: சரி, நான் பிஏ படிச்சிருக்கேன்
1: அப்படின்னாரா.
2: சரி, என்ன தம்பி படிச்சது தலைகளை படிச்சிருக்கீங்களே அப்படி.
1: சரி, வேற
2: ஒரு 3 யானை போயிட்டு இருந்தேன் சார்.
1: 3?
2: ஒரு யானை சொல்லுச்சா எனக்கு இப்படி 2 யானை வருதுன்னு.
1: சரி,
2: இன்னொரு யானை சொல்லுச்சு எனக்கு இப்படி 2 யானை வருதுன்னு.
1: வணக்கம்.
3: உலகத்திலே இருக்கிற எல்லா ஆவியையும் மந்திரவாதியால விரட்ட முடியும்.
1: எங்க பயமுடுத்துறீங்க சிரிக்க சொன்னா?
3: ஆனா ஒரே ஒரு ஆவிய மட்டும் யாராலும் விரட்ட முடியாது. அது என்ன சார்?
1: என்னங்க அந்த இட்லி ஆவியா?
3: இல்லைங்க சார், பொட்டாவிங்க சார்.
1: பயங்கரமா கடிக்கிறீங்க. சரிங்க, வேற

0: சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நிகழ்ச்சி வந்தது கலக்கல் நேரத்தில் கலக்கலா ஜோக் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி கூடிய அடுத்த நேரம் சந்திக்கிறதுக்கு அவங்களோட காத்திருக்கிறோம். சிரிச்சுக்கிட்டு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. மாலை வணக்கம. வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம்.
0: சொல்லுங்க ராஜேந்திரன் சார்.
1: பொருள் இல்லாத கடை இது சார்.
0: பொருள் இல்லாத கடை இந்த நீங்க என்னன்னு தெரியலையே. பொருள் இல்லாத கடை இன்னைக்கு என்ன என்ன ஏல
1: கடைக்கு போகல
0: போகல
1: அடுத்தது மூணாவது ஒரு கடை இருந்து அந்த கடைக்கும் போகல.
0: சரி,
1: அடுத்தது 5வது கிலோமீட்டர்ல ஒரு கடை இருந்துச்சு, அங்க போய் வாங்கினார். ஏன் வாங்கினாரு?
0: என்னங்க இது பக்கத்துல இருந்தது வாங்கலையே, அதுக்கு அந்த ஆண்டது 5வது இடத்துல போய் வாங்கினது என்ன சமாச்சாரமா இருக்கும்?
1: அவருக்கு வந்து சுகர் குறையும்னு யாரோ சொன்னாங்களா அதனால.
0: ஓ சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நிகழ்ச்சி வந்ததுக்கு
1: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: காரைக்கால் பண்பலை 100.3 கலக்கல் நேரம். அவங்க கலக்கல் நேர நிகழ்ச்சியில் கலக்கலாம் நிறைய நகைச்சுவையை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நேர்கள் நம்ம நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேயர் என்ன நகைச்சுவை சொல்ல போறாங்க கேட்க நம்ம ஆளோட காத்திருக்கிறோம். கேட்டலாம், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கங்க. காரைக்கால் காவியா சொல்லுங்க. காவியா,

0: சரி,
1: அவங்க அம்மா வந்து வெண்டைக்காய் பொரியல் வச்சு நிறைய சாப்பிடுன்னு
0: சொல்றாங்க.
1: என்னவா சார் இருக்கும்?
0: என்னவா இருக்கும்? வெண்டைக்காய் விலை குறைவா இருக்குமோ? ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு காவியா மேடம். நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேயர் சந்திக்க அப்புறம் வணக்கம். வணக்கங்க, யார் எங்க இருந்து?
2: ஜோதி அண்ணப்பன்பட்டில இருந்து.
0: ஆ சொல்லுங்க ஜோதி மேம்.
2: ஏபிசிடி எழுதுல பிக்கு மட்டும் ரொம்ப குளிரும் சார்.
0: ஏன் நீங்க தான் சொல்லணும்.
2: நீங்க சொல்லுங்க சார்.
0: என்னவா இருக்கும் இந்த சாயங்கால நேரத்துல இப்படி மாட்டிக்கிட்டேன் நானு, சொல்லுங்க.
2: அது ஏசி நடுப்புறதுனால.
0: ஓ சரி, ரொம்ப நன்றி மேடம் நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. ரொம்ப அழகாக தொடர்ந்து நேர்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் நம்ம நேரம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஆம்னேக்கில் நாளைக்கு மாலை 5 மணிக்கு நீங்கள் கலக்கல் நேரம் உங்களை நாடி வர காத்திருக்குது. நீங்கள் நம்ம நிகழ்ச்சியை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது காரைக்கால் பண்பலை 100.3 கலக்கல் நேரம்.

0: விழுப்புரம், இது காரைக்கால் பண்பலை 100.3. இதமான இந்த மாலை வழி நேர்களை நீ கேட்கலாம் திருச்சியின் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் விழுங்கும் திருச்சியின் சேலம் மங்களின் மங்கள்
1: மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: வந்தாச்சு வந்தாச்சு.
8: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு

0: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை. ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நேர்லே காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கீற்றும் வேலை நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் குரல் அனுராதா ஸ்ரீராம்.

0: பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: மேகலை காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கீற்றும் வேலை நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் ஒழிக்கும் குரல் ஜிகே.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.
6: நேர்களுக்கு திருச்சியின் சேலம் மங்களன் மங்களில் உளங்கிணைந்து நல்வாழ்த்துக்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: நேர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உளங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள்.
8: சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை
6: காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம் இது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நீ வருகிறது சிஸ்டர் மைசி சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 மூன்றில் நாம் இணைந்திருக்கிறோம். திருச்சி என் சேலம் மங்களில் மங்களில் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு
3: நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
2: நேர்களே, நாளை ஏற்றி வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை வம்சால் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்
4: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை.
2: நேரில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண்டர் பிரசஸின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்க காத்திருக்கிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
5: ஜிஎல் மருத்துவமனை,
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதை நெல் நடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் ஊர்தி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
2: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி ஒளி உலாவரும் நேர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கீற்றும் வேலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் குரல்கள் எஸ் உசைனுதீன், சரஸ்வதி.

0: டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: நெல்லி நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸி ஜுவல்லர்ஸின் இன்சொல் நமது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸி ஜுவல்லர்ஸ்.
6: வீட்டு உபயோகப் பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: மேலும் நிகழ்ச்சியினை நாளை இரவு 7:30

0: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: Top and Mobile Guys, some offer la vaangna theriyuma?
3: Hey, Vasanthan kola thana vaangna.
2: Eppadi theriyum?
3: Offers oda vela kammiya vaangnona always Vasanthan ko da seri.
4: Sari, sari, sari, sari, sari, sari.
5: That's right.
4: Vasanthan ko sari, sari, Vasanthan.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் Vasant & Co.
5: That's right.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் ஒழிக்கும் குரல் காயல் AR ஷேக் முகமது.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நெகிழி காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
5: நிறைவாக
4: ஒலிக்கும் குரல் எல்ஆர் ஈஸ்வரி.

0: இதமான இந்த மாலை வெளி நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சியின் சேலம் மங்களில் மங்களின் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம்.

0: उसकी जगह रिफाइनरीज को रसोई गैस एलपीजी बनाने के लिए कहा गया और 7 दिनों के भीतर भीतर एलपीजी के उत्पादन में बढ़ोतरी हुई। पहले जो 35,000 मैट्रिक टन एलपीजी का उत्पादन देश में होता था, संकट के दौरान वो 54,000 मैट्रिक टन बढ़ गया।
1: The monsoon session of Parliament will commence on the 20th of this month. It will continue till the 13th of August. Parliamentary Affairs Minister Kiran Rijiju today informed that President Draupadi Murmu has approved the proposal of the government to convene the monsoon session of Parliament from the 20th of July. In a social media post, Mr. Rijiju said the session will focus on meaningful debate, discussion and decisions on issues of national importance. India's long-standing contribution to global peacekeeping mission has received a significant recognition as 651 Indian Army personnel serving under the United Nations have been awarded the prestigious United Nations Medal during a ceremonial medal parade held at the Permanent Operating Base SAIC in the Democratic Republic of Congo. The medals were presented during a ceremony held yesterday honoring the Indian contingent for its professionalism, operational excellence and dedicated service under the United Nations peacekeeping mission. A Delhi court today rejected the bail pleas filed by Umar Khalid and Sharjeel Imam in Delhi riots conspiracy case. Additional Sessions Judge Sameer Bajpai of Karkar Duma Court dismissed the bail pleas filed by both the accused persons. Moving on to sports, in men's cricket, the second T20 international between India and England will be played in Manchester today. The match will begin at 7 p.m. India time. The opening game of the 5-match series was abandoned due to rain at Chesterley Street. The third match will be played in Nottingham on the 7th of July. And that is the end of this news bulletin.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களின் பல்வேறு வளர்ச்சித்திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவும் உதவியும் வழங்கிய இந்தியாவுக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு யுவன் கில் நன்றி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய கூட்டுறவுத்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு விடுதிகளில் சேர ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக குஜராத்தின் சனந்த் பகுதியில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் பரிசோதனை கூடத்தின் செயல்பாடுகளை இன்று தொடக்கி வைத்தார். உலக அளவிலான செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும் நோக்கிலான இந்தியா செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் மொத்தம் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த ஆலை உருவாக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தொழில்நுட்ப உற்பத்தி பயணத்தில் இது ஒரு முக்கிய கல் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆலை முழுமையாக செயல்பட தொடங்கியதும் ஆண்டுக்கு 5 மில்லியன் குறை கடத்தி சில்லுகளை வரை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாகும். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களுக்கு மேற்கொண்ட பயணத்தின் முதல் கட்டமாக ராஜஸ்தானின் பலோத்ராவில் சுமார் 1.06 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்து மேலும் பல திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
3: பெட்ரோலிய வேதிப்பொருட்கள், நகர்ப்புற போக்குவரத்து, ரயில்வே, சாலைகள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் மின் பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் இத்திட்டங்களில் அடங்கும். பலோத்ராவில் உள்ள பச்சபத்ராவில் இந்தியாவின் முதல் பசுமைவெளி ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இது நாட்டின் எரிசக்தி மற்றும் பெட்ரோ கெமிக்கல் துறையில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது. இந்த புதிய சுத்திகரிப்பு வளாகம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் மற்றும் ராஜஸ்தான் அரசின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது. மேலும் ஆண்டுக்கு 9 மில்லியன் மெட்ரிக் டன் திறன் கொண்டது மற்றும் சுமார் 79,450 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டில் உருவாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 13,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் அமைய உள்ள ஜெய்ப்பூர் மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். மேலும் தேசிய நெடுஞ்சாலை 125A மற்றும் ஜோத்பூர் சுற்றுச்சாலையின் இரண்டாம் பிரிவை 4-வழி சாலையாக மாற்றும் திட்டத்தையும் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். 1,000 மெகாவாட் பிகானர் சூரியசக்தி திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்ததுடன் ராஜஸ்தான் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலத்தின் மின் பரிமாற்ற பாதையையும் திறந்து வைத்தார். மேலும் ராஜஸ்தான் அரசின் பல்வேறு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 54,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கடிதம்

0: விருதுகளையும் பிரதமர் வழங்கினார்.
1: நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பல நாடுகள் எரிபொருள் பற்றாக்குறையால் தவித்த வேளையில் இந்தியா நெருக்கடியை துல்லியமாக மதிப்பிட்டு ஒரு பயனுள்ள உத்தியை வகுத்ததன் மூலம் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ததாகவும் கூறினார். உள்நாட்டு சமையல் எரிவாயு விலை கடுமையான உயர்வை சந்திக்காத வண்ணம் அரசு தடுத்ததாகவும் குறிப்பிட்டார். மேலும் சர்வதேச எரிபொருள் விலை ஏற்றத்தின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க 75,000 கோடி ரூபாய் நஷ்டத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தானில் உள்ள ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைத்தார். 480 கோடி ரூபாய் செலவில் 23,000க்கும் அதிகமான சதுர மீட்டர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய முனையம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை வரை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இப்பகுதி சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்படும். மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இத்திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் 28,840 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுடன் விமான போக்குவரத்து சார்ந்த வளர்ச்சியின் அடுத்த கட்டத்தை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது. விமானங்களில் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் இதுவரை பயன்படுத்தப்படாமல் உள்ள 100 விமான நிலையங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் இத்திட்டம் வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மும்பை அகமதாபாத் இடையிலான அதிவேக ரயில் பாதை இன்னும் 3 ஆண்டுகளில் நிறைவடையும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் இப்பகுதிகளுக்கு இடையிலான அதிவேக புல்லட் ரயில் திட்டம் விரைந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். குஜராத் பகுதியில் உள்ள 80% பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இதற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து அர்த்தமுள்ள விவாதம், கலந்துரையாடல் மற்றும் முடிவெடுப்பதில் இந்த கூட்டத்தொடர் கவனம் செலுத்தும் என்றும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் கல்லீரல் மற்றும் 2ஆம் வகை நீரிழிவு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அவர் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற கல்லீரல் மற்றும் வளர்சிதை மாற்ற நோய்கள் வலையமைப்பின் 3வது ஆண்டு விழாவில் உரையாற்றினார். இத்தகைய நோய்கள் மிக இளம் வயதிலேயே ஏற்படுவதால் இது ஒரு மருத்துவ பிரச்சினை என்பதையும் தாண்டி ஒரு சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அறிவியல் முன்னேற்றம் மட்டுமே இந்த சவாலை வெல்ல முடியாது என்று கூறிய அவர், பரவலான பொது விழிப்புணர்வு மற்றும் வாழ்வியல் மாற்றம் அவசியம் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் சில நாட்களுக்கு முன்பு பேரிழிவை ஏற்படுத்திய நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவும் உதவியும் வழங்கிய இந்திய அரசுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு யுவன் கில் நன்றி தெரிவித்துள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஆபரேஷன் அமிஸ்டர் திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட இந்திய ராணுவத்தால் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனை அவர் இன்று பார்வையிட்டார். இம்மருத்துவமனை வெனிசுலா மக்களுக்கு 24 மணி நேரமும் இலவச மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறது. இதில் தினமும் 400க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு கில் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
0: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. இன்று விவேகானந்தரின் 124வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது சமூக ஊடக பதிவில், விவேகானந்தர் ஒரு சிறந்த தேசபக்தர், தத்துவ ஞானி மற்றும் ஆன்மீக தொலைநோக்காளர் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் இந்தியாவின் நாகரிக உணர்வை மீண்டும் உயிர்ப்பித்து காலத்தால் அழியாத ஞானத்தை உலகத்துக்கு எடுத்துக் கூறியவர் என்று பதிவிட்டுள்ளார். பிரதமர் தமது பதிவில், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு இலக்கை அடைவதில் சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக போதனைகள் நாட்டிற்கு புத்துணர்ச்சியையும் வழிகாட்டுதலையும் தொடர்ந்து வழங்கும் என்று கூறியுள்ளார். இந்திய தத்துவம் வேதாந்தத்தை மேற்கத்திய உலகிற்கு அறிமுகப்படுத்திய சுவாமி விவேகானந்தர் மற்றும் மூவர்ண இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்களி வெங்கையா ஆகியோரின் நினைவு தினத்தையொட்டி ஏனாமில் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இன்று சர்வதேச கூட்டுறவு தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள்.
2: விவசாயிகள், மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் ஆளுமையை மேம்படுத்தி ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான வலுவான சமூகத்தை உருவாக்குவதில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில், நீடித்த வளர்ச்சிக்கும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையவும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக

0: திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார்.
1: புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடன் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அரசு மாணவர் மாணவியர் விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் முதுநிலை படிப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவை சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். விடுதிகளில் சேர ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு வருமான உச்சவரம்பு இல்லை. புதுச்சேரியில் 11 இடங்களிலும் காரைக்காலில் 9 இடங்களிலும் இயங்கி வரும் விடுதிகளில் தகுதியும் விருப்பமுள்ள மாணவர்கள் தங்கள் கல்வி நிறுவனம் அருகே அமைந்துள்ள அரசு விடுதியில் சேர விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவங்களை சம்பந்தப்பட்ட விடுதிநல அதிகாரிகளிடம் பெற்றுக்கொண்டு தேவையான சான்றிதழ் நகல்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஈரானில் முன்னாள் உச்சத்தலைவர் கிரான் அயதுல்லா சையத் அலி கமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை அந்நாட்டு அரசு செய்து வருகிறது. இன்று தெஹ்ரானில் தொடங்கிய இந்நிகழ்வுகளில் மூத்த ஈரானிய தலைவர்கள், ராணுவ தளபதிகள் மற்றும் வெளிநாட்டு பிரமுகர்கள் உள்ளிட்டோர் தெஹ்ரானின் கிராண்ட் மொலாஷாவில் கமேனிக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டி இன்று இரவு 7 மணிக்கு மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களின் பல்வேறு வளர்ச்சித்திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவும் உதவியும் வழங்கிய இந்தியாவுக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு யுவன் கில் நன்றி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய கூட்டுறவுத்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு விடுதிகளில் சேர ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: நேரம் 6:20. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: நேர்கள் இனி கேட்கலாம். நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல்லமது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
8: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
7: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
8: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
7: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
10: வணக்கம். உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் என்பது பழமொழி. நன்றி இல்லாத மனிதர்களை கூட பார்த்து விடலாம், ஆனால் நண்பன் இல்லாத மனிதனை பார்க்கவே முடியாது. எது நட்பு? யார் நண்பன்? யாரிடம் நட்பு கொள்ள வேண்டும்? எது தீ நட்பு? இதை அறிந்து கொள்ளாமல் ஒருவரை நண்பனாக தேர்ந்தெடுக்கும் போது நம் வாழ்க்கை பாதையே கூட மாறிப்போகலாம். நல்ல நண்பர்களின் தொடர்பு நம் வாழ்வில் உயரத்தை அடைய செய்யும். வரலாறு நமக்கு எத்தனையோ படிப்பினைகளை தருகிறது. சீன தத்துவ ஞானி கன்ஃபூசியஸ் நல்ல நண்பர்களை 3 வகையாகவும், தீங்கு விளைவிக்கும் நண்பர்களை 3 வகையாகவும் பார்க்கிறார். நல்ல நண்பர்கள் என்போர் நேர்மையானவர்கள், நம்பகமானவர்கள், கற்றறிந்தவர்கள்.

0: தீங்கு விளைவிக்கும் நண்பர்கள், முகஸ்துதி செய்பவர்கள், இரட்டை முகம் கொண்டவர்கள், தந்திரமான வார்த்தைகளை பயன்படுத்துபவர்கள். இடுக்கண் களைவதே நட்பு என்கிறது வள்ளுவம். இடித்துரைப்பதும் நட்பு என்கிறது. அகமகிழ நட்பு கொள்ள சொல்கிறது. ஆடை அவிழும் போது அனிச்சையாய் ஓடி சென்று பிடிக்கும் கை போல ஒரு நண்பனின் துன்பத்தை அறிந்துவிடுத்தே அடுத்த நொடியே அதை நீக்க முற்படுவதே நட்பு. நகுதல் பொருட்டென்று நட்பு. பொழுதுபோக்கிற்காக பழகி சிரித்து மகிழ்ந்து காலத்தை கடத்துவது நட்பன்று. நண்பன் தவறு செய்யும் போது அதனை சுட்டிக்காட்டி அவனை திருத்துபவனே உண்மையான நண்பன். தத்துவஞானி அரிஸ்டாட்டில் தனது நிக்கோமாக்கியன் எத்திக்ஸ் நூலில் பயன்பாட்டு நட்பு, இன்ப நட்பு, பரிபூரண நட்பு என்று மூன்று வகையான நட்பை விவரிக்கிறார். முதல் வகையான பயன்பாட்டு நட்பு, இவரால் நமக்கு இன்ன பயன் உண்டு, எனவே அவருடன் இணக்கமாக பயணிக்க வேண்டும் என்ற சமரச உடன்பாட்டுடன் மேற்கொள்ளும் நட்பு. பணியிடங்களில் இம்மாதிரியான நட்பை நாம் அதிகம் பார்க்கலாம். இரண்டாவது இன்ப நட்பு. இருவரும் சேர்ந்து நிலையற்ற இன்பங்களையும் உணர்ச்சிகளையும் தேடுவதையே அடிப்படையாக கொண்டது பரிபூரண நட்பு. இத்தகைய நண்பர்கள் கைமாறு கருத மாட்டார்கள், இன்ப நோக்கில் பழக மாட்டார்கள், மாறாக சமூக அந்தஸ்தில் உயரச் செய்வார்கள். நம் சங்க இலக்கியத்தில் காட்டப்படும் அவ்வை அதியமான் நட்பும் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் நட்பும் இவ்வகையானது. நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டியதாகிறது. அதனால்தான் ஒரு கவிஞன் கூறினான், இறைவா, என் எதிரிகளை நான் பார்த்து கொள்கிறேன், என் நண்பர்களிடமிருந்து மட்டும் என்னை நீ காப்பாற்று என்று. உங்கள் நண்பர்களோடு பேசுகையில் உங்களிடம் எத்தகைய எண்ண அலைகள் உருவாகின்றன என்பதை கவனியுங்கள். நேர்மறை எண்ணங்கள் பரவினால் அந்த நட்பை தொடருங்கள். எதிர்மறை எண்ணங்கள் பரவினால் தயக்கமின்றி உடனே விலகிவிடுங்கள். கூடா நட்பு கேடாய் முடியும் என்கிறார் ஔவையார். நல்ல நண்பர்களை தேர்ந்து நல்ல நண்பனாக வாழ்ந்து நட்பு சூழ் உலகில் என்றும் மகிழ்ந்திருப்போமாக. நன்றி.
1: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காம்பாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
6: இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 5 சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 சேலைகள் ரெடிமேட் 5-50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
13: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி, 200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இனி ஒளி வீச வருகிறது லைட் ஹவுஸ். இன்று மாலையும் நாளையும் நிலையும் விளங்குவோம் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியில் பற்கள், ஈறுகள் மற்றும் வாய்வெளி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி. சந்தோஷ்குமார் அவர்கள். 6:40

0: ஐந்துக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயந்த் வளரியின் இசைத்துவருகே இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் கூட்டுறவே நாட்டுறவு, விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் குறித்த வரிசிக்குடி வேளாண் தொடக்க கூட்டுறவு வங்கி மேலாளர் என் பாலகுரு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் கிராமிய பாடல் பாடுபவர் வைத்தீஸ்வரன் கோவில் எஸ் சதீஷ். தொடர்ந்து நாகரிகம் தோன்றிய வரலாறு உரை வழங்குகிறார் நத்தம் கே பாரதி. தொடர்ந்து மரமும் மனிதனும் என்ற தலைப்பில் கதை வழங்குபவர் பூம்புகார் ஆர் தர்ஷன். தொடர்ந்து கவிதை தொகுப்பு கேட்கலாம் வழங்குகிறார் மயிலாடுதுறை எஸ் பிரவீன் குமார் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சில், 9:15 பொன்னியின் செல்வன்கள், 9:30 மயிலாடுதுறை வம்சா சில்சன் ரெடிமேட்ஸின் இசை ஊஞ்சல் ஒருபட பாடலாக, 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் நமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவு மலரும் கேட்கலாம். 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சில், 11:10 துயிலும் முன்மொழி விழா வரும். நிகையினே நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயந்தி வளரி, திருவாரூர் சீமாட்டி சில்ஸ், திருச்சியின் சேலம் மங்களில் மங்கள், நாகை மூரா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை வம்சால் சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். நாளை காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சில், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள் படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நாளை காலை 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு ஒலி விழா வரும். 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குளூர் எண்ணெயின் இன்சொல் அமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். இதுவரை ஒளி வீசி வந்தது லைட் ஹவுஸ். நேற்று இன்னும் சில நொடிகள் தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள ஈ ஜாக்ரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நுகர்வோருக்கு நீதி கிடைப்பதில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் நேரத்தில் பொறுப்பான வர்த்தக நடவடிக்கையை உறுதி செய்ய இ ஜாக்ரதி இணையதளம் உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர்த்தியாகம் செய்த டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம்

0: அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பின்னர் மண்டகப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளையும் திரு அருண்ராஜ் எடுத்துரைத்தார். பொங்கல் பண்டிகையின்போது தகுதியுடைய அனைவருக்கும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலவச வேட்டி சேலை வழங்குவதற்கான கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநில அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் சாலை பணிகள் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத இரண்டு தனி நபர்கள் கலந்து கொண்டது குறித்தும், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாநில நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை, சட்டத்தின் ஆட்சி, குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை ஆகியவற்றை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இருபது சதவீத எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார்.
2: சமூக வலைதளங்கள்லையும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் E20 வந்து பெட்ரோலை கலந்து இப்போ விற்கப்படுகிறது எல்லா பெட்ரோல் பங்க்லையும். அதை பற்றி ஒரு தவறான ஒரு வதந்தி பரவிட்டுருக்கு. அதை மாதிரி என்ஜின் லைஃப் வந்து கம்மியாயிடும், மைலேஜ் கம்மியாயிடும், பாதிப்பாயிடும், வண்டிகளுக்கு பாதகம் ஏற்படும் என்ற மாதிரி ஒரு வதந்திகள் போயிட்டு இருக்குது. இது முற்றிலும் தவறானவை. உண்மையாக சொல்ல போனால் இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவும் உகந்தது. 20% நம்ம எத்தனால் கலந்தனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டேன் வந்து 95 மேலே போகிறது. முன்னாடி 91 இருந்தது. ஒரு பெட்ரோலோட தரம் வந்து எப்படின்னா ரிசர்ச் ஆக்டேன் RON நம்பர். ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த எத்தனால் கலந்ததுனால அந்த பெட்ரோலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். சுற்றுச்சூழல் 30% அதோட நட்சத்திரன் வெளியிடுறது பார்த்தீங்கன்னா வண்டி அதுக்கு ரொம்ப குறைஞ்சி வருது. விவசாயிகளும் பயனடைகிறாங்க.
0: நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் V.R. துரை தெரிவித்துள்ளார்.
3: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5.30 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று 8 மணி அளவில் அதே பகுதியில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான

0: மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். கடலூரில் இளைஞர் விளையாட்டு அரங்கத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் மற்றும் அலுவலர்களுக்கான குடியிருப்புகளை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அரவிந்த் தர்மாதிகாரி இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2வது சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள துணை மின் நிலைய பணியாளர்களுக்கு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று திருப்பத்தூரில் நடைபெற்றது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன் தோட்டாவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40. நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
7: மக்களின் அத்தியாவசிய தேவையிலிருந்து
6: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
7: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
6: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜி
7: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
2: நேர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
8: உங்கள் கடை காரைக்கால்
9: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
11: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
10: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
11: தொடர்புக்கு 8925936936.
12: நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். இந்த விஸ்டம் டூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானப்பல் எந்த வயதுல முளைக்கும் டாக்டர்?
8: விஸ்டம் டூத்துங்கிறது 18 இருந்து 25 வயசுக்குள்ளார யூஸ்வலா வெளியில வரும், வெளியில காமனா வெளில

0: வந்துடும். அப்படி வராமல் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கலாம். அப்படி சில டைம் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறப்ப பல்லே இல்லாமல் கூட இருக்கலாம். சில பேருக்கு என்னென்னா உள்ளுக்குள்ளாரையே பல்லு மாட்டிருக்கும், வெளியில் வராமல் வேறு டைரக்ஷனில் பல்லு இருக்கும். அந்த வேறு டைரக்ஷனில் பல்லு இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இம்பேக்டட் டூத்துன்னு சொல்லுவோம். தாடை உள்ளாரையே புதைந்து இருக்கிற பல்லு. இந்த பல்லை வந்து சர்ஜிக்கலாக நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கும். ரொம்ப ஆழமாக இருந்துச்சுன்னா மேபி ஒரு முழு மயக்கம் கொடுத்து பல்ல எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் சிடிஸ், அதாவது சிபிசிடின்னு சொல்லுவோம், 3D ஒரு இமேஜிங் பண்ணிட்டு அதுக்கு மேலே பல்ல எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா அதை கீழ்த்தாடை பல்ல சுற்றி ஒரு சின்ன நிறம் போகும், அப்போ நம்ம எடுக்க வேண்டியிருக்கலாம். இதே வந்து பல்ல மேலேயே இருந்துச்சுன்னா நார்மல் நம்ம டென்டல் ஓபிடியிலேயே வச்சு அதுக்கான ட்ரெயின்டு டென்டிஸ்ட் இருந்தாங்கன்னா எடுத்துடலாம்.
1: அந்த பல்லு உள்ளே இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் டாக்டர்? அது உள்ளே இருக்கக்கூடாதுங்களா? கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணுமா?
0: அந்த பல் பாதி வளர்ந்து பாதி வளராமல் தடை உள்ளாரையே இருக்குன்னா ஒரு பிரச்சனை தரலாம். என்ன தரலன்னா அதில் சாப்பாடு பக்கத்தில் போகும், பக்கத்து பல்லுக்கும் இதுக்கும் உங்களால் ப்ரெஷ்ஷால் க்ளீன் பண்ண முடியாது. அப்படி க்ளீன் பண்ண முடியாமல் இருந்ததுன்னா பக்கத்து பல்ல சொத்தைகள் வரலாம். அந்த சொத்தைகள் என்ன பண்ணணும்னா பக்கத்து பல்ல சொத்தை வந்து பெயின் தரலாம். அதேமாதிரி இந்த விஸ்டம் டூத்லையும் சொத்தை வந்து வலிக்கிறதுனால எடுக்க வேண்டியிருக்கும். இது வலி இருக்கிறது கூட சின்ன விஷயம், நம்மளால் எடுத்துடலாம், பிரச்சனை இருக்காது. உள்ளுக்குள்ளார இருக்கிற பல்ல சுற்றி நீர் கட்டிகள் வரலாம்.
1: இது வந்து மாட்டிக்கும்,
0: வெளியில் வராமல் இருக்கும். அந்த மாதிரி பல்ல சுற்றி நீர் கட்டிகள் வரலாம்.
1: அது எப்படி டாக்டர் நமக்கு தெரியும் பல்ல உள்ள மாட்டிருக்கு அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்?
0: நம்பர் கவுண்ட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு தெரியும் இல்லாமல் இருக்கும்.
1: இல்லை, அது ஏதாவது சிம்டம் கொடுக்குமா டாக்டர்?
0: சிம்டம்ஸ் பெயின் தரலாம். எல்லா டைம் பெயின் தரணும்னு அவசியம் இல்லை. பெயின் சில டைம் தரலாம், தந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்பர் இல்லைன்னா கூட அந்த கவுண்ட் 28 பல்லு தான் இருக்குது, இன்னும் 4 பல்லு வரலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துறது ரொம்ப நல்லது. உள்ளார பல்லு இருக்கா இல்லையானுங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு ஓபிஜின்னு சிம்பிளான எக்ஸ்ரே தான், அதிக செலவுகளும் ஆக போகிறது கிடையாது. அந்த எக்ஸ்ரே எடுத்துட்டோம்னா பல்லு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அந்த பல்லு வளராமல் இருந்துச்சுன்னா அந்த பல்லை சுற்றி சில பிரச்சனைகள் வரலாம். அதாவது வந்து இது நம்மளாக உருவாக்குறது இல்லை, சாப்பிட்றதுனால உருவாகிறது இல்லை, அந்த பல்லு உள்ளார இருக்கிறதுனால டெவலப்மெண்டல் சிஸ்ட் அண்ட் டியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது பல்லுக்கே உரித்தான சில கட்டிகள் இருக்குது, அதுக்கு பேர் டெவலப்மெண்டல் ஓடன்டோஜெனிக் சிஸ்ட் அண்ட் டியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கட்டிகள் அந்த பல்லை சுற்றி ரொம்ப காமனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக கீழ்த்தாடையில் உள்ள கடைசி கடவப்பல், அதாவது விஸ்டம் டூத்தை சுற்றி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதை பார்க்காம விட்டுட்டா வந்து அதனால் பின்னாடி பிரச்சனைகள் வரலாம். அது பெருசாக வளர்ந்துச்சுன்னா பெரிய சர்ஜரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
1: ஒரு 25 ஏஜுக்குள்ளே நீங்கள் அது வந்துடும் அந்த பல்ல சொல்றீங்க. அப்ப 25 கிட்ட நம்ம வந்து செக் பண்ணி பாத்துக்கணும் நமக்கு எல்லா பல்லுமே முழுசா வளர்ந்துருச்சா அப்படின்னு.
0: நிச்சயமா செக் பண்ணி பாத்துக்கணும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

நேர்லேயே உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3 இதமான இந்த பொழுதில் நேர்களை கேட்டு ரசிக்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்சி வளரியின் இசை தோரிகை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரம்

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இனி கேட்கலாம் கிரங்கலாம், இது இசை தூரிகை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
3: நேர்களுக்கு திருச்சியின் சேலம் மங்களன் மங்களில் விழுங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் விளங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் விளங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை.
3: நேர்களே, இது காற்றலையில் காணொலியை வீசிக் கொண்டிருப்பது நம் காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை.

0: நாளை ஏஷியானிட்டி வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சால் சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி வம்சா மயிலாடுதுறை ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே வம்சா மயிலாடுதுறை
0: நேரில் நாளை காலை 6:15 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்
0: நேரில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா பெங்களூர் எண்ணெயின் இன்சொல் அமுது கேட்கலாம் இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா பெங்களூர் எண்ணெய்
4: கைவலி கால்வலி இடுப்பு வலி எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு பெங்களூர் எண்ணெய்
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ் மேலில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் வசந்தலில் கேட்கலாம் இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்களை மலிவு விலையில் செல்வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால் மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால் மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம்
7: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை தோரிகை வினை தாண்டி வருவாயா

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண்டர் பேசி நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சொல்லை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
0: நெல்லை நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் ஊர்தி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் நமது நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
1: உபயோகப் பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நெல்லி நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசற்றின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி அஸ்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
0: பண்பலையின் 1.3 இணைந்திருக்கிறோம். இது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை தூரிகை.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நெல்லில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அரசு, காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி அரசு, காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா பெங்களூர் எண்ணின் இன்சொல்லுமது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா பெங்களூர் எண்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு பெங்களூர் எண்ணெய்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நெல்லில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்,
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
9: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நேரில் நாளை காலை 8:00 மயிலாடுதுறை AARC நடிகர் சிட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரில் நாளை மணி 5:00 வைக்கிங் பனிநல் பிரியப்ஸின் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனிநல் பிரியப்ஸ்.
10: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: உங்களுக்காக
3: இசை தூரிகை வடகரி படத்திலிருந்து.

0: மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
1: கேட்க கேட்க ஆனந்தம். இது இசைத்துரிகை காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேர்கள் இதுவரை கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பச்பத்ராவில் 1,05,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியாக மேற்காசிய சூழல் அமைந்ததாக குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் இந்த கடுமையான சவாலை எதிர்கொள்ள முடியாமல் திணறியதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த காலத்தில் இந்தியா சரியான முடிவுகளை எடுத்து தடையற்ற பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தை உறுதி செய்ததாகவும் தெரிவித்தார். எந்த ஒரு நெருக்கடியான சூழல் எழுவதற்கு முன்பும் முன்கூட்டியே திட்டமிட்டு சவால்களை சமாளித்ததாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கு முன்பு 26 நாடுகளில் இருந்து பெட்ரோலியப் பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்து வந்ததாகவும், போர் சூழல் ஏற்பட்ட பின்பு 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்து உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனையும் மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு தமது அரசு திட்டங்களை வகித்ததாகவும் பிரதமர் கூறினார். நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை கணிசமான அளவில் உயர்த்தியுள்ளதாக தெரிவித்த அவர், உலகின் 4வது பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நாடாக இந்தியா விளங்குவதாகவும் குறிப்பிட்டார். எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கிய மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார். நெருக்கடியான காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பி சிலர் அரசியல் செய்ததாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். வளைகுடா நாடுகள் மற்றும் யுக்ரைனில் ஏற்பட்ட சண்டை காரணமாக உலகில் யூரியா உரப்பற்றாக்குறை ஏற்பட்டதாக கூறிய அவர், பல நாடுகளில் 1 மூட்டை 3,000 ரூபாய் வரை யூரியா விற்கப்பட்டதாக கூறினார். ஆனால் இந்தியாவை பொறுத்தமட்டில் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு 1 மூட்டை 300 ரூபாய்க்கே யூரியா வழங்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ராஜஸ்தான் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை குஜராத் சென்ற பிரதமர், சனந்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி கூட மற்றும் ஆய்வகத்தை திறந்து வைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக

0: தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். கல்லீரல் மற்றும் நீரிழிவு தொடர்பான நோய்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் அதிக அளவில் ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று கல்லீரல் நோய் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோயால் பாதிக்கப்படுவோரின் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக தெரிவித்தார். உடல் பருமனால் நீரிழிவு, கல்லீரல் பெருக்கம் மற்றும் இதய நோய்கள் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார். நோய்களை கட்டுப்படுத்த அறிவியல் வளர்ச்சி மட்டும் போதாது என்றும், நோய் வராமல் தடுப்பது குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். விஞ்ஞானபூர்வமான தொடர் ஆய்வுகளுக்கு பிறகே எத்தனால் கலந்த எரிபொருள் பயன்படுத்தும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழில் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தனியார் பொறியியல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திருமதி வர்த்திகா சுக்லா, கடந்த 2015 முதலே எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களிடம் மத்திய அரசு கருத்துக்களை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். வாகன உற்பத்தி நிறுவனங்களிலும் இது தொடர்பான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் திருமதி வர்த்திகா சுக்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. காங்கோ நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வீரர்களின் தொழில் சார்ந்த பயிற்சி, சிறப்பான செயல்பாடு, அர்ப்பணிப்பு மிக்க சேவை ஆகியவற்றுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 231 கோடி ரூபாய் வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் சிபிஐ இன்று சோதனை நடத்தியது. பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் கனரா வங்கி அளித்த புகார்களின் அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் ஆயத்துல்லா சையத் அலி காமினினியின் இறுதிச் சடங்குகள் அந்நாட்டு தலைநகர் தெஹ்ரானில் இன்று தொடங்கியது. 6 நடைபெறும் இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி மறைந்த தலைவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பொதுமக்களின் பார்வைக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது ஆன்மா இலைப்பாற்றலுக்கான பிரார்த்தனைகளும் நடைபெற்று வருகின்றன. ஈரானின் மூத்த அரசியல் தலைவர்கள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பீகார் ஆளுநர் சையத் அத்தா ஹஸ்னைன், வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஆகியோர் இந்தியா சார்பில் இறுதி மரியாதை செலுத்தினர். ரஷ்ய முன்னாள் அதிபர் திரு திமித்ரி மெத்வதேவ், சீனாவின் பிரதிநிதி ஹி வே, ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முஸ்தாகி உள்ளிட்டோரும் ஆயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள எண்ணெய் கிடங்கில் யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை உறுதி செய்துள்ள ரஷ்ய அதிகாரிகள் யுக்ரைன் அனுப்பிய ஏராளமான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கவர்னர் திரு அலெக்சாண்டர் பெக்லோவ், பால்டிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள கிர்வோஸ்கி மாவட்டத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை தடுக்கும் வகையில் ரஷ்ய வான்வழி பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் யுக்ரைனின் 72 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இத்தாக்குதல் குறித்து தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, தங்கள் நாட்டின் மீது ரஷ்யா விதித்துள்ள நீண்டகால தடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். ரஷ்யாவின் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதலை யுக்ரைன் ராணுவம் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 10-2 என்ற செட் கணக்கில் லித்துவேனியாவின் ஐவேட்டா, கஜகஸ்தானின் சோஞ்சா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 2-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஒலிவியா லின்சர் ரஷ்யாவின் ஏகட்டெரினா இணையை வென்றது.

0: ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் இந்தியா கைப்பற்றியுள்ளது. இப்போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன் டோட்டாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20 தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 நிமிடம். நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேல்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் AL நாராயணன் அவர்கள்.
9: காரைக்கால் வானிலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய வானிலை துறையிலேருந்து வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னா அடுத்த 5 நாளைக்கு நம்ம பகுதியில் மழை பெய்ய வாய்ப்பு இல்லை. வறண்ட வானிலை தான் இருக்கும். ஏதாவது லேசாக தூறல் தான் இருக்கும், மற்றபடி வறண்ட வானிலை தான் இருக்கும். பகல் நேரத்தில் வெப்பநிலை எப்போதும் போல் 35-36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வெயில் கூடவும் இருக்காது, குறையும் இருக்காது. இதே அளவு தான் இன்னொரு 5 நாளைக்கு கண்டினியூ ஆகும். நைட்டில் மட்டும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 28-29 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். அதனால் ஒரு சூடான ஒரு வெப்பம் மண்டலம் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். காற்றில் உள்ள ஈரப்பதம் பகல் நேரத்தில் 40-45% வரை பதிவாகும். அதனால் வறண்ட காற்று வீசும். இரவு நேரத்தில் வந்து 70-80% வரை போகும். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், பட் இருந்தாலும் வெப்பம் அதிகமாக இருக்கும். காற்றின் வேகம் வந்து 14-16 கிலோமீட்டர் அளவில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது வந்து தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகையால் அடுத்த 5 நாளைக்கு வறண்ட வானிலை தொடரும், மழை பெய்ய வாய்ப்பு இல்லை. பகல் நேர வெப்பநிலை கொஞ்சம் அதிகரிக்கும், அதே போல் இரவு நேர வெப்பநிலையும் அதிகம்.

0: அதிகரிக்கும். இந்த வானிலை முன்னறிவிப்பை வச்சு பார்க்குறப்ப இப்போது உள்ள நெல் தரிசு பருத்தி சாகுபடியில் நிறைய இடங்களில் களை எடுத்து நீர் பாய்ச்சி மேலோரம் கொடுத்துட்ருக்காங்க. காட்டன் ஒண்டர், காட்டன் ப்ளஸ் இந்த மாதிரி இப்போ ஒரு பயிர் ஊக்கி இருக்குது, அது தெளிக்கலாம். பருத்தியில் வந்து பூ சப்பை வந்து அதிகமாக உதிர்றது இந்த வெப்பத்தில் நடக்கும். இதற்கு வந்து என்ஏ நாப்தலின் அஸ்டிக் ஆசிட் வந்து பயிர் ஊக்கியை ஒரு டேங்கில் 10 லிட்டர் ரெண்டு அளவு எடுத்துகிட்டு 5 மில்லி கலந்து தெளிக்கலாம். இதனால் வந்து நமக்கு பயிர் கொட்டுறதை வந்து அவாய்ட் பண்ணலாம். பூ அதிகமாக பிடிக்கிறதுக்கு நம்ம ஒட்டுரக பருத்தியில் 15வது கணையில் ஒரு நுணுக்கிள்ளுதல்னு ஒன்று பண்ணோன்னா பச்சை வளர்ச்சியை வந்து குறைச்சி பூக்கிற தன்மையை அதிகரிக்கும். அதுமாரி பருத்தி சாதாரண ரகத்துக்கு 10வது கணவில் நுணுக்கிள்ளுதல் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பச்சை வளர்ச்சி இருக்காது. நுணுக்கிள்ளுதல் பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறையா சப்பை கட்டும் கிளைகளை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வெப்பம் இருக்கனால கொஞ்சம் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையால் அதை கொஞ்சம் கண்காணிச்சுட்டே வந்து அதுக்கு தகுந்தாப்பில் சாறு உறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு சிஸ்டமிக் இன்செக்டிசைட் பயன்படுத்தலாம். இந்த பருத்தியை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக எடுத்தவொடனே அதிகப்படியான வீரியம் உள்ள மருந்து தெளிக்காமல் இந்த லோயர் டோஸ்லேருந்து தெளிக்கிறது நல்லது. அப்போ தான் வந்து நமக்கு கட்டுப்படுத்தலை வந்து ஈஸியாக இருக்கும். லேசான தூறல் இல்லை கூடுதல் நீர்ப்பாசன வசதி இருக்க விவசாயிகளை மட்டும் என்ன செய்யலாம்னா பசுந்தாள் உரங்கள் பயிர் செய்யலாம். அதை வந்து பூக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி மடக்கி விடலாம். அது முடியலன்னு சொன்னால் கோடை உழவு செஞ்சு இந்த மண்ணின் ஈரத்தன்மையை வந்து அதிகரிக்கிறதுக்கு வழி ஏற்பாடு செய்யலாம். வானிலை முன்னறிவிப்பில் வந்து பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வெப்பம் அதிகமாகிட்டு இருக்கு. இந்த தென்மேற்கு பருவமழை இந்த வருடம் வந்து குறைந்த அளவே வந்து மழை கொடுக்கறதுனால வெப்பம் அதிகமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை இப்போது போயிட்டுருக்கு. ஸோ இதை கருத்தில் கொண்டு கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் மத்தியான மேய்ச்சலை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். காலையில் மாலை மேலே மட்டும் இந்த கால்நடைகளை வெளி மேய்ச்சல் அனுப்பலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
4: மேலும் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
7: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: செல்வி அக்கா கொஞ்சம் நில்லுங்களேன்.
2: என்ன பூங்கொடி, நடந்து போயிட்டு இருக்கேன், என்ன திடீர்னு நில்லுங்கிற, என்ன விஷயம்?
1: நம்ம சுபா எங்கேயாவது பார்த்தீங்க?
2: காலையிலேருந்து நான் பார்க்கவே இல்லை சுபாவை.
1: என்கிட்ட அவங்க அப்பா கூட பேங்க்குக்கு போகிறதா சொன்னாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை வேற, பேங்க் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனால் நம்ம சுபாக்காவை எங்கே பார்த்தாலும் காணும். அதான் உங்கள் கூட இருக்காங்களான்னு சுபாக்காவை தேடி வந்தேன்.
2: பூங்கொடியே, நீ சுபாவை தேடிட்டு வந்த, அவன் எங்கே எங்கேயா இருக்கா? என் கையை பாரு, கையில் என்னை ஒழிச்சு வச்சிருக்கேன்.
1: உங்கள் நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை செல்வி அக்கா. நிகழ்ச்சி வர நேரம் வேற ஆகுது. சரி, சுபாக்கா தான் இல்லை, நீங்களாச்சும் உட்காருங்க, கொஞ்சம் விவசாய நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: ஆமாம் பூங்கொடி, நேரம் வேற ஆகுதுல்ல, நிகழ்ச்சியை வேற கேட்கணும், அதை வேற நான் மறந்துட்டேன். அது சரி பூங்கொடி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் யாரு எதை பற்றி பேச

0: இருக்காங்க.
1: இன்னைக்கு விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் குறித்து வறட்சிக்குடி வேளாண் தொடக்க கூட்டுறவு வங்கி மேலாளர் என் பாலகுரு அவங்க கூட்டுறவே நாட்டு உயர்வு என்ற தலைப்புல பேச இருக்கிறாங்களாம்.
0: ஓ, இதுக்கு தான் சுபா கூட காலையிலேயே பேங்குக்கு போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனாளா?
1: அப்படியும் இருக்கலாம்க்கா. சரி, வாங்க நம்ம நிகழ்ச்சியை கேட்போம்.
0: சரி பூங்கொடி, ரேடியோவை கேட்போம்.
2: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு கிசான் வாணி நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அமையிருக்கு. அதாவது சர்வதேச கூட்டுறவு தினத்தை நாம் இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தோட முதல் சனிக்கிழமையன்று உலகம் முழுவதும் சர்வதேச கூட்டுறவு தினம் கடைபிடிக்கப்படுது. கூட்டுறவு இயக்கங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கவும் அவற்றின் உலகளாவிய பங்களிப்பை சிறப்பிக்கவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த வகையில் நாம் இதை வேளாண்மையோடு தொடர்பு படுத்த போகிறோம். அதனால் இன்றைக்கு காரைக்கால் வறட்சிக்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் மேலாளர் என் பாலகுரு ஐயா அவங்கள நம்ம நிலையத்திற்கு அழைச்சிருக்கோம். அவங்க விவசாயிகளுக்கான கடன்கள் பற்றி இப்போ சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்டே இப்போ பேசலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: இப்போ உங்களோட கூட்டுறவு வங்கி, அந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை முதல்ல சொல்லிவிடுங்க.
3: விவசாயிகளுக்கு விவசாய கடன் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து உரம் கொடுக்குறோம், விதை கொடுக்குறோம். குறிப்பிட்ட காலத்தில் நாங்கள் கடன் கொடுத்து அந்த குறிப்பிட்ட கடனுக்குள்ளே கெடுதேதிக்குள்ளே அவங்க வந்து டியூ டேட் கடன் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு மானியம் வாங்கி தரோம். அதையும்
2: அவங்களுக்கு
3: மானியம் கொடுக்குறோம்.
2: இப்போ பொதுவாக வந்துட்டு கூட்டுறவு கடன்கள் அப்படி எடுத்துக்கிட்டா பயிர் கடன், நகை கடன் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா விவசாயிகளோட பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் அவங்க வந்து இந்த பயிர் கடன், ஏதோ ஒரு பயிர் இடுறாங்க அவங்ககிட்ட பணம் இல்லை அப்படின் போது அவங்க நகையை கொண்டு வந்து அடமானம் வைக்கலாம். அந்த மாதிரி அவங்க பொருளை வச்சு பண்ணுறீங்க, நீங்களும் பயிர் கடன் கொடுக்குறீங்க. அந்த வகையில் பயிர் கடன் பற்றி சொல்லுங்க சார். பயிர் கடனுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், எப்படி உங்களை அணுகணும், அதில் என்னென்ன மாதிரியான சலுகைகள்லாம் இருக்குது?
3: விவசாயிகள் வந்து எங்களை அணுகுனாங்கன்னா நிலத்தோட அடங்கல் கேட்போம். அடங்கல் வாங்கி வந்து கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் வந்து குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து கடன் கொடுப்போம். அவங்க சாகுபடி செய்கிறாங்களோன்னு செக் பண்ணிவிட்டு நாங்கள் லோன் வழங்குவோம்.
2: சரி, என்னென்ன பயிர்களுக்கு கடன் கொடுப்பீங்க? ஒரு குறிப்பிட்ட இந்த பயிருக்கு தான் கொடுப்போம், பருத்திக்கு தான் கொடுப்போம், நெல்,
3: பருத்தி நெல் ரெண்டுத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம்.
2: சரி, விவசாயிகள் வந்து அதிகமாக என்ன கடன் அதிகமாக வாங்குறாங்க? பயிர் கடனா, நகை கடனா?
3: பயிர் கடன் வாங்கிட்டு வாங்குறாங்க, ஜூலை ஒன்று வாங்குறாங்க.
2: சரி, இப்போ ஒரு பயிர் கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி நினைக்கிறாருனா எப்படி வந்து உங்களை அணுகணும், அவங்க என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்? அதான் நீங்கள் சொன்னீங்க நிலத்தோட அளவுலாம், அது ஃபுல்லாகவே ப்ரொசீஜராக சொல்லிடுங்க. இப்போ வராங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க என்ன பண்ணணும்?
3: நிலத்தோட பத்திரத்தை வச்சு அடங்கல் வாங்கி வந்து கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் வந்து கடன் கொடுக்கறதுக்கான நாங்கள் அடுத்தடுத்த வழிமுறை செஞ்சு குறுகிய காலத்தில் அவங்களுக்கு வந்து கடன் வழங்குறோம்.
2: சரி, எவ்வளோ தொகை வழங்குறீங்க?
3: ஒரு ஏக்கருக்கு 32,400 கொடுக்குறோம். காட்டனுக்குன்னா 38,000. அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே அவங்க கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு 3% மானியம் வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குது ரிட்டர்ன். அதுக்கு அதையும் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் அவங்களுக்கு.
2: சரி சரி, வட்டி விகிதம்லாம் எப்படி?
3: வட்டி 7% கொடுக்குறோம். அவங்க டியூ டேட்டுக்குள்ளே கட்டிட்டாங்கன்னா 3% மானியம் கவர்மெண்ட்டே திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துறாங்க.
2: இப்போ ஒருத்தர் வந்து சித்தாடுங்கள்லாம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட பயிர் கடன் கேட்குறாரு, நீங்கள் இப்போ இந்த நிலத்தை நேராகவும் போய் பார்ப்பீங்களா? அது என்ன ப்ரொசீஜர்?
3: அவங்க சாகுபடி செய்கிறாங்களோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதிகாரிகள் ஆச்சு போய் ஆய்வு செய்வோம். சாகுபடி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டா நாங்கள் வந்து வெதா உரம் இடுபொருள்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து கடன் கொடுத்துருவோம்.
2: அதாவது பணமும் கொடுத்துட்டு இந்த மாதிரி இடுபொருட்களும்
3: இடுபொருளும் கொடுப்போம்.
2: சரி, இப்போ வந்து இந்த பயிர் கடன் சம்பந்தமா விழிப்புணர்வுலாம் நீங்க ஏற்படுத்துவீங்க? இப்போ கிராமந்தோறும் சென்று விழிப்புணர்வு எல்லாம் எடுத்துறாங்களா? அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க?
3: அது போல மத்திய அரசு வந்து இதுக்காக நிறைய செலவு பண்ணி நிறையா ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அது எங்கள்கிட்ட லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அதில் விவசாயிகள்லாம் கூப்பிட்டு நாங்கள் மீட்டிங் போட்டு 4 தடவை அவங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அந்த ப்ரோக்ராமும் நாங்கள் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அதில் விவசாயிகளுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம், இன்னைக்கு தேதியில் எங்கள்கிட்ட ப்ரோக்ராம் இருக்குது, வந்து கலந்துக்கணும். அவங்க கலந்துப்பாங்க.
2: என்ன மாதிரியான விழிப்புணர்வுலாம் தரீங்க அந்த நிகழ்ச்சியில்?
3: ஆமாம், ஏக்கருக்கு உள்ளவனு வாங்கி கொடுக்குறோம், அடமான கடனும் போட்டு கொடுக்குறோம்.
2: அடமான கடன்?
3: அடமான கடனாக அவங்க நிலத்தை எங்கள்கிட்ட எங்களையும் எங்களுக்கு நிதியுதவி பேங்க் இருக்குது புதிய மாநில கூட்டுறவு வங்கி, அங்கே ரெண்டு பேர் மேலேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா 5 லட்சம் ரூபா அதுக்கு மேலேயும் வாங்கிக்கலாம் அவங்களோட லேண்டை பொறுத்து. அது கீழே உள்ளவங்களுக்கு வந்து நாங்கள் டைரெக்டாகவே லோன் கொடுத்துருவோம் அவங்களுக்கு.
2: இப்போ 1 ஏக்கர் வச்சுருக்கவங்க இதில் இவ்வளோ குறிப்பிட்ட ஏக்கர் தான் இருக்கணும்லாம் அப்படிலாம் இருக்கா? 1 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்கீங்க?
3: 1/2 ஏக்கருக்குள்ள கொடுப்போம்.
2: அந்த சென்ட் கணக்குலாம் கொடுக்க மாட்டீங்க?
3: 1 ஏக்கர் இருந்தால்
2: அதிகபட்சம்
3: 1 ஏக்கர் உள்ள வந்து வாங்கிக்கிறாங்க.
2: அதுக்கு குறைவா இருக்கிறவங்களுக்கு நீங்கள்
3: கேட்டால் நாங்கள் கொடுத்துருவோம்.
2: கொடுப்பீங்க? அதுக்கும் வந்து இதே மாதிரி சித்த அடங்கல் கொடுத்து
3: எல்லாத்தையும். மெயினாக அடங்கல் தான் எங்களுக்கு தேவை.
2: அடங்கல் அதை கொடுத்துட்டு அவங்க கொடுத்துட்டா
3: நாங்கள் வாங்கிக்கலாம்.
2: இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து இந்த பயிர் கடனை கட்டாத பட்சத்தில் என்ன பண்ணீங்க? சரியான முள்ள ஒரு கட்டலை, அடுத்து என்ன நடவடிக்கை எடுப்பீங்க?
3: எல்லாரும் கட்டிடுறாங்க, கட்டாதவங்களுக்கு அவங்க நோட்டீஸ் அனுப்புவோம், அவங்க கட்டிடுவாங்க. வந்து
2: சரியா பயன்படுத்திக்கிறாங்க?
3: பயன்படுத்திக்கிறாங்க, நல்லா பயன்படுத்திக்கிறாங்க.
2: சரி, உங்க இந்த மத்திய அரசோட திட்டங்கள்லாம்?
3: மத்திய அரசு தான் எங்களுக்கு நிறைய

0: அந்த நபார்டு வங்கி மூலயமா எங்களுக்கு சலுகை பண்ணியிருக்காங்க, மானியம் கொடுக்குறாங்க. ஒன்று ஒரு 2 லட்சம் 5 லட்சம் ரூபா நபார்டு வங்கி மூலயமா எங்களுக்கு கிடச்சிது. காரைக்கால் துணை பதிவாளர் அவர்கள் பரிந்துரையின் பேரிலையும் புதை மாநில கூட்டுறவு வங்கி அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணதில் எங்களுக்கு வந்து சங்க வளர்ச்சிக்கு அவங்க 2 வங்கியும் அதிகாரிகளும் ஒத்துழைப்பு கொடுக்குறதால எங்களுக்கு தொடர்ந்து லாபத்தில் இருக்கோம் நாங்கள்.
1: இப்போ உங்கள் வங்கியில் வந்து பயிர்க்கடன் இப்படிலாம் தரீங்க, நகைக்கடனுக்கான ப்ரொசீஜர் என்ன, அது எப்படிலாம்?
0: அவங்களோட ப்ரூஃப்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டு உறுப்பினரை சேர்ந்துக்கிட்டா உடனே நாங்கள் உடனே நகைக்கடன் வழங்கிடுவோம்.
1: அது எத்தனை வட்டி விகிதத்தில் கொடுக்குறீங்க?
0: 12%.
1: இது வந்து 7, அது 12.
0: இது 7, அது 12.
1: அதுக்கு வந்து எதுவும் நம்ம தள்ளுபடி அந்த இதெல்லாம் பண்ணுறது கிடையாது.
0: இது விவசாயத்துக்கு தான் தள்ளுபடி பண்ணுறாங்க அரசாங்கம்.
1: இது நகைக்கடன்,
0: நகைக்கடன் வாய்ப்பு இல்லை.
1: நீங்கள் வந்து இடுபொருள் தரீங்க, எல்லாமே தரீங்க.
0: ஆமாம்.
1: இதுக்கு பணம் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கணக்கில் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அவங்க நீங்கள் வசூல் பண்ணிக்கணும். அதிகபட்சம் எவ்வளோ சார் தரீங்க நகைக்கடன்?
0: ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபா மட்டும் கொடுக்கலாமா?
1: அந்த நகையோட மதிப்பீடை பொறுத்து நீங்கள் 10 லட்சம் வரைக்கும் தருவீங்க. ஓகே. இப்போ வந்து சலுகைன்னு சொன்னால் என்னென்ன சலுகை இருக்குது உங்கள் பேங்க்கில் விவசாயிகளுக்கு?
0: எங்களுக்கு நாங்கள் வந்து சலுகைன்னா வந்து விவசாயிகளுக்கு சுயோதி கடன் கொடுக்குறோம். விவசாயிகளுக்கு வந்து ஃபெர்டிலைசர், சீடு இதெல்லாம் வந்து நாங்கள் மாற்றி கொடுக்குறோம். விவசாய ஆஃபீஸ் வழியாம எஸ்சி மெம்பர்களுக்கு வந்து 100% சப்சிடி கொடுக்குறோம். ஜென்ரல் மெம்பருக்கு வந்து 10% தான், 10 ரூபா. அவங்க நீம் கேக்கு வந்து விவசாயிகளுக்கு எஸ்சி மெம்பருக்கு 100% சப்சிடி, ஜென்ரல் மெம்பருக்கு 75%.
1: சரி, இப்போ 100% சப்சிடின்னு சொல்லும் போது அவங்க எத்தனை மாதம் கட்டணும்?
0: மானியம் தான்,
1: மானியம் மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க 100%.
0: அவங்க வந்து எங்களுக்கு பர்மிட் கொடுத்துருவாங்க, அதில் வந்து நாங்கள் வந்து 15% லெஸ் பண்ணிட்டு நாங்கள் பணம் வாங்கிட்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு அதை வந்து கவர்மெண்ட்லேருந்து ரிட்டர்ன் வந்துடும்.
1: இப்போ விவசாயம் தவிர்த்து இப்போ விவசாயம் சார்ந்த உபத்தொழில்கள்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா, ஆடு வளர்த்தல், மாடு கோழி வளர்க்குற, அவங்களுக்குலாம் நீங்கள் தரீங்களா கடன்?
0: நிதி உதவி அது இல்லாதால நாங்கள் செய்ய முடியல.
1: ஆனால் அந்த மாதிரி
0: எதிர்வரும் காலங்கத்தில் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்.
1: சரி, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் செய்வாங்க இல்லைங்களா, ஊருக்கா செய்வாங்க, அந்த மாதிரி சுய உதவி குழுக்கள்னு சொன்னீங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் அந்த மாதிரி?
0: அவங்களுக்கு தான் சுய உதவி கடன் கொடுத்துருக்கோம். 15 குழு எங்கள்கிட்ட நடந்துட்டு இருக்கு. 1 கோடி ரூபா அளவுக்கு லோன் கொடுத்துட்டு இருக்கோம். அது நல்லா போயிட்டு இருக்கு. கரெக்டாக டியூ ரேட்ல கட்டுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து கட்டி முடிஞ்சாலும் அடுத்த லோனு நாங்கள் உடனே கொடுத்துறோம். அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா கரெக்டாக கட்டுறாங்க.
1: சரி சார், அதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்ன சார்? இப்போ சுய உதவி குழு வந்து உங்களை நாடி லோன் வாங்கினா அவங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம்?
0: எல்லா ப்ரூஃபும் நாங்கள் கொடுத்துட்டு 3 மாதம் 6 மாதம் அவங்கள்ட்ட வரவு செலவு பண்ணணும். அந்த வரவு செலவு ஆய்வு செஞ்சு கரெக்டாக வரவு செலவு பண்ணுறாங்க, உள்கடன் கொடுத்து வாங்குறாங்களா, அதில் ஏதாச்சும் வெண்டிங்கிற குறைகள்லாம் இருந்தால் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு சொல்லுவோம். அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கரெக்டாக செஞ்சு தந்தாங்கன்னா புதை மாநில கூட்டுறவங்கலேருந்து லோன் வாங்கி நாங்கள் அவங்கள்ட்ட கொடுப்போம். அவங்க கரெக்டாக கட்டி எந்த தடங்கள் இல்லாமல் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ ஃபஸ்ட் லோனு 25,000 கொடுப்போம். அதுக்கு கட்டி கரெக்டாக முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 50,000 கொடுப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணிட்டு போவோம்.
1: சரி சார், அதுக்கு வட்டி விகிதம் சார்?
0: வட்டி 12% மேடம்.
1: சரி, வட்டியும் அசலும் சேர்த்து கட்டிடுவாங்க. அது முடிஞ்ச உடனே நீங்களே வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் வந்து இந்த ஆடு லோனு மாடு லோன்லாம்
0: எல்லாம் அதில் வரும் மேடம். இல்லை, ஆடு மாடு வாங்குறதுக்கு அதுலேயே கேட்பாங்க. சிறு தொழில் செய்கிறவங்க, குடிச்ச தொழில் பண்ணுறவங்களாம் அதில் வருவாங்க. அதனால் அங்கே கொடுக்குவாங்க, அவங்களுக்கு நல்ல உதவியாக இருக்குது.
1: இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த பேங்க்கில் வந்து என்னென்ன
0: மாதிரியான வங்கி சார்ந்த தொழிலும் செஞ்சிட்ருக்கோம். சேவிங்ஸ், ஆர்டி, எப்படின்னு அந்த பேங்க் சிஸ்டம் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு எங்களுக்கு. இப்போ கணினி மயமாகறதுக்கு மத்திய அரசு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே ஃபுல்லாக கணினி மயம் ஆகிட்டோம். எல்லா கூட்டுறவு சங்கங்களும் அப்டேட்டில் இருக்கோம். எல்லாமே எந்த தவறும் நடக்க விடாதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க.
1: இப்போ விவசாய பெருமக்கள் வந்துட்டு சில பேருக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரிய மாட்டேங்குது. கடன் தராங்க, எதுவுமே தெரியாமல் நம்ம வெளியெல்லாம் போகும்போது கேட்குறோம். பயிர்க்கடன் பற்றி தெரியும், நகைக்கடன் பற்றி தெரியும், மற்றபடி வேறு ஏதாச்சும் இப்போ நீங்கள் சொன்னீங்களா சுய உதவி குழுக்கு தரோம் அப்படின்ற மாதிரிலாம் தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஒரு விழிப்புணர்வு மாதிரி சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சி கேட்கறது மூலமாக விவசாயிகள் தெரிஞ்சுக்குவாங்க.
0: விவசாயிகளுக்கு எங்கள்கிட்ட வந்து அடங்கல் எடுத்து வந்துட்டாங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு கடன் கொடுக்க தயாராக இருக்கோம். காரைக்கால் மாவட்டத்தில் நாங்கள் தான் கூட்டு சங்கத்தில் வந்து உரம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா 6 கம்யூனுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு அவங்க உதவி பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ காரைக்கால் துணை பதிவாளர் அவர்களும் நல்லா துழைக்கிறாங்க. அவங்க சப்போர்ட்டில் தான் இந்தளவுக்கு நாங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு நாங்கள் இன்னும் சிறப்பான செய்யணும்னா மத்திய அரசு எங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் இன்னும் கடனுக்கு இது பண்ணுங்கள் அப்படி செஞ்சால் மக்களுக்கு இன்னும் நல்லா சேவை செய்யலாம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாய் ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உன்னே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாய் சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: பூங்கொடி, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கியா? இன்னைய நிகழ்ச்சியில கூட்டுறவே நாட்டுயர்வு என்ற தலைப்புல வரிச்சுக்குடி வேளாண்மை தொடக்க கூட்டுறவு வங்கியின் மேலாளர் என் பாலகுரு அவங்க அவங்க வங்கியில விவசாயிகளுக்கு எப்படி கடன் கொடுக்கறாங்க, அந்த கடனால விவசாயிகள் எப்படிலாம் பயனடைறாங்க, இப்படிலாம் நல்ல பயன் தரும் செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கியா?
1: ஆமாக்கா, ஆமாக்கா. விவசாய கடன் வாங்குற விவசாயிகள் எல்லாம் வங்கி மூலமாவே உரம், விதை இது ரெண்டுமே வாங்கிக்கலாமா? அது மட்டும் இல்ல செல்வியக்கா, நபார்டு வங்கி உதவியோட விவசாயிகளுக்கு உதவுற வகையில விழிப்புணர்வும் தராங்களாம்.
0: சரியா சொன்ன பூங்கொடி. இந்த வங்கியில விவசாய கடன் மட்டும் கொடுக்கல, பெண்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிற சுய உதவி குழுவுக்கும் கடன் கொடுக்கறாங்களாம்.
1: சரி சரி, இப்படியே நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம்னா சுபாக்காவே காலையில பொழுது விடிஞ்சு வந்துருவாங்க. வாங்க, அடுத்த பகுதியை கேட்கலாம்.
0: பூங்கொடி, நீ வர வர ரொம்ப தான் பேச கத்துக்கிட்ட. சுபா இல்லாததுக்கும் அதுக்கும் நீ பற்றியே நிறைய பேசுற. சரி சரி, வா நிகழ்ச்சி கேட்போம்.
2: கோவில்பத்து, நிறைவே, டிஆர் பட்டணம், நெடுங்காடு, திருநள்ளாறு, வரிச்சுக்குடி ஒண்ணு நாங்க.
3: சரி, ஓகே சார். இப்ப வந்து இது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், இந்த கேவிகே மாத்தூர்ல, அவங்க மூலமா உங்களுக்கு என்ன ஹெல்ப் கிடைக்குது? அவங்க என்ன பண்றாங்க? விவசாயிகள் அனுப்பி வைப்பாங்களா லோனுக்கு?
2: எங்களுக்கு விவசாய ஆஃபீஸ் மூலயமா தான் எங்களுக்கு பர்மிட்டே வருது மேடம். உரத்துக்கு, வேப்ப முன்னாக்கு, அவ்வளோ இடுபொருள்களுக்கு எங்களுக்கு வாங்க சொல்லி அவங்க ஆர்டர் கொடுத்துருவாங்க. நாங்கள் உங்களுக்கு 75% சப்சிடி எங்கள் அமௌண்ட்டை போட்டு வாங்கிடுவோம். அது ஒரு மாதத்தில் அளவுக்கு அவங்களே கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. எங்களுக்கு கை காசு போட்டு செய்கிறதுல அவங்க கவர்மெண்ட்லேருந்து வசூல் பண்ணி திருப்பி எங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அவங்க சொல்கிற பொருளை நாங்கள் எடுத்து விவசாயிகளுக்கு கொடுக்குறோம்.
3: இப்போ உங்களுக்கு ஃபண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மீன் பண்ணை வைக்கிறாங்க, இறால் பண்ணை வைக்கிறாங்க, அவங்களுக்கு கூட நீங்கள்?
2: ஆமாம். அப்புறம் வந்து இந்த சிஎஸ்சி பண்ணிட்டு இருக்கோம் மேடம். எங்கள்கிட்ட பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கு, அதனால எங்களுக்கு டெய்லி கஸ்டமர் ஒரு நாளைக்கு 200 பேர் வருவாங்க. வந்து வரவு செலவு பண்றதுல எல்லாருக்கும் எல்லாம் அங்கே என்ன நடக்கும் எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு.
3: நீங்க பேனர்லாம் வச்சிருப்பீங்க, ஆனா தனித்தனியாவும் கூப்பிடுவீங்களா இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டுருவீங்களா?
2: உரம்லாம் இருக்குன்னா எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். மற்ற இதெல்லாம் வந்து எங்களுக்கு டெய்லி வந்து இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவோம். முக்கியமாக இப்போ கிசான் மீட்டிங்னா உடனே எல்லா விவசாயிகளுக்கு ஃபோன் அடித்து சொல்லி இதை போல் நேரடி உழைப்புக்கு பிரதமரோட வந்துருங்க சொன்னால் வந்துடுவாங்க, வந்து கலந்துப்பாங்க, கலந்துட்டு அவங்களுக்கு செஞ்சுருவோம்.
3: முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து நீங்கள் லஞ்ச் கொடுப்பீங்க, அதெல்லாம் உண்டு.
2: ஆமாம்.
3: விதை அதெல்லாம் கொடுக்குறீங்களா? அது எல்லாமே வந்து மானிய விலையில தான் கொடுக்குறீங்க?
2: ஆமாம். அந்த விவசாய ஆஃபீஸ் மூலயமா பர்மிட் கொடுப்பாங்க அவங்களுக்கு 75%, 20%, 25%னு அந்த பர்மிட்டை வச்சு கொடுப்போம். திருப்பி அவங்கள்ட்ட நாங்கள் லெட்டர் ரெடி பண்ணி கொடுத்தோன்னா அவங்க கவர்மெண்ட் திருப்பி எங்களுக்கு அனுப்பிடுறாங்க.
3: ஃபண்டு கொடுத்துருவோம்.
2: ஃபண்டு கொடுத்துருவோம்.
3: நீங்கள் செலவு பண்ண காசு உங்களுக்கு வந்து
2: திருப்பி வந்துடும்.
3: சரி, இப்போ நீங்கள் எத்தனை வருஷமா சார் இங்கே இருக்கீங்க? இந்த
2: 25 வருஷமா இருக்கும் மேடம்.
3: இதே இதுலயே இந்த தொடக்க வேளாண்மை வங்கியில மேனேஜராகவே இருக்கீங்களா?
2: கிளர்க்ல இருந்து அப்படியே மேலே வந்து
3: இப்போ இந்த 25 வருஷத்தில் இந்த விவசாய கடன் சம்மந்தமாக உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் ஏதாச்சும் ஒன்று இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? யாரோ ஒரு விவசாயிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஐயா நீங்கள் கடன் கொடுத்தீங்க, நாங்கள் வந்து நல்ல நிலைமைக்கு வந்து அம்மா சொன்ன மாதிரி நிகழ்ச்சி இருக்கு.
2: நிறைய பேர் நல்லபடியாக

0: எல்லாருக்கும் செஞ்சுருக்க மேடம். இந்த பாதிப்பு இல்லாமல் நாங்கள் கடனை கொடுத்துருவோம், கடனும் அது போல் வசூல் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா தான் போயிட்டுருக்கு. அதாவது தொடர்ந்து லாபத்தில் வச்சுருக்கோம். மக்களோட நாங்கள் தொடர்பில் இருக்கிறதால தான் எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சியில் இருக்கோம்.
1: கண்டிப்பாக
0: அதிகாரிகளும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. நல்லா சொசைட்டி நல்லா செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காரைக்கால் துணை பதிவாளர் புதிய மாநில கூட்டுறவங்க நபார்டு வங்கி எங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே போல அதிகாரிகள் சப்போர்ட்டோட தான் இந்த நல்லா போயிட்டு
1: இருக்கு. உங்களோட வங்கி வந்து சிறப்பாக வந்து விவசாயிகளுக்கும் நன்மை செய்யறீங்க, அதே மாதிரி கவர்மெண்ட்லேயும் வந்து உங்களுக்கு நல்ல பாராட்டு கிடைச்சிருக்கு. அது மாதிரி சிறப்பான வழியில் செஞ்சுருக்கீங்க. இப்போ உங்கள் வங்கியில் எத்தனை பேர் சார் இருக்கீங்க? பொதுவாக எத்தனை ஊழியர்கள் இருக்கீங்க? என்னென்ன யாரெல்லாம் இருக்காங்க?
0: நான் 5 பேர் ஸ்டாஃபு, நிர்வாக குழுன்னு இருக்காங்க, ஒரு தலைவர், 2 இயக்குனர், ஸ்டாஃபு எல்லாம். இவங்க எல்லாம் ஒத்துழைப்பு செஞ்சதால் தான் இந்த அளவுக்கு நல்ல லாபத்தில் நல்லபடியாக நல்லா செஞ்சிட்ருக்கோம்.
1: அப்புறம் சார், இப்போ நீங்கள் வந்து விவசாய கடன்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, இப்போ நீங்கள் எந்தெந்த ஏரியாக்குள்ளே கொடுப்பீங்க? இப்போ நீங்கள் வந்து வரிச்சிக்குடி எந்தெந்த ஏரியாக்குள்ளே கொடுப்பீங்க? அந்த ப்ரொசீஜர் என்ன? அது எப்படி?
0: எங்களுக்கு 9 கிராமங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 9 கிராமத்துக்குள்ளே பூவம், அரிச்சிக்குடி, கொன்னக்காவடி, புளியந்தப்பு, திருவட்டுக்குடி, அக்கம்பேட்டை, அதுபோல் 9 கிராமத்துக்குள்ளே தான் நாங்கள் வந்து அந்த விவசாய லோன் கொடுக்கலாம்.
1: அந்த பகுதியில் வச்சிருக்கிற விவசாயிகள் மட்டும்தான் உங்ககிட்ட வந்து விவசாய கடன், பயிர் கடன் பெற முடியும்.
0: ஆமாம்.
1: நகை கடனுக்கும் அதானா?
0: நகை கடன்
1: யார் வேணாலும் வரலாமா? அது இந்த 9 ஏழைக்கு உட்பட்டவங்க தான் வரணும்.
0: அது கணக்கு கிடையாது.
1: ஓகே. அது வந்து யார் வேணாலும் நகையை கொண்டு வரவங்க மதிப்பீடு பண்ணி கொடுத்துருவீங்க. இது மட்டும் இந்த ஏரியா இதுக்குள்ளே இருக்கிறதுன்றதுனால அந்த ஒரு இது மட்டும் தான் பண்ணுவீங்க. ஓகே ஓகே சார். இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும் நடுவில் சிஎஸ்சி மைய அந்த சேவைகளும் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன மாதிரியான சேவைகள் செய்றீங்க சார் அதில்?
0: சிஎஸ்சியில் மேடம் வந்து பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், இந்த இகே வாய்ஸ், இந்த ரேஷன் கார்டு புதுப்பித்தல், அது போல் ரயில்வே டிக்கெட்,
1: ஆதார் பண்ணுறீங்களா?
0: ஆமாம், ஆதார் தவிர்த்து மற்ற எல்லாம் பண்ணிட்டு இருக்கு.
1: எப்படி, விவசாயிகளுக்கு மட்டும்
0: இல்லை, எல்லாருக்குமே?
1: பொதுமக்கள் எல்லாருக்கும்?
0: பொதுமக்கள் எல்லாருக்குமே.
1: சரி சரி, இந்த சேவையும் பண்ணிட்டு இருக்கீங்க.
0: ஆமாம்.
1: வேளாண் கடன் கொடுக்கறத தவிர்த்து அது கூடயே சேர்த்து இதையும்
0: இது செய்யறோம். ஆமாம்.
1: ஓகே, மிக சிறப்பான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. நேயர்களே, இதுவரை சர்வதேச கூட்டுறவு தினத்தை கொண்டாடும் வகையில் கிசான் வாணி நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு தேவையான கடன் வசதிகள் என்னென்ன உள்ளன என்பதை பற்றி மிக சிறப்பாக உரையாடினார் காரைக்கால் வரிச்சிக்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மேலாளர் என் பாலகுரையாவுங்க. அவங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும், நேயர்கள் சார்பாகவும், உழவர் பெருமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: செல்வியக்கா, கூட்டுறவே நாட்டு உயர்வு என்ற தலைப்பில் விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் குறித்து வரிச்சிக்குடி வேளாண் தொடக்க கூட்டுறவு வங்கி மேலாளர் என் பாலகுரு அவங்க சொன்னதுல, காரைக்கால இயங்கிட்டு வர மாதுரு வேளாண் அறிவியல் நிலையத்தோட இணைஞ்சுதான் கூட்டுறவு வங்கி மூலமா விவசாயிகளுக்கு கடன் உதவி எளிமையா கிடைக்குதுன்னு சொல்றாங்க.
3: அது மட்டும் இல்ல பூங்கொடி, ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு தேவையான சலுகைகள் நிறைய கொடுக்கறாங்களா இந்த வங்கியில?
2: அக்கா, இந்த கூட்டுறவு வங்கி மூலமா 9 கிராம விவசாயிங்க பயனடைஞ்சிட்டு வராங்களாம்.
3: பூங்கொடி, 25 வருஷ பணி அனுபவம் கொண்ட இந்த வங்கி மேலாளர் 9 கிராம விவசாயிகளோட நல்ல ஒத்துழைப்போட இருக்கிறதுனால இவர் வங்கியையும் நல்லா செயல்படுத்த முடியுதான், கிராம விவசாயிகளுக்கு கடனும் செஞ்சு உதவி செய்ய முடியுதான்.
2: அப்ப சரி செல்வியக்கா, நானும் எங்க அப்பாவை கூட்டிட்டு திங்கக்கிழமை கூட்டுறவு வங்கிக்கு போறேன்.
3: மத்திய அரசால் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் திட்டங்கள் குறித்த சிறு குறிப்பினை இப்பொழுது நாம் கேட்கலாம்.
2: பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் பற்றி சிறு தகவல்கள். இந்த திட்டம் பல விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணமாக அமையும். நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். விவசாயிகளின் உழைப்பால் தான் நம் தட்டில் தினமும் உணவு வருகிறது. அந்த உழைப்பை மதித்து விவசாயிகளுக்கு நிதி ஆதரவாக இந்திய அரசு அறிமுகப்படுத்திய முக்கிய திட்டம் தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி, அதாவது PM கிசான். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி வழங்குவது. இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு பயிர் சுழற்சியின் முடிவிலும் எதிர்பார்க்கப்படும் பண்ணை வருமானத்திற்கு ஏற்ப பயிர் ஆரோக்கியம் மற்றும் பொருத்தமான மகசூலை உறுதி செய்ய பல்வேறு உள்ளீடுகளை வாங்குவது நோக்கமாக உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு மொத்தம் 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த தொகை ஒரு முறையில் அல்லாமல் 3 தவணைகளாக ஒவ்வொரு தவணையும் 2,000 வீதம் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. இந்த திட்டம் கடன் வழங்குபவர்களின் பிடியில் சிக்காமல் அவர்களை பாதுகாக்கும் நோக்கமும், மேலும் விவசாயிகள் நடவடிக்கைகளில் அவர்கள் தொடர்வதை உறுதி செய்யவும் உதவுகிறது. கிசான் கிரெடிட் கார்டு, இது விவசாயிகளின் சாகுபடி

மற்றும் பிற தேவைகளுக்கு நெகிழ்வான மற்றும் எளிமையான நடைமுறையுடன் ஒற்றை சாளரத்தின் கீழ் வங்கி அமைப்பிலிருந்து போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் ஆதரவை வழங்குவதே கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் நோக்கமாகும். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பயனாளிகள் அடையாளத்தை சரிபார்க்க இகேஒய்சி சேவை அவசியமாகும். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் பயன்பெற தங்கள் அடையாளத்தை சரிபார்க்க இகேஒய்சி சேவை அவசியமாகும். விவசாயிகள் தங்கள் நோ யுவர் கஸ்டமர் அதாவது கேஒய்சி செயல்முறையை ஆன்லைன் மூலம்

சரிபார்க்க இ-KYC சேவை அவசியமாகும். விவசாயிகள் தங்கள் நோயுவர் கஸ்டமர் அதாவது KYC செயல்முறையை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். இதன் மூலம் அவர்கள் தகுதி அளவுகோல்களை பூர்த்தி செய்து நிதி உதவியை சரியான நேரத்தில் பெறுவதை உறுதி செய்யலாம். இத்திட்டத்தின் பயனை பெற விரும்பும் விவசாயிகள் தங்கள் ஆதார் எண், வங்கி கணக்கு மற்றும் நில விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். இந்த திட்டத்தின் மூலம் ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருகிறார்கள். விதை, உரம் அல்லது சிறிய விவசாய செலவுகளுக்கு இந்த திட்டம் ஒரு சிறிய ஆதரவாக விவசாயிகளுக்கு இருக்கும். விவசாயம் வளர்ந்தால்தான் நாடு வளரும். விவசாயிகளை ஊக்குவிக்கும் இந்த PM கிசான் திட்டத்தை அறிந்து பயன்படுத்தி பயனை பெறுவோம். விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் சூரிய ஆற்றலை விவசாயத்தில் பயன்படுத்த ஊக்குவிக்கும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் PMKUSUM திட்டம் குறித்து சில குறிப்புகள். PMKUSUM இந்த திட்டத்தின் விரிவாக்கம் பிரதம மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான். இந்த திட்டம் 2019 ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்திய மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தை புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் MNRE செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் நோக்கம் விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் மின்சாரம் கிடைக்க செய்வதோடு புதுப்பிக்கத்தக்க சூரிய ஆற்றலை அதிகப்படுத்துவதாகும். குறைந்த செலவில் பாசன வசதியை வழங்குவதும் அவர்களின் வருமானத்தை உயர்த்தவும் இந்த திட்டம் பயன்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் தங்கள் நிலங்களில் சூரிய மின் நிலையங்களை அமைக்கலாம். மேலும் சோலார் பம்புகளை நிறுவி மின்சாரம் அல்லது டீசலை சார்ந்திருக்கும் தேவையை குறைக்கலாம். பிரதம மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: விவசாயிகளுக்கு சூரிய ஆற்றல் மூலம் இயங்கும் பாசன பம்புகள் வழங்கப்படுகின்றன. விவசாய நிலங்களில் பயன்படாமல் இருக்கும் சூரிய மின் நிலையங்களை அமைத்து கூடுதல் வருமானம் பெறலாம். உற்பத்தியாகும் அதிகப்படியான மின்சாரத்தை சேமித்து மின்வாரியத்திற்கு விற்பனை செய்து வருமானம் ஈட்டும் வாய்ப்பும் உள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து மானியம் வழங்குவதால் விவசாயிகளின் முதலீட்டு சுமையை குறைக்கிறது. இந்த திட்டத்தின் நன்மைகள்: மின்சார செலவு மற்றும் டீசல் செலவு குறைகிறது, சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது, தடையில்லா பாசன வசதி கிடைக்கிறது, விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாடும் அதிகரிக்கிறது. இந்த திட்டத்தை விவசாய பெருமக்கள், விவசாய குழுக்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் பஞ்சாயத்துக்கள் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்கலாம். முக்கிய குறிப்பு: ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநிலம் நடைமுறை மற்றும் தகுதி விதிமுறைகள் மாறுபடலாம். இந்த திட்டத்தை விண்ணப்பிக்க தங்கள் மாநிலத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை அல்லது வேளாண்மை துறையை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து விண்ணப்பிக்கலாம். PMKUSUM பிரதம மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் என்ற மத்திய அரசின் திட்டம் விவசாயிகளின் செலவை குறைத்து வருமானத்தை உயர்த்தி சூரிய ஆற்றலை ஊக்குவிக்கும் ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமது விவசாயத்தை மேலும் நிலையானதாகவும் லாபகரமாகவும் மாற்றுவோம்.

0: இதுவரை நேயர்கள் கேட்டது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
2: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: நாளிரவு 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் ஒலி விழா வரும். நினைவிருக்கட்டும் நீங்கள், நாளிரவு 7:30 உள்ளவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கத்தரி மிளகாய் சாகுபடி. காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர் கே துரையரசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் நாளிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில். நெகிழி காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
1: இளைய பாரதம்

பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.

இன்னைக்கு நம்ம இளைய பாரதம் நிகழ்ச்சியை கேட்க ஆவலோட காத்துட்டு இருக்க எல்லா காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கும் அன்பான வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கதை, கவிதை, உரைன்னு நிறைய விஷயங்களை கேட்க போறோம். ஆனா இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம மண்ணோட மனத்தையும் மக்களுடைய வாழ்க்கை முறையையும் அழகா பிரதிபலிக்கிறது தான் நாட்டுப்புற பாடல். அப்படி ஒரு நாட்டுப்புற பாடலை பாட வராங்க வைத்தீஸ்வரன் கோயில் எஸ் சதீஷ். கேட்கலாமா?

சகரி சமகரி சதா தப மணி தப பதனீனி நிசதனி மாமத தப மத மசனி தப மகரி சகரி சமகரி சதா தப மணி தப பதனீனி நிசதனி மாமத தப மத மசனி தப மகரி கரிச சமகரி.

0: நிகழ்ச்சியில அடுத்ததா மனித வாழ்க்கையோட முன்னேற்றத்தையும் ஒரு சமூகத்தின் வளர்ச்சியையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான அடையாளமே நாகரிகம்தான். அப்படிப்பட்ட உலகின் முக்கியமான நான்கு பண்டைய நாகரிகங்கள் பத்தி பேச வராங்க நத்தம் கே பாரதி.
1: நாகரிகம். நாகரிகம் என்பது ஒரு மனித சமூகம் வெறும் உயிர் வாழ்வதற்காக மட்டுமல்லாமல் ஒழுங்கான வாழ்க்கை முறையுடன் கூடிய நகரங்கள், அரசு, சட்டம், எழுத்து, வணிகம், மதம், கலை, அறிவியல் போன்ற பல துறைகளில் முன்னேறி வளர்ந்த நிலையாகும். மனிதர்கள் வேட்டையாடி அலைந்து திரிந்து வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு நிரந்தரமாக ஓரிடத்தில் குடியேறி விவசாயம் செய்து நகரங்களை உருவாக்கி அரசினை அமைத்து எழுத்து மற்றும் கலாச்சாரத்தை

வளர்த்த வாழ்க்கை முறையே நாகரீகம். நாகரீகம் என்ற தமிழ் சொல் நகரம் என்ற சொல்லிலிருந்து உருவானது. நகரத்தில் வாழும் ஒழுங்குமுறை வாழ்க்கை நாகரீகம், ஆங்கிலத்தில் சிவிலைசேஷன். இது லத்தீன் மொழியில் சிவிஸ் என்ற வார்த்தையிலிருந்து தோன்றியது. அதாவது நகர வாழ்க்கையுடன் கூடிய உயர்ந்த சமூக அமைப்பே நாகரீகம். மனிதர்கள் முதலில் வேட்டையாடினர், காட்டு விலங்குகளை பிடித்தனர், குகைகளில் வாழ்ந்தனர். பிறகு அவர்கள் விவசாயம் செய்ய கற்றனர், கால்நடைகளை வளர்த்தனர், நிரந்தரமாக குடியேறினர், ஆறுகளின் கரைகளில் கிராமங்களை அமைத்தனர். பின்னர் அவை நகரங்களாக வளர்ந்தன. இதுவே நாகரிகத்தின் தொடக்கம். ஒரு சமூகம் நாகரிகம் என்று அழைக்கப்பட வேண்டுமெனில் நிரந்தர குடியிருப்பு, விவசாயம், நகரங்கள், அரசு, சட்டம், எழுத்து முறை, வணிகம், தொழில்கள், மதம், கலை மற்றும் அறிவியல் ஆகியவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். நிரந்தர குடியிருப்பு என்றால் மக்கள் ஓரிடத்தில் நிரந்தரமாக வாழ வேண்டும். விவசாயம் என்றால் விவசாயிகள் உணவை தாங்களே உற்பத்தி செய்ய வேண்டும். நகரங்கள் என்றால் பெரிய பெரிய நகரங்கள் உருவாக வேண்டும். அரசு என்றால் மக்களை நிர்வகிக்க அரசர் அல்லது ஆட்சி முறை இருக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த சட்டங்கள் இருக்க வேண்டும். தகவல்களை பதிவு செய்ய எழுத்து முறை இருக்க வேண்டும். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகம் நடைபெற வேண்டும். மண்பாண்டம், உலோக வேலை, நெசவு போன்ற பல தொழில்கள் வளர வேண்டும். கோவில்கள் அல்லது வழிபாட்டு முறைகள் இருக்க வேண்டும். கலை, கட்டிடக்கலை, சிற்பம், அறிவியல், கணிதம், வானியல், மருத்துவம் போன்றவை வளர்ந்திருக்க வேண்டும். உலகின் முதல் நாகரிகங்கள் ஏன் ஆற்றங்கரையில் தோன்றின? முதன்மையான நாகரிகங்கள் அனைத்தும் ஆறுகளின் கரைகளில்தான் தோன்றின. காரணங்கள்: ஆண்டு முழுவதும் தண்ணீர் கிடைத்தது, விவசாயம் செய்ய ஏற்ற நிலம் இருந்தது, போக்குவரத்து எளிதாக இருந்தது, வணிகம் வளர்ந்தது, மீன் பிடித்தல் சாத்தியமானது. இதனால் மக்கள் அதிகமாக ஆற்றங்கரைகளுக்கு அருகில் குடியேறினர். இதனால் ஆறுகள் நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுகின்றன. உலகின் நான்கு முக்கிய பண்டைய நாகரிகங்கள்: மெசபடோமியா, எகிப்து, சிந்து சமவெளி மற்றும் சீன நாகரிகம். மெசபடோமிய நாகரிகம் என்பது கிமு 3500 முதல் கிமு 539 வரை இன்றைய ஈராக், டைக்ரிஸ் மற்றும் யூஃப்ரட்டீஸ் ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதி. மெசபடோமியா என்பதற்கு இரண்டு ஆறுகளுக்கு இடையே உள்ள நிலம் என்று பொருள். முக்கிய நகரங்கள்: உருக், ஊர், லகாஷ், நிப்பூர், பாபிலோன். முக்கிய சாதனைகளாவன: உலகின் முதல் நகரங்கள், முதல் எழுத்து முறை, யூனிஃபார்ம் எழுத்து முறை மெசபடோமியன் நாகரிகத்தில்தான் தோன்றியது. சக்கரத்தின் பயன்பாடு, சட்ட தொகுப்பு, கணிதம், வானியல் முன்னேற்றம், ஹிகுராட் கோவில்கள், இவையெல்லாம் மெசபடோமியன் நாகரிகத்தின் முக்கிய சாதனைகளாக கருதப்படுகின்றன. உலகின் முதல் நகர நாகரிகமாக கருதப்படுகிறது. ஆனால் இன்றோ உலகம் பல ஆபத்துகளை எதிர்கொண்டு வருகிறது என்பதும் உண்மை. கிமு 3500 மெசபடோமியாவில் மக்கள் முதன் முதலாக நகரங்களை உருவாக்கினர், எழுத்துக்களை கண்டுபிடித்தனர், சட்டங்களை இயற்றினர், விவசாயத்தை மேம்படுத்தினர், வணிகத்தை வளர்த்தனர். அவர்களின் மிகப்பெரிய நோக்கம் மனித வாழ்க்கையை பாதுகாப்பாகவும் ஒழுங்காகவும் வளமாகவும் மாற்ற வேண்டும். அந்த காலத்தில் போர்கள் இருந்தன, அரசுகளிடையே போட்டிகள் இருந்தன, இயற்கை பேரிடர்கள் இருந்தன. இருந்தாலும் மனித சமூகம் தொடர்ந்து முன்னேறியது. இன்று சுமார் 5500 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மனிதன் விண்வெளிக்கு சென்றுள்ளான், செயற்கை நுண்ணறிவை உருவாக்கியுள்ளான், மரபணுகளை ஆய்வு செய்கிறான், இணையத்தின் மூலம் உலகையே இணைத்துள்ளான். ஆனால் அதே நேரத்தில் பல புதிய சவால்களையும் உருவாக்கியுள்ளான்.

இன்றைய மனித நாகரிகத்திற்கு உள்ள முக்கிய அச்சுறுத்தல்கள் போர்கள். பண்டைய காலத்திலும் போர்கள் இருந்தன, இன்றும் உள்ளன. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், அப்போது வாள், ஈட்டி, வில். ஆனால் இப்போதோ அணு ஆயுதங்கள், ஏவுகணைகள், உயிரியல் ஆயுதங்கள், இணைய தாக்குதல்கள். ஒரு பெரிய உலகப்போர் ஏற்பட்டால் அதன் தாக்கம் உலகம் முழுவதும் உணரப்படலாம். இன்று பல நாடுகள் ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை வைத்துள்ளன. ஒரு பெரிய அணு மோதல் ஏற்பட்டால் கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழக்கலாம், நகரங்கள் அழியலாம், விவசாயம் பாதிக்கப்படலாம், பல ஆண்டுகள் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படலாம். இதனால்தான் அணு ஆயுத போர் உலகிற்கு மிக பெரிய அபாயமாக கருதப்படுகிறது. இன்று வெப்பநிலை அதிகரிக்கிறது, பனிப்பாறைகள் உருகுகின்றன, இதனால் கடல் மட்டம் உயர்கிறது, வறட்சி மற்றும் வெள்ளம் அதிகரிக்கின்றன. இவை மனித வாழ்வையும் உணவு உற்பத்தியையும் பாதிக்கின்றன. பண்டைய மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தனர். இன்று காடுகள் அழிக்கப்படுகின்றன, ஆறுகள் மாசுபடுகின்றன, நிலத்தடி நீர் குறைகிறது, பல உயிரினங்கள் அழிகிறது. தொழில்நுட்பத்திற்கு இரு முகங்கள் உண்டு, ஒன்று நன்மை மற்றொன்று தீமை. நன்மைகளாவன மருத்துவ வளர்ச்சி, கல்வி, தொடர்பு, ஆராய்ச்சி. தீமைகளாவன இணைய குற்றங்கள், தவறான தகவல் பரவல், தனியுரிமை இழப்பு, தானியங்கி ஆயுதங்கள். அதனால் தொழில்நுட்பம் ஒரு கருவி மட்டுமே, அதை மனிதன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதே முக்கியம். இன்றும் உலகில் வறுமை, சமத்துவமின்மை, மத மோதல்கள், இன மோதல்கள், அகதிகள் பிரச்சினை போன்றவை தொடர்கின்றன. அப்படியானால்

மனித நாகரிகம் அழிவை நோக்கி செல்கிறதா என்ற கேள்வி அனைவருக்கும் எழலாம். இதற்கு ஒரே பதில் இல்லை. இரண்டு பார்வையில் பார்க்கலாம். முதல் பார்வை, சிலர் கூறுவது போர்கள், அணு ஆயுதங்கள், காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் அழிவு ஆகியவற்றால் மனித நாகரிகம் மிக பெரிய ஆபத்தில் உள்ளது. இரண்டாவது பார்வை, மனித வரலாற்றில் பல பேரரசுகள் வீழ்ந்துள்ளன, பல நாகரிகங்கள் சவால்களை சந்தித்துள்ளன. இருந்தாலும் மனித சமூகம் ஒவ்வொரு முறையும் புதிய வழிகளை கண்டுபிடித்து முன்னேறியுள்ளது. உதாரணமாக, தொற்று நோய்களை எதிர்கொள்ள தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டன, பல நாடுகள் இணைந்து உலகளாவிய ஒப்பந்தங்கள் செய்கின்றன, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு அதிகரிக்கிறது, அறிவியல் மற்றும் மருத்துவம் தொடர்ந்து முன்னேறுகிறது. வரலாறு நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், மெசபடோமியா, எகிப்து, சிந்து, சீனா ஆகிய நாகரிகங்கள் ஒரு உண்மையை நமக்கு கற்றுத்தருகின்றன. ஒரு நாகரிகம் வெறும் தொழில்நுட்பத்தால் மட்டும் நிலைத்திருக்காது. நல்ல ஆட்சி, சட்டம், சமூக ஒற்றுமை, இயற்கை பாதுகாப்பு மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றால் தான் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். சிந்திக்க வேண்டியவை என்னவென்றால், சுமார் 5500 ஆண்டுகளுக்கு முன்பு மெசபடோமியாவில் மனிதன் முதன்முறையாக நகரங்களை உருவாக்கினான். இன்று அவன் விண்வெளியிலும் செயற்கை நுண்ணறிவிலும் சாதனை படைத்திருக்கிறான். இந்த பயணம் மனித அறிவின் வெற்றியை சுட்டி காட்டுகிறது. ஆனால் அதே மனிதன் உருவாக்கிய போர்கள், அணு ஆயுதங்கள், சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் சமூக மோதல்கள் இந்த முன்னேற்றத்தை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடியவை. எனவே மனித நாகரிகம் கட்டாயமாக அழிவை நோக்கி செல்கிறது என்று வரலாறு கூறவில்லை. ஆனால் தவறான முடிவுகள் தொடர்ந்தால் மனிதனே தனது நாகரிகத்திற்கு மிக பெரிய அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்று வரலாறும் அறிவியலும் எச்சரிக்கின்றன. இதுவே இன்று பல வரலாற்றாளர்கள், சுற்றுச்சூழல் அறிஞர்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் வலியுறுத்தும் முக்கிய கருத்தாகும். சுமேரிய நாகரிகம் மெசபடோமிய நாகரிகத்தின் ஆரம்ப கால மற்றும் மிக பழமையான நாகரிகமாகும். இதன் காலம் கிமு 4500 முதல் கிமு 1900. இதன் இடம் தெற்கு மெசபடோமியா, இன்றைய தெற்கு ஈராக். ஊர் உருக், லாகாஷ், எரிடு. முக்கிய சிறப்புகளாவன, உலகின் முதல் நகரங்களை உருவாக்கினர், யூனிஃபார்ம் எழுத்து முறையை இவர்கள்தான் உருவாக்கினர், சக்கரத்தை பயன்படுத்தினார்கள், பாசன விவசாயத்தை மேம்படுத்தினார்கள், உயரமான கோயில்கள் கட்டினர். எடுத்துக்காட்டு ஹிக்ராட். பல தெய்வங்களை வழிபட்டனர். ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒரு காவல் தெய்வம் இருந்தது. பிற அரசுகளின் படையெடுப்புகள் மற்றும் அரசியல் மாற்றங்களால் சுமேரிய நாகரிகம் வீழ்ச்சியடைந்தது. உலகின் முதல் நகர வாழ்க்கை, எழுத்து, சக்கரம் போன்ற பல முக்கிய கண்டுபிடிப்புகளை உலகிற்கு வழங்கியவர்கள் சுமேரியர்கள். எகிப்து அரசர்கள் பார்வோன் என்று அழைக்கப்பட்டனர். எகிப்தியர்களின் நம்பிக்கைப்படி பார்வோன் ஒரு சாதாரண அரசர் அல்ல. அவர் தெய்வங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தெய்வீக ஆட்சியாளர். அவரது முக்கிய பொறுப்புகள் நாட்டை ஆட்சி செய்தல், சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாத்தல், மக்களை வெளிநாட்டு படையெடுப்பிலிருந்து காப்பாற்றுதல், கோவில்கள் மற்றும் மத சடங்குகளை மேற்பார்வையிடுதல், மக்களின் நலனை உறுதி செய்தல். புகழ்பெற்ற பார்வோன்கள் குஃபு, மாபெரும் பிரமிடை கட்டியவர். ஹட்செப்சுட், உலகின் முதல் வெற்றிகரமான பெண் ஆட்சியாளர்களில் ஒருவர். அக்னாதான், மதத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். துட்டன் காமன், அவரது கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டதால் உலக புகழ் பெற்றவர். இரண்டாம் ராம்சேஸ், வீரமிக்க ஆட்சியாளராக விளங்கியவர். எகிப்தின் மிக பெரிய அடையாளம் பிரமிடுகள். அவற்றின் மிகவும் பிரபலமானது கிசாவின் மாபெரும் பிரமிடு. இது பார்வோன் குஃபுவிற்காக கிமு 2560 ஆண்டு கட்டப்பட்டது. சுமார் 4000 ஆண்டுகள் உலகின் மிக உயரமான மனிதனால் கட்டப்பட்ட கட்டிடமாக இது இருந்தது. ஒரு காலத்தில் அடிமைகளால் கட்டப்பட்டது என்று நம்பப்பட்டாலும், தொல்லியல் ஆய்வுகள் திறமையான தொழிலாளர்களால் சம்பளத்துடன் இது கட்டப்பட்டதாக காட்டுகிறது. இந்த பிரமிடுகள் எகிப்தியர்களின் கணிதம், பொறியியல், திட்டமிடல் மற்றும் கட்டிடக்கலை திறமைகளுக்கு சான்றாக விளங்குகின்றன.

எகிப்தர்களின் வாழ்க்கையில் மதம் முக்கிய இடம் பெற்றிருந்தது. அவர்கள் பல தெய்வங்களை வழிபட்டனர். ரா என்றால் சூரிய கடவுள், ஒசிரிஸ் என்றால் மறுமை உலகின் கடவுள், ஐசிஸ் என்றால் தாய்மை மற்றும் மந்திர சக்தியின் தெய்வம், அனுபிஸ் என்றால் மம்மிகளின் கடவுள், ஹோரஸ் என்றால் அரசாட்சியின் பாதுகாவலன். இறப்பிற்கு பிறகும் வாழ்க்கை தொடரும் என்று அவர்கள் நம்பினர். இதனால் இறந்தவர்களின் உடலை மம்மியாக பாதுகாத்து அவர்களுடன் உணவு, ஆடை, ஆபரணங்கள் மற்றும் அன்றாட பொருட்களையும் அடக்கம் செய்தனர். எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட முதுமக்கள் தாலியை சாட்சியாக சொல்லலாம். எகிப்தியர்கள் உலகின் மிக பழமையான எழுத்து முறைகளில் ஒன்றான சித்திர எழுத்து முறையை உருவாக்கினர். அவர்கள் பாப்பிரஸ் என்ற தாவரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட தாளில் எழுதினர். 1799 கண்டுபிடிக்கப்பட்ட ரோசெட்டா கல் காரணமாக இந்த சித்திர எழுத்துக்களை புரிந்து கொள்ள முடிந்தது. பின்னர் ஜான் பிரான்சுவா ஷாம்போலியன் இந்த எழுத்து முறையை முழுமையாக புரிந்து கொண்டார். கணிதம், மருத்துவம், வானியல், பொறியியல் போன்ற துறைகளிலும் எகிப்தியர்கள் சிறந்து விளங்கினர். எகிப்திய மக்களில் பெரும்பாலானோர் விவசாயிகளாக இருந்தனர். கோதுமை, பார்லி, வெங்காயம், ஆலிவிதை போன்ற பயிர்களை பயிரிட்டனர். அவர்களின் வீடுகள் மண் செங்கற்களால் கட்டப்பட்டன. ஆனால் கோவில்கள் மற்றும் அரண்மனைகள் கற்களால் கட்டப்பட்டன. குழந்தைகள் தங்கள் பெற்றோரிடமிருந்து தொழில்களை கற்றுக்கொண்டனர். செல்வந்த குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் எழுத்தறிவும் நிர்வாக கல்வியும் பெற்றனர். இசை, நடனம், திருவிழாக்கள், விளையாட்டுகள் ஆகியவை மக்களின் வாழ்க்கையில் முக்கிய இடம் பெற்றிருந்தன. காலப்போக்கில் எகிப்து பல வெளிநாட்டு ஆட்சியாளர்களின் கீழ் வந்தது. அவர்களில் மகா அலெக்சாண்டர் மற்றும் பின்னர் ரோமானிய பேரரசு குறிப்பிடத்தக்கவை. அரசியல் அதிகாரம் மாறினாலும் எகிப்தியர்களின் அறிவியல், கட்டிடக்கலை, மருத்துவம், கலை மற்றும் எழுத்துமுறை உலக வரலாற்றில் அழியாத தடத்தை ஏற்படுத்தியுள்ளது. எகிப்திய நாகரிகம் மனித அறிவும் உழைப்பும் இணைந்தால் எவ்வளவு பெரிய சாதனைகளை உருவாக்க முடியும் என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்தும் இன்று வரை பிரமிடுகள் கம்பீரமாக நிற்பது அந்த நாகரிகத்தின் திறமைக்கும் அறிவுக்கும் நிலையான சான்றாகும். எகிப்திய நாகரிகம் என்பது ஒரு பழமையான வரலாறு மட்டுமல்ல, மனித முன்னேற்றத்தின் ஒளி விளக்கு மற்றும் என்றும் நினைவு கூறப்படும் ஒரு மகத்தான நாகரிகமாகும். எகிப்து என்றவுடன் நம் நினைவுக்கு முதலில் வருவது பிரமிடுகள், மம்மிகள், பார்வோன் அரசர்கள். ஆனால் எகிப்து நாகரிகம் இவை மட்டுமல்ல. கட்டிடக்கலை, மருத்துவம், கணிதம், வானியல், எழுத்துமுறை, நிர்வாகம், வேளாண்மை போன்ற பல துறைகளில் உலகிற்கு முன்னுதாரணமாக விளங்கிய ஒரு மாபெரும் நாகரிகம் அது. எகிப்திய நாகரிகம் வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் ஓடும் நைல் நதி கரையோரங்களில் உருவானது. இந்த நதியே எகிப்துகளின் உயிர் நாடியாக இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் நதி வெள்ளப்பெருக்கால் கரை புரண்டு ஓடி அதன் பின்னர் வளமான வண்டல் மண் படிவத்தை நிலத்தில் விட்டு சென்றது. இதனால் விவசாயம் மிகவும் செழித்தது. இதனால்தான் கிரேக்க வரலாற்று ஆசிரியரான ஹெரடோட்டஸ் எகிப்து என்பது நைல் நதியின் கொடை என்று கூறினார். கிமு 3100 மேல் எகிப்தும் கீழ் எகிப்தும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு பெரிய அரசாக உருவானது. இதன் முக்கிய முதல் அரசராக பொதுவாக நார்மர் கருதப்படுகிறார். இந்த நாகரிகம் 3000 மேலாக தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. சிந்து சமவெளி நாகரிகம் உலகத்தின் மிக பழமையான நகர நாகரிகங்களில் ஒன்றாகும். இது இந்திய துணைக்கண்டத்தின் முதல் நகர நாகரிகமாக கருதப்படுகிறது. இதன் காலம் கிமு 2600 முதல் கிமு 1900. சிந்து சமவெளி நாகரிகம் இன்றைய பாகிஸ்தான் மற்றும் வடமேற்கு இந்தியாவில் பரவலாக காணப்படுகிறது. சிந்து நதி மற்றும் அதன் கிளை ஆறுகளின் கரையோரம் தோன்றிய நாகரிகம்தான் சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரங்கள் ஆவன ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல், கலிபங்கன், தோலாவிரா. சிந்து சமவெளி மக்கள் சிறந்த நகர திட்டமிடலை கொண்டிருந்தனர். நேரான சாலைகள், செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகள், ஒழுங்கான கழிவுநீர் வடிகால் அமைப்பு, பொது குளியல் கூடம், களஞ்சியங்கள் இவை அவர்களின் உயர்ந்த பொறியியல் திறனை காட்டுகின்றன.

மக்களின் முதல் தொழில் விவசாயம். அவர்கள் கோதுமை, பார்லி, பருத்தி போன்றவற்றை பயிரிட்டனர். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகமும் சிறப்பாக நடைபெற்றது. குறிப்பாக மெசபட்டோமியாவுடன் வணிக தொடர்பு இருந்தது. சிந்து சமவெளி மக்களின் மதத்தை முழுமையாக அறிய முடியவில்லை. ஆனால் தொல்லியல் ஆதாரங்களின் அடிப்படையில் தாய் தெய்வ வழிபாடு, மர வழிபாடு, விலங்கு வழிபாடு, சிவபெருமானின் ஆரம்ப வடிவமாக கருதப்படும் பசுபதி வழிபாடு இருந்திருக்கலாம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். எழுத்து முறை. இவர்கள் தனித்துவமான எழுத்து முறையை பயன்படுத்தினர். அதனால் அந்த எழுத்து இன்று வரை முழுமையாக வாசிக்கப்படவில்லை. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நாகரிகம். சிறந்த கழிவுநீர் வடிகால் அமைப்பு, ஒரே அளவிலான செங்கற்கள், எடை மற்றும் அளவுகளில் ஒரே மாதிரியான முறை, முத்திரைகள் மற்றும் கைவினை பொருட்கள் ஆகியவற்றை பயன்படுத்தியுள்ளனர். கிமு 1900க்கு பிறகு இந்த நாகரிகம் படிப்படியாக வீழ்ச்சியடைந்தது. இதற்கான முக்கிய காரணமாக கருதப்படுவது ஆற்றின் திசை மாற்றம், காலநிலை மாற்றம், வெள்ளம் அல்லது வறட்சி, பொருளாதார வீழ்ச்சி ஆகியவை கூறப்படுகின்றன. ஆனால் உறுதியான காரணம் இன்றும் தெரியவில்லை. சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவின் முதல் நகர நாகரிகமாகும். நகர திட்டமிடல், தூய்மை, வணிகம் மற்றும் பொறியியல் திறனில் உலகிற்கு முன்னுதாரணமாக விளங்கியது. இன்றும் அதன் நகர அமைப்பு நவீன நகர திட்டமிடலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது.

0: சீன நாகரிகம் உலகின் மிக பழமையான மற்றும் தொடர்ச்சியாக வளர்ந்து வரும் நாகரிகங்களில் ஒன்றாகும். இதன் காலம் கிமு 2000 முதல் இன்றைய சீனாவில் அமைந்துள்ளது. மஞ்சள் நதி, மஞ்சள் ஆறு என்றும் அழைக்கப்படுகிறது. ஹுவாங்வோ ஆட்சி படுக்கையில் சீன நாகரிகம் தொடங்கியது. முக்கியமான வம்சங்களாவன ஷியா வம்சம், ஷாங் வம்சம், ஷோ வம்சம். முக்கியமான சிறப்புகளாவன பட்டு உற்பத்தி, காகிதம் கண்டுபிடித்தல், திசை காட்டி, வெடிமருந்து, அச்சுக்கலை ஆகியவற்றை கண்டுபிடித்துள்ளனர். சிந்தனையாளர்கள் கன்ஃபியூஷியஸ் ஒழுக்க மற்றும் நல்லாட்சியை வலியுறுத்தினார். லாவோசி தாவோயிசத்தை உருவாக்கினார். இவர்களின் பொருளாதாரம் முக்கியமாக விவசாயத்தை சார்ந்துள்ளது. பட்டு வணிகம் மூலம் பல நாடுகளுடன் வர்த்தகம் நடைபெற்றது. அறிவியல், தொழில்நுட்பம், தத்துவம் மற்றும் கலாச்சார வளர்ச்சியில் உலகிற்கு பெரும் பங்களிப்பு செய்த நாகரிகம் சீன நாகரிகமாகும். நன்றி, வணக்கம்.
1: கவிதை அப்படின்றது நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்களை அழகா வெளிப்படுத்துறது. அப்படி தன்னுடைய சொந்த கவிதை தொகுப்ப வழங்க வராங்க மயிலாடுதுறை எஸ் பிரவீன்குமார்.
2: வணக்கம், நான் உங்கள் சே பிரவீன்குமார். வாழ்க்கை வாழாதே, வாழாதே பிறரின் உழைப்பில் வாழாதே. ஏனென்றால் பிறரின் கால்களை கொண்டு நம்மால் நெடுதூரம் பயணிக்க முடியாது. கூறாதே, கூறாதே பிறரை பற்றி கருத்துக்களை கூறாதே. ஏனென்றால் மனிதன் ஒரு புத்தகம், அதில் பல்வேறு பக்கங்கள் உள்ளது. முடிந்தால் முழுவதையும் படிங்கள். ஒரு சில பக்கங்களை மட்டும் படித்துவிட்டு உங்களின் கருத்துக்களை பிறர் மீது திணிக்காதீர்கள். அதில் உங்களுக்கு உரிமை இல்லை. நிற்காதே, நிற்காதே பிறரின் நிழலில் நிற்காதே. நீயே மரமாக இருந்து பல்வேறு மனிதர்களுக்கு நிழலாக இரு. நடக்காதே, நடக்காதே பிறரின் துணையோடு நடக்காதே. உன் கால்களை கொண்டு நடந்து பார், அதில் கிடைக்கும் சுகமே தனி. முடிந்தால் பறக்க முயற்சி செய். ஓடாதே, ஓடாதே துன்பங்களை கண்டு அச்சம் கொண்டு ஓடாதே. அவற்றை எதிர்கால துணியும் பொழுது அவை ஓடுகிறது. கண்டுபிடி, கண்டுபிடி வாழ்வில் மறைந்திருக்கும் சில உண்மைகளையும் புதிர்களையும் கண்டுபிடி. இப்பொழுது வாழ்க்கை என்பது என்ன என்ற கேள்விக்கு விடை கிடைக்கும். சேர்த்துவை, சேர்த்துவை நல்ல நினைவுகளை சேர்த்துவை. கடைசி காலத்திற்கு உதவும் சொத்தை அல்ல நல்ல மனிதர்களின் நினைவுகளை. பகிர்ந்துப்பார், பகிர்ந்துப்பார் பிறர் மீது அன்பை பகிர்ந்துப்பார். தேடிப்பார், தேடிப்பார் நல்ல மனிதர்கள் உலகில் இருக்கிறார்களா என்று தேடிப்பார். அப்படி அவர்கள் கிடைத்தால் இருக்க பற்றிக்கொள். ஓடிப்பார், ஓடிப்பார் தீய எண்ணம் கொண்ட மனிதர்களை விட்டு சற்று ஓடிப்பார். ரசித்துப்பார், ரசித்துப்பார் இயற்கையும் வாழ்க்கையும் ரசித்துப்பார். அது ஒரு அழகிய படமாக தெரியும். வாழ்ந்துப்பார், வாழ்ந்துப்பார் உனது உழைப்பில் வாழ்ந்துப்பார். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். முயற்சி செய், முயற்சி செய் நல்ல சமூகத்தையும் நல்ல குடிமகளையும் உருவாக்க முயற்சி செய். படுத்தாதே, படுத்தாதே பிறரின் மனதை காயப்படுத்தாதே. ஏனென்றால் உலகில் துயரமான வழி இதுதான். தமிழ் அன்னையே பன்மொழி பயின்ற பாவலர் ஆயினும் சிந்திக்கும் மொழியோ தித்திக்கும் தாய்மொழி. உள்ளத்தில் உரைத்திட்ட உறங்கிடும் உணர்வுகளை உலகிற்கு உரைத்திட உதவிடும் தாய்மொழி. எல்லையில்லா எண்ணங்களை எழிலோடு வடித்திட ஏற்றமிகு எழுதுகோள் என்றென்றும் தாய்மொழி. இமைத்திறந்த நாள் முதல் இதயம் நிற்கும் நேரம் வரை குறையாத செல்வம் உடனிருக்கும் தாய்மொழி. முகமறியா முகம் கூட உரிமையுடன் உறவாடி முகவரியை முழுமொழியும் முத்தான தாய்மொழி. உல்லாச பயணமாய் உலகமே சுற்றினாலும் உடன் வருவது உயிரோடு கலந்திட்ட தாய்மொழி. விந்தைமிகு விஞ்ஞானம் வில்லனவு வளர்ந்தாலும் வியத்தகு விளைச்சலின் வித்தாக தாய்மொழி. அலுவல் ஆய்வென்று அயல் நாட்டை அடைந்தாலும் அடையாளம் காட்டிடும் அவரவர் தாய்மொழி. சுழலும் பூமிதனில் சுடரொளியாய் திகழ்ந்திட உயிரேற்றும் திருவிளக்கு நிகரில்லா தாய்மொழி. யாசிக்கும் உயிர்களில் நேசிக்கும் நெஞ்சங்கள் சுவாசிக்கும் காற்றே பேசுகின்ற தாய்மொழி. மனமாற்றம் செய்திட்டு மதமாற்றம் செய்தாலும் மாற்றம் இயலாத உயிரான தாய்மொழி. வாழும் காலம் வரை வணங்கி போற்றிடுவோம் இயங்கிடும் இதயத்தின் இதயமான தாய்மொழி. முட்கள் பூவை மட்டுமல்ல முட்களையும் ரசியுங்கள். வாழ்க்கை

திசையில் வழிகளும் பழகி போகும். பூச்செடியில் இருக்கும் முட்களும் ஒரு அழகிய புன்னகையுடன் தான் பூக்கின்றன. அந்த முட்களும் ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது. தவறான மனிதர்களை கண்டால் முட்களை வீசுங்கள், நல்ல மனிதர்களை கண்டால் பூ போன்ற புன்னகையை செலுத்துங்கள். ஆகவே முட்களை ரசிப்போம், வாழ்க்கை நம்பசமே.

குணப்பெயர்கள். துயரங்களை மறைத்து சிரித்தால் நடிகன் என அழைக்கும், மீள முடியாமல் அழுதால் கோழை என சிரிக்கும், தைரியமாய் பேசினால் திமுரென்று பெயர் கொடுக்கும், மௌனமாயிருந்தால் ஊமை என ஊரை கொட்டி உரைக்கும், தானம் செய்தால் நீ ஏமாளியாவாய், தாராமல் போனால் கஞ்சனாவாய், படித்தால் நீ புத்தக புழு, படிக்காவிடில் உதவாக்காரன், காதலித்தால் பொல்லாதவன், காதலிக்காவிட்டால் ரசனை இல்லாதவன், உண்மை பேசினால் உலகம் அறியாதவன், பொய் பேசினால் பித்தலாட்டக்காரன். இப்படிப்பட்ட பெயர்களுக்கு இங்கே குறைவில்லை. இப்பெயரால் குறிப்பிடத்தான் இவ்வுலகில் யாரும் இல்லை. மரம் அதுவும் ஒரு வரம், மனிதனுக்கு கொடுக்கும் கரம், அது மனமும் ஒரு ஈரம், யாருக்கும் கொடுக்காது பாரம், என்றும் பச்சை நிறம், மனிதனை பாதுகாக்கும் அறம், நிழலையே குடையாய் தரும், நிமிர்ந்து நிற்பதே அதன் வீரம், தன்னையே கொடுப்பதே அதன் மனம், யாரிடமும் கொள்ளாது சினம், தலைமுறை தலைமுறையாய் வளரும், அதன் தடயமும் மண்ணிலே தெரியும், மலைத்துளியும் தாங்கி நிற்கும், குடும்பம் என்ற அமைப்பை கற்றுக் கொடுக்கும், மண்ணின் வளத்தை பொறுத்து வளரும், மனிதனின் மனதை என்றும் கவரும், மனிதனுக்கு கிடைத்த வரம், அதை என்றுமே பணிவோம் அதன் சிரம். கண்ணீர். மகிழ்ச்சிக்கும் கண்ணீருக்கும் சிறிய பிணைப்பு உள்ளது. இரண்டுமே மனித வாழ்க்கையில் அடிக்கடி நிகழ்வது. மகிழ்ச்சியை விட கண்ணீருக்கு இருமுறை வாய்ப்புள்ளது. ஏனெனில் கண்ணீர் மகிழ்ச்சியிலும் வரும், துன்பத்திலும் வரும். அதனாலே கண்ணீர் ஆயுதமாக காணப்படுகிறது. இதை நம்பிக்கை உடையவரிடம் வருவதில்லை, மன அழுத்தம் உடையவரிடம் மட்டுமே வருகிறது. இந்த கண்ணீர் சிலருக்கு பொருட்கள் மீது, சிலருக்கு மனிதர் மீது, சிலருக்கு விருப்பத்தின் மீது வருகிறது, சிலருக்கு பதவியின் மீதும் வழிகளாலும் வருகிறது, சிலருக்கு மகிழ்ச்சியின் போதும் நம்ப முடியாத சந்தோஷத்தின் போதும் வருகிறது. கண்ணீர் சிலருக்கு ஆனந்த கண்ணீராக வருகிறது. கண்ணீர் சிலருக்கு பாடம் கற்று தருகிறது, சிலரை பாடமாகவே மாற்றுகிறது. ஆகவே கண்ணீரும் ஒரு மனித வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. சிந்தியுங்கள், புரியும். மனித வாழ்வில் கண்ணாடி. உன்னை சரி செய்கிறேன், உனக்குள் இருக்கும் தவறுகளை அல்ல, உனக்குள் இருக்கும் குறைகளை. உயிரற்றவை ஆனாலும் உன்னை சித்தரித்து காட்டுகிறேன், உன்னையே தினமும் அழகுபடுத்துகிறேன், உன் சிரிப்பை கண்டு நான் சிரித்து மகிழ்கிறேன், உன் நவரசங்களையும் திருப்பி கொடுக்கிறேன், உன்னுடைய பழக்க வழக்கங்களை கண்டு உன் பின்பங்களை சுட்டி காட்டுகிறேன், உனது கோபத்தால் நான் உடைந்து போனாலும் உன் திறமையை கண்டு நான் வியந்து போகிறேன், உன்னை ஒவ்வொரு தோல்விகளையும் உன்னை செதுக்குகிறேன், உனது செயல்களை கண்டு நான் வியந்து போகிறேன், உன்னை ரசித்த எனக்கு உன் உள்ளங்களை காண முடியவில்லையே, உன் வளர்ச்சியை கண்டு மகிழ்ந்ததான் உன் வீரத்தை காண முடியவில்லையே, உன்னால் நான் உடைந்து போனாலும் உன் உணர்ச்சியின் மூலம் உணர வைக்கிறாய், எழுந்து வா, நீ வெற்றி பெற்று உன் பின்பங்களை காண. ஊழல். பணத்திலும் ஊழல், மனித குணத்திலும் ஊழல். ஏழை மக்கள் செல்வத்தை ஏற்பதென்ன கொடுமை, கோழையென்று எமை கிணைத்தால் கோர்க்கையது மடமை, லஞ்சம் கொஞ்சம் என்றாலும் அது கொடியது, அதுவே அக்கால அரசியலின் தொழிலன்று. பறித்து கொள்வதென்ன உங்கள் பகுத்தறிவா? உரிமையென்று சென்றவர்கள் வகங்கி நிற்கலாமாம், பதுக்கி வைப்பதென்ன படிப்பவரின் வெளிப்பாடா? கடமையென்று வந்தவர்கள் களவு செய்யலாமா? ஊழலுக்கு நாம் ஜெயமாட்டோம், உண்மையது வெல்லும் வரை தலை சாயமாட்டோம்.

0: மாற்றோம். நன்றி, வணக்கம்.
1: உயிர்களின் ஆதாரமே மரங்கள் தான் இல்லையா? அப்படிப்பட்ட மரங்களுடைய முக்கியத்துவத்தை ஒரு கதையின் மூலமா நமக்கு உணர்த்துறதுக்காக வராங்க பூம்புகார் ஆர் தர்ஷன்.
2: ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அதனிடம் ஒரு சிறுவன் தினமும் விளையாடி வந்தான். குழந்தை பருவத்தில் சிறுவன் மரத்தின் மீது ஏறுவான், அதன் கிளைகளில் ஊஞ்சலாடுவான், அதன் நிழலில் தூங்குவான், அதன் பழங்களை பறித்து உண்ணுவான். மரங்கள் என்றால் அவனுக்கு உயிர், மரத்திற்கு அந்த சிறுவன் என்றால் அளவு கடந்த அன்பு. நாட்கள் செல்ல செல்ல அவன் ஒரு வாலிபன் ஆகிட்டான். அந்த இளமை பருவம் கடந்ததுக்கப்புறம் அவன் அந்த மரத்துக்கிட்ட வரதே இல்லை. அந்த மரம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பையனை கூப்பிடுது. அவன், ஆனால் எனக்கு உன் கூட விளையாட நேரம் இல்லை, நான் பெரிய பையனாகிட்டேன், எனக்கு இப்போது பொம்மை வாங்க காசு வேணும் அப்படின்னு கேட்குது. எனக்கு உன்னால் காசுலாம் கொடுக்க முடியாதுப்பா, ஆனால் என்கிட்ட பழங்கள் இருக்குது, அதை பிரித்து எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்றினா உனக்கு அதிகப்படியான பணம் வரும், அதை வச்சு நீ பொம்மை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுது. சரின்னு அந்த பையனும் அந்த மரத்தை அந்த பழத்தெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்கிறான். அவனுக்கு காசு வருது. அவனோட மகிழ்ச்சியை பார்த்து அந்த மரமும் மகிழ்ச்சி ஆகுது. பல வருடங்கள் கழித்து அவன் குடும்பஸ்தன் ஆகிடுறான். சுயநலம் அதிகமாகுது. எனக்கு இப்போது ஒரு குடும்பம்னு அமைஞ்சிட்டு நான் ஒரு வீடு கட்டணும், எனக்கு இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட வந்து சொல்கிறான். சரி, என் மரம் தான் பெருசாக இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு பக்கத்தை வெட்டி எடுத்துக்கோ அப்படின்னு அந்த மரமும் அவங்ககிட்ட சொல்லுது. அவனும் போய் அந்த மரத்துலேருந்து ஒரு பக்கத்தை வெட்டி அவன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஓரளவுக்கு செஞ்சுக்கிறான். திரும்பி அவன் அந்த வழியாக போகிறான். என்ன என்னெல்லாம் இப்போ வந்து பார்க்கவே மாட்டேற, பேசவே மாட்டேற அப்படின்னு மரம் வந்து கேட்குது. அதுக்கு அவன் சொல்கிறான், உங்ககிட்ட வந்து ரெகுலராக பேச முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, சரின்னு அதுவும் ஒரு சோகமாக சொல்லிட்டு இருக்குது. எனக்கு இப்போது தொழில் பண்ண போகிறேன், அதுக்கு எனக்கு போட்டு வேணும் அப்படின்னு கேட்குது. சரி, என்கிட்ட இன்னும் அடிமரம் இருக்குது, அது கொஞ்சம் நல்லா வலுவாக இருக்கும், அதை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லுது. அந்த பையன் அந்த மரத்தை அடியோடு வெட்டும்பொழுது கூட அந்த மரம் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த பையன் எதையுமே யோசிக்காமல் அந்த மரத்தை ஃபுல்லாக வெட்டி எடுத்துகிட்டு போயிடறான். அவனுக்கு தேவையான பொருள்லாம் செஞ்சுக்கிறான். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, மரம் நமக்கு அன்பாக அதுக்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே கொடுக்குது. நுனியில் இருக்க இலையிலேருந்து அடியில் இருக்க வேறு வரையும் எல்லாத்தையும் நமக்காக கொடுக்குது. ஆனால் நம்ம மரத்துக்கிட்ட அன்பு கூட கொடுக்கறதில்ல. மரங்களை வளர்ப்போம், மனித குலத்தின் ஆயுளை கூட்டுவோம். வாய்ப்புக்கு நன்றி.

0: இன்றைய நிகழ்ச்சிய தமிழை போற்றும் விதமா ஒரு கிராமிய பாடலோட ஆரம்பிச்சோம் இல்லையா, நிகழ்ச்சிய நிறைவு செய்யறதுக்காகவும் ஒரு கிராமிய பாடல் தாங்க கேட்க போறோம். பாட வராங்க வைத்தீஸ்வரன் கோயில், எஸ் சதீஷ்.
1: ஏ கலைக்க கலை.

இன்றைய நிகழ்ச்சிய தமிழை போற்றும் விதமா ஒரு கிராமிய பாடலோட ஆரம்பிச்சோம் இல்லையா, நிகழ்ச்சிய நிறைவு செய்யறதுக்காகவும் ஒரு கிராமிய பாடல் தாங்க கேட்க போறோம். பாட வராங்க வைத்தீஸ்வரன் கோயில், எஸ் சதீஷ்.

களை எடுத்தா நான் தின்னட்டா கட்டுற பாட்டு, அந்த களத்து மேட்டு கதிர் வந்தா களை கட்டும் பாட்டு. ஏகளை எடுத்தா நான் தின்னட்டா கட்டுற பாட்டு, அந்த களத்து மேட்டு கதிர் வந்தா களை கட்டும் பாட்டு.

என்ன பாட்டு, நம்ம நாட்டு பாட்டு. ஆயிரந்தான் வந்தபடி வரப்பு மேட்டில் நாங்கள் வகை வகையாக பாடி வச்சோம் நாட்டு பாட்டில். ஏடறியும் எழுத்தறியும் எங்கள் வீட்டில், வாழ்க்கை இலக்கணத்தை எடுத்துக்கங்க எங்கள் பாட்டில். ஆயிரந்தான் வந்தபடி வரப்பு மேட்டில் நாங்கள் வகை வகையாக பாடி வச்சோம் நாட்டு பாட்டில். ஏடறியும் எழுத்தறியும் எங்கள் வீட்டில், வாழ்க்கை இலக்கணத்தை எடுத்துக்கங்க எங்கள் பாட்டில்.

0: பாட்டு கும்மி பாட்டு கொளவ பாட்டு கொளாட்ட பாட்டு அந்த குடுகுடுப்பங்காரனுக்கும் குறி சொல்லும் பாட்டு. ஏ கும்மி பாட்டு கொளவ பாட்டு கொளாட்ட பாட்டு அந்த குடுகுடுப்பங்காரனுக்கும் குறி சொல்லும் பாட்டு. ஏ கலைக்க கலைக்க பாடுற பாட்டு என்ன பாட்டு அப்படி உங்க பாட்டு நம்ம களைப்பு தீர பாடுற பாட்டு என்ன பாட்டு நம்ம நாட்டு பாட்டு.
1: என்ன நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு இல்லையா? இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த வார இளைய பாரதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி.
2: இளைய பாரதம்.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6 மணிக்கும்
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.

நேர்களே, இன்று 9:15 பொன்னியின் செல்வன்கள் ஒளி விழா வர காத்திருக்கிறது. 9:30 இசை ஊஞ்சல். 9:55 இன்சொல் அமுது. 10:00 கடித வழி நேயர் விருப்பமாக இரவும் மலரும் ஒளி விழா வர காத்திருக்கிறது. நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நாம் இணைந்திருக்கிறோம் இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: மறுநாள் பிற்பகல் மீண்டும் பெரிய பிக்ஷு பொன்னியின் செல்வனை பார்ப்பதற்கு வந்தார். அவரிடம் பல கேள்விகள் கேட்பதற்கு இளவரசன் துடித்துக் கொண்டிருந்தான். சின்ன பிக்ஷுவிடம் அவன் கேள்வி கேட்டு விவரம் அறிந்து கொள்ளச் செய்த முயற்சிகள் பலிக்கவில்லை. ஐயா, எல்லாம் குருதேவர் தெரிவிப்பார் என்று ஒரேவித மறுமொழிதான் திரும்பத் திரும்ப வந்தது. குருதேவர் வந்ததும், இளவரசே, இப்போது உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டார். ஐயா, உடம்பு என்னை மிகவும் தொந்தரவு படுத்துகிறது. எதற்காக சோம்பி படுத்திருக்கிறாய்? எழுந்து ஓடு, குதிரை மேல் ஏறு, நதியில் குதித்து நீந்து, யானையுடன் சண்டை போடு, வெறுமனை படுத்திராதே என்கிறது. வயிறு வெகு சுறுசுறுப்பாயிருக்கிறது. சின்ன பிக்ஷு கொண்டு வந்து கொடுத்த உணவெல்லாம் போதவில்லை. ஆச்சாரியரே, இத்தனை நாள் நான் கடும் ஜுரம் நீடித்து நினைவு தவறியிருந்தேன் என்பதையே நம்ப முடியவில்லை. தங்களுடைய மருந்து அவ்வளவு அற்புதமாக வேலை செய்திருக்கிறது என்று சொன்னான் பொன்னியின் செல்வன். ஐயா, உடம்பின் பேச்சை ரொம்பவும் நம்பிவிடக்கூடாது. ஜுரம் தெளிந்ததும் அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அசட்டையாயிருந்தது. இரண்டாம் தடவை ஜுரம் வந்துவிட்டால் உயிருக்கே ஆபத்தாய் போய்விடும்.
2: குருதேவரே, என்னுடைய உயிருக்கு வரக்கூடிய ஆபத்தை பற்றி நான் அவ்வளவாக பயப்படவில்லை.
1: தாங்கள் கவலைப்படவில்லை, சரிதான். ஆனால் இந்த சோழ நாட்டில் உள்ள கோடி மக்கள் சென்ற 4-5 தினங்களாக எவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நாடு நகரங்களெல்லாம் அல்லோலகல்லோலப்படுகின்றன. சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் வயோதிகர்கள் வரையில் கண்ணீர் விடுகிறார்கள்.
2: ஐயா, தாங்கள் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. ஜனங்கள் எதற்காக அவ்வளவு வருத்தப்பட வேண்டும்? ஒருவேளை நான் இந்த ஜுரம் குணமாகி பிழைக்க மாட்டேன் என்ற எண்ணத்தினாலா? சூடாமணி விகாரத்தில் தாங்கள் எனக்கு சிகிச்சை செய்து வருகிறீர்கள் என்று தெரிந்திருக்கும் போது ஜனங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்?
1: இளவரசே, தங்களுக்கு ஜுரம் என்பதும் தாங்கள் சூடாமணி விகாரத்தில் இருந்து வருவதும் ஜனங்களுக்கு தெரியாது. இந்த நகரத்தின் மாந்தர்களுக்கு அது தெரிந்திருந்தால் இந்த விகாரத்தில் இவ்வளவு அமைதி குடிகொண்டிருக்குமா? மதில் சுவர்களையெல்லாம் இடித்து தகர்த்து கொண்டு தனி ஜனங்களும் தங்களை பார்க்க இங்கு வந்திருக்க மாட்டார்களா? அந்த காலையில் தாங்கள் கடலில் மூழ்கிவிட்டதாக செய்தி வந்தபோது இந்த நகரின் மாந்தர் எழுப்பிய ஓலத்தையும் பிரலாபத்தையும் தாங்கள் கேட்டிருந்தால் ஏன் இந்த விகாரத்துக்குள்ளேயே அன்று காலை கண்ணீர் விட்டு கதறாதவர் யாரும் இல்லையே?
2: பொன்னியின் செல்வன் கட்டிலில் எழுந்து உட்கார்ந்து, குருதேவரே, இது என்ன சொல்லுகிறீர்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. நான் கடலில் மூழ்கிவிட்டதாகச் செய்தி வந்ததா? எப்போது வந்தது? யார் அத்தகைய பயங்கர செய்தியை கொண்டு வந்தது? எதற்காக என்று கேட்டான்.
1: யார் கொண்டு வந்தார்களோ தெரியாது. ஒரு நாள் காலையில் அந்த செய்தி இந்த நகரமெங்கும் பரவிவிட்டது. தங்களை இலங்கையிலிருந்து கோடிக்கரைக்கு ஏற்றி வந்த கப்பல்

0: குழல் காற்றில் அகப்பட்டு மூழ்கிவிட்டதாக ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். கோடிக்கரையோரமாக தனாதிகாரி பழுவேட்டரையர் தங்களை எவ்வளவோ தேடியும் தங்கள் உடல் கூட அகப்படவில்லை என்றும், ஆகையால் கடலில் முழுகிப் போயிருக்க வேண்டும் என்றும் பராபரியாகச் சொல்லப்பட்டது. அதை கேட்டுவிட்டு நான் கூட இந்த விகாரத்தின் வாசலில் நின்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். அப்போது இன்னும் ஒரு பிக்ஷு வந்து நோயாளியை ஏற்றி கொண்டு ஒரு படகு விகாரத்தின் பின்புறத்து கால்வாயில் வந்திருப்பதாக தெரிவித்தார். நான் உடனே வந்து பார்த்தபோது படகில் உள்ள நோயாளி தாங்கள்தான் என்பதை கண்டுகொண்டேன். பிறகு 3 நாட்களாக சிகிச்சை செய்து வந்தோம். நேற்று தான் தங்களுக்கு நினைவு வந்தது.
1: ஆச்சாரியரே, என்னை படகில் ஏற்றுக்கொண்டு வந்தது யார், சொல்ல முடியுமா?
0: ஒரு இளைஞனும் ஒரு யுவதியும் படகு தள்ளி கொண்டு வந்தார்கள்.
1: ஆம் ஆம், எனக்கு கூட கனவில் கண்டது போல நினைவுக்கு வருகிறது. அந்த இளைஞனும் யுவதியும் யாருன்னு தெரியுமா? இளைஞன் வானர் குலத்து வந்தியத்தேவனா?
0: இல்லை ஐயா, அவன் பெயர் சேந்தன் அமுதன் என்று சொன்னான். சிவபக்தி மிக்கவன் என்று தோன்றியது. பெண்ணின் பெயரை நான் அறிந்து கொள்ளவில்லை. தேக திடமும் மனோவலியும் வாய்ந்தவள்.
1: அவள் யார் என்று நான் ஊகிக்க முடியும்? ஓடக்கார பூங்குழலி, தியாக விடங்கரின் மகள். அவர்கள் என்னை எதற்காக இங்கே அழைத்து வந்தார்கள் என்று சொல்லவில்லையா?
0: இல்லை இளவரசே, நான் அவர்களிடம் அதை பற்றி கேட்கவும் இல்லை.
1: நான் இங்கு பத்திரமாயிருக்கிறேன் என்று தாங்கள் யாருக்கும் தெரியப்படுத்தவில்லையா?
0: இல்லை ஐயா, யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று தங்களை அழைத்து வந்தவர்கள் சொன்னார்கள். தங்கள் உடல்நிலையை முன்னிட்டு சொல்லாமல் இருப்பதே நல்லது என்று நானும் எண்ணினேன்.
1: ஆச்சாரியரே, இதிலே ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது. என்னை சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்படி என் தந்தை மும்முடி சோழ மகாராஜா கட்டளையிட்டிருந்தார். அதற்கிணங்கவே நான் இலங்கையிலிருந்து புறப்பட்டேன். நடுவில் ஏதேதோ சம்பவங்கள் நிகழ்ந்துவிட்டன. சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு விரோதமாக நான் நடந்தேன் என்று குற்றம் சாட்டுவதற்காக இந்த சூழ்ச்சி நடந்திருப்பதாக தோன்றுகிறது. நான் கடலில் மூழ்கி இறந்து விட்டதாகவும் கதை கட்டி விட்டிருக்கிறார்கள். குருதேவரே, என்னை தாங்கள் இந்த சூடாமணி விகாரத்தில் ஏற்றுக்கொண்டதே ராஜதுரோகமான காரியம். மேலும் வைத்திருப்பது பெருங்குற்றமாகும். உடனே என்னை தஞ்சாவூருக்கு அனுப்பிவிடுங்கள்.
0: இளவரசே, தங்களுக்கு இடம் கொடுத்ததற்காக எனக்கு ராஜதண்டனை கிடைப்பதாயிருந்தால் அதை குதூகலத்துடன் வரவேற்பேன். அதன் பொருட்டு இந்த புராதனமான சூடாமணி விகாரத்தை இடித்து தள்ளி மண்ணோடு மண்ணாக விடுவதாயிருந்தாலும் பாதகமில்லை.
1: தங்களுடைய பரிவை குறித்து மகிழ்கிறேன் குருதேவரே. ஆனாலும் என்னை கொண்டு வந்தவர்களிடம் ஒன்றும் விசாரியாமல் எப்படி என்னை ஏற்றுக்கொண்டீர்?
0: விசாரிப்பதற்கு அவசியம் என்ன? கடும் ஜுரத்தோடு வந்த தங்களை வரவேற்று சிகிச்சை செய்வதை காட்டிலும் என்னை போன்ற பிக்ஷுக்களுக்கு வேறு என்ன உயர்ந்த கடமை இருக்க முடியும்? மேலும் தங்களுடைய திருத்தமக்கையார் குந்தவி தேவியார் தாங்கள் இங்கு வந்து சில நாள் தங்கக்கூடும் என்று முன்னமே எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள்.
1: ஓ, அப்படியா? இளைய பிராட்டியா அவ்விதம் சொல்லி அனுப்பியிருந்தார்? எப்போது?
0: தாங்கள் இங்கு வருவதற்கு சில நாளைக்கு முன்பு. தங்களை கொண்டு வந்து சேர்ந்த நமுதனும் இளைய பிராட்டியின் விருப்பம் என்றுதான் கூறினான்.
1: குருதேவா, என்னை அழைத்து வந்தவர்கள் இருவரும் உடனே திரும்பிப் போய்விட்டார்களா? அவர்களை கண்டுபிடிக்க முடியுமா? அவர்களை பார்த்தாவது சில விவரங்கள் எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும்.
0: ஐயா, பதட்டம் வேண்டாம். அவர்கள் இருவரும் இந்த நகரத்திலேதான் இருக்கிறார்கள். தினம் ஒருமுறை வந்து தங்கள் உடல் நிலையை பற்றி விசாரித்து போகிறார்கள். இன்றைக்கு ஏனோ இதுவரையில் வரக்காணோம்.
1: அச்சமயத்தில் சின்ன பிக்ஷு வந்து குருதேவரை பார்த்து ஏதோ சமிக்ஞை செய்தார்.
0: ஆச்சாரிய பிக்ஷு, இதோ வந்துவிட்டேன் ஐயா என்று கூறிவிட்டு வெளியே சென்றார்.
1: சற்று நேரத்துக்கெல்லாம் அவர் திரும்பி வந்தபோது இளவரசன் அருள்மொழிவர்மனுடைய பரபரப்பு மேலும் அதிகமாயிருப்பதைக் கண்டார்.
2: ஆச்சாரியரே, இனி ஒரு கணமும் நான் இங்கே தங்கியிருக்க முடியாது. சக்கரவர்த்தியின் கட்டளையை மீறி நான் இங்கே வந்து ஒளிந்திருந்தேன் என்ற பழியை ஏற்க நான் விரும்பவில்லை. என்னால் இந்த புராதனமான சூடாமணி விகாரத்துக்கு எந்தவிதமான தீங்கு நேரிடுவதையும் விரும்பவில்லை என்றான் இளவரசன்.
0: பெரிய பிக்ஷு மலர்ந்த முகத்துடன், உண்மையில் அத்தகைய பெரும் பொறுப்பை நானும் இனி வகிக்க முடியாது.

0: தங்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாக ஒரு கணமும் தங்களை நான் இங்கு வைத்திருக்க விரும்பவில்லை. இந்த கணமே தாங்கள் புறப்படலாம். கால்வாயில் படகு ஆயத்தமாய் காத்திருக்கிறது என்றார். எங்கே போவதற்கு? அது தாங்கள் தீர்மானிக்க வேண்டிய காரியம். தங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்த இருவரும் படகுடன் தங்களை அழைத்து போக வந்திருக்கிறார்கள். இளவரசன் சிறிது தயங்கினான். ஆச்சாரிய பிக்ஷுவின் முகத்தில் மர்மமான புன்னகை பொலிவதைக் கண்டு இதில் இன்னும் ஏதேனும் சூழ்ச்சி இருக்கக்கூடுமோ என்று வியந்தான். அவர்கள் இருவருமே திரும்ப வந்திருக்கிறார்களா? எதற்காக என்று சொல்லவில்லையா? சொன்னார்கள். இந்த விகாரத்திலிருந்து ஒரு நாழிகை தூரத்தில் கால்வாயின் கரையில் நந்தி மண்டபம் ஒன்று இருக்கிறது. அதில் தங்களை பார்ப்பதற்காக இரண்டு பெண்மணிகள் வந்து காத்திருக்கிறார்களாம். இளவரசன் அவசரமாக கட்டிலிலிருந்து இறங்கினான். ஆச்சாரியரே, உடனே படகுக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள், இவ்வளவு தாமதமாகிவிட்டதே என்றான். பிக்ஷு இளவரசனை கையினால் தாங்கிக் கொண்டு கால்வாய்க்கரை வரையில் சென்றார். ஆனால் இளவரசனுடைய நடையில் நாலு நாளைக்கு மேலாக கடுஞ்சுரத்தினால் பீடிக்கப்பட்டிருந்ததன் அறிகுறி ஒன்றும் தென்படவில்லை. ஏறுபோல் நடந்து பொன்னியின் செல்வன் கம்பீரமாக வருவதைக் கண்டு சேந்தன் அமுதன், பூங்குழலி இருவருடைய முகங்களும் மலர்ந்தன.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: சற்று முன்னால இலங்கைக்கு போகணும்னு சொன்னியே, இங்கே கிடைக்காத மூலிகைகளை இலங்கையிலிருந்து கொண்டு வரணும். அங்கே சஞ்சீவி பர்வதம் இன்னும் இருக்குதானே? ஆமாம், இருக்குது. அதனால தான் அங்கே ஆயிரக்கணக்கான ஜனம் விஷக்காய்ச்சலில் இப்போ செத்து போய்கிட்டு இருக்காங்க. முதன் முதல் வந்தியத்தேவன் பூங்குழலியை சந்தித்த போது நடந்த உரையாடல் இது. சக்கரவர்த்தினா ஆள் மேலே ஆள் வந்து மூலிகை தேடுவீங்க, இப்படி நேரடியாக சொல்லாமல் கழுகிடுன்னு பேசினா அந்த பெண். சக்கரவர்த்தி ஒருவேளை இறந்து போனால் அடுத்தபடி யார் பட்டத்துக்கு வருவாங்க? வந்தியத்தேவனுக்கு மட்டும் அன்று கேட்டுக்கிட்டு வந்த நமக்கும் தூக்கி வாரி போட்டுடுச்சு. தன் அத்தைக்கு வஞ்சனை செய்த ராஜகுலத்தின் மேலே அவள் கொண்டிருந்த வெறுப்பு, தொண்டைமான் ஆற்றின் முகத்வாரத்துக்கு போகிற வழியில் அருள்மொழிவர்மரின் பெருந்தன்மையும் எளிமையும் கருணை உள்ளமும் ஓரளவு மாற்றி விட்டதை பார்த்தோம். விளையாட்டாக குறிப்பிட்ட குளிர் காய்ச்சல் தன் உள்ளம் கவர்ந்த பொன்னியின் செல்வருக்கே வந்துட்டதை பார்த்ததும் கையில் இருந்த துடுப்பு தானாக நழுவ செயலிழந்து போயிட்டாலே, இலங்கை அனுராதபுரம் மகாபோதி விகாரத்தில் அத்தியக்ஷகரின் உரையின் ஒரு பகுதியை நினைவு கூறுவோம். புத்த பகவானுடைய கருணை இன்னைக்கு தங்கள் மீது ஆவிர்பவித்திருக்கிறது, அதுக்கான தேவ சூச்சகமும் கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னதும் ஆவேசம் கொண்டிருந்த ஒரு பிக்ஷு நடுக்கத்தோட குளறியபடி ஏதேதோ பேசினார் அல்லவா. வெளியே வந்தப்பறம் அதை பற்றி அருள்மொழிவர்மர் குறிப்பிட்டார். நடுக்கு ஜூரத்தால் அப்படி பேசியிருப்பார்னு தோணுது. எதையாவது சொல்லி அந்த பக்திமான்களின் நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பலை. பின்னர் இளவரசருக்கே நடுக்குஜரம் வந்திருந்த போது படகில் இருந்து திடீர்னு குதிச்சு எழுந்து, என்னை என் தமக்கையிடம் கொண்டு போங்க, உடனே இளைய பிராட்டியிடம் கொண்டு போங்க, உன்னை பார்க்க இதோ வரேன், யார் தடுத்தாலும் கேட்க மாட்டேன்னு குளறியபடியும் ஆவேசமாகவும் பேசினதை பார்த்தோம். ஜுரவேக பேச்ச என்னன்னு சொல்றது. சரி, சில துணுக்கு குறிப்புகள். அசட்டையாக இருந்து, இத்தொடரின் பொருள் அலட்சியமாக இருந்து கவனக்குறைவாக இருந்து. அசட்டை, புறக்கணிப்பு, மதியாமை. சட்டை செய்யாதிருப்பது, அதாவது தேவையில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருப்பது. சுருக்கமாக சொல்வதானா, முக்கியமான விஷயத்தில் அசட்டையாக இருக்கக்கூடாது, முக்கியமில்லாத விஷயத்த சட்டை செய்யக்கூடாது என்பது கருத்து. இரண்டாம் தடவை ஜுரம் வந்துட்டா உயிருக்கே ஆபத்தாக போயிடும்னு பெரிய பிக்ஷு எச்சரிக்கை பண்ணினார் அல்லவா. இதை மருத்துவத்துறையில் ரிலாப்ஸ்னு குறிப்பிடுவாங்க. நோயின் மீள் தாக்கம், மறுசீர்கேடு அடைவது. உடல்நிலை சீராய்கிட்டு வரும்போது ஊறு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணுங்கிறது முக்கியமான குறிப்பு.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இதமான இந்த இரவு வேளையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மயிலாடுதுறை.

0: வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்.
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை. ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை. ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இனிமையான இரவு பொழுதில் இசை ஊஞ்சல். காற்றலையில் கானலையாய் தவழ்ந்து வந்து நம் காதோறும் இந்த இனிய இசையை பாய்ச்ச வருகிறது இசை ஊஞ்சல். ஒரு பட பாடலாக இன்று எங்க ஒரு காவக்காரன் படத்திலிருந்து

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நெல்லி நாளை காலை 8:30 வைக்கிங் பனிங்லன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனிங்லன் பிரீப்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்க காத்திருக்கிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்து
2: வெளிவந்து பட்டி தொட்டி எங்கும் மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படம் அப்படின்னு சொல்லணும். எங்க ஒரு காவக்காரன் இந்த திரைப்படத்தை பத்தி நம்ம வானொலி ஷோல நம்ம ரேடியோ ஷோல பேசுறதுக்கு நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ ஒரு பாட்டை நமக்கு துள்ளலாக கேட்டோம், அந்த பாட்டு எவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னு நம்ம இளையராஜா சார் வாய்ஸில் ரொம்ப சூப்பராக கேட்டு ரசித்தோம் இல்லையா. இப்போ வந்து பொதுவாக இந்த எங்கே ஒரு காவக்காரன் படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் வந்து 100 மேலே ஓடின ஒரு அற்புதமான அந்த படம். கிராமத்து ஏரியாக்களில் வசூல் மழை பொழிஞ்ச ஒரு எவர்கிரீன் ஹீட் ஆன ஒரு படம் நம்ம சொல்லலாம். பச்சை வயல், மாட்டு வண்டி, கலர்ஃபுல் சட்டை இதெல்லாம் சொன்னாலே உங்கள் மைண்டில் யார் வர்றா? ஆமாங்க, நம்ம மக்கள் திலகம் ராமராஜன் சாரோட சூப்பர் ஹிட் மூவி தான் இந்த எங்கள் ஊரு காவக்காரன். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து இசை கேட்டு இணைஞ்சிருங்க. இது காரைக்கால் FM 100.3 இசை ஊஞ்சல்.

0: மங்களமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரினேட் போஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை அனைத்தையும் வழங்குகிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. நாளை அனைத்தையும் வழங்குகிறார்கள் நாகை மூராசன்
5: சென்றடி. போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை அனைத்தையும் வழங்குகிறார்கள் திருவாரூர் சீமாட்டி.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம்.
7: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பின் நாட்கள்ல எத்தனையோ குடும்ப திரைப்படங்களை இயக்கி ரசிகர்களை ரசிக்க வச்ச சிரிக்க வச்ச நம்ம பிரபல இயக்குனர் மற்றும் நடிகர் டிபி கஜேந்திரன் அவருடைய அறிமுக திரைப்படம் தான் இந்த திரைப்படம். முதல் படத்திலேயே முத்திரை பதித்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆமாங்க, எங்கோ ஒரு காவகாரம் படத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். காரைக்கால் பண்பலை 100.3 இனிமையான இந்த இரவு வேளையில் இசை கேட்டு இணைந்திருக்கிறோம் மயிலாடுதுறை வம்சால் சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இசை.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி என் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மயிலாடுதுறை வம்சாசில் சென்ட் ரெடிமேட்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை.
6: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.

0: மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இயக்குனருடைய அறிமுகமான படம் அப்படின்னு நம்ம சொன்னோம். டிபி கஜேந்திரனுடைய இயக்கத்தில் வெளிவந்த படமான எங்கோ ஒரு காவக்காரன் படத்தை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். நடிகை கௌதமி தமிழில் அறிமுகமான ஆரம்ப காலகட்டத்தில் 1988 ஆகஸ்ட்டில் வெளியான படம் தான் இந்த படம். ராமராஜன் கௌதமி இவங்களுடைய ஜோடிக்கு கிராமத்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல மிகப்பெரிய வரவேற்பு ஒன்று இருந்தது. மிக குறைந்த பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த ஆண்டில் மிகப்பெரிய கமர்ஷியல் பிளாக்பஸ்டர் படமாக உருவெடுத்தது. ராமராஜனுடைய மார்க்கெட்டை உச்சத்திற்கு கொண்டு போன படங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, எல்லாத்தையும் பேசினீங்க. கவுண்டமணி செந்தில், கோவை சரளா, எஸ் எஸ் சந்திரன் இவங்க கூட்டணியில் காமெடி இன்றைக்கும் யூடியூப்பில் நம்ம ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், செந்திலின் அப்பாவித்தனமான அந்த நகைச்சுவை நாம் அதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆமாம், இன்றைக்கி நம்ம எங்கள் ஒரு காவக்காரன் அப்படிங்கிற படத்தை பற்றி ஒரு சின்ன அசை போட்டுட்டு அதில் வந்த படங்களில் ஒரு சின்ன பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்கிறோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரம் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்
1: சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை
0: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3
2: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
3: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரம்.

0: நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
1: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட்.

விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் என் சொல்ல முது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரினேட் ஓசு நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேல் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
6: வணக்கம். உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் என்பது பழமொழி. நன்றி இல்லாத மனிதர்களை கூட பார்த்து விடலாம், ஆனால் நண்பன் இல்லாத மனிதனை பார்க்கவே முடியாது. எது நட்பு, யார் நண்பன், யாரிடம் நட்பு கொள்ள வேண்டும், எது தீ நட்பு, இதை அறிந்து கொள்ளாமல் ஒருவரை நண்பனாக தேர்ந்தெடுக்கும் போது நம் வாழ்க்கை பாதையே கூட மாறி போகலாம். நல்ல நண்பர்களின் தொடர்பு நம் வாழ்வில் உயரத்தை அடைய செய்யும். வரலாறு நமக்கு எத்தனையோ படிப்பினைகளை தருகிறது. சீன தத்துவ ஞானி கன்ஃபூசியஸ் நல்ல நண்பர்களை மூன்று வகையாகவும், தீங்கு விளைவிக்கும் நண்பர்களை மூன்று வகையாகவும் பார்க்கிறார். நல்ல நண்பர்கள் என்போர் நேர்மையானவர்கள், நம்பகமானவர்கள், கற்றறிந்தவர்கள். தீங்கு விளைவிக்கும் நண்பர்கள் முகஸ்துதி செய்பவர்கள், இரட்டை முகம் கொண்டவர்கள், தந்திரமான வார்த்தைகளை பயன்படுத்துபவர்கள். இடுக்கண் களைவதே நட்பு என்கிறது வள்ளுவம். இடித்துரைப்பதும் நட்பு என்கிறது. அகமகிழ நட்பு கொள்ள சொல்கிறது. ஆடை அவிழும் போது அனிச்சையாய் ஓடி சென்று பிடிக்கும் கை போல ஒரு நண்பனின் துன்பத்தை அறிந்த விடத்தே அடுத்த நொடியே அதை நீக்க முற்படுவதே நட்பு. நகுதல் பொருட்டென்று நட்பு. பொழுதுபோக்கிற்காக பழகி சிரித்து மகிழ்ந்து காலத்தை கடத்துவது நட்பன்று. நண்பன் தவறு செய்யும் போது அதனை சுட்டிக்காட்டி அவனை திருத்துபவனே உண்மையான நண்பன். தத்துவஞானி அரிஸ்டாட்டில் தனது நிக்கோமாக்கியன் எத்திக்ஸ் நூலில் பயன்பாட்டு நட்பு, இன்ப நட்பு, பரிபூரண நட்பு என்று மூன்று வகையான நட்பை விவரிக்கிறார். முதல் வகையான பயன்பாட்டு நட்பு, இவரால் நமக்கு இன்ன பயன் உண்டு, எனவே அவருடன் இணக்கமாக பயணிக்க வேண்டும் என்ற சமரச உடன்பாட்டுடன் மேற்கொள்ளும் நட்பு. பணியிடங்களில் இம்மாதிரியான நட்பை நாம் அதிகம் பார்க்கலாம். இரண்டாவது இன்ப நட்பு. இருவரும் சேர்ந்து நிலையற்ற இன்பங்களையும் உணர்ச்சிகளையும் தேடுவதையே அடிப்படையாக கொண்டது பரிபூரண நட்பு. இத்தகைய நண்பர்கள் கைமாறு கருத மாட்டார்கள், இன்ப நோக்கில் பழக மாட்டார்கள், மாறாக சமூக அந்தஸ்தில் உயரச் செய்வார்கள். நம் சங்க இலக்கியத்தில் காட்டப்படும் அவ்வை அதியமான் நட்பும் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் நட்பும் இவ்வகையானது. நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டியதாகிறது. அதனால்தான் ஒரு கவிஞன் கூறினான், இறைவா என் எதிரிகளை நான் பார்த்து கொள்கிறேன், என் நண்பர்களிடமிருந்து மட்டும் என்னை நீ காப்பாற்று என்று. உங்கள் நண்பர்களோடு பேசுகையில் உங்களிடம் எத்தகைய எண்ண அலைகள் உருவாகின்றன என்பதை கவனியுங்கள். நேர்மறை எண்ணங்கள் பரவினால் அந்த நட்பை தொடருங்கள். எதிர்மறை எண்ணங்கள் பரவினால் தயக்கமின்றி உடனே விலகிவிடுங்கள். கூடா நட்பு கேடாய் முடியும் என்கிறார் ஔவையார். நல்ல நண்பர்களை தேர்ந்து நல்ல நண்பனாக வாழ்ந்து நட்பு சூழ் உலகில் என்றும் மகிழ்ந்திருப்போமாக. நன்றி.
5: வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.

0: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனைட், ஓஸ், நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.

0: நேர்லேது உங்கள் விபான காரைக்கால் பண்பலை 100.3. ஆமாங்க, காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பாக இது இரவும் மலரும். இன்றைய நிகழ்ச்சி கடித வழி நேர் விருப்ப கானமாக ஒளி உலா வருகிறது. நேர்களே, வண்ண வண்ண வாழ்த்துக்களோடு எண்ணற்ற இதயங்களை இணைக்கும் நேயர் விருப்பமாக கடித வழி நேயர் விருப்பம். அன்பான நெஞ்சங்களுக்கு பண்பான அந்த இனிமையான இசையை வழங்க காத்திருக்கிறோம். தித்திக்கும் தெல்லமுதி முத்தமிழின் முத்திரையே, இனிமையான இந்த இரவு நேரத்தில் அல்ல அல்ல குறையாத அன்போடு துள்ளாத துள்ளும் இந்த இனிமையான இசையோடு உங்களை வரவேற்கிறோம். குவியல் குவியலாக குவிந்திருக்கக்கூடிய இந்த நேயருடைய கடிதங்கள் கடித கடலிலிருந்து முத்தெடுத்து வழங்கும் நேயர் விருப்பமாக இந்த நேயர் விருப்பத்தில் வரும் முதல் பாடலுக்கான விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி காத்திருக்கக்கூடிய நேயர்களை நாம் பார்ப்பதற்கு முன்னதாக
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கடித கடலில் இருந்து முத்தெடுத்து வழங்கும் நேயர்களின் விருப்பமாக வண்ண வண்ண மடல் தந்து எண்ணற்ற பாடல் கேட்கும் நேயர்களே, பக்கம் பக்கமாய் பாசத்தை அள்ளி தெளித்த அன்பு நேயர்களின் கடிதமாக நிறைய பாடல்களை கேட்டு நேயர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதங்களின் குவியலாக இருக்கிறது. அந்த வகையில் வரவுகுடி தட்சிணாமூர்த்தி, சாமிநாதன், மருதங்குடி, பூராசாமி, தத்தங்குடி, சங்கரபாண்டியன், கோடங்குடி இளவரசன், நிம்மேலி அறிவழகன், பெரிய நம்பி, நாவலூர் சுப்பிரமணியன், அன்பழகன், நந்தியநல்லூர் வைத்திய பாலசுப்பிரமணியன், லக்ஷ்மாங்குடி செல்வராஜ், தங்கவேல், ஜெயலக்ஷ்மி, வசந்தி, சரவணன், ஸ்ரீராமன், குருசாமி, சித்ரா, சரண்யா, சிவகுமார், லதா, ராஜேஷ், விமல், சச்சிதானந்தம், கலையரசன், வேலரசன், யோகேஸ்வரன், மனோகர், சுதாகர், சுகன்யா, விக்னேஸ்வரன், உஷாராணி, அமுல்ராஜ், சுபஸ்ரீ, அவர்களை தொடர்ந்து நாகப்பட்டினம் லட்சுமி பாலு, சுபாவேல், முருகன், விபின் பாலாஜி, கவிபாலா, கும்பகோணம் டி எஸ் பாலு, ஹரிகரன் குடல், கே எஸ் கார்த்திகேயன், அமுதா, அட்சயா, ஆதேஷ், ஹர்ஷவர்தன் இவர்களின் விருப்பமாக வருகிறது சந்திப்பு படத்திலிருந்து இனிமையான இந்த பாடல். கேளுங்கள் நேர்களே.

0: நீங்களில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் 6.5 பேசஸின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்க காத்திருக்கிறார்கள் திருவாரூர் 6.5 பேசஸ் செங்கல் சுளை மற்றும் உதயநில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். இனிமையான இரவு பொழுதில் இன்பிசியோடு 2.5 கலந்திருக்கிறோம். இது இரவும் மலரும் தேனினும் இனிய பாடல்கள் உங்கள் செவிக்கு விருந்தாக வருகிறது. நேர்களே, கடித வழியை நேர் விருப்பமாக நிகழ்ச்சியில் அடுத்து டிஆர் பட்னம், பூங்கொடி தேவா, மீனா செல்வம், ரேணு, பழனிவேலு, கீதா, கண்ணா, சாரதா, தட்சிணாமூர்த்தி, கார்த்திகா, ஆனந்தராஜ், லட்சுமி, அன்பரசு, மோனிஷா, அனுஷா, ஹாசினி, ஹேமா, தர்ணீஸ்வர் மற்றும் கைலாஷ்வர், அடுத்து சாரதா, சீர்காழி, தென்னங்குடி, விஜயா, முத்துக்குமார், மோகனசுந்தரம், பாலபத்ரன், கௌசிகா, புனிதவதி, திருவாளி, சித்ரா, பக்கர்சாமி, நந்தியநல்லூர், வீரபாண்டியன்.

0: சுதா, ராஜா, ராகுல், ராகவி, அகனி, லோகநாதன், கஸ்தூரி, வேட்டுங்குடி, எழில்வேல், விமலா, தீக்ஷையா, பிரதீபா, கரூர், தான் தோன்றிமலை, ஜீவா நகர், செல்வராஜ், பெரிய நாயகி, ஜோசிகா, ஸ்ரீ கிரீஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, அரசாண்டநல்லூர், நாராயணன், தலைஞர், ராஜா, முகமது, திருவெற்றியூர், தேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, இவர்கள் விருப்பமாக ராஜா படத்திலிருந்து.
1: ராஜா.

0: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
1: நெர்லி காரைக்கால் பண்பலை 100.3 நாளிகள் அனைத்தி வழங்குகிறார்கள். மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் ரெடிமேட்
0: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை.
1: நெல்லி நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நெல்லி நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி ஒளி விழா வர கேட்கலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் நாம் இணைந்திருக்கிறோம். இது கடித வழியை நேரவர் பகானங்களாக ஒளி விழா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி கோவனூர் கார்த்தி பிரதீபா காயத்ரி தேவி சக்தி மீனா பரணிதரன்

அணைக்கரை பாலு, செல்வி பாலு, பிரியா, விஜய், பிருந்தா, விஸ்வாந்த், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன், இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மதீஜ், ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன், கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, முகமது ஹாம்ரா, சலாமத் சுகைனா, இவர்கள் விருப்பமாக அன்பு கரங்கள் படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல்.

0: நேற்று நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
1: உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேரில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உள்ளவர அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: நேரம் 10:20 நாம் இசையோடு 2.5 கலந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். தேனினும் இனிய பாடல்கள் உங்கள் செவிக்கு விருந்தாக வந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சை கெல்லும் நீங்காத கீதங்கள் கண்ணை கவரும் வண்ண பாடல்களாக ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது. அலை அலையாக வந்து நம் மனதை தொடும் அரிய இசையான வடிவங்களாக ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது இரவும் மலரும். அடுத்து சிதம்பரம் சின்ன மார்க்கெட் 6 தில்லை நாயகி

பேரிடம் சந்தில் கண்ணன், சோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, சீனிவாசன், உமா, தர்ஷினி, தாராசுரம் சமரசம், கோவிந்தபுரம் சங்கமித்ரா, பாஸ்கர், தனு, பிரியா, தேவேந்திரன், ரிஷி, நந்தினி, சரவணன், சித்ரா, சாய் சரண், சாய் மித்ரன், குர்கத்தி, முகமது, இஸ்மாயில், ஜெரினா, ஆசிஃபா, ஆசிக், வெண்கர்பூர், நேரு, கொள்ளிடம், காமராஜ், செங்கம், புனிதன், வடகரை, சின்னதுரு, விருதாச்சலம், சின்னதுரையை தொடர்ந்து விருதாச்சலம், விருதகிரி, பெண்ணாடம், சுமதி, இவர்கள் விருப்பமாக புதையல் படத்திலிருந்து வருகிறது இந்த

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 கடித வழி நேரப்ப கானங்களாக ஒளி உலாந்து கொண்டிருக்கிறது இரவும் மலரும். நிகழ்ச்சியில் எடுத்து பாடலுக்கான விருப்பம் குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் ரங்கசாமி, ஏகேடி தெரு கோகிலா ராமு பிரசன்னா, பெங்களூர் ராஜேஸ்வரி நகர் ஹேமபிரியா துருவா ரவிக்குமார், காரைக்கால் கணபதி கணேசன் ராணி கிரீஷ் செல்வி தினேஷ் காருண்யா பிரசன்னா நிவாசினி சுரேஷ் மாரியப்பன் சுப்பு சூரி நவநீதன்

0: சுவாமிநாதன், ஜெர்லில் மித்ரன், ரஹீம், மங்கிநல்லூர் ரவி, மீரா, ஜீவா, வினோத், பவஸ்ரீ, திருவாரூர் ரமேஷ், சாந்தி, ஜெனார்தன், நர்மதா, அர்ஜுனன், பூந்தோட்டம், கார்த்திகேயன், ராணி, ராஜலக்ஷ்மி, நிஷாந்த், யாழிதன், மாரியப்பன், அனிதா, ரிஸ்வந்த், நாகப்பன், வளர்மதி, செல்வம், சத்யா, பிரியா, இந்திரா, ஜோதிகா, கார்த்திகா, சந்திரமோகன், விமலா, சந்திரா, சரிதா, ஷியாமலா, ஜெயக்குமாரி, ஜெயசித்ரா, தினேஷ், பூந்தோட்டம், எஸ் முருகன், மேனாங்குடி, எம்கே முருகேசன், அரவிந்தன், சாந்தி முருகேசன், நிஷான், ஹலீம், ரேவதி, விஜயா, கலாவதி, ராஜலக்ஷ்மி, கொள்ளிடம், காமராஜ், இவர்கள் விருப்பமாக மக்களை பெற்ற மகராசி படத்திலிருந்து.
1: விவசாய

காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இரவு மலரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் சங்கரல் பந்தல் ராஜு, ரஞ்சித், சாகுல் ஹமீத், ரவிராஜன், கணேசன், கஸ்தூரி, கலாவதி ராஜ்மோகன், கலைச்செல்வி, கூரத்தங்குடி என் கே கிருஷ்ணா, ஸ்ரீபுத்தூர் ஸ்ரீமுஷ்ணம், ஸ்ரீபுத்தூர் யேசுதா, சகாய் மேரி, ஜெனலா, ஜாஸ்மின், எஸ்தாரணி, மர்வின் ஆண்டனி, மோனா, பிளேசி, திவ்யா, சுனில், பாப்பாக்குடி, பார்த்திபன், பாரதி, வரதராஜன் பேட்டை, வளர்மதி, ஆரோக்கிய தாஸ், மரிய ஃபேஸ்டினா, பெனினா, கிளைச்செல்வி, ஆனந்தி, அந்தோனிசாமி, கீழ்குடியிருப்பு செல்வராஜ், ஸ்ரீமதி, பவித்ரா, பரணிதரன், இவர்களின் விருப்பமாக வருகிறது பானை பிடித்தவன் பாக்யசாலி படத்திலிருந்து இந்த பாடல்.

0: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: நாளை காலை 8:30 வைக்கிங் பலினியல் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பலினியல் பிரீப்ஸ்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நீ திட்டச்சேரி நிஷான் ஹலீம், கட்லாடு செடியன் நிரவி கஜேந்திரன், மேனாங்குடி முருகேசன், பரங்கிப்பேட்டை ஆதம் மாலிக், கோணலாம்பள்ளம் அன்சாரி, நரசிங்கன் பேட்டை ஜி ஐயப்பன், திருவேலி மலரை எம் எஸ் சாகுல் ஹமி, சிதம்பரம் சிலுவை சந்தனராஜ், வண்டிக்கேட்டு நண்பர்கள் உறவினர்கள் அவர்களை தொடர்ந்து சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி இவர்களை தொடர்ந்து அடுத்து அரியலூர் மாவட்டம் ஆண்டிவனம் பத்மா நிலவேகம், அப்சரா நிலவேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சவித்ரி பெருகாஸ் இவர்களின் விருப்பமாக இருளும் ஒளியும் படத்திலிருந்து.

0: நேரில் நாளிரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டூரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டூரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டூரம்.

0: காரைக்கால் பண்பலை 100.34 அனைத்து வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சேல்ஸ் அண்ட் ரெடிமேட்
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி வம்சா மயிலாடுதுறை.
0: நெர்களின் நெஞ்சத்தை கிள்ளும் நீங்காத கீதங்கள் இனிமையான இந்த நேரத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அலையலையாக வந்து நம் மனதை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய அரிய இசையாக ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறது. உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் உன்னத பாடல்களாக ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறது. நேரம் 10:40 போகிறது. இரவு மலர் நிகழ்ச்சி காரைக்கால் பண்பலை 100.3 கடித வழி நேர்வர்ப கானங்களாக ஒளிவுலா வருகிறது. நிகழ்ச்சியில் இனி ஓமக்குளம் சுமதி, குலோத்துங்கன், சத்யநேசன், சத்யகீதன், சங்கமித்திரை, சிதம்பரத்திலிருந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். தொடர்ந்து திருமுல்லை வாசல், ராஜா தங்கமணி, வேம்பு,

0: நேற்று நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் என் சொல்லும்போது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரினேட் ஓசு நரம்புகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: பண்பலை 100.3 நாளிகளை வழங்குகிறார்கள் திருச்சி என் சேலம் மங்களில் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளிகள் அனைத்தையும் வழங்குகிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: உள்ளமும் உள்ளமும் இணையும் இல்லங்கள் தோறும் ஒலிக்கும் இந்த இனிய நேயர் விருப்பமாக இரவும் மலரும் நாடி நரம்பெல்லாம் இசையை வளர்க்கும் நம் நேயர்களின் நெஞ்சார்ந்த தேர்வுகள் திசையெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களை இசை என்ற நூலால் இணைக்கும் நிகழ்ச்சியாக இரவும் மலரும். காரைக்கால் பண்பலை 100.3 இசையோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது இரவு மலரும் நிகழ்ச்சி. கடித வழி நேர்ப்ப கானங்கள்

ாக நிகழ்ச்சி நீ அரியலூர் வேல்விழி வேல்முருகன் பூவிழி லாவண்யா திவ்யா பண்ணத்தெரு நாகராஜன் ரேவதி நாகராஜன் தமிழ்ச்செல்வி அன்பரசு கலைச்செல்வி சீர்காழி பாலாஜி நகர் காசி இளங்கோவன் மஞ்சுளா ஆர்த்தி அருள் சௌந்தர்யா மகிழ் நிலா பொய்கை வீரன் குடிக்காடு சரவணன் மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன் மே நெய்விளக்கு தூயமணி மணக்குடி ராஜேந்திரன் நாகை சாமி கண்ணு சாமி கணேஷ் நாகை சிவா இவர்களின் விருப்பமாக ஞான ஒளி படத்திலிருந்து

0: மாளிகை வந்தது. சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும்
1: No peace of mind.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா, மயிலாடுதுறை.
3: நெல்லை காரைக்கால் பண்பலை 100.3 அலைகள் அனைத்தையும் வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: நாளை ஏழு அனைத்தையும் வழங்குகிறார்கள் திருவாரூர் சீமாட்டி.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
5: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் மயிலாடுதுறை வம்சால் சில்ஸ் அண்ட் ரெடிமேட்.
2: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா, மயிலாடுதுறை.
0: உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: இனி நிகழ்ச்சியில் வருகிறது ராமேஸ்வரம் மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது ஹாஷி, ஷியாத், மெஹனா, ஹம்சா, ரனியா. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கலைவாணன், மெர்சிராணி, வான்மதி, மோனிகா, பிரீத்தி, ஜென்சி, வான்மிகளின் அமீர்பாலன், மருதூர், தருமதுரை, தனமணி, உத்தரங்குடி, சரவணன், தமிழரசி, நன்னிலம் நாராயணன், காரக்குடி, கனகவலி நாராயணன், அஸ்வினி, கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாயுபா, ஆதிரா, இனியா, இவர்கள் விருப்பமாக வருகிறது மரகதம் படத்திலிருந்து.

0: மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நவீனந்திருக்கிறோம். இரவு மலரும் நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு நாம் வந்தாச்சு. நிகழ்ச்சியில் கங்களாஞ்சேரி, ஜிஆர் நகர், முருகேசன், மதுளி முருகேசன், இனியா, காமாட்சி சுப்பிரமணியன், ஜனனி, செந்தில், வேணி, சதீஷ்குமார், கவின், நவீன், மித்ரன், விளமல் கூட்டுறவு நகர், தியாகராஜன், கமலேஷ், கமலப்பிரியா, ஆனதுரை, மாணிக்கா, அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பேட்ரிக் சோ, டென்னிஸ் ராஜ், வேலாக்குடி ரமணா சகாதேவன், மேட்டுப்பாளையம் நாகராஜன், குழந்தை மனோகரன், பாபுராஜபுரம் இக்பால், செம்பியன் மகாதேவி, லலிதா, மகேஸ்வரி, ரிதீஷ், யோகேஸ்வரி, நன்னினம், அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா, இவர்கள் விருப்பமாக வருகிறது புகுந்த வீடு படத்திலிருந்து இந்த பாடல் நிறைவாக.

நிறைவு பெற்றது. நீங்காத நினைவுகளோடு இரவும் மலரும். நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இனி வருகிறது காற்றலையில் நாளை. நாளை நமதிலேயும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நெல்லையான நிகழ்ச்சியத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சி மாட்டி சில்ஸ், திருச்சியின் சீலம் மங்களல் மங்கள், நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசித், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உள்ள

0: அவர்களுக்கு கேட்கலாம். 6:40 ஸ்ரீ எளிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குள்ளூர் எண்ணியின் என் சொல் நமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுமி வி காஷிகா. நாளை காலை 7 மணிக்கு திரை இசை ஒலி விழாவரம். 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். 7:30 திருவாரூர் சீமாட்டிசல்ஸின் காலை காம்போ நிகழ்ச்சியில் சேவை செய்திகளும் இடம்பெற கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் முதலில் மயிலாடுதுறை ஏஇஆர்சி நடேசிட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் நம்பர்தார நிகழ்ச்சி கேட்கலாம். 8:50 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 நாகை மோரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் பைக்கிங் பனில் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு ஒளி விழாவரும். நாளை காலை 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அரோண்டர் பேசஸின் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருந்தியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் சி திவிசாந்தி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 9:50 திருச்சியின் சேலம் மங்களல் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நாளை காலை 9:35 வன மகோற்சவ வாரம் குறித்த உரை வழங்குகிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மேலாண்மை அலுவலர் கே அமீனா பிபி அவர்கள். 9:40 பாயிண்ட் டு பாயிண்ட். 10 மணிக்கு ஜி பூம்பா நிகழ்ச்சியின் முதலில் நாமக்கல் இமேஜ் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 10:50 மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் ஜி பூம்பா கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு கேட்கலாம் வணக்கம் தோழி மகளிர்நேர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. பிற்பகல் 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 கடிதம் மலர்கள். 12:50 ஜெங்குடம் ராமநகை மாளிகையின் பசுந்தலை. 12:55 பன்னிசை. 4:00 திருச்சியன் சேலம் மங்களில் மங்களின் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 4:55 மேல் இசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:50 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் வார்த்தை விளையாட்டு. 2:30 லஞ்ச் பிரேக்கில் நாகை மூரா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் வார்த்தை விளையாட்டு கேட்கலாம். 4:30 ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம் தீன் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் கேட்கலாம். 3:30 திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் ஒளி விழா வரும். நாளை மாலை 4 மணிக்கு வடு நாடகம் எழுதியவர் ஜே மெட்டில்டா விமலா படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நெற்றில் மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனிலின் பிரீப்ஸின் கலக்கல் நேரம் நகைச்சுவை விருந்தளிக்கும் தொலைபேசி வழி நேர் விருப்பம். 5:30 திருச்சியன் சேலம் மங்களல் மங்களின் விலைக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 மயிலாடுதுறை நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன் சொல்லமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வெளி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். நாளை மாலை 6:45 இசை துருகி. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்டிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கத்தரி மிளகாய் சாகுபடி காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர் கே துரையரசனவுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை 8 மணிக்கு ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலத்தின் காற்றில் வரும் கானம் கேட்கலாம். இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை நேர்களை இன்னும் சில நொடியில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Renuka. Prime Minister Narendra Modi today inaugurated CG Semi's state-of-the-art outsourced semiconductor assembly and test OSAT plant in Sanand, Gujarat. The event was attended by Union Minister Ashwini Vaishnaw and Gujarat Chief Minister Bhupendra Patel along with global tech leaders. Developed with a massive investment of over 7,500 crore rupees, the advanced facility will have an annual production capacity of up to 5 billion semiconductor chips. Earlier, Prime Minister Modi inaugurated and laid the foundation stone for development projects worth over 1,05,000 crore rupees in Rajasthan. During his day-long visit, the Prime Minister inaugurated the new terminal building at Jodhpur Airport. Addressing the program, the Prime Minister said,